16 இந்தியர்கள் மாண்டனர். அவர்களில் 10 பேர் மாலுமிகள். மலேசியாவில் உடனே பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் ஹமாத் ஜாஹித் ஹமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜாஹித் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய திரு ஜாஹித் திரு அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறை கூறி பேசினார். மியான்மர் அதிபர் மின்லாயினுக்கு கம்போடியா சிறப்பு கம்பள வரவேற்பு நல்கியிருக்கிறது. கம்போடியாவின் இடைக்கால தலைவர் ஹுன்சென் விமான நிலையத்தில் வரவேற்பு வழங்கினார். திரு மின் ஆங் லாயின் ஏப்ரல் மாதம் பதவிக்கு வந்த பிறகு வட்டார நாடுகளோடு உறவை பலப்படுத்த முயல்கிறார். ராணுவம் 2021 ஆட்சியை கைப்பற்றியது முதல் ஆசியான் கூட்டங்களில் மியான்மர் சேர்க்கப்படுவதில்லை. இதற்கிடையே மியான்மரின் மண்டலே அனைத்துலக விமான நிலையம் கிளர்ச்சிப்படையின் தாக்குதலுக்கு பிறகு தற்காலிகமாக மூடப்பட்டது. நாடு முழுவதும் நேற்று காலை முதல் மின்சாரம் இல்லை என்று குடியிருப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்தியாவுக்கு கடத்தி செல்லப்பட்டதாக நம்பப்படும் 5 ஓராங் உத்தான் குட்டிகளை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்தோனேசியா கேட்கிறது. ஒடிசா காட்டில் சுற்றுக்காவல் சென்றவர்கள் அவற்றை கண்டதாக AFP செய்தி நிறுவனம் சொல்கிறது. 1.5 வயது மதிக்கத்தக்க அந்த குட்டிகளின் தாய் அப்போது உடன் இல்லை. ஓராங் உத்தான் அருகி வரும் உயிரினம். சுமத்ரா, போர்னியோ ஆகிய தீவுகளில் மட்டுமே அது உள்ளது. ஓராங் உத்தான் குட்டிகளின் தோற்றத்தை பார்க்கும்போது அவை சுமத்ரா தீவைச் சேர்ந்தவை என்று நம்புவதாக இந்தோனேசிய வனத்துறை கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: எட்டு மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம சந்திக்கின்றோம் நேர்களே.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்
0: பயணத்தை தொடங்கியிருக்கும் அன்பு நேர்களே, பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. வார இறுதியில் நம்ம இணைந்திருக்கின்றோம். பல இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கேஜேஇபிஐ சொல்லும் சுவாச்சுக்காங் டிரைவ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாலை பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கு வாகனம் ஒன்றும் பழுதடைந்து இருக்கின்றது. போக்குவரத்து விளக்குகள் பழுதடைந்திருக்கின்றன. நார்த் ஷோ டிரைவ், நார்த் ஷோ கிரசன்ட் சந்திப்புக்கு அருகே பிஐ துவாசி நோக்கி சொல்லும் அப்ப ஜூரோங் ரோடுக்கு பிறகு நான்காவது தடத்தில் வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சனிக்கிழமையில இணைந்திருக்கிறோம். செப்டம்பர் 12 உங்களுக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சனிக்கிழமை நல்ல விதமா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலையில எழுந்திருச்சு இப்ப நீங்க காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரமா இருக்கலாம். நல்ல உணவா தேர்வு செய்து காலை உணவை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே நம்ம சாப்பிடும் போது ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடணும். காலை உணவை ராஜா மாதிரி சாப்பிடணும் நம்ம. சரி, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம வாங்கின ஒரு பொருள் அது வந்து ஆப்போடா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாலேயே அது வந்து சில வேலைகளில் விழுந்து எங்கேயாவது தண்ணியோட போறதை பார்த்துருப்போம், அல்லது சில வேலைகளில் விழுந்து நொறுங்குறத கூட சில பேர் பார்த்துருப்பாங்க. அந்த கார் வந்து அதில் ஏறிட்டு போயிருக்கோம் அப்படி சாலையில் விழுந்ததுனால. அப்படிலாம் போகும்போது காசு கொடுத்து வாங்கின பொருள் இப்படி போகுதே அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கும். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெளியே கட்டாமல் அதெல்லாம் பார்க்குறாங்களேன்னு நம்ம கீழே குனிந்து எடுக்கிறதுக்கு பார்ப்போம். அது வந்து சில்லு சில்லா உடஞ்சி போயிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கேன். சில பேர் வந்து கழிப்பறையில் அதை தவற விட்டுருப்பாங்க, உள்ளே எங்கேயாவது தண்ணியில் விழுந்துருக்கும் அது. சரியா, டாய்லெட் போர்டில் கூட விழுந்திருக்கலாம். அப்படி விழும்போது மனசே நமக்கு சுக்குநூறாக நொறுங்கிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். பிரியா என்ன சொல்றாங்க?
8: காலை வணக்கம் ரஃபி.
0: வணக்கம் பிரியா. வணக்கம்.
8: நல்ல ஒரு தலைப்பு தொட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு ஊருக்கு போனப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஒரு போன் சாம்சங் போன் வாங்கிட்டு போனேன். அது 100 வெள்ளிக்கு. ஊருக்கு லீவுக்கு போயிருக்கும் போது ஊர்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அந்த மேல கீழே இடம் கிடைக்கல, மேல உட்காந்துருந்தோம். மேல வந்து உட்காந்துட்டு போகும்போது ரொம்ப அது காத்து ரொம்ப ஸ்பீடா போகும்போது அந்த சவுண்ட் அந்த அதிர்வுல நான் பேசிட்டு என்னோட மடியில வச்சுட்டேன் அந்த போனை. அப்ப வந்து மடியில வந்து என்னோட பொண்ணு வந்து படுத்தாங்க. படுக்கும் போது என்னாச்சு, அந்த போன் வந்து கீழே குதிச்சு கீழே உட்காந்துருக்கு வங்க கையில பட்டு அப்படியே ஜன்னல் வழியா வெளியே விழுந்துருச்சு. சோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுல சிம்மு, சிங்கப்பூரோட சிம்மு எல்லா நம்பருமே அதுலதான் இருந்துச்சு, என்னோட எம்ப்ளாயர் நம்பர்லாம். சோ அதெல்லாம் நல்லவேளை நான் வந்து டைரியில எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு அந்த நம்பர்லாம். அப்ப வீட்டுக்கு வந்துட்டு நான் வேற சிம்மு வாங்கி அந்த டைரியில இருந்து இந்த நம்பர் எடுத்து போட்டு அப்புறம் பேசி திரும்ப அந்த போன் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு
0: வாங்கினேன்.
8: ரொம்ப நன்றி.
0: நன்றி பிரியா, நன்றி பிரியா. பாருங்க, நம்ம வந்து 100 வெள்ளி கொடுத்து வாங்குற பொருள் நமக்கு இது வந்து 100 வெள்ளியா இருக்கணும் கூட இல்ல, ஒரு 20 வெள்ளி ஒரு 10 வெள்ளி பொருளா இருந்தா கூட நம்ம கண்ணு முன்னால அது விழுந்து போகும்போது. இப்ப சந்தைக்கு போயிட்டு வரோம், முட்டையை வாங்கிட்டு வரோம். முட்டை எவ்வளவு? ஒரு 5 வெள்ளி கூட வராது இல்லையா? 5 வெள்ளி கிட்ட இருக்கும். அது வந்து விழுந்து நொறுங்கும் போது எல்லாமே போகும்போது நமக்கு எவ்வளவோ வலிக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால அது நூறு வழியா இருக்கட்டும், எவ்வளவாவும் இருக்கட்டும், நம்மளுடைய பணம் கண்ணு முன்னால் அப்படி சிதறி போகும்போது நமக்கு வழி ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைந்திருங்க. இப்பதான் 8 மணி செய்திகளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திப்போம். ரெட்டை ஜடை வயசு, சூப்பர் போலீஸ் படங்கள்ல இருந்து பாடல், அதனை தொடர்ந்து நெஞ்சில் ஜில் ஜில் படத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். இது உங்களுடைய ஒளி 9 டிக்கெட் அலி பரவசம். இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
9: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும்.

0: சூப்பர் போலீஸ் படத்துல இருந்து பாடல் நம்ம கேட்டோங்க. மனு சுஜாதா பாடல பாடி இருந்தாங்க. ரஹமானோட இசையில பாடல் இடம்பெற்றது. 8:23 ஆகிவிட்டது. பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அன்பர்களை பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. கிடைத்திருக்கும் செய்தியும் நம்ம பாத்துருவோம். இப்ப பிஷான் மேம்பாலம் பார்ட்லி ரோடை நோக்கி செல்லும் அப்ப தாம்சன் ரோடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல விபத்து நேர்ந்திருக்கின்றது. ஹவுகாங் அவென்யூ 3 ஸ்டீல் ரோடை நோக்கி செல்லும் வழி, ஹவுகாங் அவென்யூ 3 முன்னால் 4வது 6வது தடங்கள்ல விபத்து நேர்ந்திருக்கின்றது. பூன்லே வே துவாசை நோக்கி செல்லும் பூன்லே வேக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2வது இடத்துல விபத்து நேர்ந்திருக்கின்றது. BKEPI நோக்கி செல்லும் SLEக்கு முன்னால் அங்கும் ஒரு விபத்து நேர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
7: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000 இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
6: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள். அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிய ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாலேயே அப்படி வீணா போறத சில வேளைகள்ல நம்ம பார்த்திருப்போம், அல்லது காணாம போறத பார்த்திருப்போம், அல்லது விடுறத பார்த்திருப்போம், உடையறத பார்த்திருப்போம். அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். தங்க முத்து என்ன சொல்கிறார்?
8: இருக்கும் அக்காவுக்கு வந்துட்டு அப்பா அப்பதான் புது சைக்கிள், லேடி சைக்கிள் வாங்கி கொடுத்திருந்தாங்க.
0: சரி,
8: அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுல ஒரு மாடு நின்னுச்சு, மாட்டை மேய்ச்சிட்டு அதை வீட்டுக்கு புடிச்சிட்டு வரும் பொழுது, சரி சைக்கிள ஓட்டிட்டு பின்னாடி அதை கட்டிட்டு புடிச்சிட்டு வரலாம், அந்த கேரியர் இருக்கும்ல, கேரியர்ல வந்துட்டு அதை கட்டிட்டு அப்படியே ஓட்டிட்டே வந்துட்டு இருந்தேன். அது கொஞ்ச நேரத்துல மாடு அப்படியே வெறிச்சு அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிச்சு.
0: என்னைய
8: கொஞ்ச தூரம் போட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே மேடு பள்ளம் முள்ளு வில்லு புல்லா போட்டு இழுத்து சைக்கிள் சுத்தமாவே போயிருச்சு. என்ன எங்க அப்பா கொன்னு எடுத்துட்டாரு, பிச்சு எடுத்துட்டாரு.
0: புது சைக்கிள் பின் என்ன செய்வாரு? அவர் கஷ்டப்பட்டு உழைத்த காசுல வாங்கி கொடுத்துருக்கிறாரு, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இது இந்தியாவில் நடந்த சம்பவம், பகிர்ந்து கொண்டாரு தங்கமுத்து. ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. Oli 968 கேட்டாலே பிரவசம். நெஞ்சில் ஜில் ஜில் படத்துல இருந்து பாடல், ராகுல் நம்பியார் கொண்டு வரும் பாடலுங்க இது. டி இமானுடைய இசையில பழனி பாரதி இயற்றியது.

0: வார இறுதி ஒலியல் உல்லாசம் நிகழ்ச்சிகள்ல சில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க நேரடி நிகழ்ச்சியை 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கேட்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. 1 மணி நேரம் அவங்களுடைய பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். அதற்கு பிறகு 1 மணிக்கு என்ன இடம்பெற
1: போகுதுன்னா
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்களை நீங்க 1 மணி நேரம் கேட்கலாம். அதற்கு பிறகு 2 மணிக்கு ஹிந்தி பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அதனை அடுத்து 2:50 வங்காள பாடல்கள், 3 மணிக்கு மலையாள பாடல்கள், 3:30 மணிக்கு தெலுங்கு பாடல்கள், 4 மணிக்கு மறுபடியும் நம்ம தமிழ் பாடல்களை கேட்கும் போது உங்களுக்காக இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. 4:00 to 5:00 மணிக்கு மற்றும் ஒரு அறிவிப்பாளர் உங்களை சந்திக்க வந்துருவாங்க. எனவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்,
2: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: சீக்கிரம் படத்துல இருந்து ஆசிய ராஜ்குமாரோட சில நாமத்துக்குமார் ஏற்றியது. ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை பாடி முடித்த நேரம் 8:42 ஆகின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்களா? இந்த செய்தி உங்களுக்காக தான். வாகனம் பழுதடைந்து இருக்கின்றது. துவாஸ் சவுத் அவென்யூ 3 கேப்பல் பைனியர் துவாஸ் வயடாக்டருக்கு முன்னால் இது வந்து நேர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 4வது தடத்தில் வாகனம் பழுதடைந்திருக்கின்றது. சிடிஇ நோக்கி செல்லும் SLE யோச்சுக்காங் ரோடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. சாலையில பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சிடிஇஏஒய் நோக்கி செல்லும் புக்கேத்தேமா ரோட் எக்ஸிட்டுக்கு அருகே, வெளியேற்றத்திற்கு அருகே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
7: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
8: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
9: ரவிஜி
8: சஜினி,
9: வணக்கம் சிங்கை,
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.
0: சனிக்கிழமை காலையில செப்டம்பர் 12 நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே. டிக்டாக் லைஃப் அடிக்கடி வந்து நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம். 9:68 நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல, எல்லா நேர்களுக்கும் தெரியுமா இது அப்படின்னு. நாங்க வர்றோம் போறோம், சூறாவளி மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா எப்ப வரைக்கும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்ற நேர்களுக்காக இப்ப நான் சொல்றேங்க. 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இன்னைக்கு டிக்டாக் லைஃப் இருக்கு. டிக்டாக் வந்ததுல இருந்து இந்த நேரடி நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. 9:68 நேரடியா வர்றது எப்பங்க வருவீங்க அப்படின்னு கேட்கிற நேர்களுக்காக சொல்றேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 9 மணிக்கு நான் வரப்போறேன். அந்த நேரத்துல வந்து சிறு விளையாட்டு பேச போறோம், சரியா? அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நேர்கள் வந்து எங்க இருந்தாலும் சரி டிக்டாக்ல நம்மளோட இணையலாம். ஆனா இந்தியால இருந்தா இணையறது கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க இருந்தாலும் சொல்லிட்டேன். சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, அப்புறம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க, சில நாடுகள்ல அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அங்கிருந்து நீங்க இணையன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதுல நீங்க இணையலாம். நம்மளோட எப்போதுமே வானொலியில மீ லிசன்ல இணைந்தே இருக்கலாம். டிக்டாக்ல யார் யாரெல்லாம் முடியுமோ வாங்க இணைங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திப்போம். உங்களுக்காக அருமையான ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆதிவாசி நானி யுவன் சங்கர் ராஜாவுடைய சில கேடி படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் இந்த பாடலை பாடுறாங்க. அதே நேரத்தில் சமுத்திரம் படத்துல இருந்து பைனாப்பிள் கன்னத்தோட பாடல், சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா பாடியிருக்கும் பாடல், சபேஷ் முரளியோட இசையில பா விஜய் இயற்றியது. சரி, இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றன. எத்தனை மணிக்கு வருது? 4 மணிக்கு வருது. கேட்க மறந்துடாதீங்க. அதனுடைய சின்ன ஒரு முன்னோட்டம் தான் அடுத்து வரவிருக்கும் பாடல். சரி, அதனையும் அடுத்து நம்ம 9 மணிக்கு போகும்போது டிக்டாக்ல சந்திப்போம். இது உங்களுடைய ஒலி 9:00 டிக்கெட் அலை பரவசம்.

episode.

0: பைனாப்பிள் கண்ணத்தோடு சமுத்திரம் படத்துல இருந்து பாடலை நாம் கேட்டோம்.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: தற்போது நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் சாலைகள்ல போக்குவரத்து சீராக இருக்கிறது. பிரதான சாலைகள்ல எதுவும் நடந்திருக்கிறதா தெரியல, எல்லாமே சீரா போயிட்டு இருக்கு. இப்படியே இருக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்க ஒலியோட, எங்கே போயிடாம.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
7: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
6: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
7: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
6: ஒலி 96.8
7: கேட்டாலே பரவசம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8.

0: வார இறுதி ஒலியல் உல்லாசம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதா அமைந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சிறப்பா அமைகிறதுக்கு எங்களுடைய டிக்டாக்ல வந்து இணைந்து கொள்ளுங்க. ஏன்னா டிக்டாக்ல போது லைஃபா நம்ம வந்து போக போறோம். லைஃப் அப்படின்னு சொல்லும் போது நேரடியா சந்திக்கும் போது உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. 10 மணி வரைக்கும் நம்ம சேர்ந்து இணைந்திருப்போம். ஒலி 968 சரி, அதனுடைய டிக்டாக் பக்கத்துலயும் சரி, நேரடியா வந்து இணைங்க. 80களில் வந்த ஒரு அருமையான பாடல், துணை படத்துல இருந்து சங்கர் கணேஷோட இசையில பி ஜெயச்சந்திரன் வாணிஜராம் பாடியிருக்கும் பாடல். தொடர்ந்து நீந்திருங்க ஒலி 968.
1: ஒரு பாட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 968.

0: துணை பிறந்த அந்த பாடல் கேட்டீங்க. சங்கர் கணேஷோட இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. பி ஜே சந்திரன், வாணி ஜெயராம் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. காற்று நடந்தது மெல்ல மெல்ல. சரி, நல்ல ஒரு பாடல். சுரேஷ் இந்த திரைப்படத்தில் இளவரசியோட நடிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வேற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நடிச்சதா ஞாபகம். சரி, 9:07 நெருங்கி கொண்டிருக்கின்றது, 8 நெருங்கி கொண்டிருக்கின்றது நேரம். இந்த நேரத்தில் நம்ம வந்து டிக்டாக்லையும் லைஃபா நேரடியாக இருக்கிறோம். நம்ம நேர்கள் என்ன செய்யணும்னா டிக்டாக் பக்கம் வாங்க, இங்கே வந்து கலந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பாட்டை வந்து கொடுத்து இது என்ன பாட்டுப்பா அப்படின்னு நான் யோசிக்க சொன்ன நம்ம நேர்களை யோசிக்கிட்டே இருக்கிறாங்க டிக்டாக்ல இருக்கிறவங்க. ஆக நான் என்ன பாட்டை கொடுத்தேன் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா நீங்களும் டிக்டாக் பக்கம் வந்தால் தான் தெரியும். சரி, இங்கேயும் கொஞ்சம் போடுங்களா வானும் இல்லை அப்படின்னு சொன்னேன். டிக்டாக்லாம் வர நேரம் இல்லைங்க, எனக்கு வர தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக இதுதாங்க அந்த பாட்டை நான் இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். மறுபடியும் சொல்லவா, அது என்ன பாட்டுன்னு நீங்க கேட்டீங்க, இது என்ன பாட்டு அப்படிங்கறத கேட்டிருந்தேன். சரி, நீங்க அங்க வாங்க, அங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உரையாடலாம். இப்ப போக்குவரத்து எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: தற்போது நாங்க கண்காணித்துக் கொண்டிருக்கும் பகுதிகளில் போக்குவரத்து ஓரளவுக்கு சீராக இருக்கிறது. துவாஸ் சவுத் அவென்யூ 3, இது வந்து துவாஸ் வயடாக்டருக்கு முன்னால் 4வது தடத்தில் வந்து வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. SLECTA நுகிலும் யோச்சுகாங் ரோடுக்கு அருகே அங்கும் வாகனம் ஒன்று பழுதடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
7: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
8: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
7: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
8: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
7: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
9: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
10: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் இஸ் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
11: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: ஏற்கனவே இதை பற்றி நான் முன்பு ஒரு முறை பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம பேக்கேஜ் வாங்குறோம், அந்த பேக்கேஜ் வாங்கும் போது ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு? எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால அவங்க பேக்கேஜ் எடுக்க சொல்லும் போது நான் சில வேலைகளில் தயங்குறது உண்டு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு முறை இது நடந்திருக்கு, நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பேக்கேஜ் எடுத்து ஒரு சேவைக்காக அதை வந்து ஒரே முறை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 500 வழியை கொடுத்துட்டு ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தா அந்த நிறுவனம் அங்க இல்ல. ஆக இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா அமைந்தது அந்த ஒரு நேரத்துல. இனிமே எந்த நிறுவனத்திலையும் போய் எந்த ஒரு இடத்துலையும் போய் இந்த பேக்கேஜ் வாங்குறத நம்ம வந்து பழக்கமாக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் உறுதி எடுத்தேன் அந்த ஒரு நிமிடத்துல. ஏன்னா 500 வெள்ளி ஒரே ஒரு முறை அந்த சேவை வந்து நான் பயன்படுத்தினது கிட்டத்தட்ட ஒரு 50 வெள்ளியோ 60 வெள்ளியோ ஆக 450 வெள்ளி கிட்ட அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கலாம். பணத்தை கொடுத்துட்டு போய் பார்க்கும்போது அந்த நிறுவனம் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி நடக்கும்போது என்ன செய்யலாம்? நம்ம நிறுவன பதிப்பகத்துக்கு போய் நம்ம தேடலாம் அவங்களோட பேரை வச்சு. ஆனால் சில வேலைகளில் அந்த பேரில் அது இயங்கி இருக்காது, வேறொரு பேரில் இயங்கி இருக்கும். ஆக இதெல்லாம் வைத்து ஒரு இந்த ஸ்மால் கிளைம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து செய்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா போனது போனது தான். மற்ற கிளைகள் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அவங்கக்கிட்ட. இப்போ சமீபத்தில் நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரூ ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 100 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க திடீர்னு மூடினதுனால. மற்ற சில இடங்கள்ல அது இருக்கு, ஆனா இருந்தாலும் வாடிக்கையாளர்களும் அதன் ஊழியர்களும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால அப்படின்னு சொல்லப்படுது. ஆக எந்த ஒரு சேவையா இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து அங்கேயே நம்ம வந்து எடுக்கிறது தான் சிறப்பா இருக்கும். அதற்காக பணத்தை வந்து செலுத்திட்டு சேவை எடுத்ததுக்கு அப்புறம் வர்றது சிறப்பா இருக்கும். ஆனா அந்த நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் நமக்கு ஆசை காட்டி மோசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அதை நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு சேவையை பெறும்போது அவங்க 100 வழின்னு சொல்றாங்கன்னு வைத்துக்கொள்வோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, 5 சேவையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆக கூடுதலா உங்களுக்கு 2 சேவை கிடைக்கும், ஆக நீங்க 200 வழியை சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம மனசு எங்க தானே செய்யும், 200 வழியை சேமிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்க தானே செய்யும். சில வேலைகள் அப்படி பார்க்காம இருக்கிறது சிறப்புன்னே தோணுது இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர். 9

0: ஒரு பாட்டுங்க. ஜோடி படத்துல இருந்து பாடல் நம்ம கிட்ட வைரமுத்து இயற்றியது. ரஹமானோட இசையில பாடல் வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல். முடிந்த நேரம் 9:23 ஆகின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களை பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. இப்ப வந்து எந்த பிரதான சாலைகள்லயும் தடை ஏற்பட்டிருக்கிறதா செய்தி இல்லை. அதனால போக்குவரத்து சீராக இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சில இடங்களில் அங்கங்கே வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். செய்தி கிடைச்சதுன்னா உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரிசர்வா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 9:08 நேயர்கள் இணைந்திருக்கீங்க. இந்த நேரத்துல டிக்டாக்ல வந்து நம்ம லைஃபா இருக்கோம், அதாவது நேரடியா இருக்கிறோம். அங்கேயும் நம்ம நேயர்கள் வரலாம். இது என்ன பாட்டு பாடலை வந்து கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும், அதான் அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்காங்க. இங்க உங்களுக்காக வானொலி நேயர்களுக்காக இன்று என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லிடுறேன். சனிக்கிழமையா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிள்ளைங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். 10 மணிக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்கும், 10 மணி செய்திகளை தொடர்ந்து. இன்னைக்கு வந்து பிள்ளைகள் யாரும் வரல நம்மளுடைய நிலையத்திற்கு. காரணம் வந்து தேர்வு சமயம் நெருங்கி கொண்டு இருக்கிறதுனால அவங்க பிஎஸ்எல்இ அதாவது ஆண்டு இறுதி தேர்வுக்கு பிள்ளைங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு வீட்டில இருந்தே கேட்டு இருக்காங்க இல்லையா பிள்ளைங்க, அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்க போறோம். உங்க பிள்ளைங்கள்ட்ட தனிப்பட்ட திறமை இருக்குன்னா நீங்க வந்து அதை ஒளிப்பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். அவங்க பாட முடியும் நினைக்கிறீங்களா, அவங்களோட பாட்டை வந்து ஒளிப்பதிவு பண்ணி அனுப்புங்க. கதை சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா, அதை ஒளிப்பதிவு பண்ணி அனுப்புங்க. அல்லது அவங்க வந்து சமீபத்தில் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க, அதில் ஏதாவது அவங்க செய்திருந்தாங்கன்னா அதை கூட நீங்கள் சொல்லி அனுப்பி வைக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை பேச விடுங்க. அது மட்டும் இல்லாமல் தெளிவாக இருக்கட்டும் பேச்சு. சில பேர் வந்து தூரமாக கேமரா வச்சுட்டு அந்த காணொலி அனுப்பி வைக்கிறீங்க, அந்த மாதிரி காணொலி அனுப்பி வைக்காமல் அவங்க ஒளிப்பதிவு பண்ண பேச்சு அனுப்பி வச்சிங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோர் தான் அந்த உதவியை செய்யணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு உடைய அந்த குரலை வந்து நல்ல விதமாக ஒளிப்பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க. அடுத்து நம்ம கேட்க போகிறது நாகாஷ் அசீஸ் சுனிதி சௌஹான் பாடியிருக்கும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை. படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை மறந்திருக்க முடியாது, அண்ணன் தங்கைக்குள்ள அந்த பாசத்தை மறந்திருக்கவே முடியாது. விக்னேஷ் சிவன் இயற்றிய பாடல், ஜி இமானோட இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் தேரே இஷ்க் மெயின், ஏதோ ஹிந்தி படம் நினைச்சிடாதீங்க, அது தமிழ் படம் தான். ஆதித்யா ஆர்கேவுடைய குரல்ல ரஹமானோட இசையில அந்த பாடலையும் நம்ம கேட்டு வருவோம். இதற்கிடையில டிக்டாக் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க என்ன அங்கே சந்திக்கலாம்.
2: என் உலகமே அதுதான், அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன்.

0: ஃப்ரீடம் படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ் குமாரோட சில நாம முத்துக்குமார் இயற்றிய பாடலை கேட்டோன்னே 9:41. நீங்க வீட்டுல ஓய்வா இருந்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு, அல்லது வெளியில ஓய்வா இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியலனா, எங்களுடைய பாட்காஸ்ட் இருக்கு, அங்க போய் எங்களுடைய வலைப்பதிவுகளை நீங்க கேட்கலாம். என்ன நடந்தது வலைப்பதிவு, சிங்கப்பூர்ல நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு, அதை உங்களுக்கு நாங்க தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் நேர்களே. அடுத்து உங்களுக்காக
1: போக்குவரத்து நிலவரம்,
0: தற்போதைய போக்குவரத்து நிலவரத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். பிரதான சாலைகள்ல போக்குவரத்து சீராக இருப்பதாகவே தெரியுது. ஏன்னா எந்த ஒரு செய்தியும் வரலன்னா சீராக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்பொழுதுக்கு எந்த செய்தியும் இல்லை, அப்படி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து விடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க 96.8
2: போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறை மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஓகே, நல்ல ஒரு பாடலுங்க. உன்னி கிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல வானொலியில ஒலி 9:06 கேட்டீங்க. ரஹமானோட இசையில வைரமுத்து இயற்றிய பாடல் அது. 9:51 ஆகின்றது. நீங்கள் இப்போ வந்து டிக்டாக் லைஃப்ல இணைந்திருக்கீங்க நம்ம ஒலியில. ஒலியோட பேச்சு பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க எங்களுடைய போஸ்டையும் பார்க்கலாம். லைஃபா இருக்கிறதையும் உங்களுக்கு நாங்க தெரிவிப்போம். லைஃபா வந்து பல நேர்களும் வந்து கலந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பாடல் நான் கேட்டிருந்தேன், இது என்ன பாடல் அப்படின்னு. இதுதான் நான் வந்து ஒளிபரப்புனது, இந்த ஒரு பகுதி தான். ஆக நம்ம நேயர்கள் வந்து நொடி பொழுதுல இது வந்து ஸ்ரேயா கோஷல் குரல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது இந்த பாடல் தான் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. இந்த விளையாட்டு எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? டிக்டாக் லைவ் பக்கம் வாங்க. சனிக்கிழமை செப்டம்பர் 12 நம்ம இணைந்திருக்கின்றோம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்துல இறங்கியிருக்கும் நேர்களே, இப்ப வந்து பிரதான சாலைகள்ல இன்னைக்கு வார இறுதியா இருக்கிறதுனால போக்குவரத்து சீராக இருப்பதாகவே தெரிகிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
7: ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
8: வார இறுதி ஒலியில் உள்ள

அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

காலை மணி 10 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரின் ட்ரூ ஃபிட்னஸ் அண்ட் ட்ரூ யோகா நிலையங்கள் மூடப்பட்டதால் 600,000 வெள்ளிக்கு மேல் இழந்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் புகார் கொடுத்திருக்கின்றனர். அந்த சிங்கப்பூர் நிறுவனத்தை ஹாங்காங் நிறுவனம் நடத்தி வந்தது. உறுப்பினர் சந்தா நீண்ட காலத்துக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு முன்கூட்டி பணம் கட்டியது என்று ஏமாந்த பொதுமக்கள் புகார் கொடுத்திருப்பதாக சிங்கப்பூர் பயணிட்டாளர் சங்கம் தெரிவித்தது. நேற்று காலையில்தான் அது மூடப்படுவது தெரிந்ததாகவும் அதற்கு முன் எந்த அறிகுறியும் இல்லை என்றும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். அதற்கு முதல் நாள் வரை புதிதாக ஆள் சேர்த்ததாக சொல்லப்படுகிறது. சமூக ஊடகத்தில் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஏமாற்றத்தை பதிவிட்டு வருகின்றனர். மலேசியாவில் உடனே பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் ஹமாத் ஜாயித் ஹமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜாயித் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய திரு ஜாயித் திரு அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறை கூறி பேசினார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றியிருக்கிறது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்துவிட்டது. ஹோமஸ் நீரிணை பல மாதமாக மூடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா வானூர்தி தாக்குதல்களை தொடர்ந்து கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயை மூடிவிட்டது. இதனிடையே செங்கடலும் தடைப்படுகிறது. ஹவுதி கிளர்ச்சி படை பல வாரமாக நடத்திய தொடர் தாக்குதலில் 100 கணக்கானோர் மாண்டனர். தற்போது அது செங்கடலையும் சுவேஸ் கால்வாயையும் இணைக்கும் தெற்கு வாசலை பிடித்திருக்கிறது. ஏமனில் இருக்கும் சவுதி ஆதரவு அரசாங்கத்தின் அதிகாரி அதை உறுதிப்படுத்தினார். எண்ணெய் விலை பிப்பாக்கி $100 மேல் நீடிக்கிறது. ஹோமஸ் நீரிணை குறித்து ஈரானும் ஓமானும் பேசப்போவதாக வந்த தகவலை தொடர்ந்து பிரென் டெக்சஸ் எண்ணெய் விலைகள் முன்னதாக சற்று இறங்கின. அனைத்துலக பிரென் எண்ணெயின் விலை $120 தாண்டும் என்று கோல்ட்மன் சாக்ஸ் எச்சரிக்கிறது. இன்று காலை எண்ணெய் விலை சற்று மிதமானதும் அமெரிக்க பங்குகள் வலுவடைந்தன. 4 நாள் சரிவிலிருந்து அமெரிக்க பங்குகள் அனைத்தும் திரும்பின. அமெரிக்காவில் விலைவாசி உயர்வதாக ஆக கடைசி புள்ளி விவரம் சொல்கிறது. அடுத்த வாரம் மத்திய வங்கி வட்டியை உயர்த்தும் என்று நம்பப்படுகிறது. 15-16 ஆகிய தேதிகளில் அமெரிக்க மத்திய வங்கியின் கூட்டம் நடக்கும். சிங்கப்பூர் நேரப்படி 17ஆம் தேதி காலையில் வட்டி குறைந்ததா அதிகரித்ததா என்பது தெரியவரும். அதிபர் டொனால்டு டிரம்ப் 25 ஆண்டுக்கு முன் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதலை அமெரிக்கா ஒருபோதும் மறக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் தற்காப்பு அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியை தலைமையேற்றார். துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நியூயார்க்கில் நினைவஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்றார். மௌன அஞ்சலிக்கு பிறகு தாக்குதலில் மாண்ட சுமார் 3000 பேரின் பெயர்கள் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டன. நியூயார்க் நேரப்படி காலை 8:30 முதல் நண்பகலுக்கு பிறகு வரை சுமார் 4 மணி நேரத்துக்கு பெயர்கள் வாசிக்கப்பட்டன. பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு சிங்கப்பூர் நேரப்படி இன்று மாலை 4:30 தொடங்கவிருக்கிறது. 2 நாள் மாநாட்டின் முடிவில் டில்லி தீர்மானத்தை வெளியிட இந்தியா திட்டமிடுகிறது. தீர்மானத்தின் பெரும்பகுதி அம்சங்களை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டதாக அரசு தந்திர வட்டாரங்கள் கூறுகின்றன. ஈரான் போர் குறித்த அம்சத்தில் மட்டும் நெருடல் நிலவுவதாக தெரிகிறது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் சொல்வதாகவும் ஈரானையும் கண்டிக்க வேண்டும் என்று ஐக்கிய அரபு சுற்றரசுகள் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. அதில் 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. 10 நாடுகள் கூட்டாக செயல்படுகின்றன. உலக மக்கள் தொகையில் பாதியை பிரிக்ஸ் அமைப்பு பிரதிநிதிக்கிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக அது பார்க்கப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் பயண கப்பல் தீப்பற்றியதில் மாண்டவர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. மேலும் 50 அதிகமானோரை இன்னமும் காணவில்லை. புதன்கிழமை காலை தீப்பற்றியது. எம்இ ஜூன் ஆஸ்டர் கப்பல் மணிலாவிலிருந்து பிரபல சுற்றுலா தலமான பலவான் மாநிலத்தின் கொரோன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 134 பேர் இருந்தனர். அது சுமார் 22 மணி நேர பயணம். கப்பல் இலக்கை நெருங்கும் நேரத்தில் தீ மூண்டது. 2 வெடிப்புகள் ஏற்பட்ட பின் தீ மூண்டதாக உயிர் தப்பிய சிலர் கூறுகின்றனர். விசாரணை நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு கடத்தி செல்லப்பட்டதாக நம்பப்படும் 5 ஒராங் உத்தான் குட்டிகளை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்தோனேசியா கேட்கிறது.
ஒடிசா காட்டில் சுற்றுக்காவல் சென்றவர்கள் அவற்றை கண்டதாக ஏஎப்பி செய்தி நிறுவனம் சொல்கிறது. 1.5 வயது மதிக்கத்தக்க அந்த குட்டிகளின் தாய் அப்போது உடன் இல்லை. ஒராங்குத்தான் அருகி வரும் உயிரினம். சுமத்ரா, போனியோ ஆகிய தீவுகளில் மட்டுமே அது உள்ளது. ஒராங்குத்தான் குட்டிகளின் தோற்றத்தை பார்க்கும்போது அவை சுமத்ரா தீவைச் சேர்ந்தவை என்று நம்புவதாக இந்தோனேசிய வனத்துறை சொல்கிறது. சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவ மன்றம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. விலங்கு நல மருத்துவர்களை பதிவு செய்வதும் அவர்களுக்கு உரிய விதிமுறைகளை அமைப்பதும் அதன் பொறுப்பு. முறையான பயிற்சிகளை அது அங்கீகரிக்கும். புதிய மன்றம் சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தும். புதிய பதிவு முறை அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக நடப்புக்கு வரும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
3: போக்குவரத்து நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். பயணத்தை தொடங்கி இருக்கும் நேர்களே பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. இப்பொழுதுக்கு நம்ம போக்குவரத்து சீராகவே இருக்கிறது. சிங்கப்பூரை சுற்றி இருக்கும் சாலைகளில் ஒரே ஒரு செய்தி இப்போதான் கிடைச்சிருக்கு. அதாவது அப்பர் சுரங்கன் ரோட் ஹவுகாங் ஸ்ட்ரீட் 21 அங்கே வந்து போக்குவரத்து விளக்குகள் பழுதறிந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மற்ற சாலைகளில் போக்குவரத்து இப்பொழுதைக்கு சீராக இருக்கின்றது.
4: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
5: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாடி ஆட்டோ 1 மற்றும் பீவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
7: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
6: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர் மியூச்சுவல் சாலை வாரத்தில் 7 நாள்களும்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: ஒலி 968 இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக பிள்ளைகள் நிகழ்ச்சி தொடங்க போகுது. இந்த பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சி என்ன நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், அதை நீங்கள் வந்து ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கலாம். அல்லது அவங்கள மறுபடியும் செய்ய சொல்லி இன்னைக்கு ஒலிப்பதிவு பண்ணலாம். நீங்கள் ஒலிப்பதிவு பண்ணி குரல் பதிவை எங்களுக்கு அனுப்பி வைத்துருங்க. வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க. அவங்களால பாட முடியும், கதை சொல்ல முடியும், அருமையாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்களுக்கு ஒலிப்பதிவு பண்ணி அனுப்புங்க. அதை இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைகளுடைய இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். 11 மணி வரைக்கும் அது இடம்பெறும். 11 மணிக்கு மேலே என்ன இடம்பெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக 70களில் வந்த சில பாடல்களை எடுத்து வச்சிருக்கிறேங்க இன்னைக்கு ஒளியேற்றுவதற்கு.
8: அழகாம் கொடி சிறிது.
3: ஆக பிறகு நம்ம இந்த பாடலோட தான் தொடங்க போறோம். அதுக்கப்புறம் இந்த பாடல் காத்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. கேட்க மறந்துடாதீங்க. 11 மணிக்கு மேல 70களில் வந்த பாடல்கள்.
9: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

பள்ளிக்கூட விடுமுறை நாட்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம யோசிக்க போறோம். நம்மளுடைய காலத்துல இப்பெல்லாம் வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்றாங்க விடுமுறை காலத்துல, அந்த நேரத்துல உங்களுடைய விடுமுறை காலத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? நான் சொல்றது அப்பா அம்மாவா இருக்கிறவங்க, தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க, நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள்ல நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, அதை பத்தி பேசுவோம் நம்ம. நீங்க குரல் பதிவு அனுப்பி வைக்கலாங்க 9678 8 9 6 8, அல்லது நீங்க எழுதி கூட அனுப்பலாம், அதே எண்ணுக்கு அனுப்பி வைத்திருங்க. அல்லது அழைத்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதே எண்ணுக்கும் அழைக்கலாம், 6 6 9 1 1 9 6 8 9 அழைக்கலாம். உங்களுக்காக தோனி படத்துல இருந்து பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுறாரு, அதே நேரத்தில் மௌனகுரு படத்துல இருந்து தமனேஸ்வரி சில பாடல் எடுத்து வச்சிருக்கிறேங்க. கேளுங்க மகிழுங்க, ஒளியோட தொடர்ந்து நீங்க

உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: பொதுவா பள்ளிக்கூட விடுமுறைனா வெளியூர் பயணம் மேற்கொள்றதுதான் விடுமுறை. அதாவது ஒரு வாரமா இருந்தாலும் சரி, ஒரு மாசமா இருந்தாலும் சரி, உடனே பொட்டியை கட்டிட்டு வெளியூர் பயணம் மேற்கொள்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தேவைப்படுது, ஒரு பிரேக் தேவைப்படுது, ஒரு விடுப்பு தேவைப்படுது இல்லையா. அந்த காலத்துல பள்ளி விடுமுறையின் போது விடுப்புல போனாங்களா எல்லாரும்? எனக்கு தெரிஞ்சு பள்ளி விடுமுறைனா வீட்டுல இருப்போம், சிங்கப்பூர்ல இருக்கிற இடங்களை போய் சுற்றி பார்த்திருக்கிறோம், அது எனக்கு தெரிந்தது. ஆனா நம்ம நேர்கள் வெளியூருக்கெல்லாம் போயிருக்கிறாங்களா கொஞ்சம் கேப்போம் அவங்க கிட்ட.
1: வணக்கம் ராஃபி, பத்மாவதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க பத்மாவதி.
1: நம்ம டைம் படிக்கும் போது வந்து ஸ்கூல் லீவ்ல வந்து நம்ம வந்து வெளியூருக்கு போக மாட்டோம். அப்பா அம்மா வந்து படத்துக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க.
0: சரி,
1: அப்பெல்லாம் வந்து டிக்கெட் 50 காசு தான், 50 காசு ஒரு வழி. ஸோ படம் பார்க்க போவோம். அதை தவிர்த்து வந்து நம்ம லீவ்னால வந்து குக்கிங் கற்றுப்போம், வீட்டு வேலை செய்வோம். அம்மா கூட சேர்ந்து வீட்டு வேலை செய்யணும், குக்கிங் செய்யணும். இந்த காலத்து பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுதுங்க.
0: ஒரு வாரம் அல்லது ஒரு மாசம் விடுப்பு வரும்போது இல்ல நம்ம எங்கேயும் போகல வீட்டுல இருக்க போறோம்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது அவங்களா ஒரு திட்டம் போட்டு நண்பர்களோட வெளியூருக்கு போறது அதெல்லாம் வந்து செய்யறாங்க. இப்ப உயர்நிலை பள்ளிக்கு மேல இருக்கிறவங்க, மேற்கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்க, தொடக்க பள்ளியில உள்ளவங்க பெற்றோர் பேச்சு கேட்டுட்டு இருக்கிறது உண்டு, நண்பர்களோட வெளியே போறது உண்டு. ஆனா வெளியூர் பயணம் மேற்கொள்ளலன்னா, ஆனா வெளியூர் பயணம் மேற்கொள்றதா இருந்ததுன்னா பெரும்பாலும் அவங்க வந்து அதுக்கு தயாராகிறதும் உண்டு. இப்ப ஜூன்லயும் டிசம்பர்லயும் ஏன் பெரும்பாலும் அவங்க வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்றது இல்லை அந்த காலத்துலன்னா, பொருளாதாரம் தான். பொருளாதாரம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா வீட்டுல வந்து ஒரு 10 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியுமா? பெற்றோர்னால முடியாத வெளியூர் பயணங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அந்த காலத்துல.

0: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட

0: ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
5: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
5: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: இந்த கால விடுமுறைக்கும் அந்த கால விடுமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கு. நான் ஒன்னு சொல்லியிருந்தேன், பொருளாதாரம்னு. அதனாலதான் வந்து பல குடும்பங்கள் வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளாம இருந்திருக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு நிறையவே போயிருக்கிறாங்க. இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பத்மாவதி சொன்ன மாதிரி படம் பார்க்க போயிருக்கிறாங்க, அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. மலேசியாவில உறவினர்களை பாக்குறதுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து மலேசியாவுக்கு நம்ம போறதுக்கு அவ்வளவு செலவாகாது இல்லையா, இங்க இருந்து போறது. ஏன்னா விமான பயணம் மேற்கொள்றதா இருந்துச்சுன்னா அதிக செலவழிக்க வேண்டியது இருந்துச்சு அந்த காலத்துல. அதனால வந்து அவங்க கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம்னு தோணுது. அடுத்து சாந்த குமார் என்ன சொல்றாங்க?
7: வணக்கம் ரஃபி.
6: வணக்கம் வணக்கம்.
7: சாந்தி பேசுறேன். அந்த காலத்துல விடுமுறை, பள்ளி விடுமுறைனா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பெரும்பாலும் வீட்டுலதான் இருப்போம். ஏன்னா நாங்க எல்லாம் ஒரு குவார்டர்ஸ்ல இருந்தோம். பக்கத்துல எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து. கிட்டத்துல ஒரு திடல் இருக்கும், அந்த திடல்ல போய் விளையாடுவோம். பெரும்பாலும் வெளியிலதான் விளையாண்டுட்டு இருப்போம். சாப்பாட்டு நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அப்புறம் மறுபடியும் போய் விளையாடுவோம். மழை காலமா இருந்தா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த போர்ட் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னேக் அண்ட் லேடர், டம், க்ளூடோ, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். மற்றபடி இன்னொரு ஞாபகம் என்னன்னா, எங்க உறவினர்கள் மலேசியால இருக்கிற உறவினர்கள் வீட்டுக்கு ட்ரெயின்ல போவோம். அந்த ட்ரெயின்ல போறது அது ஒரு மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அந்த ட்ரெயின்ல போய் சொந்தக்காரங்கள மலேசியால பாத்துட்டு வர்றது, அப்படிதான் எங்க விடுமுறையை கழிப்போம். நன்றி
6: வணக்கம் சாந்தி. அதாவது இங்க இருந்து மலேசியாவுக்கு போறதுக்கு பலரும் வந்து அந்த நேரத்துல பொருளாதார வசதி இருந்தது அவங்களுக்கு, சரியா? ஒன்னு பெரிய பெரிய பயணம் மேற்கொண்டதுதான் முடியாது. ஆனா பிள்ளைங்களோட எண்ணிக்கை அந்த மாதிரி வீட்டுல.

0: இந்த கால விடுமுறையில பிள்ளைங்க வந்து வீட்லயே தங்க மாட்டாங்க. பெற்றோரை விட்டு ஏதாவது ஒன்னு ஏற்பாடு பண்ணுங்க, விடுமுறை வருது, விடுமுறை வரதுக்கு முன்னாலேயே அவங்க கேட்டுக்கிறாங்க. பெற்றோரும் பிள்ளைகளை வெளியூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அந்த காலத்துல பெற்றோர்கிட்ட போய் வெளியூருக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா நமக்கு விழுந்து இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு அடி மட்டும்தான். இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது, பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா உடனே கூட்டிட்டு போயிடுறாங்க. சரி, நாகம்மா என்ன சொல்றாங்க?
1: காலை வணக்கம் அம்மா ரஃபி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கேன்.
1: என் பேர் வந்து நாகா, நான் சிம்பாங்ல இருந்து அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க
1: ரஃபி, நீங்க கேட்டீங்களா அந்த பள்ளி பருவத்துல? இப்ப எனக்கு வந்து 74 74 வயசு. அப்ப அந்த டைம் ஒன்னும் ஞாபகம் எனக்கு இருக்கு ரஃபி. 3 3 4 4 அந்த காலத்துல வந்து எங்களெல்லாம் எங்க மோஸ்ட்லி கூட்டிட்டு போவாங்க, நேஷனல் மியூசியம், லைப்ரரிக்கு கூட்டிட்டு போவாங்க. நேஷனல் லைப்ரரி தேங்கூர்ல வந்து நேஷனல் தியேட்டர் இருந்துச்சு, நேஷனல் தியேட்டர் அங்க கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து டைகர்பாம் கார்டன், இப்ப அப்பா வீடுல அந்த காலத்துல வந்து டைகர்பாம் கார்டன். நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நாங்களும் இந்த மாதிரிலாம் போனது இல்ல. ஒன்னு இந்த பள்ளி பருவத்தெல்லாம் எங்க ஆசிரியர்ல எங்களை கூட்டிட்டு போவாங்க வீட்டுல போய். ஐயோ அப்பா தூங்க முடியாது, ரொம்ப எக்ஸைட்டட். அப்பாட்டெல்லாம் சொல்லுவோம், அப்பா எங்க டீச்சர் எல்லாம் கூட்டிட்டு போறாங்கப்பா, இப்படி எப்படி சும்மா ஒரு ரொட்டி ராஞ்சி பங்கு எடுத்துட்டு போவோம்ப்பா, ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம். நம்ம பிள்ளைனே எஞ்சி போவோம், பஸ் வர எங்களை கூட்டிட்டு போவேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் ரஃபி அந்த காலத்துல, அந்த பருவத்துல. நம்ம 3 4 5 என்ன வயசு இருக்கும் அந்த காலத்துல பாருங்க. இப்ப வரைக்கும் எங்களால மறக்கவே முடியாது அந்த என்ஜாய்மெண்ட். பிள்ளைங்க கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பெல்லாம் அந்த சின்ன பிள்ளை ரொம்ப குறும்புகள் ரஃபி. அந்த டைம்ல டீச்சர் எல்லாம் எங்களை ஏசுவாங்கத்தான், பஸ்ல உட்காந்துக்கிட்டே ரொம்ப ரேங்கி பண்ணுது அந்த டைம். அது ஒரு என்ஜாய்மெண்ட் மோமெண்ட் எங்களுக்கு. ஐ மீன் எனக்கு இது வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு ரஃபி. நன்றி ரஃபி,
0: பாய். நன்றி, அருமையான ஒரு இதை பகிர்ந்து கொண்டீங்க. பெரும்பாலானோருக்கு அது இருந்திருக்கு. பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஏற்பாடு பண்ணா போகும்போது அந்த சந்தோஷம், சில வேளைகள்ல அந்த உணவு கூட பணம் கொடுத்து அங்க போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டுல இருந்தே தயாரித்து கொடுத்து விடுவாங்க. சாண்ட்விச்சா இருக்கட்டும் இல்லையா, அந்த மாதிரி செய்து கொடுத்து விடுவாங்க. ஆக இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க சொந்தமாவே போக ஆரம்பிச்சுட்டாங்க. பெற்றோர் அனுப்பி வச்சு கூட்டிட்டு போகணும்னு சொன்னா கூட அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாம, பரவாயில்ல நான் வந்து நண்பர்களோட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ற காலமா இருக்கு இது. நிச்சயமா குடும்பத்தோட போறதே அவங்க ஆசைப்படுறாங்க வெளியே போறதுக்கு. எங்க வீட்டுல தங்கக்கூடாது, எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம், அதனாலதான் வெளியூர் பயணம் வந்ததே அதனாலதான். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அழைத்து பேசுற நேயர்களுக்கு நன்றி. அடுத்து இன்னும் சில நேயர்கள் அனுப்பி வைத்திருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம கேட்போம்.

0: காவலன் படத்துல இந்த பாடல் கேட்டீங்க. வித்யாசாகரோட சில பா விஜய் இயற்றியது திப்பு ஸ்வேதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம பள்ளிக்கூட விடுமுறை பற்றி இடையிடையே தெரிந்து கொள்வோம். நம்ம நேர்கள் வந்து எப்படி கொண்டாடுறாங்க, அந்த காலத்துல பள்ளிக்கூட விடுமுறைனா என்ன, அவங்களுக்கு வெளியூர் பயணம்லாம் மேற்கொண்டாங்களா, அப்படி மேற்கொண்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்லா செய்திருக்கணும், அப்பா நல்ல வேலையில இருந்திருக்கணும், அம்மாவும் வேலை செய்துக்கிட்டு இருந்திருக்கணும். அப்படிலாம் இருந்தாதான் பிள்ளைகளும் குறைவா ஒரு இரண்டு பிள்ளைங்க இருந்த குடும்பமா இருந்துச்சுன்னா அவங்க போயிருந்திருக்கலாம் அந்த காலத்துல. ஆனா அப்படி பிள்ளைங்க அதிகமா இருந்துருந்துச்சுன்னா ஒரு சமயம் வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு போயிருப்பாங்க. அந்த கால நிலவரம் அந்த மாதிரி இருந்தது, வேற எதுவும் இல்லை. ஏன்னா நேர்களை சொல்றதை வைத்து, நான் எனக்கும் தெரிந்ததை வைத்து நான் சொல்லும் போது இப்படி எல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல. அதுதான் சத்தியம் படத்துலேருந்து ஒரு பாடலுங்க. 70களில் வந்த பாடல்களை கேட்கும் நேரம் இது, உங்களுக்காகவே எடுத்து வச்சிருக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியிருக்கும் பாடலோட இந்த தொகுப்பை நம்ம தொடங்குவோம்.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணமிங்கே.
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: ஏதேதோ நடக்கும்,
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: சத்தியம் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. திரையிசை திலகம் கே பி மகாதேவனோட இசையில கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா அந்த பாடலை பாடினர். பயணத்தை மேற்கொண்டு இருக்கீங்களா? பிரதான சாலைகள்ல இப்பொழுதைக்கு போக்குவரத்து ஓரளவுக்கு சீராகவே இருப்பதாக தெரிகின்றது. எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல. உட்லண்ட்ஸ் மற்றும் துவாஸ் செக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போக்குவரத்து சற்று அதிகமாக இருக்கிறது. வார இறுதியாக இருப்பதா
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: பள்ளிக்கூட விடுமுறை அந்த காலத்துல எப்படி இருந்தது?
3: வணக்கம்மா.
0: வணக்கம்மா.
3: இங்க ஞானமணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: உங்களுடைய உச்ச நேயர் என் காலத்துல எல்லாம் எங்க அத்தை வீட்டுல போய் தங்கிருவோம். ரெண்டு அத்தை இருந்தாங்க. அவங்க வீட்டுல போய் தங்கிட்டு வருவோம் ஒரு வாரம். அப்படி இல்லைன்னா பாட்டி வீட்டுல போய் தங்குவோம். அப்புறம் வீட்டுல இருந்தாக்க வீட்டு வேலை ஏதாச்சும் பாத்துட்டு தான் இருப்போம். வெளியூருக்கெல்லாம் போனதே கிடையாது. கல்யாணம் பண்ணி தான் கணவர்மார்கள் எங்களை வெளியூருக்கு கொண்டுட்டு போனது. அதனால இப்ப உள்ள பிள்ளைங்க, இப்ப உள்ள பேர பிள்ளைங்க குடுத்து வச்சதுங்க. சொந்தமாவே போயிட்டு வராங்க வெளியூருக்கெல்லாம். எந்தெந்த ஊருக்கு சுத்தனமும் எல்லாம் போயிட்டு வராங்க என் பேர குழந்தைங்க. அதனால அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நன்றி, வணக்கம்ப்பா.
0: நன்றி
3: மாந்த குரலும்.
0: ரொம்ப நன்றிமா. சரி, இன்னைக்கு பள்ளி விடுமுறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்து விடுமுறை இந்த காலத்து விடுமுறை மாதிரி இல்லைங்கிறது நம்ம நேர்கள் சொல்றதுல இருந்தே தெரியுது. இன்னும் ஒரு சில நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. வார இறுதி ஒலியில் உல்லாசம்.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
0: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
4: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பாக்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய CCTV அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீ லிசனுக்கு செல்லுங்கள்.

0: கால பள்ளி விடுமுறை என்பது வித்தியாசமான பள்ளி விடுமுறை. சின்னசாமி எப்படி பள்ளி விடுமுறையை கழித்தாரு?
1: காலை வணக்கம் திரு முகமது ரஃபி அவர்களே, நலமா இருக்கிறீர்களா?
0: நல்லா இருக்கிறேன்.
1: சின்னசாமி கோத்தத்திங்கி ஜெயபில் இருந்து அழைக்கிறேன்.
0: உங்க இடத்துல எப்படி?
1: அந்த காலத்தில் பள்ளி விடுமுறையில் எங்களுக்கெல்லாம் வெளியே போக வாய்ப்பு கிடைக்காது, வீட்டிலே தான் இருப்போம். இருந்தாலும் அந்த சமயத்தில் எங்கள் அம்மா வந்து ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள்.
0: சோ
1: பள்ளி விடுமுறை வந்து விட்டால் நாங்கள் அவர்களுடன் உதவிக்கு ரப்பர் தோட்டங்களுக்கு சென்று உதவி செய்வோம் அவர்களுக்காக.
0: சரி.
1: சோ இதுதான் பள்ளி விடுமுறையில். மற்றபடி மீன் பிடிப்பது, பந்து விளையாடுவது, இப்படிதான் இருந்து வீட்டிலே இருப்போம், எங்கும் போக மாட்டோம்.
0: சரி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். மலேசியால வந்து வீட்டிலே இருந்திருக்கிறாங்க. சிங்கப்பூர்லயும் பலரும் ஏன்னா பக்கத்து பக்கத்துல தானே இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு வாழ்க்கை முறை, இல்லையா?
2: காலை வணக்கம் ரஃபி, மலேசியால இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: எங்களோட ஸ்கூல் லைஃப், ஆமா என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ஸ்கூல் லீவ்ல வந்து எப்பயுமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுதான், ஏன்னா அம்மா அப்பா அப்படிதான் கொண்டு போய் விடுவாங்க. அப்புறம் அவங்களும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குவாங்க. அதுதான் எங்க ஸ்கூல் லீவாவே இருந்தது. சோ சம்டைம் விட்டுட்டு வந்துருவாங்க. சோ அங்க உள்ள வேலைங்களை நம்ம கத்துக்குவோம். ஒன்னு நம்ம சொந்தத்தோட இருக்கிறதுனால சொந்தக்காரங்களோட உறவு நல்லா மேம்படும். ஏன்னா வந்து அவங்களோட இது நல்ல பழக்கங்களா நம்ம கத்துக்குவோம். சோ அப்படிதான் நம்மளோட ஸ்கூல் லீவு கடந்தது. ஏன்னா அப்பெல்லாம் யாரும் வெளியூருக்கெல்லாம் போக மாட்டோம். அந்த சூழ்நிலையிலும் அப்பெல்லாம் நம்ம இல்ல ரஃபி,
0: கிடையாது.
2: அது மீன் எயிட்டிஸ்ல உள்ள ஸ்கூல் லீவுங்களோட கதைகள் அது. நன்றி ரஃபி.
0: நன்றி, நன்றி, நன்றி. பாத்தீங்களா, பெரும்பாலானோர் வந்து வீட்டுலதான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப குறைவானவர்கள் தான் இங்க இருந்து மலேசியாக்கு பயணம் செய்யறது கூட குறைவானவர்கள் தான். பெரும்பாலானவங்க வந்து இங்க இருக்கிற இடத்தை தான் சுத்தி பார்த்திருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். நம்ம 70களில் வந்த பாடல்கள் உங்களுக்காக.

0: எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: பள்ளிக்கூட விடுமுறைய வீட்ல இருந்து படித்தும் தொலைக்காட்சி அப்பப்ப பார்த்தும் கழித்தவங்க கூட இருக்கிறாங்க நம்மிடையே, தெரியுமா?
1: வணக்கம் ரஃபி.
0: வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: பேசுறேன், சொல்லுங்க.
1: ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து முன்ன எங்க அப்பா வந்து நாங்க வந்து வெளியூருக்கு போய் ரொம்ப குறைவுதான். அந்த அப்பாக்கு வந்து லாங் லீவ் கிடைச்சாதான் வெளியூருக்கு எல்லாம் போயிட்டு வர்றது உண்டு. மற்றபடி வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப எங்களை கூட்டிட்டு போவாங்க. லைக் நேஷனல் ஆர்ட் கேலரி, மியூசியம், அப்புறம் சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன், இந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப நடக்கும். அந்த சிசி மூலம் வாக்கிங் போகிறது, அந்த வாக்கத்தான், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கவனம் கொடுத்து, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒரு ஷார்ட் ஹாலிடே வந்தால் இப்படி தான் போவோம். லாங் ஹாலிடே வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கும் லீவுனா தென் வி கோ ஆஃபீஸ் ஓவர்சீஸ் போயிடுவோம்.
0: பரவாயில்லையே. இங்கே பானு வேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய தந்தை வந்து ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸரா இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஹாலிடே பங்களூஸ் கிடைக்குமா, ஷாலிஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிறதுனால அங்க போய் நாங்க நேரத்தை செலவிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்களுடைய பெற்றோர் குடும்பத்துல 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்களுடைய கசன்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம், அப்பாவுடைய அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க. அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அம்மாவுடைய சகோதரர்கள் வருவாங்க. ஒரு குடும்பமாக நாங்கள் போயிட்டு வருவோம். தெலுக் மாதா இகான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நாங்கள் போவோம். ரொம்ப பழமை வாய்ந்த அழகான கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஹாலிடே பங்களூஸ், இங்கே தான் நேரத்தை செலவிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடமே இல்லை, சோமாப்பா இடம். அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து போய் எங்களுடைய விடுமுறை கழித்திருக்கிறோம்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நீர்

0: தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
0: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ESKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள்

0: உருப்படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: பள்ளிக்கூட விடுமுறை அக்காலத்தில் எப்படி இருந்தது?
1: ஹலோ, வணக்கம் ரவி.
0: வணக்கம் வணக்கம்.
1: மைமூன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மைமூன்.
1: இப்ப உள்ள பள்ளி விடுமுறைன்னா கண்டிப்பா ஒரு 3 நாள் விடுமுறைனாலும் மலேசியாவுக்காவது இல்லைன்னா ஜோஹருக்காவது போயிட்டு வந்துருவாங்க இப்ப உள்ள பிள்ளைங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு எங்கேயுமே போனதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைங்களை ஒரே ஒரு முறை தான் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன். அதுக்கு பிறகு நான் எங்கேயுமே அழைச்சிட்டே போகல. ஏன்னா பொருளாதாரம் இல்லை, பயணம் முகவர்கள் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நம்ம பயணம். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி அந்த எந்த இடத்துக்கு நம்ம போகணும் வரணும்,
0: அந்த
1: இடங்களை போய் பார்க்க வேண்டிய இடங்கள், சூழ்நிலை, சாப்பாடு எல்லாம் இப்ப வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலகட்டம். யாருமே நம்ம குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும் தான் நினைப்போமே தவிர வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிற நினைப்பே வராது. பிள்ளைங்களும் எதுவுமே நம்ம கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே போனது இல்ல. ஆனா என் பிள்ளைங்க இப்ப நல்லா சுத்துறாங்க ரவி.
0: காலம் மாறிடுச்சு இல்ல. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, வெளியூருக்கு போயிட்டா அங்க ஏதாவது நடந்துருமோ, அல்லது வர்றதுக்கு தாமதம் ஆயிடுமோ, அல்லது நம்மால சமாளிக்க முடியாம போயிடுமோ, அப்படி எல்லாம் கூட சில பெற்றோர் பயந்ததான் எனக்கு தெரியும். அடுத்து சாந்தி என்ன சொல்றாங்க
2: ரவி? எங்க டைம்ல எல்லாம், அதாவது 1990s எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போது எங்களுக்கு லீவ் இல்ல. லீவ் இருந்தாலும் 8 weeks லீவ் தான் இருக்கும். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த சலுகையும் இல்ல. ஆனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரு மலேசியா மலாக்கா அப்படிதான் அழைச்சிட்டு போவோம். அதுதான். அண்ட் தென் தி மோஸ்ட் இஸ் நம்ம சிங்கப்பூர் சுத்தி பார்ப்போம். ஃபேமிலியோட இருந்து சிங்கப்பூரை சுத்தி பார்ப்போம். அண்ட் தென் ட்ரை டு பிரிங் தேம் டு தி ஃபேமிலி ஹவுஸ், லைக் எங்க அக்கா வீடு, என்ன அதான் அத்தை வீடு, மாமா வீடு, சித்தி வீடு, அப்படியே அழைச்சிட்டு தான் போவோம் தவிர. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து வெரி லக்கி, தே ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் வித் தி பேரண்ட். தி பேரண்ட் ரொம்ப ஆப்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் அ லாட் ஆஃப் யூ நோ திஸ், தே கிவ் அ லாட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஃபார் தெம்.

இன்றைய நிகழ்ச்சியில பள்ளிக்கூட விடுமுறை பற்றி பேசின நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி. காலையில இருந்து 7 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம நேயர்கள் என்னோட இணைந்திருந்தீங்க, உங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நேரம் வந்துடுச்சு. டிக்டாக்ல இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். எங்களுடைய ஒளிபரப்புல நேரடியா இப்ப வானொலி நிகழ்ச்சி கேட்கிற மாதிரி டிக்டாக் நேரலையிலையும் வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வார இறுதிய சிறப்பாக்குங்க நேயர்களே, இந்த வார இறுதியில உங்களுக்காக ஒளியில சிறப்பான அங்கங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. செய்திகளுக்கு பிறகு எஸ் ஜானகி அவங்களுடைய பாடல்களை 1 மணி நேரம் நீங்க இடைவிடாம கேட்க போறீங்க. அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல்களை கேட்க போறீங்க. யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல்கள் உங்களுக்காக 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இடம்பெற போகுது. நாளைக்கும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறுது என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி. மீண்டும் எப்ப சந்திக்கிறோம்? இன்று இரவு 9 மணிக்கு மறுபடியும் உங்களை சந்திக்க ஓடோடி வந்து விடுவேன். அது வந்து ஒரு ஒளிப்பதிவு நிகழ்ச்சி தான், ஓடோடி வரதுக்கு எதுவும் இல்லை. எனவே உங்களை அங்க சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி. தொடர்ந்து இணைந்திருங்க. இப்ப செய்திகளுக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னால ஒரே ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிற அரங்கேற்றம் படத்திலிருந்து எல்லா ஈஸ்வரியோட குரல்ல வி குமாரோட இசையில் பாடல் வருகிறது. நான் ரஃபி, மீண்டும் சந்திப்போம்.

0: இப்ப ஹைதராபாத்ல அவளுக்கு என்ன சம்பளம் இருக்கும்?
1: என்ன 500 550 இருக்கும்.
0: 1000 1500 சொல்லிட்டு இருக்காளே.
1: அப்படியா? எனக்கு தெரியாதுங்க, நான் வரேன்.
0: ஆஹா, மாப்பி.

0: பிற்பகல் மணி 12 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சீனா இந்தியாவுடன் உறவை புதுப்பிக்க விரும்புவதாக கோடி காட்டியிருக்கிறது. கருத்து வேறுபாடுகளை முறையாக கையாள அது உறுதி தெரிவித்தது. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று புதுடில்லி சென்றிருக்கிறார். அதிபர் ஷியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று பேச்சு நடத்தவிருக்கின்றனர். இரு நாடுகள் உத்திபூர்வமாக நீண்டகால நலனை மனதில் வைத்து உறவை அணுக வேண்டும் என்று சீனா கூறியது. இந்தியாவுக்கான சீன தூதர் சு ஃபேஹோங் உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கலாம் என்று குறிப்பிட்டார். பல முனைகளில் இந்தியாவுடன் சீனா இணைந்து பணியாற்றும் என்றார் அவர். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு சிங்கப்பூர் நேரப்படி இன்று மாலை 4:30 தொடங்கவிருக்கிறது. இரண்டு நாள் மாநாட்டின் முடிவில் டில்லி தீர்மானத்தை வெளியிட இந்தியா திட்டமிடுகிறது. தீர்மானத்தின் பெரும்பகுதி அம்சங்களை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டதாக அரசு தந்திர வட்டாரங்கள் கூறுகின்றன. ஈரான் போர் குறித்த அம்சத்தில் மட்டும் நெருடல் நிலவுவதாக தெரிகிறது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் சொல்வதாகவும், ஈரானையும் கண்டிக்க வேண்டும் என்று ஐக்கிய அரபு சுற்றரசுகள் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. அதில் 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. 10 நாடுகள் கூட்டாக செயல்படுகின்றன. உலக மக்கள் தொகையில் பாதியை பிரிக்ஸ் அமைப்பு பிரதிநிதிக்கிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக அது பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் அஹமத் ஜயீத் ஹமீடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜயீத் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அண்மைய மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்ற பின் பொது தேர்தலுக்கு அம்னோ குரல் கொடுக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை காற்றின் தரம் மேம்பட்டிருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 79 புள்ளியாக பதிவானது. கிழக்கிலும் அதே நிலை. மத்திய வட்டாரத்தில் இதற்கு முன் தரக்குறியீடு 100 மேல் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. மற்ற வட்டாரங்களில் தரக்குறியீடு சுமார் 70 புள்ளியாக மிதமான நிலையில் இருக்கிறது. தீவின் மேற்கிலும் தென்மேற்கிலும் இன்று காலை கடுமையான மழை பெய்தது. மேற்கு நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கும் தெங்கா நீர்த்தேக்கத்தில் 1 நேரத்தில் சுமார் 37 மில்லிலிட்டர் மழை பதிவானது. துவாசிலும் கடுமையான மழை. அங்கு காலையில் 1 நேரத்தில் சுமார் 40 மில்லிலிட்டர் மழை பெய்தது. இது கடுமையான அளவாக கருதப்படுகிறது. தாய்லாந்து ராணுவம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே சுவர் கட்டும் பணியை தொடர்கிறது. இரு நாட்டு எல்லையில் சுமார் 8.5 கிலோமீட்டர் தூரம் அந்த சுவர் கட்டப்படும். எல்லையில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பது நோக்கம் என்று தாய்லாந்து சொல்கிறது. ஆள் கடத்தல் பொருள் கடத்தலை தடுப்பதே முக்கிய இலக்கு என்றது அது. தாய்லாந்து கம்போடிய எல்லை 800 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. தகராறுகள் அடிக்கடி நடக்கும். கடந்த ஆண்டு ஜூலை டிசம்பர் மாதங்களில் மோதல் ஏற்பட்டது. சுமார் 500,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்தது. பிலிப்பீன்ஸில் பயணக்கப்பல் தீப்பற்றியதில் மாண்டவர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. மேலும் 50 அதிகமானோரை காணவில்லை. புதன்கிழமை தீப்பற்றியது. எம்வி ஜூன் அஸ்டர் கப்பல் மணிலாவிலிருந்து பிரபல சுற்றுலாத்தலமான பலவான் மாநிலத்தில் உள்ள கொரோன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 134 பேர் சென்றனர். அது சுமார் 22 பயணம். கப்பல் இலக்கை நெருங்கும் நேரத்தில் தீ மூண்டது. 2 வெடிப்புகள் ஏற்பட்ட பின் தீ மூண்டதாக உயிர் தப்பிய சிலர் கூறுகின்றனர். பிரான்சில் ரயில் தடம் புரண்டதில் 44 பேர் காயமுற்றனர். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார். இன்று அதிகாலை விபத்து ஏற்பட்டது. அடையாளம் தெரியாத பொருளை மோதிய பின் ரயில் புரண்டதாக அதிகாரிகள் கூறினர். ரயிலில் அப்போது 180 பயணிகள் இருந்தனர். காயமுற்றவர்களுக்கும் பயணிகளுக்கும் உதவ சுமார் 140 தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். நேபாளம் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை சீர் செய்ய சுமார் 6 வெள்ளி தேவைப்படும் என்று கூறியிருக்கிறது. அடுத்த 6 குறுகிய கால சீரமைப்பு பணிக்கு சுமார் 74 வெள்ளி தேவை என்று நேபாள வெளியுறவு அமைச்சு சொல்கிறது. பிரதமர் பலேந்திர ஷா இம்மாத இறுதியில் நியூயார்க் சென்று ஐக்கிய நாட்டு நிறுவன ஆண்டு கூட்டத்தில் நேபாளத்தின் அவசர நிலையை எடுத்துரைப்பார் என்று அதிகாரிகள் கூறினர். பதவிக்கு வந்தபின் அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணமாக அது அமையும். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கடையோரத்தை 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றியிருக்கிறது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்துவிட்டது. ஹோமஸ் நீரிணை பல மாதமாக மூடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா வானூர்தி தாக்குதல்களை தொடர்ந்து கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயை மூடிவிட்டது. இதனிடையே செங்கடலும் தடைப்படுகிறது. சீனா அமெரிக்காவில் கார் தயாரிக்கும் ஆலைகள் அமைப்பதை தாம் எதிர்க்கவில்லை என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் சீன ஆலைகளில் அமெரிக்கர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றார் அவர். சீனா மெக்சிகோவில் கார்களை தயாரித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தாம் எதிர்ப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்னும் 2 வாரத்தில் வாஷிங்டன் செல்லவிருக்கும் நிலையில் அதிபர் டிரம்ப் ஃபோக்ஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டி தந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you. அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: என்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கானக்குயில் S. ஜானகி. மறைந்தும் வாழும் அந்த கானக்குயிலின் பாடல்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.

0: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
2: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: வாழ்கிறார் எஸ் ஜானகி.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்லை. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

இந்த வார இறுதியை

கேட்டு உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.

0: பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீரச்சட்டி, புட்டு இந்த அடுப்பு,
2: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
4: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
2: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
5: பருப்பு வந்ததும் பாசம், வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
2: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
9: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000ஆ? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
8: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
7: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

0: இருக்கிறார் எஸ் ஜானகி.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்கள் விட்டு இருந்ததே இல்லை. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் இன்றைய அதிகாலை பொழுதிலே வணக்கம் தமிழலி, வணக்கம் தமிழலி ஆரம்பிக்க மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர

மலர்ந்த இந்த காலை பொழுதிலே மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசியை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது பக்திப்பா மாலைகள். பக்திப்பா மாலைகள் வரிசையிலே முதலிலே விநாயகர் துதியாக டி எல் மாராஜன் குழுவினர் பாடியதே.

கேட்டது டி எல் மாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்திப்பாமல்கள் வரிசையிலே என கிறிஸ்தவ கீதமாக

0: கேட்டது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே எனே திருமுருகன் துதியாக வீரமணி தாஸ் குழுவினர் பாடியது.
1: வேலுண்டு வினையில்லை முருகா உண்டு பயமில்.

கேட்டது திருமுருகன் துதி. பாடியிருந்தார்கள் வீரமணி தாசன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கும் தமிழடியில் பக்திப்பா மாலைகள். பக்திப்பா மாலைகளிலே கிறிஸ்தவ கீதமாக

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கன் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே எனி ஐயப்பன் துதியுடன் உன்னிமெனன் குழுவினர்

கேட்டது ஐயப்பன் துதி பாடியிருந்தார்கள் உன்னிமனன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என கிறிஸ்தவ கீதமாக

கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையின் நிறைவாக இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் மொஹமட் குழுவினர் பாடியது.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நேரம் சரியாக 8:02. ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழ்நிலையில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். புலந்திருக்கும் இன்றைய பொழுதும் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமலது எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா? நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. சிலை தொடங்கி பங்குனி வரை பல்வேறு விசேஷங்கள் வருவதுண்டு. அதில் ஒரு சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதை போல் ஆவணி மாதம் மிக சிறப்பான சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டார்கள். ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியினை வைத்து விடுவார்கள். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம வீட்டில் சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு. நமக்கு ஆத்ம பலத்தை தருபவர் சூரியனே. எனவேதான் ஆவணி மாதத்தில் விநாயகர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம் ஆகியன இழந்ததாக சொல்லுவர். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் ஞாயிறு என்றாலே சூரியன். அது மட்டுமன்றி ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிறு காலை 6 to 7 PM வரை போரியை இருக்கும். ஆவணியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை புகட்டினால் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவர். தேக நலனுக்காக சூரிய நமஸ்காரம் பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளை தொடங்குவது மிகவும் விசேஷம். ஆவணி அவிட்டம் அந்தணர்களுக்கான பண்டிகை. ஆவணி மாத அவிட்ட நட்சத்திரத்தன்று பூநூல் அணிபவர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பக்திபூர்வமான பண்டிகை இது. இந்த நாளில் பழைய பூநூலை கலற்றிவிட்டு புதிய பூநூல் அணிந்து கொள்வர். விநாயகருக்குரிய விரதங்களுள் மிக விசேஷமானது விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை போற்றி வரும் ஆவணி சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியில் விரதமிருந்து வழிபட அனைத்து நன்மையும் கிடைக்கும். ஆவணி மாத வளர்வையின் சிறப்பு, ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கலாம். திருமணம் செய்தால் வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும். விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்றே ஓய்வெடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை விழாக்களை நடத்தி மகிழ்வர். ஜோதிட முறைப்படி பார்த்தால் சூரியன் வெறுப்பெறுவதால் அந்த காலத்தில் ஆவணியில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சிறப்பான பலனை தருவதால் ஆவணிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. சிறப்பம்சம் நிறைந்த ஆவணி மாத வளர்வையில் கடவுளை மனமுருகி பூஜித்து அனைத்து நலங்களையும் பெறுவோம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புள்ளதாகவே இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நடிகனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 12 பொதுக்காலம் 23 சனிக்கிழமை, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 10 இறைவசனங்கள் 14-22 வரை. என் அன்புக்குரியவர்களை, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகின்றேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே. ஆனால் நாம் பலராயினும் ஒரே உடலா இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம். இஸ்ரேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள். பலி பொருட்களை உண்கின்றவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிபீடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா? எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டுமென்றா சொல்கின்றேன். மாறாக சிலகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கு பலியிடப்பட்டவை ஆகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் ஆண்டவரின் பந்தியில் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு பேச்சால் கவர்ந்து விடுகின்றவர்கள் இன்று உலகில் பலர் உண்டு. வாயால் வடை சுடுபவர்கள் இன்று நமது நடுவில் பல பேர் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய அரசியல்வாதிகள். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி வாய் சொல்லியே வீரரடி என்று பாடுகின்ற பாட்டுக்கொரு புலவன் பாரதி. எனவேதான் ஒருவரை நல்லவர் என்று கண்டுபிடிப்பது அவரது வார்த்தையை அடிப்படையாக வைத்து அல்ல, மாறாக அவரது செயலை அடிப்படையாக வைத்துத்தான். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு நல்ல கனிகளை தரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனிகளை தரும் நல்ல மரமும் இல்லை என்கின்றார். ஆம், கனிகளை கொண்டே ஒரு மரத்தை நல்ல மரமா அல்லது கெட்ட மரமா என்று நம்மால் தீர்ப்பிட முடியும். அதுபோல் ஒருவரின் செயலை வைத்துத்தான் அவரை நல்லவரா கெட்டவரா என்று எடை போட முடியும், மாறாக அவரது வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து அல்ல. எனவே நாம் வார்த்தையால் அல்ல, மாறாக நல்ல செயல்களால் நல்லவர்கள் என்று பெயர் எடுப்போம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
0: அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார் நச்சிந்தனை நேரத்தில். அவரை தொடர்ந்து வானலையில் வந்திருக்கும் வாட்ஸ்அப் போடாக இணைந்திருக்கும் பொங்கையூர் ராஜாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பொங்கையூர் ராஜா.
3: காலை வணக்கம் ராஜா. என்ன ஏமல இருந்து பொங்கையூர் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க
3: நலமா இருக்கிறோம். நாங்களும் நலமா இருக்கிறோம். நலத்துடன் நச்சினை வணங்குறேன் ராஜா.
0: தாருங்கள்.
3: முருகப்பெருமான் அருடும் ஆசையோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. நம்மை படைத்த இறைவன் தான் இதுவரை காலமும் பாதுகாத்து வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்ற முழு நம்பிக்கையோடும் காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் இறைவனை வணங்கி வழிபட்டு முழுமையிலும் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக இறை ஆசையுடன் வாழ்வோம். நாம் யாரும் பாவங்கள் தீமைகள் தப்பு தவறுகள் செய்யவில்லையென சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் இறைவன் முழுமையாக மன்னித்த படியால் தான் இன்றும் நாம் உயிரோடு வாழ்கின்றோம். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அதை நாங்கள் உணரும் போது மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அகன்றுவிடும். வாழ்க்கையில் அமைதி பொறுமையோடும் நல்ல எண்ணங்களை மனதில் நினைவு கொண்டு வாழ்க்கையினும் வரமுறைக்கில் வாழும் போதும் இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டார். முதுமையிலும் பாதுகாத்து வாழ வைப்பார் இறைவர். இறைவன் நாங்கள் செய்யும் அனைத்தையும் அறிவார். நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு. இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் வாழ்க்கையில் அவதாரமாக செயல்பட வேண்டும். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முழுமையில் யாரும் பார்க்க மாட்டார்கள். நம்மை படைத்த இறைவன் தான் நம் செயல்பாடுகளை அறிந்து பாதுகாப்பார். வாழும் காலம் வரை முழுமையிலும் இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானம் தேவை. அமைதி பொறுமை மனம் வலிமை இருந்தால்தான் மட்டுமே நாங்கள் சொந்த காலில் நின்று ஆற்றல் செய்ய முடியும். ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டுமென்றால் உணவு தூக்கம் பேச்சு ஆகியவற்றை அளவாக இருக்க வேண்டும். அமைதி தூய்மை பொறுமை மனதில் இருக்குமானால் செய்யும் அனைத்தும் நல்லதாக இருக்கும். சூழ்நிலை எப்போதும் நான் விரும்பும்படி அமைந்து விடாது. வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கையில் நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி இருவரும் முழுமையாக அர்ப்பணித்து வாழும் போதும் இறையாசியுடன் நலமாக வாழலாம். மீண்டும் ஒரு நிலை நடத்தியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 8:12 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:12 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரோ வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யோகரி மகாராஜா கதக்கிறேன்.
0: வணக்கம் யோகரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள்
4: வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மான்காதிரன் திருவாசகத்தில் இருந்து அனுபவ சுத்தியில் தொடர் முடித்தவாறும் இந்தனுக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்தவாறும் சேராமல் சோரனியேன் இங்கு ஒருத்திவாய் துடித்தவாறும் துயிலிறைய சோர்ந்தவாறும் முகம் குருவேர் பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடு என் தனக்கே சூழ்ந்தேனே உரை உன்னை நாடிய மெய்யடியாரை நீ தளர விடாமற் தட்டி கொண்டதும், கல்வனேனாகிய என்னை இங்கே உடல் காத்திருக்க முடிவு செய்ததும் தன் தக்கனவே. உலக பற்றியில் ஈடுபட்டு வஞ்சனியின் இங்கே மாயா சக்தியாகிய பெண்ணின் இடல் துடிப்பும், ஒரு சிறிது நேர்ந்த ஆடை கிளையும், முகச்சிறு வியர்வின் தோற்றமும் நிகழ்ந்த முறையில் அகற்றி அவற்றில் ஈடுபட்டு உலக உணர்ச்சி எய்தி எனக்கே தீங்குகளைக் கருதி கருதிக்கொண்டேன். தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்தல் தெளிந்தார்தம் ஊனை உடுக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன். நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்கு தானும் கிருத்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தேன் போன்ற இனிமையும் பால் போன்ற தூய்மையும் கரும்பின் சாறு போன்ற அருட்செயலும் உடைய ஜோதியை அறிவின் கண் தெளிந்த அடியார்களுடைய உள்ளமே என்று உடம்பையும் உருக்குவிக்கும் முதலனை வேண்டியதெல்லாம் எளிவின் நீயும் விண்பதுவாகிய காமதேனு ஒப்பானை நோக்கி வீணேனாகிய நான் உன் அடியேன் நீ என்னை ஆட்கொண்டா என்று செப்பினால் அடியேனை பார்த்து அப்படியா நல்லது என்று அவன் இகழ் இகழ்ந்து நகையாடி அருள்வதற்குரிய இயல்பே என்று இயல்பாயிற்று. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லாத நாயான புன்மை யோனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ? என்னை நோக்குவார் யாரே? என் நான் செய்கிறேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கும் புகுவேனே. உரை அன்பரம்பி மற்றையோரால் அறியப்படாத இயல்புடைய தலைவனே, தீய நாய் போன்ற சிறியேனை ஆட்கொண்டு ஐயனே உன் அருளுக்கும் புறம்பாக செல்ல விட்டு விடுவாயோ? அங்கனமாயின் அடியனு கண் பார்ப்பார் வேறு யாவர்? எமது பெரியோனே நான் என்ன செய்ய மாட்டுவேன்? மாறியில்லாத பொன்போல் விளங்கும் அழகிய திருவுடைய திருவுருவமுடையவனே எந்தையே நான் எங்கே அடைக்கிளம்புகுவேன்? மிகுது நாளை காத

0: மதித்திட்டா பங்கையாசனன் ஒரு தடை கிளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதொரு வடுகனை போட்டி செய்வாம். திருச்சித்தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ ராஜா, நன்றி. என்ன பண்ணி எல்லோரும் நலமா இருக்கீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். தாருங்கள் உங்கள் நட்சந்தினியை.
2: நன்றி ராஜா, நன்றி. ரொம்ப நன்றி ராண்டா. நன்றி அண்ணா. அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் எங்கள் குறிக்கிறவர்களோடு எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வாழ்த்து கொண்டு அன்றிலிருந்து பாலன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுந்த சுவிசேஷம் 21 அதிகாரம் இறை வார்த்தைகள் 9-19 முடிய. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
1: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து நச்சிந்தன நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக்
3: கொள்கிறேன்.
1: வணக்கம் சன், நலமா இருக்கிறீங்களா?
3: நன்றி,
1: நன்றி. தாருங்கள் உங்கள்
3: வணக்கங்கள். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலர் மெய் என்று தப்பித்து சொல்லப்படுவது யாதென வினவின் பிரிதோர் உயிர்க்கு சிறிதும் தீமை தராத பொருட்களை சொல்லதுமா சொல்லுதுமாம் என்ற வள்ளுவர் என்று கூறிக்கொண்டு சிந்தனையாக இல்லாமல்ல சத்தியசாயி பவன் தேதி கிழமனும் சனிக்கிழமை நம்மை விட உயர்ந்த அல்லது சமமான நிலையில் உள்ளவர்களுக்கு சேவை செய்வதை கொடுத்து வேலைகளுக்கும் பதவியினர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நாம் ஏன் சேவை செய்ய வேண்டும் பகவான் என்று இதை நமக்கு விளக்குகிறோம். பிறரால் சேவை வருவதை தேர்ந்தெடுப்பதை விட பிறருக்கு சேவை செய்ய ஒருவர் தயாராக இருக்க வேண்டும். மேலும் நமக்கு மேலான நிலையில் இருப்பவர்களுக்கு சேவை செய்வதில் எந்த புண்ணியம் இல்லை. அப்புறம் அவர்களால் தங்களுக்கு பணிவிடை சேவைகளின் சேவைகளை கோர முடியும். நம்மை போன்று அதே நிலையில் இருப்பவர்களுக்கு சேவை செய்வது பாராட்டத்தக்கது அல்ல. நம்மை விட மோசமான நிலையில் இருப்பவர்களுக்கும் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் சேவை செய்யப்படுவார். உலகில் மூன்று நிலைகளில் மக்கள் உள்ளனர். மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை லட்சுமி நாராயணன் என்று பிரிவில் வைக்கலாம். நம்மை போன்ற அதே நிலையில் உள்ள இருப்பவர்கள் அஸ்வத்த நாராயணன் என்றார் பிரிவில் உள்ளனர். நம்மை விட ஏழ்மையானவர்களை சரித்திர நாராயணன் இந்த பிரிவில் வைக்கலாம். லட்சுமி நாராயணனாக இருப்பவருக்கு சேவை செய்ய தேவையில்லை, ஏனெனில் அவரை கவனித்துக் கொள்ள பணியாளர்கள் இருப்பார்கள். அஸ்வத்த நாராயணன் என்பவர் தனது சாதனைகள் அல்லது வருமானம் எதுவாக இருந்தாலும் முடிவற்ற பாதைகளால் நிரம்பியதாகவும் ஒருபோதும் திருப்பிய அதிகாரிகளாகவும் இருப்பார். அத்தகைய நமக்கு சேவை செய்வது தேவையற்றது. பலவீனமானவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் நான் சேவை செய்வன். மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போதும் நாம் பிறருக்கு சேவை செய்யலாம் என்று அண்ணவிருக்கக்கூடாது. அவர்களுக்குள் வாசம் செய்யும் நாராயணன் பெருமானுக்கு சேவை செய்யலாம் என்று அன்றை நாம் உணர வேண்டும். எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றில் ஒருமுகப்பட்டு முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவை செய்யப்படும் போது இதயம் புனிதமடைகிறது என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு மட்டுமே லட்சுமியை சந்திக்கிறேன். உங்களை அன்பை நேசிக்கும் சன்மாலா குணப்பா மகனே மகதே.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:23 ஐக்கியராஜ்யத்தில் 7:23 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்
1: நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
4: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இதனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 116. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது. அதிகாரம் 6 திருவசனங்கள் 43-49 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளில் அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார், தீயவரோ தீயதிலிருந்து தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறையையே வாய் பேசும், நான் சொல்பவற்றை செய்யாது. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகின்றீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாய் கட்டப்பட்டு இருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். 6 பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, இருப்பதில் இருந்துதான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இதனை கிராமப்புறங்களில் சட்டியில் இருப்பதுதான் அகப்பையில் வருமென்று நாட்டுப்புற வழக்கில் கூறுவார்கள். இன்றைய நற்செய்தியும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று இதனை அடியொட்டியே சொல்கின்றது. நாம் அனைவருமே மற்றவருக்கு கொடுப்பதற்காக பிறந்தவர்கள். இயற்கை அன்னையை பார்த்தால் அந்த உண்மை நமக்கு தெரிய வரும். அருவி, மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்துமே மற்றவருக்கு கொடுப்பதில் நிறைவே பெறுகின்றது. எந்த மரமும் அதன் கனியை தானே உண்பதில்லை. பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் பயன் பெறுவதற்காகவே அதை கொடுக்கின்றது. மனிதர்களும் இயற்கை எண்ணெயின் பிள்ளைகள்தான். அவர்களும் அன்னையைப் போல தங்களின் வாழ்வில் மற்றவர்களுக்கு கொடுத்து அதை நிறைவே காண அழைக்கப்படுகின்றார்கள். எனவே நாமும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே கொடுத்து வாழ்வதற்காகவே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியும் இதனைத்தான் வேறு வார்த்தைகளில் சொல்கின்றது. நாம் கொடுப்பது முதன்மையான காரியம். நாம் கொடுப்பது நல்லதாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும். எத்தனையோ மரங்கள் எதையெல்லாம் கொடுத்தாலும் நமக்கு பயன்படக்கூடியதை மட்டும்தான் நாம் சாப்பிடுகின்றோம். அதே போல நாம் கொடுப்பது மற்றவர்களுக்கு நிறைவே தரக்கூடியதாக அமைய வேண்டும். கடவுளின் அருளையும் ஆசீனையும் பெற்றுக் கொள்வதற்காகவும் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்வதற்காகவே ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றார்கள். இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாகவே கொடுப்போம். நாமும் பெற்றுக்கொண்ட கொடைகளை மற்றவர்கள் பயன்பெற நாமும் மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலே இந்த இறை வேண்டலரை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி, வணக்கம்.
1: அவர் நேவிஸ் பிலிப் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. குணநாயகி
1: குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
5: ஓம், நலமாக இருக்கின்றேன்.
1: நன்றி சாருங்கள்.
5: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு திரௌபதியின் உண்மை தன்மையை பீமனுக்கு புரிய வைத்த கிருஷ்ணர். ஒருமுறை பஞ்சபாண்டவரின் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்த அன்று திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழ துவங்கும் நாளாக அமைந்தது. பீமனுக்கு சந்தேகம் வந்தது. திரௌபதி எப்படி எல்லோரையும் கணவனாக ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள்? இதனால் கிருஷ்ணன் முன்னால் பீமன் முகம் சுருங்கி கிடந்தது. கிருஷ்ணர் பீமனின் சந்தேகத்தை ஊகித்து கொண்டார். திரௌபதியை கண்களால் பார்த்து சிரித்தார். திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தாள். பீமனுக்கு கோபம் வந்தது. தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்து, கிருஷ்ணா உனக்கே இது நியாயமா? இவ்வளவு நாள் எனக்கு அண்ணியாக இருந்தவள், எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருந்தவள், இன்று முதல் ஒரு மரணத்துக்கு மனைவி என்றால் என்னால் இப்படி ஏற்க முடியும்? நீயும் சிரிக்கிறாய், திரௌபதியும் சிரிக்கிறாளே என்று கேட்டார். கிருஷ்ணர் சொன்னார், பீமா நடப்பதையெல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை. ஏற்கனவே இது இவ்வாறு நடக்கும் என்று எழுதப்பட்டவைதான் நடக்கிறது. இதில் நீ வருத்தப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை. உன் ஆறுதலுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேள். வருடத்துக்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியில் செல்வாள் பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆம், பார்த்திருக்கிறேன். ஒரு வருஷம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்று விட்டு பின் காலை உதயத்தில் திரும்பி வருவாள் என பீமன் சொன்னான். அப்போது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கேட்டார். பீமனோ புடம் போட்ட புது பொன்னை போல் ஜொலிப்பாள். அவள் முகத்தின் தேஜஸ் சுடர் விட்டு பிரகாசிக்கும் என்றாள். பீமா, இன்றிரவு அம்மாதிரி திரௌபதி வெளியே போகும்போது நீயும் உடன் போய்ப்பார் என்றார் கிருஷ்ணர். அன்றிரவு நள்ளிரவில் திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் இருவரும் மறைந்து இருந்து பார்க்கும் வேளையில் தீ மூட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் விழுகிறாள். மனம் பறித்த பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுத்து அங்கே பார் என்றார் கிருஷ்ணர். பீமன் கண்களுக்கு தீக்குள் திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி சர்வ உலகத்தையும் காத்து அருளும் மகாசக்தி அன்னை தன் சுய உருவில் காட்சியளிக்கிறாள். தேய்த்து போன பீமனை அழைத்து வந்து புரிய வைத்தார் கிருஷ்ணர். பீமா, நீங்கள் ஐவரும் பஞ்ச பூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி. அவளுக்குள் நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்குள் அடக்கம் இல்லை. எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தையும் வழிகாட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவளே. நீங்கள் ஐவரும் அம்புலன்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதியே ஆவாள். இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுள் ஒடுங்குவீர்கள். இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதிய மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி. இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்கள் ஆவார்கள். உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த காட்சியை காட்டினேன். இந்த உண்மை உனக்குள் உறைந்து போகட்டும். இவளை விட கன்னியோ அல்லது பத்தினியோ இவ்வுலகில் இல்லை. நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய் என்றார் அந்த கிருஷ்ண பரமாத்மா என்று கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
6: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு.
1: 12 செப்டம்பர் மாதத்துக்குரியது
6: தினம் உண்டு. அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமான சில விஷயங்கள் வந்து இருக்கும். சிலதை மறைத்து எந்த காரியத்தை நம்மளால பண்ணாலும் அது வந்து வெளிப்பட்டுரும். நம்மளே அதை உண்மையை சொல்லிடுவோம். அது இல்லை இல்லை, அது என்ன மாற்றி சொல்கிற இல்லை இல்லை, அது தெரியாமல் அப்படி நம்மளே எதையாவது ஒன்று உண்மையை சொல்லிடுவோம். அதனால் எந்த காரியத்தையும் மறைத்து செய்ய வேண்டாம். மறைத்து செய்யக்கூடிய விஷயம் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் மூவி, மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிரபல்யம் ஆகிறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நிறைய யோசனைகள், மன யோசனைகள் இருந்துருக்கு. இதை பண்ணும், அது பண்ணும், அது பண்ணும், இதை பண்ணுங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன சங்கடம், மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன கவலைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இனி வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களே, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பல விதமான யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சில பேர் நல்லது சொல்லுவா, சில பேர் எதிர்மறையான விஷயத்தை சொல்லுவாங்க. எதை எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் பட்டாச்சு. நம்ம கேட்டு கேட்டு நல்லதும் கெட்டதெல்லாம் பார்த்தாச்சு. நிறைய அனுபவங்கள் வீட்டில் எடுத்தால் ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு, அவங்க அவங்க தான் பெருசுன்னு நினைக்க எல்லாமே ஒரு வகையான செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்காங்க. நம்ம பாசத்தினால இப்படி இருந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய அதிசயம். வேலை இல்லாதவங்கக்கிட்ட போய் கேட்டால், பணம் இல்லாதவங்கக்கிட்ட கேட்டால் பணத்தினுடைய அருமை தெரியும். அப்போ இந்த கிடச்சிருக்கிறது இறைவன் கொடுத்த வாய்ப்பு. மற்ற விஷயத்துக்காக இதை போய் நம்ம வந்து இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இதாச்சு, அதாச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறத விட இருக்கிற வேலைகளை சரியாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை ரிஷபராசி நண்பர்கள் எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா இவங்க ஏன் கேட்கல, அவங்க ஏன் கேட்கல, அவங்க ஏன் சொல்ல, இவங்க ஏன் சொல்கிறேங்கிறத விட யார் பார்த்தாலும் பார்க்கட்டும், நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்துடணும், நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டணும், சார் எனக்கு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கறது உங்களுடைய ஆரோக்கியம் பெஸ்ட்டு. எல்லாரும் உங்களை சொல்லுவாங்க செல்ஃபிஷ்னு, அவங்கள அப்படி தான் இருந்துட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக அமையும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய மன யோசனைகள் இருக்கும், கவலையை விட்டுத்தள்ளுங்க. இனி வரக்கூடிய காரியத்தை பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. கிருஷ்ண வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயத்த சொல்லி புரியும், சில விஷயத்த டக்குன்னு பார்த்த உடனே புரியும். நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், இது இப்படி தான், இப்படி தான், இப்படி தான் போக போகிறதுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாதுங்கிறத நம்மளே ஒத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாது. இதுக்குண்டான நபர்கிட்ட சரி வேறு வழி இல்லை, இவங்ககிட்ட பேசி தான் ஆகணுங்கிற மாதிரி பிடிக்கலைனாலும் சில நண்பர்கள்ட்ட பேசி செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் ஹெல்ப் கேட்டால் உங்களால் பண்ண முடியலாம், முடியாமையும் போகலாம். நிறைய விஷயங்களில் சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில சிரமங்களை உட்கார்ந்து பேசும்பொழுது அதிலிருந்து ரொம்ப ஒரு மாற்றங்கள் தெரியும். யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதற்காக இவ்வளோ பண்ணுறோம், எதற்காக இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், எதுலேயுமே வேல்யூ இல்லை, எதுலேயுமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மனசில் யோசிச்சுட்டு, சரி இருந்தாலும் நாம் வந்து சம்பாதிச்சு வச்சு நல்ல நிலையில் இருந்தால் தான் நாலு பேர் மரியாதை கொடுக்குறாங்கங்கிற ஒரு எண்ணம் மனசில் போய் அதற்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு செயல்பாடுகளாக செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பியம்பா வழிபாடு, பிள்ளையார் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தங்கம் நகை கடை, அதே மாதிரி நகை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கா, அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்தவங்களெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் கூடி வரும். ஒரு சில விஷயங்களில் நம்ம போகிறது ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் மனசில் தோணும். எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க, எல்லோரும் என்ன நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, பட் ஐ எம் நாட், நான் வந்து நிம்மதியாக இல்லை, என்னுடைய மனசு எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குது. அழுது அழுது கண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் போயிடுது, இனினாலும் கண்ணில் ஒரு தண்ணியும் வரமாட்டேங்குது. பிகாஸ் எனக்கு அப்படி பழகிடுது, இனிமேல் யாருக்கிட்டையும் அழுகிறதுக்கும் நான் விரும்பப்படலை, ஏன்னா நான் வந்து மனோபலத்தை நீ சேர்த்துக்கோங்கிறாங்க, பிரச்சனை யாரும் பேசுறது கிடையாது, நீ தைரியமாக இருங்கிறாங்க. என்னது சே, நான் அட்வைஸ் கேட்கல, ஆறுதலான வார்த்தை கேட்டேன், பட் அட்வைஸ் வந்துட்டு இருக்கு. ஆல் ரைட், கடவுள் இருக்கார் பார்த்து பாருங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. அதே போன்று இன்றைய தினத்திலும் அதே கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி தருங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு விஷயத்தை எடுத்தமா கவுத்தமானு இல்லாமல் இப்போ தீர்க்கமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எஸ், இது ஒவ்வொன்றாக இப்படி செயல்பட அறிவுரை கொடுப்பீங்க, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற ஐடியாஸ் கொடுப்பீங்க, அது இன்னொருத்தருக்கு பெனிஃபிட்டாக அமையும். சில நேரங்களில் விட்டு பிடிக்கிறது, சில நேரங்களில் நீங்கள் யோசித்த விஷயமே அப்படியே நடக்கும், சில நேரங்களில் எது நடக்குமோ அதை நடக்கட்டும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும்.

குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசினியர்களே, நல்லது நடக்குங்க. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடி வருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் தேடி வரும். சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து பேசி அதை ஹேண்டில் பண்ணி அதை தீர்த்துடுவீங்க. திருப்பி அதை வெடிக்கும், திருப்பி அதை பேசுவீங்க, திருப்பி அதை வெடிக்கும், திருப்பி என்னப்பா அது ஒரு தடவை பேசி முடியல, திருப்பி திருப்பி இது சொத்து சம்பந்தமாக, பூர்வீக சம்பந்தமாக, மற்றவங்க பிரச்சனை சம்பந்தமாக, கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சே, தேவையில்லாமல் என்னோடய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. நைட்டு 12-1 மணி வரைக்கும் பேசிட்டு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவீங்க, பரவாயில்ல, நம்ம உட்காந்து பேசின கடை தான் தீர்ந்தது. கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி 4 பேர்ட்ட ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்க. முன்னமே தெரியாமல் போயிடுத்து அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்கணும், லாட்ரி அடிக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை யோசிப்பாங்க, உள்ளூரில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து மிராக்கள் நடக்காதா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சில காரியம் நடக்கும், சில காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் நம்ம யதார்த்தமாக பேசினா கூட அது வந்து தப்பாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், என்னது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. உங்களை எப்பவுமே பின் தள்ளுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதனால் எதாக இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூலியம், திருமண காரியம் வெற்றி பெறும், படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். 10 பேர்ட்ட பணம் வாங்கி ஒருத்தட்ட கொடுத்து அந்த நாளை பேர் கிடறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். ஒருத்தட்ட வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும். துளாராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் கை கால் சம்பந்தமான, கழுத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பேசின பிரச்சனையே திருப்பி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதேனும் கன்றுக்கோ பசுமாடு அதை வச்சு வழிபாடு பண்ணுறது, இல்லை மனசில் நினச்சிட்டு 2 தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிகராசி நண்பர்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆகும். விரயம் எப்பவுமே நல்லதுக்கு தான். நீங்கள் மாதம் மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காருக்கு லோன் கட்டுறீங்க, வீட்டுக்கு லோன் கட்டுறீங்க, வண்டிக்கு லோன் கட்டுறீங்க, இன்டர்நெட்டு கட்டுறீங்க, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகளுக்கு, பண விஷயங்களுக்காக கொடுத்துட்டுருக்கீங்க, செலவு, சாப்பாடு, ஸ்கூலு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி எவ்வளோ செலவுகள் தெரியுமா, என்னென்ன செலவுகள் தெரியுமா, ஏன் இப்படியெல்லாம் செலவாகிறது தெரியுமா, இப்படி கேட்கவே கேட்காதீங்க. பிகாஸ் இதெல்லாமே உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இது ஒன்று. இதுக்கப்புறம் வியாபாரம், அதுக்கப்புறம் லாபம், அதுக்கப்புறம் சேமிப்பு, அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், இது போன்ற பல்வேறு நிலை வந்து இருந்துருக்கு. இது எல்லாமே ஒரு மனிதன் தாண்டித்தான் வரணும். நம்ம முன்னேறணும், நம்ம ஜெயிக்கணும், சமுதாயத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இது அத்தனையுமே இருந்து தான் ஆகணும். ஸோ இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயம், கொஞ்சம் லாபம், கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் நல்லது எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருந்துன்னு இருக்கும். பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை பிரச்சனை இருக்குது, இது முதல்ல கவனிப்போமேங்கிற யோசனைகள் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற கார்டுகள்லாம் ஒரு 10 கார்டை வாங்கி வச்சுட்டு ஸ்வைப் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. புது வியாபாரம் ஏதாவது மனசில் நினச்சிட்டுருக்கீங்க, ஒரு நல்ல இமெயில், நல்ல காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூல் கெட் அ குட் நியூஸ். இன்றைய தினத்தில் பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரெசிடென்சியல் விசா, அந்த மாதிரி PR எதிர்பார்த்தவங்களுக்கு கைகூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடுங்க, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். 2 தினம் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. காலில் பட்ட இடத்துலேயே படும், கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் ஸ்கின் சம்மந்தமாக இருந்தால் உடனே டாக்டர் அணுகிறது ரொம்பவுமே நல்லது. ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கவங்க, மருத்துவராக இருந்துருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கவங்களுக்கு அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒவ்வொரு துன்பமும் என்னை போட்டு வாட்டி நொறுக்கி நூடுல்ஸ் ஆக்குது சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூலியம், இன்டர்வியூவில் ஜெயிச்சிருவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப நாள் இருந்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் உங்களுக்கு பெருசாக அப்படியே டிப்போ கணக்கு கரெக்டாக கர்மா வேலை செஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கழுத்து வரைக்கும் வர்றது பிரச்சனை டக்குன்னு போயிடுத்துன்னு சந்தோஷப்படுவீங்க.

0: இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு எடுத்த ஒரு காரியம் டக்கு டக்குன்னு வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். வியாபார அனுகூல்யமாகவும் போகிற காரியம் பிள்ளையாருடைய அனுகிரகம், முருகருடைய அனுகிரகம், உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை சொல்லி வழிபடக்கூட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். தம்பி தங்க அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் நிறைய நல்லது பண்ணுவீங்க. நீங்கள் இது நடக்கலை அது நடக்கலைன்னு புலம்பின்றது இப்போ பற்றியா எப்படி சொல்கிறேன் பற்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் மற்றவாள்லாம் கோச்சுக்கிறா. நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன், எனக்கு தெரியறது, பட் ஐ கான் சேஞ்ச் தட், என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியலையேங்கிற ஒரு வருத்தம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். செய்யக்கூடிய தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் ரெண்டு வீடு வாங்கியிருப்பேன். இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு வீடு தான், என்ன தான் பண்ணுறது தெரியலையே. ரெண்டு நாள் நல்லா இருக்குது, மூணாள் நாள் ரொம்ப தூக்க கழகமாக இருந்துட்டுருக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஏழரை சென் நடந்துட்டு இருந்தது, அதனால தான் போட்டு வாட்டா வாட்டி வாட்டு எடுத்துருந்து இப்போ யார் ஓகே. குருவுடைய பார்வை இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும், நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க, முன்னேறுவீங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, ஏழரை சனி ஒரு பக்கம், நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷனும் இல்லை. அதே சமயத்தில் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் நல்லது செய்கிறோம், அது வெளிப்படுறதும் கிடையாது. கெட்டது செய்கிறவாள்லாம் கெட்டதெல்லாம் இருந்துட்டுருக்கிறவாள்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. எப்படியா ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வராதான்னு நினச்சா தேடி பிடிச்சிட்டு ஒன்றா அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. என்னடா அது இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. பிகாஸ் நம்மளுடைய நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லதாக இருக்குது. கெட்ட நேரம் வரும்போது எல்லாமே கெட்டதாக கண்ணுக்கு படும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் காலையில் உட்காந்து கார் வாங்கணும்னு நினைங்க, ரெட் கலர் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கறது பூரா ரெட் கலராக தெரியும், வர்ற கார் பூரா ரெட் கலராக வந்துட்டு இருக்கும். இஃப் திங்க் எனக்கு வந்து நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் கெட்டது தான் நல்லது மட்டும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன தோன்றுறதோ, என்ன எண்ணம் நீங்கள் வைக்கிறீங்களோ அது பூரா உங்களுக்கு அப்படியே நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு. கும்பராசி என்பர்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி வருவீங்க, தைரியமாக இருங்க. வியாபார விஷயத்தில் கையிலிடுங்க. பதவி பேர்ப்புகள், அந்தஸ்து, இடம் விட்டு இடம் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இந்த தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொலைக்காட்சியில் இருந்துருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமாக ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்துருக்கிறவங்க, நட்சத்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அடடா, ஒவ்வொரு காரியமும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000 watts டிரான்ஸ்ஃபார்மர் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதிர்ச்சி தான் இருந்துருக்கு. யாரும் நம்பிக்கைக்குரியவங்க கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இது போன்ற பல்வேறு விதமான சங்கடம் நடந்தது நடந்துருக்கிறது. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோபத்தை தூண்டுறது, பல நேரங்களில் டென்ஷன் ஆகிறது, பல நேரங்கள் உங்களையவே மற்ற பேர் குற்றம் சொல்கிறது, பல நேரங்கள் பேசாத விஷயத்தை பேசுனீங்க, பேசின விஷயத்தை அது திருச்சு பேசுறது, இது போன்ற பல்வேறு காரியம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த தினத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், கோவிச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக இருக்கிறதும், பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், சாமியினுடைய நாமத்தை சொல்கிறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வலுக்கிற இடத்துல வயசானவங்க கவனமாக இருக்கணும். சின்ன விஷயங்களில் கோவித்ததை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. இன்னும் சந்திப்போம், நன்றி.
1: அந்த உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தொடர்ந்து வானலையில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் மீண்டும்.
1: வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், அள்ளி சொல்லுங்கள்.
2: எங்கள் டிஆர்டி அறிவிப்பாளர் கணேஷ் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அத்தோடு ராஜினி அல்வன்ஸ் தம்பதியர் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார். அல்வன்ஸ் ராஜினி தம்பதியர் அவர்களும் சகல வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீர் சிறப்பாக ஆதினில் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் அன்பான தகவலை தந்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் கணேஷ் அவர்கள் மற்றும் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் திருமண நாள் வாழ்த்துக்களையும் கொண்டாடுகின்றார்கள். கணேஷ் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதனைப் போலே ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்க்கை மகிழ்கின்றோம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி வதனா. தயாளன் நிலமா இருக்கீங்களா வதனா?
3: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: எல்லோரும் நிலமா இருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள்.
3: நன்றி வதனா. இன்று பிறந்த நாளைக்கான மங்கள் டிஆர்டி அறிவிப்பாளர் கணேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் நல்ல ஆரோக்கியமாக வாழ வாழ்த்திக்கொண்டு மற்றும் திருமண நாளைக்கான அல்போன்ஸ் ராஜினி தம்பதிகளுக்கு இனிய திருமண நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்களும் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார் புஷ்வதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்வதி.
4: இனிய கால வணக்கம் என்பான ராஜாண்ணாக்கு. வண்டி கொண்டு ஓ நலமா இருக்கிறேன் அண்ணா. நல்ல டீ குடிச்சிட்டேன் கடவுள் துணியோட. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டி இன்று பிறந்த நாளை கொண்டாடிக்கின்றிருக்கும் எங்கள் அன்பான கணேஷ் கிருஷ்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அதோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அல்போன்ஸ் ராஜினி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். வேற அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு ராஜினி அல்போன்ஸ் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியா வாழ்க வாழ்க என வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவர் திருமதி புஷ்வதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து ராணியினுடைய தொடர்பை துண்டித்து விட்டேன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரங்க அவர்கள். நலமா இருக்கீங்களா?
5: ஓ நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களுமே இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் திரு கணேஷ் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி அல்போன்ஸ் ராஜினி தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டு அடுத்த அன்புறவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபரோடாக. வணக்கம் சாந்தினி.
6: அவர் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியத்தோடு நீண்டாயிலோடும் ஆரோக்கியத்தோடும் குடும்பத்தோடு வாழ்வாங்க வேண்டும் என்று எல்லாம் வல்லங்கள் அபிராமியை வேண்டிக் கொண்டு அத்துடன் திரு திருமதி அல்போன்ஸ் ராஜினி அவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு என்று இணை புரியா தம்பதிகளோடு நீண்டாயிலோடு ஆரோக்கியத்தோடு சீக்க சுமங்கலியா மஞ்சள் குடும்பத்தோட வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைப் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் அன்புறவு. வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவு.
7: வணக்கம் ராஜா. வெயில் சனிக்கிழமை கால வணக்கம் உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி தேவன். நல்லா இருக்கீங்களா?
7: ஓ நான் நல்லா. நீங்க நல்லா ராஜா?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி.
7: ஓ நன்றி சொல்லிக்கொண்டு இன்று இங்கே பசும் குளிர் வெயில் காலை என்று சொல்லிக்கொண்டு ஜெர்மனியில இன்று பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் கணேஷ் அண்ணாக்கு பிறந்தநாள் வாழ்த்து குடும்ப சார்பாக. அதோடு இன்று திருமணம் கொண்டாடும் ராஜினி அல்போஸ் அல்போன்ஸ் அவளுக்கு என் குடும்ப சார்பாக திருமண வாழ்த்து. அவளோடு நோய் நொடிந்து நீடுள்ள நல்குடம் வாழும் சொல்லி வாழ்த்து கொண்டு டிஆர்டிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உங்களை நன்றி சொல்லிக்கொண்டு விட நன்றி வணக்கம்.
1: நன்றி சோதரம், உங்களுடன் பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து ராசாத்தி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராசாத்தி.
8: காலை வணக்கம் ராஜா அவர்களே,
1: நலமா இருக்கிறீங்களா?
8: நான் நலமா இருக்கேன்.
1: வாழ்த்து சொல்லி போட்டு நீங்க எங்க போறீங்க? வாழ்த்து சொல்லி போட்டு
8: நானும் வந்து நிக்கிறேன்.
1: ஓ, ஒரு நிகழ்ச்சி இருக்கு, வார இல்லையே?
8: வாரது இப்போ அவரோட வெளிக்கிறேன் ஒரு விஷயத்தை கிராமத்தை விட்டுக்கு, அது கூட இல்ல சொல்லி போட்டு போக மாட்டேன்
1: நிக்கிறேன். நன்றி நன்றி. தங்கள வாழ்த்துகள், வாழ்த்து நிகழ்வுகள், வாழ்த்து நிகழ்வுகள் வரும்போது நீங்கள் வருவதில்லை நான் யோசிச்சு கொண்டிருக்கேன்.
8: சிலவள நிக்கிறேன், ஓடிடுவேன்.
1: நன்றி, வாழ்த்துங்கள்.
8: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கிருஷ்ணா கணேஷ் அவர்களுக்கு நிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழவன் கொண்டு வாழ்த்திக்கொண்டு அத்தோடு திரு திருமதி அல்போன் ராஜினி அவர்களுக்கும் நிதான திருமண நல் வாழ்த்துக்கள். அவர்கள் இன்பும் சீரோடும் பிறப்போடும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் இப்ப வாழ்ற போல எப்பவும் வாழவன் கொண்டு வாழ்த்திக்கொண்டு விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இது நிறைந்த நன்றிகள். அவர் ராசாத்தி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். அவரை தொடர்ந்து இணைப்பில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி.
9: வணக்கம் ரஜனி. வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
9: நலம் அதே போன்ற ஓமம் நாங்கள் நலம் அதே போன்ற நீங்கள் நலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் மங்கள் அறிவிப்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கு எங்க குடும்ப சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்றைய நாள் போல் என்றென்றும் நல்லமாவும் சந்தோஷமும் இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி அத்தோடு திருமண நாள் காணும் நேயர் ராஜினி அல்போன்ஸுக்கும் எங்கள் குடும்ப சார்ந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவாவும் சந்தோஷமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம் ரஜினி. நலமா இருக்கீங்களா?
10: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கும் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி அல்போன்ஸ் ராஜினி தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் முதல் வந்தவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிஞ்சி வந்தவருக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்களுக்கு என்ன நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
11: நான் வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடும் திரு கணேஷ் அவர்களுக்கு சௌரசுரம் பெற்று சௌரசுரம் பெற்று என்றென்றும் சிரஞ்சீவியாக மனைவி பிள்ளைகளை விட்டார் இதா கலந்து முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்கவேன இரண்டு குடும்ப சாரி வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று திருமண நாளை கொண்டாடும் திரு திருமதி அல்போன்ஸ் ராஜினி தம்பதிகளுக்கும் சகல அசுரம் பெற்று என்றும் சிரஞ்சீவியாக என்றென்றும் தீர்க்க சுமங்கிரியா பிள்ளைகளை உட்டாவதோட பிற பிள்ளைகளிடம் மரமக்களோட இதா கலந்து முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்த்துவேன் இரண்டு குடும்ப சாரை வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
11: நன்றி, வணக்கம் ராஜா.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் என்று வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தப்பட்ட அன்பு அறிவிப்பாளர் கணேஷ் அவர்களுக்கும் நமது அன்பு நேயர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழில்

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவிச்சேரி நகரில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நன்மை என்ற தொனிப்பொருளில் ஜனாதிபதி தலைமையில் இன்றும் மற்றொரு மக்கள் பேரணி நடைபெறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன இன்று அனுராதபுரத்தில் ஜனச தன மக்கள் பேரணியை நடத்துகிறது. நாமல் ராஜபக்ச தனது தந்தை மஹிந்த ராஜபக்சாவின் மகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருபோதும் அவரால் மஹிந்த ராஜபக்சாவாக மாற முடியாது. மஹிந்த ராஜபக்சா என்பவர் முற்றிலும் ஒரு தனித்துவமான அரசியல் ஆளுமையையும் அடையாளத்தையும் கொண்டவர். எனவே வெறும் வாரிசு என்ற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்சாவின் அரசியல் ஆளுமையோ அல்லது அவருக்குரிய இடத்தையோ நாமல் ராஜபக்சாவினால் அடைந்துவிட முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை ஒத்திவைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை சுட்டிக்காட்டி மாகாண சபை தேர்தல் முறையை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்க்கட்சி விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா இந்த முடிவை நாடாளுமன்றத்துக்கு உத்தியோகமாக தெரிவித்திருக்கிறார். போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகத்தினை வெளியிட்டுள்ளார்கள். கான்கிரீட் கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் மாத்திரம் மக்களின் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியாதென்றும், நகரமானது அங்கு வாழும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பும் உரிமையும் கொண்ட இடமாக அமைய வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் நிறுவப்படுவதன் மூலம் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும். அதனால் அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவையின் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 வயது இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு கிரான் கூலக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்து போனார். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சிம் அட்டைகள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதை அடுத்து சிம் அட்டை பதிவு விதிகளில் புதிய திருத்தங்களை கொண்டுவர இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு திட்டமிட்டு வருகிறது. கொழும்பு கங்வல போலீஸ் பிரிவின் ஜல்தார பகுதியில் உள்ள களனி ஆற்றில் நேற்று அடையாளம் தெரியாத ஆணின் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கங்வல போலீசார் தெரிவித்தார்கள். நாளை மறுதினம் முதல் 19ஆம் தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்படும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பாடகர் நியோவின் கொழும்பில் நடைபெற இருந்த இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்கை அமெரிக்க பாடகர் நியோவின் பிரதிநிதிகள் நிராகரித்திருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறுகிறது. இந்தியா அதை ஏற்று நடத்துகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது.
18வது பீரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் டெல்லிக்கு சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் சீன அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். பீரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அபுதாபி பட்டத்தலைவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியாவை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசாவை இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். உக்ரைனில் ஐரோப்பிய படைகள் நிறுத்தப்படுவது ரஷ்யாவுடனான போருக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் 18வது பீரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடி வருகிறார். மேற்கு ஆசிய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜேந்திரம் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு நிலையிலும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலகின் மிக வெளிப்படையான நடைமுறைகளில் ஒன்றாக திகழ்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீண்டும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3வது நாளான நேற்றும் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்தோனேஷிய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 9 தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்தது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் அதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழறிஞர் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா உடல்நல குறைவால் மதுரையில் நேற்று காலமானார். அவருக்கு 90. இன்று மதுரையில் அவரது இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்புறுதி பணம் வழங்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவச வாரியம் அறிவித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகரில் பாதுகாப்பு பணியில் 6000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,13,360 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றிவிட்டது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்து விட்டது. உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழு மீது தாக்குதல் நடத்தும் சவுதி அரேபியாவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அல்கைதா பயங்கரவாத அமைப்பு ஒசமா பின் லாடனின் மகன் ஹம்சா பின் லாடனின் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்ட தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை தற்போது மேற்கொள்கிறது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு துணை பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலைவாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு திட்டமிட்டு வருகிறது. தாய்லாந்தின் பழைய தலைநகர் அயோத்தியாவில் உள்ள 14வது நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலின் தலைமை துறவி புரா வாஷியாரன் வி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மடாலயத்தின் 2.8 மில்லியன் டாலர் பணத்தை அவர் கையாடியதாக சந்தேகம் எழுந்துள்ளதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் இரண்டு அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் இறந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. சுமார் 50 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. காலம் சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயனாவின் பிரபல ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகிறது. உலகில் வாழும் ஆக உயரமான குதிரை என்ற கினஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. கூகோ என்ற குதிரை அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவு 199 சென்டிமீட்டர் ஆகும். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்டூஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றில் பெலரூசின் அரினா சபலங்கா, கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா ஆகியோர் இன்று பலப்பரட்சை நடத்துகிறார்கள். ஐரோப்பிய கால்பந்தில் பிரதான போட்டியாக இருக்கும் சாம்பியன் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட், பயர்ன் முன்ஷன் அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி கண்டிருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.88 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.62 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.60 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 402.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.10 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.55 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.33 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.92 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலியிருப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16 ஐக்கியராஜ்யத்தில், 8:16 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். என்ன அடி அடிகிறார்கள் அன்பு உறவுகள்? எங்களுடைய புண்ணிய குடியல் புஷ்பவதி அம்மா அவர்கள், மேரி ஆண்டன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து மேலே நான்கு தொலைபேசிகளும் பறந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் என்னை விட்டுவிட்டு போகாதீர்கள், அப்படியே நீங்கள் அடித்தவர்கள் எல்லோரும் அப்படியே காத்து கொண்டிருங்கள், உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்கின்றது. சரி, அன்பு ஒருவளே, இன்று பிறந்த நாள் வாழ்த்து அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலிக்கு வலம் பெறுகின்றது. தாயகத்தில் கிளிநொச்சியிலும் பிரான்சில் வசித்து வரும் பரந்தாமன் ஜனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அருண் தனது 10வது பிறந்த நாளையும் மற்றும் ஹரி பிரசாந்த் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹைலாஸ் 8வது பிறந்த நாளையும் தம்பி விக்னேஷுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள். கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் அருளோடு 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தங்கள் இருவரின் பிறந்த நாளை இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அருண் ஹைலா செல்வங்களை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா, அன்பு அம்மா, அம்மம்மா, அம்மப்பா, அப்பப்பா, தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஹைலாஸ் அருண் இருவரும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றோம். டிஆர்டி தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்களும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் எங்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருந்து பெல்ஜியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களால் இந்த நிகழ்ச்சியை தேடி கண்டுபிடித்து அந்த இரண்டு மலல்களையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வருகின்றார். எங்களுடைய பில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அதேதான் ஒற்றை அடியாகத்தான் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களையே நாங்கள் இணைப்பில் இணைந்து கொள்ள இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகேஸ்வரி குணராஜா வணக்கம்.
0: வணக்கம் ஜோயஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா ஜோயஸ்வரி அம்மா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
0: நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவரன்னு ஓடி வந்துட்டீங்க என்ன? தெரியும் அடிச்சு கொண்டிருந்தவர்கள் யார் என்பது நல்லா தெரியும். நான் எடுத்துருவேன். ரெண்டு பேர் ஓடிட்டார்கள். ஆனா அங்கட மீறி நிக்கிறான், அதாவது தேவியன்றன், மற்றது அங்கட புஷ்வதி அம்மா. ரெண்டு பேரும் பேர் இல்லாம படம் இல்லாம விட்டு போச்சு. அப்படியே
1: நிக்கணும்.
0: பாட்டு கேட்கறதுல இவ்வளவு ஆசை இருக்கு. ஒரு புள்ளைய வாழ்த்த வேணும், ரெண்டு புள்ளியில அச்சா புள்ளியில அவர் அங்க இருந்து சிங்கப்பூர்ல கொண்டாடி அப்புறம் அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு வருகின்ற எங்களுடைய பெல்ஜியம்
1: சிவராணி
0: இளராஜா தம்பதிகள் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி நீங்க வாழ்த்துங்கம்மா. உங்களோட வாழ்த்து தான் அந்த பிள்ளைகளை விஷயமா வளம் வளம் பெற
1: செய்யும்.
0: 12ஆம் தேதி வானதியை கொண்டாடுவா.
1: மலர்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். இரு மலர்களும் நலமாக ஆரோக்கியமாக என்றும் வாழ்க வாழ்க என்றவர்களை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம். அவர்கள் நலமாக வாழ வாழ்த்துவோம். டிஆர்டி வானொலியில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்த்துவோம் என்று வசனமாய் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அதை வாழ்க்கிட்டு வந்த அப்பா அம்மா அம்மம்மா மற்ற உறவுகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அதை சிவராணி குலராஜா அதை எடுத்துக்கொண்டு வந்து தந்ததுக்கும் அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன்.
0: நீங்க பிள்ளைகளின் பேர பிள்ளையா சொல்லி போட்டீங்க? அருண் ஹைலாஸ்.
1: ஓ அருண்,
0: அருண், அருண், அருண்,
1: அருண்,
0: அருண் கைலாஸ். கைலமலையை ஜோசிங்க, கைலமலையை சிவன் இருக்கின்ற கைலமலைக்கு ஒருத்தருமே போக இயலாது.
1: கைலாஸ் பிள்ளை, அருண் பிள்ளை, இரண்டு பிள்ளைகளும் நலமாக வாழுங்கள் வாழுங்கள் என்று திரும்பவும் வாழ்த்துகிறேன்.
0: அங்க இருந்தான் பொதுகை மலை ஓடுது. மறந்துடாங்க. நன்றி, உங்களுடைய பாசமான வாழ்த்துக்கள். அந்த இரண்டு குட்டிகளையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயல் கேட்டுக் கொண்டிருங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து பைபரூடாக திருமதி அன்டன் தேவி அன்டன் அணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவி அன்டன். தேவி அன்டன் நிக்கிறீங்களா போயிட்டீங்களா?
2: வணக்கம்,
0: நலமா இருக்கிறீங்களா?
2: வணக்கம்,
0: நலமா இருக்கிறீங்களா மேரி? நன்றி மேரி, நல்ல வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துக்களை தாருங்க கேட்போம்.
2: வாழ்த்துகள்
0: எடுத்து வர அவை உறவினர் பில்வராஜா சிவராணி
2: அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றனர்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளைகள் இருவரையும் வளம்புற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள், ஆனந்தப்படுவார்கள். நன்றி அம்மா,
2: நன்றி, வணக்கம்.
0: என்ன பாடலை கேட்க வந்தீங்க?
2: தேவையில்லை,
0: நீங்க சொல்லுங்க, நான் ஞாபகத்துல வச்சு உங்களுக்கு போடணும். உங்களை நிறம் காத்து கொண்டிருந்த
2: பட்டு
0: பூவே இந்த செம்பருத்தி படத்தில் இருந்து. ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் முயற்சி செய்து உங்களுக்கு திங்கட்கிழமை என்றாலும் தருகிறேன். நன்றி அம்மா,
2: சரி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் மேரி அவர்கள் டென்மார்க்கில் இருந்து இணைந்து கொண்டார். மேரியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம், அவருடைய தொடர்பையை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம், வணக்கம். சரி, அவரும் பாட்டு கேட்க வந்தவர் என்று நினைக்கின்றேன். அவரை தொடர்ந்து புஷ்பதி அம்மாவை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் புஷ்பதி அம்மா.
3: இனிய வணக்கம். இங்கு அன்பான ராஜா அண்ணாக்கு மகிழ்வாக இருக்கிறது. இன்று ஒரு வாழ்த்து நிகழ்வு. வாழ்த்துறது, வாழ்த்துவதனால் வாழ்வார்கள், வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு
0: வாழ்த்துகள் எல்லாம் அந்த எங்களோட நேயர்களை வாழ்த்து அவர்கள் தெரியாது அவர்கள் என்ற உண்மையான பாசமான வாழ்த்துக்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கும்
3: அடிபட்டு வந்து வாழ்த்துறோம்.
0: ஓ, நல்ல ஆசையா இருக்கும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சண்முகநாதன் அவர்கள் மற்றது எங்களுடைய பேராசிரியர்
3: சச்சிதானந்தம் ஐயா.
0: நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
3: இன்று ரோமன் நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்களும் எல்லோரும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு பிறந்த நாள் இன்றைய சிறப்பு பிறந்த நாளை எடுத்து அணைக்கு வந்திருக்கிறது. அன்பு செல்வங்கள், இரண்டு செல்வங்கள், செல்வன் அரோனுக்கும் செல்வன் கைலாசுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இந்த பிள்ளைகள் இருவரும் நீண்ட ஆயில் நிறை செல்வம் அட்டை சரியம் சில சௌவாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக அவர்கள் அணங்கும் குல தெய்வமாகிய மீனாட்சி அம்மன் அருள் ஆசி பெற்று அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எங்க குல தெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துவதோடு இந்த பிள்ளைகள் பலகலை பல்லாண்டு காலம் பலகலையும் கட்டி சிறப்பாக 16 பெற்று சந்ததி தலைக்க இந்த பிள்ளைகள் வாழ்றத பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி வில்வராஜா சிவராணி தம்பதியினருக்கு இனிதான வாழ்த்துக்களும் நன்றியும் கூறுகிறோம். உலக மகளிர் இரவு 12 மணி வரை எல்லோரும் வாழ்த்த போகிறார்கள் இந்த பிள்ளைகளை. மகிழ்ச்சியாக அவர்கள் மகிழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். நிச்சயமாக நல்லூர் முருகன். அதை விட நீங்கள் மதுரை மீனாட்சியை கண்டு தூக்கிட்டு வந்துட்டீங்க, என்ன காரணம்?
3: நீங்க சொன்னீங்க மதுரை மீனாட்சி என்று தெய்வம் மீனாட்சி அம்மன் என்று நீங்க வாசிச்சீங்க.
0: அது கிளிநொச்சியில் இருக்கிற மீனாட்சி அம்மன்.
3: உங்களுடைய
0: அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நடந்த நன்றிகள் சகோதரி.
3: நன்றி.
0: அவர் சகோதரி புஷ்பதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா? மீனா, மீனா அவர்கள் நலமா இருக்கீங்களா?
4: மீனா இல்ல, நான் சித்ரா.
0: அடேங்க அப்பா, சித்ராவா?
4: ஓம்,
0: நான் சித்ரா என்ற உடல் மீனா என்ற உடல் மாறிக்கிறது. நலமா இருக்கீங்களா சித்ரா?
4: ஓம், நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம். உங்களை மாதிரி நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. அப்படியே நல்லா இருக்கணும் என்று அன்னை அபிராமி.
4: நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும் என்று நான் உனக்கு சிறுகேடு பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஷ், செல்வன் அருண் கைலாஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் இன்று போல் ஒன்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழணும் என்று நான் வணங்கும் சிறு ஏதுக்கேமன பிரார்த்தித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் கூட மிகுந்த அன்பாக உடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த இரண்டு ஆண் சிங்கங்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களையும் நல்ல பிள்ளைகளாக படித்து பட்டங்கள் பல பெற்று நல்ல உற்சாகம். 10 வயதும் 12 8 வயசும் நல்ல அழகான குட்டிகள். எங்களுக்கு தாமதமாக தந்தந்தவா, எங்களுடைய நேற்று தந்தந்தவா, அதனால் எங்களுடைய அதாவது இணையதளத்தில் கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் பாஜன, சதீஷ் கழிக்கிறேன்.
0: சதீஷ் நலமா இருக்கீங்களா? சதீஷ்,
5: நான் நிலமா சந்தோஷமா இருக்கின்றேன். நீங்கள் விநாயகரை வழிகொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் கைலாஷ் அவர்களுக்கும்
0: அருண் அவர்களுக்கும்
5: உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் படித்து பட்டங்கள் பற்றி சிறப்பாக வாழ்வுகள் பார்த்துக் கொண்டு விட அவர்கள் நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சி, நன்றி. அவர் எங்களுடைய சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளைகள் ரெண்டையும் வாழ்த்தி கொண்டார். ஒருவருக்கு பேர் வந்து அருண், மற்றவருக்கு பேர் வந்து கைலாஷ். எங்களுடைய சிவன் இருக்கின்ற கைல மலையை நீங்கள் யோசித்தால் உடனடியாக பேர் ஞாபகத்துக்கு வரும். அவரை தொடர்ந்து திருமதி குணநாயகி அவர்கள் வைஃபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா குணநாயகி? நாங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கின்ற உடைய வாழ்த்து நிகழ்ச்சி என்றால் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தானே தேவையில்லை. ரெண்டு குட்டிகளுக்கு வந்திருக்கு. தகப்பன் பேர் பிள்ளை பிள்ளையை தானே வாழ்த்த போகிறீங்க? தகப்பனையை வாழ்த்த போகிறீங்க, வாழ்த்துங்க. நீங்கள் ரெண்டு பிள்ளையில வாழ்த்தேக்க பிறகு நீங்கள் எல்லாம் கிளாஸி எல்லாத்தையும் பிளவிளையாக வாசிப்பீங்கள். அருண் நீங்கள் மட்டும் செய்யலாம்னா மற்றவரும் இல்லை செய்யணும், அது இல்லை அவ்வளோ வேணும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பிள்ளைகள் இந்த இதையெல்லாம் சொல்லுங்கள். நோமா இதே மாற்றி சொல்கிறீங்க. அருணுக்கு வந்து 10th பிறந்த நாளையும் கைலாஷ் அவர்கள் 8th பிறந்த நாளையும். அவருடைய கைலாசுடைய அப்பாவுக்கு பேர் வந்து ஹரி பிரசாத். கஷ்டம் இல்லை உள்ள உங்களுக்கு எல்லாரையும் சொல்ல குழப்பிக்கொண்டு இருக்கும். ஆகவே அருண் செல்லம் கைலாஷ் செல்லம். ஓம் ஓம் ஓம்.
6: அம்மா அப்பாவுக்கு நல்ல சிறந்த பிள்ளையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று
0: நன்றி குணநாயகி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்களை வளம் பெற செய்யும். நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருக்கும். அடுத்த அன்பூர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் ராஜா.
0: பார்த்திபன் நலமா இருக்கிறோம். ஏன் விட்டுட்டு ஓடுனீங்க பார்த்திபன்?
6: அது நானேஜி தொலைபேசி வேலை செய்யலையா கொஞ்சம் யோசிச்சு.
0: ஏன் வேலை செய்யலான்னு நினைக்கிறீங்க?
6: அது
0: கூட அப்ப நீங்க அப்ப இருந்து நின்று டக்கன் போயிருக்கலாம்.
6: வந்துட்டு
0: ஒரு எனக்கு பிடிக்கிற இல்ல
6: இல்ல எனக்கு பிடிக்கல. நான் தொலைபேசி வேலை செய்யலன்னு நினைத்தேன். இல்ல அப்படி செய்ய மாட்டேன். ஒரு காலம் அப்படி செய்தது
0: கிடையாது. கண்டுபிடிக்க மாட்டீங்களா?
6: இல்ல இல்ல, இதுதான் நான் முதன் செய்த பிள்ளை. காலத்துக்கு நான் சில சொல்லுவாரு, இப்ப உள்ள கெடுத்து கொஞ்சம் நில்லுங்கன்னு சொன்னா கூட நான் ஓடுற இல்ல ராஜன். ஒரு காலம்
0: நன்றி முதல்ல
6: இந்த வாழ்நிலைக்கு வந்து முதன் நான்
0: ரெண்டும் பேசுவேன். வாழ்த்துங்க பிள்ளையே.
6: சரி சரி, அதை விட்டுட்டு அருண் 10th ஆண்டையும் மற்றது ஹைலாஸ் 8th ஆண்டை கொண்டாடுகிற அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவர்கள் இன்று போல் என்றும் எல்லா செல்வம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல நல்ல பிள்ளைகளாக, அப்பா அம்மாவுக்கு சிறந்த பிள்ளைகளாக வாழ வாழ்த்தி கொண்டு, அத்தோடு திரு திருமணி சிவராஜ்னி வில்வராஜா அவர்கள் வானொலி வளர்ச்சி கருதி இந்த வானொலிக்கு அவர்கள் எடுத்து வந்ததுக்காக அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டு கூறிக்கொள்கிறோம் ராஜா.
0: நன்றி சகோதரன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் பார்த்திபன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி. நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நன்றி சகோதரிகள். அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் பலம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
7: காலை வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா? சிவ சுந்தரலிங்கம்.
7: இருவர்கள் அந்த இரு செல்வங்களுக்கு செல்வன் கைலாஸ் செல்வன் அருண் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக, அப்பா அம்மா சகோதரங்கள் அனைத்து உறவுகளுடனும் சீரும் சிறப்புமாக, பல்லாண்டு காலம் பார் போட்டும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு, அதை வானொலி வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடவிருந்தேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அவர் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
8: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் வதனா. நலமா இருக்கீங்களா வதனா?
8: ஆமாம் நலமா இருக்கிறோம். உங்க அக்கா குரல் வெளியிலேயே
0: வரே இல்லையா புள்ள? பாவம், திரும்ப வந்து வாழ்த்து சொல்லுங்க.
8: கேட்டு கொண்டிருப்பானே.
0: நடக்க போயிருப்பா பிள்ளை, அதான் நேரத்து வந்து
8: இன்று பிறந்த நாளைக்கான அரோனுக்கும் கைலாசுக்கும் இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இருவரின் நலமாக நல்லா படித்து வர வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருந்தேன்.
0: வணக்கம் தயாளன், நல்லமா இருக்கிறீங்களா?
9: நல்லா
0: இருக்கிறோம் தயாளன், நன்றி.
9: நன்றி.

0: நல்லமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்களா சாத்தி? என்ன தெரிஞ்சிட்டு உள்ளத்துக்கு நான் அதை நினைக்க நீங்க சொல்றீங்க, அதான் நான் உங்களோட சாகுறது நெடுகளும். உங்களோட வாழ்த்துக்கள் உண்மையாக அந்த புள்ளியில கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வாழ்த்துங்கள். ஓமோமோ நான் நீங்க பெரும்பாலும் நீங்க நிக்கிறீங்கல்ல, அதான் கேட்டு நான் சௌதரி. நீங்க கூட
1: திருமதி எல்ஜியத்திலிருந்து திருமதி சிவராணி வில்வராயா சிவராணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ராஜா நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அந்த பிள்ளைகள் இருவரையும் வளம் பெற செய்யும், உற்சாகப்படுத்தும். உங்களுடைய குரல் வடிவாக வந்ததை பாப்போம் என்ன செய்தது என்று. நன்றி அம்மா. நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றி. அவர் சகோதரி திருமதி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து அந்த பிள்ளை செல்வங்களை வாழ்த்தி மகிழ்ந்தார். அவருக்கு முழுவது நன்றிகள். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா, நான் ரவீந்திரன் தர்மவதி.
0: வணக்கம் சகோதரி ரவீந்திரன் தர்மவதி அவர்கள், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் ஐயா, நீங்கள்?
0: நல்லா இருக்கும் சகோதரி. அதே போல எப்படி இருக்கலாம் ரவீந்திரன்னா?
2: ரவீந்திரன்னா நாளைக்கு பிள்ளையார் சேர்த்தி ஐயா பெருசா வீட்டில செய்யறது. அப்ப அவர்
0: கைலாயமலை
2: ரெண்டு குழந்தைகளும் பிறந்தால் நல்ல ஆரோக்கியம் சுகமாக நிலமாக சகராஸ்வதிகளோடும் தந்ததாய்க்கு நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து பிள்ளைகள் நல்ல சுகமாக வாழ்க வாழ்க, எங்கள் குடும்பத்தாக அந்த செல்வங்களை வாழ்க வாழ்கண்டு வாழ்த்து வருவோம். வானொலி கடத்து வந்த திருமதி வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும்
0: அவர் சகோதரி தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சகோதரி மோகன் சுருவியினுடைய குரல் வானலையில் மலர்கின்றது. வணக்கம் மோகன் சுருவி. நல்லா இருக்கிறோம் சகோதரம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓமாம்மா, சத்தம் குறைவாக வருது, ஆனால் உங்களோட குரல் நல்லா வருது. ஓ நல்லா வருது மோகன் சர்வி, நல்ல ஒலி வாங்கிதானே. எப்படி இருக்கிறார் வெங்கடாஸ் மோகன்? நல்லா நல்லா இருக்கிறார். நன்றி நன்றி, கண்டது மகிழ்ச்சி உங்களை. ஓமாம்மா நல்ல நல்ல நல்ல வந்துட்டாரு உடனே சொல்றா
3: ஓடி வந்த. நீங்க சோமா இருக்கிற இவனை வேண்டிக் கொண்ட ராஜாண்ணா இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அரோன் கைலாஷ் குட்டிகள் இருவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் மனநிறந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நூறாண்டு காலம் பல செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் எனது குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த சிவராணி குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்து டிஆர்டியினருக்கும் நன்றியை கூறி உடனிருந்து அன்பாக
0: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் வளம் பெற செய்யும், உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரங்கள் அன்பு சகோதரி மோகன் சுருவி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து அன்பு உறவுகளை நீங்கள் வைஃபரால் வருகின்றவர்கள் சைவை செய்து கொஞ்சம் இப்பாட்டி நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக வர பாருங்கள் அன்பு உறவுகள். அது வைஃபர் வந்து அலுப்பு கொடுத்தான, சவுண்டு மிக மிக குறைவாகத்தான் வந்து கொண்டிருக்கு, இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் என்ன செய்கிறேன் நாங்கள் பார்ப்போம் உரையாடுகின்ற நான் தரிசனோடு. அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு வணக்கம். வணக்கம் எங்கள் அன்பு தேவா, நலமா இருக்கீங்களா?
4: நல்ல சோ நீங்க எப்படி?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமாக இருக்கின்றோம் தேவா. அதே போல் நீங்கள்?
4: நன்றி நன்றி. நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் ராஜாண்ணா.

0: நன்றி. அடிக்கடி வாருங்கள் வானொலிக்கு. நல்ல வடிவா வந்து கவிதையை தாருங்க, கதை எங்க எங்களோட சிரிங்க, மகிழுங்க, ஆரோக்கியத்திற்கு நல்லா.
1: நன்றி நன்றி நன்றி. ஆகவே இன்று அன்று வந்திருந்தால் இன்று 10வது அகவையில் அருண் செல்வம், 8வது அகவையில் கைலாஷ் செல்வம், இரண்டு செல்வங்களுக்கும் எங்கள் இனிதான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். தெய்வத்தின் மேல் தெய்வ பக்தி, தெய்வீக அருளால் கண்ட வெற்றி, இறையரளின் மகோன்னதம், நிறைவான வாழ்வின் வரம், மண்ணில் வளரும் மாணிக்கங்கள், மண்ணில் வாழும் மரகதங்கள், காலத்தின் வளர்ப்பும் கல்வி கண் திறப்பும், எதிர்காலம் தரும் சிறப்பும், எதிர்காலம் தன்னில் மதிப்பு, காலத்தின் வளர்ப்பும் கல்வி கண் திறப்பும், எதிர்காலம் தரும் சிறப்பும், எதிர்காலம் தன்னில் மதிப்பு, வெற்றி புன்னகை முகத்தில் வர, வெற்றி மாலைகள் கழுத்தில் விழ, எண்களில் தானும் இலக்கம், தொட்டவையெல்லாம் துளக்கம், பேரும் புகழும் பெறுபேறு, ஆயுள் வரமும் அது 100, காலம் தந்திடும் சுவையாறு, கண்மணிகள் நீங்கள் காணுங்கள் செல்வம் 16, ஆஞ்சநேயர் அருளோடு அகிலன் தன்னில் மகிழ்வோடு, பேரும் புகழும் கல்வியோடு, பெற்றிடும் பேறு பெறுபேறு, வளரும் புறை போல் வளருங்கள், வளர்வார் உயர்நிலை காணுங்கள், பெற்றவர் அன்பை பேணுங்கள், பெயர்ப்புகளோடு வாழுங்கள் என்று கூறி இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: இணைந்து கூட அந்த பிள்ளைகளுக்காக கவிதையோடு இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அருண் மற்றது கைலாஷ் ஆகியோருக்கு எங்களுடைய குடும்பத்தின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை மகனாக்கிடுவது வந்த வில்வராஜா சிவராணி குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
0: இருவரையும் வாழ்த்தி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் புங்கையூர் ராஜா.
3: வணக்கம் ராஜா. அண்ணன் புங்கையூர் ராஜா.
0: நல்லா இருக்கிறீங்களா ராஜா?
3: நலமா இருக்கும் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் நன்றி சகோதரம்.
3: நலத்துடன் இன்று பிறந்த நாள் தொழிக்கின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் இரண்டு செல்வங்களும் அருண் கைலாஷ் செல்வங்களுக்கு, இரண்டு செல்வங்களுக்கும் சகல அரசியலும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று முருகன் திருவள்ளுவர் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். இதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி பில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இந்த இரண்டு மழலைகளையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி சகோதரம்.
3: நன்றி வணக்கம் ராஜா.
0: அவர்கள் அன்புக்குரிய பாடகர் புங்கையூர் ராஜா அவர்கள். ராஜாவை தொடர்ந்து அமெரிக்க ராஜா அவர்கள் வைஃபர் ரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
4: வணக்கம் அண்ணா. நலம்தானே?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: ஓம் நாங்கள் நலமா இருக்கிறோம். கண்ணை முழிச்சு முழிச்சு எங்கள் சிவராணி பில்வராஜா கொண்டு வந்து வட்டியால் வாழ்த்தோனு மொண்டு முழிச்சு முழிச்சு முழிச்சு அரை மணித்தியாலமா அழுத்தி கொண்டிருந்தேன். இப்ப கிடைச்சு விட்டதண்ணா.
0: நன்றி நன்றி. எப்படி இருக்கிறா சத்யா?
4: ஓ சத்யா சோமா இருக்கிறா. என்ன பவுடி என்று சொன்னால் சித்ரா வணக்கம் அண்ணா சொல்லும் பொழுது நானும் நினைச்சேன் மீனா தான்.
0: மீனாட குரல் மாதிரி கிடந்தது.
4: அந்த திடீரெண்டு மீனாட குரல் போல இருந்தது.
0: நன்றி.
4: சிலர்
0: வந்து சகோதரம் சவுண்டை வீட்டில் கூட வச்சு கேட்பார்கள், சிலர் வந்து கொஞ்சம் சவுண்டை குறைச்சு கேட்பார்கள், அதால அந்த பிரச்சனை வந்திருக்கும்.
4: இன்று அருண் கைலாசம் ரெண்டு முத்துக்களும் இன்று பிறந்த நாளை சிறப்பாக இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல கலையும் பெற்று கல்வி செல்வம் என்ற செல்வத்தை நல்ல வடிவாக கற்று பெரிய மனிதர்களா வானம் தொடும் வரை வளர்ந்து பெறவணும் என்று நாங்கள் வழங்கும் அத்தனை தெய்வங்களையும் அவர்களுக்காக பிரார்த்திச்சு கொண்டு இந்த வானொலி வளர்ச்சிக்காக இந்த நிகழ்வை கொண்ட திரு திருமதி சிவராணி வில்ராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடப்படுறேன்னா வாழ்க வளர்க டிஆர் திட்டம்.
0: நன்றி சகோதரம். இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருந்த அந்த பிள்ளையை வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கும் உங்கள் இதய நிறைந்த நன்றிகள் சகோதரம்.
4: நன்றி.
0: அவர் எங்கள் அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வங்களை வாழ்த்தி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி. வணக்கம் ரவி. நல்ல சூப்பரா கேக்குது வாட்ஸ்அப்ல. நல்ல வடிவா இருக்கிறோம் சகோதரம்.
5: நீங்களும்
0: நல்ல சுகமா இருங்கள். நன்றி ரஞ்சி.
5: ரஞ்சி சுகமா இருக்கா?
0: ஓகே, படம் மாத்திட்டீங்க, இப்போ வாங்க வடிவா இருக்கிறீங்க.
5: வடிவா இருக்கா? நன்றி நன்றி.
0: வடிவா முடியும் தானே?
5: அது அவாதான் மாத்திர, நான் ஒன்று அதுக்கு சம்மந்தப்படுற இல்லை.
0: அதுதான் சரி, நீங்கள் சும்மா இருக்கிறீங்களேன்னு இப்படி ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்க நீங்கள் கொடுத்துல வச்சிருக்கோம்.
5: சரி, சந்தோஷமா இருக்கு கேட்க. சரி, இன்று 10வது பிறந்த நாளை கொண்டாடும் அருண், 8வது பிறந்த நாளை கொண்டாடும் கைலாஸ் இருவரும் பல்லாண்டு காலம் சிறப்பமாக அனைத்து செல்வங்களும் பெற்று படித்து பட்டம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையா வாழ வாழ்த்தி இதை வானிலைக்கு எடுத்து வந்த வில்வராயா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
0: நன்றி சகோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் பலம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி
5: நன்றி. வணக்கம்.
0: அவர்கள் அன்புக்குரிய டாக்டர் ரவி அவர்கள் வைபர்ல ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். பைபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. ரஜினி.
0: ரஜினி நலமா இருக்கிறீங்களா? ரஜினி.
6: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
6: இன்று 8வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரட்டை செல்வங்களான கைலாஸ் அரோன் இதுவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த திரு திருமதி வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக மகிழ்ச்சி அடைவார்கள். எங்களுடைய சிவராணிக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை உங்களோடு சேர்ந்து நானும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா.
6: நன்றி ராஜா.
0: நன்றி சௌதரி. அவர் ரஜினி நாகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளை செல்வத்துக்காக நான் தரும் முதலாவது பாடல், அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற வாழ்த்தி இந்த பாடலை ஒரு தாயார் பாடுவது போல்

0: இந்த நேரத்தில் சகோதரி ஷியாமலா அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் ராஜா. நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரி. நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி ராஜாண்ணா.
0: நன்றி சகோதரி.
1: முதல் எடுத்து
0: ஓமாமா, நீங்க அதுக்குள்ள உங்களை வந்து ரஜினியை தூக்கி எறிஞ்சு போட்டு அவ உங்களை கீழே எடுக்கு. அவா கெட்டிக்காரி, அதான் உங்களை எடுத்துனா அவ சரியான கெட்டிக்காரி. உங்களும் பாக்க
1: இருவரும் சகல கலைகளும் கற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வாழ்த்தி கொண்டு அவர்கள் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ வேண்டும் வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டு அந்த சிவராணி வில்வராஜா தம்பதிகளுக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி சகோதரி. உங்களோட குரலும் மெல்லமா தான் வந்திருக்க நினைக்கிறேன். நன்றி.
1: சரி,
0: அவர் சகோதரி ஷியாமல் அவர்கள் அந்த பிள்ளை செல்வங்களை வாழ்த்தி மகிழ்ந்தார். இப்பொழுது குற்றாலம் குணமும் வந்திருக்கின்றார். குற்றாலம் குணம் வணக்கம்.
2: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க குணம்?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அரோன் கைலாஸ் செல்வங்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் பல்கலையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றோம். இதை வானிலைக்கு வளர்ச்சி கருதி எடுத்து வந்த வில்வராஜா
0: சிவராணி
2: எங்கள் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர்கள் அன்புக்குரிய குற்றாலம் குணம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இப்பொழுது அந்த பிள்ளை செல்வங்களுக்காக பாடலை தந்து மணித்தியால செய்திகளை கேட்டு நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம் அன்புறவர்களே.

அந்த அரத்தந்தா.

அந்த பிள்ளை செல்வங்களுக்காக இந்த பாடலை நான் எனது தெரிவாக வழங்கியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியை கன நாட்களுக்கு பிறகு இன்று ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் சகோதரி எங்களுடைய பில்வராஜா சிவராணி குடும்பத்தினருக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். மணித்தியால செய்திகளைத் தொடர்ந்து அன்பு உறவுகள் அந்த பிள்ளைகளை வாழ்த்தி மகிழலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து மணித்தியால செய்திகள் வானொலியில் மலர்கின்றது. நேரம் சரியாக 10 மணி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஸ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மலையக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரச மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியாவிடம் நேரில் எடுத்துரைத்துள்ள மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடயதானங்கள் குறித்து ஆவண செய்யுமாறு மகஜரூடான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நகரில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த அரசாங்கங்களைப் போல அல்லாமல் இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கும் மற்றும் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நன்மை என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி தலைமையில் இன்றும் மற்றொரு மக்கள் பேரணி நடைபெறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன இன்று அந்தாதபுரத்தில் ஜனச தன மக்கள் பேரணியை நடத்துகிறது. நாமல் ராஜபக்ச தனது தந்தை மஹிந்த ராஜபக்சாவின் மகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருபோதும் அவரால் மஹிந்த ராஜபக்சாவாக மாற முடியாது. மஹிந்த ராஜபக்சா என்பவர் முற்றிலும் ஒரு தனித்துவமான அரசியல் ஆளுமையையும் அடையாளத்தையும் கொண்டவர். எனவே வெறும் வாரிசு என்ற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்சாவின் அரசியல் ஆளுமையோ அல்லது அவருக்குரிய இடத்தையோ நாமல் ராஜபக்சாவினால் அடைந்துவிட முடியாதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை ஒத்திவைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை சுட்டிக்காட்டி மாகாண சபை தேர்தல் முறையை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்கட்சி விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா இந்த முடிவை நாடாளுமன்றத்துக்கு உத்தியோகமாக தெரிவித்திருக்கிறார். போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகத்தினை வெளியிட்டுள்ளார்கள். கான்கிரீட் கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் மாத்திரம் மக்களின் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியாதென்றும் நகரமானது அங்கு வாழும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பும் உரிமையும் கொண்ட இடமாக அமைய வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் நிறுவப்படுவதன் மூலம் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும். அதனால் அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை குவைத் மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவையின் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 வயது இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு கிரான் கூலக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்து போனார். யாழ்ப்பாணத்தில் முன்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் வீதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்து நபர் தலைமறைவாகி இருக்கிற நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தின் பெர்கின் முனையத்தில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமானிய பிரிவினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தீர்வையின்றி இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சிம் அட்டைகள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதை அடுத்து சிம் அட்டை பதிவு விதிகளில் புதிய திருத்தங்களை கொண்டுவர இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு திட்டமிட்டு வருகிறது. கொழும்பு கங்கல போலீஸ் பிரிவின் ஜல்தார பகுதியில் உள்ள களனியாற்றில் நேற்று அடையாளம் தெரியாத ஆணின் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கங்கல போலீசார் தெரிவித்தார்கள். நாளை மறுதினம் முதல் 19ஆம் தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்படும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பாடகர் நியோவின் கொழும்பில் நடைபெற இருந்த இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்கை அமெரிக்க பாடகர் நியோவின் பிரதிநிதிகள் நிராகரித்திருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறுகிறது. இந்தியா அதை ஏற்று நடத்துகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் டெல்லிக்கு சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் சீன அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அபுதாபி பட்டத்தலைவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியாவை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசாவை இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். உக்ரைனில் ஐரோப்பிய படைகள் நிறுத்தப்படுவது ரஷ்யாவுடனான போருக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடி வருகிறார். மேற்கு ஆசிய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜேந்திரம் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு நிலையிலும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலகின் மிக வெளிப்படையான நடைமுறைகளில் ஒன்றாக திகழ்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீண்டும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3வது நாளான நேற்றும் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்தோனேஷிய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்தது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் அதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழறிஞர் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா உடல்ல குறைவால் மதுரையில் நேற்று காலமானார். அவருக்கு 90 வயது. இன்று மதுரையில் அவரது இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்புறுதி பணம் வழங்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவச வாரியம் அறிவித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகரில் பாதுகாப்பு பணியில் 6000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் என்று 1,13,360 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் என்று 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றிவிட்டது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்து விட்டது.
உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழு மீது தாக்குதல் நடத்தும் சவுதி அரேபியாவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அல்கைதா பயங்கரவாத அமைப்பு ஒசமா பின் லாடனின் மகன் ஹம்சா பின் லாடனின் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்ட தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை தற்போது மேற்கொள்கிறது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு துணை பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலைவாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு திட்டமிட்டு வருகிறது. தாய்லாந்தின் பழைய தலைநகர் அயோத்தியாவில் உள்ள 14வது நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலின் தலைமை துறவி புரா வாஷியாரன் வி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மடாலயத்தின் 2.8 மில்லியன் டாலர் பணத்தை அவர் கையாடியதாக சந்தேகம் எழுந்துள்ளதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் 2 அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் இறந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. சுமார் 50 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. காலம் சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயனாவின் பிரபல ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகிறது. உலகில் வாழும் ஆக உயரமான குதிரை என்ற கினஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. கூகோ என்ற குதிரை அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவு 199 சென்டிமீட்டர் ஆகும். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்டூஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றில் பெலரூசின் அரினா சபலங்கா, கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா ஆகியோர் இன்று பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். ஐரோப்பிய கால்பந்தில் பிரதான போட்டியாக இருக்கும் சாம்பியன் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் பயர்ன் முன்ஷன் அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி கண்டிருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.15 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.88 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.62 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.60 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.10 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.55 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.33 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.92 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 10 Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:16 ஐக்கியராஜ்யத்தில் 9:16 தொடர்கின்றது. அன்பு உறவுகளே, வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். தாயகத்தில் கிளிநொச்சியிலும் பிரான்சிலும் வசித்து வரும் பரந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஆரோன் தனது 10வது பிறந்தநாளையும், மற்றும் ஹரிபிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹைலாஸ் 8வது பிறந்த நாளை தம்பி விக்னேஷுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள். கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் அருளோடு 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தங்கள் இருவரின் பிறந்தநாளை இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அருண் கைலா செல்லங்களை வாழ்த்தி மகிழ்வோர். அன்பு அப்பா, அன்பு அம்மா, அம்மம்மா, அம்மப்பா, அப்பம்மா, தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பிள்ளை செல்வங்களை வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் கைலாஸ் அருண் இருவரும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போற்றும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். டிஆர்டி தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள் டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பெல்ஜியத்தில் வசிக்கும் எமது அன்பு நேயர்கள் பில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவா, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் செல்லத்துக்கும் கைலாஸ் செல்லத்துக்கும் எங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருவரும் இன்று போல் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்கண்டு வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த இல்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அருண், அவர் அந்த பிள்ளைக்கு பேர் அருண். நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
2: நன்றி. நீங்க எப்படி?
0: நான் உங்களோட அன்போடு சூப்பரா இருக்கிறேன்.
2: விட்டுவேன் தேதி வந்த பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கும் கைலாஸ் அருண் இருவரும் சகல சௌக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு பட்டங்கள் பெற்று பெற்றோருக்கு பேர் போல் எடுத்து கொடுக்கணும் என்று அவர்களை வாழ்த்தி அவரை வானிலைக்கிறது வில்வராஜா சிவராஜன் தம்பதிகளுக்கும் நன்றியை தெரிவித்து விடவரன்றாயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி அம்மா. அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை முதலாவது அன்புறவு நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். என்னத்துக்காக அது துண்டிக்கப்பட்டது என்பதை பாப்போம். அடுத்த அன்புறவு, வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ஏஞ்சல், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா
0: இருக்கிறோம் கூட அன்போடு. நீங்கள் எப்படி? உங்களை கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி கிடக்கு.
3: நன்றி. இந்த பிறந்தநாளை கொண்டாடும் கைலாஸ் அருண் செல்லங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் நீருடி காலம் கலையாளம் கற்று நல்ல பிள்ளைகளாக வளர பிள்ளை சின்ன பிள்ளைகள் தானே
0: அல்லது 10 வயது மட்டும் வயது அம்மா?
3: ஆ, 10 மட்டு. ஓகே. நல்ல பிள்ளைகளாக வளர அப்பா அம்மாவுக்கு நல்ல என்ன சொல்றது
0: நல்ல பிள்ளைகளாக, அதான் பார்போட்டும் பிள்ளைகளாக வாழ வேண்டும்.
2: தாய்தாப்பனுக்கு
0: பேர் வாங்கி கொடுக்கணும்.
2: அதுதான் அதுதான் அதான் பெற மாட்டேன். பேர் வாங்கி கொடுக்கணும். அந்த பிள்ளைகளாக அப்படி வேணும் பிள்ளைகளாக வளர வாழ்த்துக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த வில்வர் ராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா.
0: நன்றி சௌதரி, அன்பாக வந்து வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் ஏஞ்சல் மார்சிலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு சகோதரி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ராஜினி, நீங்கள் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுதே. அவரை தொடர்ந்து சிவராணி அவர்களுடைய தொடர்பு வாட்ஸ்அப்போடாக இணைந்திருந்தார். அவருடைய தொடர்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: பாமா, நலமா இருக்கீங்களா? பாமா,
4: நலம்தான்.
0: என்ன
4: நிலமண்டபம்
0: நல்ல சாந்தமான உள்ள என்னது கோபம் வருது? கை தேஞ்சு போச்சு. பிள்ளைக்கு வந்து நாங்கள் மருந்து போட்டு வர்றோம், நீங்கள் கவலைப்படாம முயற்சி செய்யுங்கள்.
4: ரெண்டு எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்பாக நன்றாக படித்து நல்ல பிள்ளைகளாக நல்ல உத்தியோகம் எல்லாம் பார்க்கணும்னு வாழ்த்தி கொண்டு விட வருகிறோம். இதை வானொலி குழந்த அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி அம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்களை. அந்த பிள்ளை செல்வங்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
4: நன்றி.
0: அவர் சகோதரி பாமா ராஜரெட்டினம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம் ராஜானா.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா?
5: கைலாஸ் இரு குட்டிகளுக்கும் வளர்ந்து 8 வயசு வந்தீங்க. அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை கொண்டு வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றியை கூறுகின்றேன். நன்றி.
0: நன்றி அம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை இருவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
5: நன்றி. நன்றி.
0: இந்த நிகழ்வை எடுத்து வந்த எங்களுடைய அன்பு சகோதரி சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜன்.
0: வணக்கம் சிவராணி. 100 வயசு உங்களுக்கு காரணமா? 100
6: வயசு அவ அல்போன்ஸ் இதுல வந்திருப்பான். நிப்பாட்டினா நான் அதுல வந்திருக்கிறேன். ஓகே. நன்றி. 5ஆம் தேதி வந்த பிறந்த நாளை இன்று எங்கள் வானொலியில் கொண்டாடும் இந்த வேளையில் நானும் கைலாஸ் அருண் குட்டிகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு கவிதை ஒன்றை தருகின்றேன். நான் தந்திர எழுத நேரம் உங்களுக்கு அனுப்ப நேரம் இல்லாத நான்
0: வாசித்தேன்.
6: நீங்க வாசித்தா நல்லா இருக்கும்.
0: நான் கவிதை படிக்கிறேன். அத்தான் வந்து மேல அடிச்சு தூள்களை பின்ன அத்தான் கை போட்டீங்களா பிச்சர் வேறு. நீங்க பாடிங்கம்மா.
6: சிப்பிக்குள் முத்துக்கள் இரண்டு சேதாரம் இல்லாத தங்கத்தின் நிறம் கொண்டு சிப்பிக்குள் முத்துக்கள் ரெண்டு சேதாரம் இல்லாத தங்கத்தின் நிறம் கொண்டு அன்பின் நிலை உறவுகள் பாசத்தின் வழி நின்று பெருமிதம் பெருமிதம் காணும் பிறந்த நாள் பேரன்புக்குரிய சிறந்த நாள். பூமியில் வாழும் புதியவர்கள் பூ உலகம் வாழ்ந்திடும் திறமையர்கள் இறையருள் கூட இவர்களை வாழ வைக்கும். வரையறை இல்லாத வாழ்த்துக்கள் குவிந்திருக்கும் உங்கள் தீயாட்டி நேர்களால இறையோரின் தெய்வ பக்தி பிள்ளைகளின் உண்மை சக்தி தெய்வத்தின் செல்வங்கள் நீங்கள் எனது அன்பின் உள்ளத்தின் நினைவாக நாங்கள் இன்று கல்வியில் பெருமையும் கற்றறிவு திறமையும் உறவுகளின் நல்வாழ்த்தும் உங்களை வாழ வைக்கும் பல்லாண்டு காலம் நீரூழி வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் அரோன் கைலாஸ் வெற்றி செல்வங்கள் இருவரையும் இருவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் நன்றி
0: சகோதரி. இந்த நிகழ்வை வானிலை கடத்து வந்து அயராது முயற்சி செய்த உங்களுக்கும் எங்கள் அன்பு நன்றிகள் சகோதரி. அவர் சகோதரி சிவராணி பில்வராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து எங்களுடைய அன்புக்குரிய ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா.
7: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா ராஜா?
7: உங்களுக்கும்
0: எங்கள் இதே நிறைந்த நன்றிகள் ராஜா.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம். அவர் சகோதரர் பேன் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் சுவிஸிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி. நலமா இருக்கீங்களா?
8: ஆமாம் நலமாவே இருக்கிறோம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம் நன்றி.
8: பிறந்த
0: நாள் தானே அது கேட்டது. ரெண்டு பிறந்த நாள் அப்ப நல்லா இருப்பீங்க? ரெண்டு கேக்கு
8: வேண்டி குடும்பத்தை நலம் கேட்டுக்கொண்டு இன்று 10வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அருண் பெருந்தாமன். 8வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் கைலாஸ் கரிசிரேஷ்வர். இந்த இரண்டு செல்ல குட்டிகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரெண்டு செல்ல குட்டிகளும் ஒன்று போல் என்றும் ஆரோக்கியமாக வளர்ந்து எல்லா செல்வங்களும் கிடைக்க பெற்று படித்து பட்டங்கள் பெற வேண்டும். பட்டங்கள் பெற்று அம்மா அப்பா உற்றார் உறவுகளுக்கு பேர்களை எடுத்து கொடுத்து 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக வாழ வேணும் என்று வாழ்த்துகிறேன் அண்ணா.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள் மதனி.
8: அதை எடுத்துக்கொண்டு வந்த பில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவரையும் வளம்பெற செய்யும், அந்த பிள்ளைகளையும் உங்களுடைய வாழ்த்துகள் வளம்பெற செய்யும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படி வானொலியை செய்கிறார்களான்லாம் கேட்பார்கள். அப்ப ஆனந்தமா இருக்கும் என்ன?
8: அவர்
0: திருமதி வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: தெரியும் நீங்களின் நிலைமை இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் அருஞ்செல்லம் கைலா செல்லம் இரண்டு பேரும் சகலகம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேணும் என்று எங்கள் குடும்பத்தின் சாரியை வாட்டிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த குல்பராஜ சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்திய ஜெயந்தி மாலாக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகளை.
8: நன்றி
0: அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி எனக்கு.
0: சரி, இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய கமலவேணி அவர்கள், அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கமலவேணி.
9: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறீங்களா கமலவேணி?
9: ஓம் நல்லா இருக்கிறோம் ராஜா, நீங்கள் நல்லா இருங்கோ.
0: நல்லா இருக்கிறோம். நான் நீங்க சொல்லணும் போனாலும் வாட்ஸ்அப்ல வந்து கதையுங்கோ.
9: ஓம்
0: அப்புறம் இங்கே மாதிரி அங்கே ரோட்டுகள் வழியை நின்று சண்டை பிடிக்கிற அந்த சேட்டு தண்ணி கூட சண்டையில் அந்த சண்டையில் விட்டுட்டு ரேடியோவில் வந்து உற்சாகமாக கலந்து கொண்டு கலசத்தில் எல்லாத்திலும் கலந்து கொள்ளுங்கோ.
9: நன்றி ராஜா, அறிவித்தல் தான்.
0: வாட்ஸ்அப் உங்களுக்கு தானே ஈஸியாக கிடைக்குது
9: என்ன?
0: ஓகே, வைபரில் வந்து வைபரில் வந்துடுறாங்க, வைபரில் வந்துடுறாங்க, சத்தம் காணாது.
9: ஓகே. இந்திய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு செல்வங்கள் அருண் கைலாஸ் கைலாச செல்லங்களுக்கு எங்கள் குடும்பம் சாராக அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சுகமாகவும் தேக ஆரோக்கியத்துடனும் வாழ வேணும் என்று அவர்களை வாழ்த்தி, அதனை வானலுக்கு எடுத்து வந்த திருமதி பில்வராஜா குடும்பத்தினருக்கு நன்றியே சொல்லி சிவராணிக்கு. சிவராணி சண்டை பேரை சொல்லி இல்லை சண்டைக்கு வந்துடும்.
0: அப்படி சொல்லாதீங்க, அவ சண்டைக்கு வர மாட்டான். நல்ல புள்ள
9: சரி, அவ சண்டை பிடிக்கிறவா என்னோட?
0: உங்களுடைய அது பேசணும், உள்ளுக்கல்ல பிடிக்கிற சண்டை, வெளியால பிடிக்கிறேன்.
9: நல்ல புள்ள, அண்டைக்கு கண்ட உடனே ஓடி வந்துட்டேன்.
0: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓ பக்குவம்.
9: எங்களை பாக்குறதுக்கண்டே வந்த வந்தேன்னு சொன்னா, எல்லாரையும் பாக்கணும்ன்ற ஆசையிலேயே ஓடி வந்தேன்.
0: நல்ல ஆசை ஆசையா கதைப்பா என்ன? உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். இன்று சனிக்கிழமை எல்லோருமே கேட்பார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டு வந்த அந்த சகோதரிக்கு எனது இதய பூர்வ நன்றி.
9: நன்றி.
0: நீங்க ரோட்டில் நின்று வாழ்த்தியதுக்கு நன்றி. அவர் கமலவேணி. அந்த பிள்ளை செல்வத்துக்காக நாம் தரும் அடுத்த பாடல், எங்கள் வீடு கோகுலம் என் மகன்தான் கண்ணன் என்று நெஞ்ச நிமித்தே பாடுகிறார் சிவாஜி.

நல்ல சொந்தம் அல்லவா, பிழை என்னும் துணை வந்தது, உள்ளம் எங்கும் இடம் கொண்டது, இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணிவா.

0: நேரம் சரியாக 10:37 நைக்கராட்சியத்தில் 9:37 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வழியில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இன்றைய காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அரசமய நிகழ்ச்சியாக வானொலி கடத்து வருகின்றார்கள் எமது அன்புறவுகள். அதாவது பெல்ஜியத்தில் வசிக்கும் வில்வராஜா சிவராணி குடும்பத்தின் அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தாயகத்தில் கிளிநொச்சி பிரான்சிலும் வசித்து வரும் பரந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அருண் தனது 10வது பிறந்த நாளை, மற்றும் ஹரி பிரஷாந்த் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹாய்லாஸ் 8வது பிறந்த நாளையும் தம்பி விக்னேஷுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் அருளோடு 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தங்கள் இருவரின் பிறந்த நாளை இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அருண் கைலாஸ் செல்லங்களை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா, அன்பு அம்மா, அம்மம்மா, அம்மப்பா, அப்பம்மா, தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் கைலாஸ் அருண் இருவரையும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் டிஆர்டி தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள். அவர்களுக்கும் அவது இதேபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தமிழொலியின் நிகழ்ச்சிகளை வானொலி கடத்து வருகின்றார்கள் சகோதரர் வில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றிகள். இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, ராஜன் பேசுகிறேன்.
0: உதயன் நலமா இருக்கிறீங்களா? உதயன்
1: ராஜன்?

0: ஐயகம் உள்ளவரை அவர்கள் பெருவாழ்வு வாழ எங்கள் குடும்பம் சார்பாக கைலாஸ் அருணை மனதார வாழ்த்திக் கொண்டு இந்நிகழ்வை வானொலி கடுத்து வந்த பில்பராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றி. நன்றி ராஜனன்.
1: நன்றி சோதரம். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அன்புக்குரிய உதயன் அவர்கள் வாட்ஸ்அப் நம்பரை கேட்டிருந்தார். அவருக்காக அந்த நம்பரை மற்றவர்கள் ஏனியவர்களும் நீங்கள் வைபரை பயன்படுத்தாமல் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 0533-689-86-55-29. மீண்டும் தருகின்றேன் உதயன் போன்ற அன்பு உறவுகள், 0533-689-86-55-29 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ரஜினி என்றேன்.
1: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா? ரஜினி
2: நன்றி
1: சகோதரி.
2: பிறந்த நாளை கொண்டாடி மகளும் சகோதரர்களான கைலாஸ் அரோன் சகோதரர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். ரெண்டு சகோதரர்களும் சீரன் சிறப்பாக நன்றாக படித்து நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து நல்ல எல்லைக்கு வர வேண்டும். அம்மா அப்பாவுக்கும் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்வை வாழ்க்கை கெடுத்து வந்த பில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன்.
1: உங்களுக்கு அந்த நேரத்தில் கோபம் பெறுமா ராஜினி?
2: என்னத்துக்கு
1: நாங்கள் எடுக்க இல்லையென்ற ஒண்ணு
2: அன்பு
1: சகோதரி ரஜினி அண்டன் அவர்கள் இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: ராதா, நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
3: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
1: உங்களுக்கு சரியான காதல் வாட்ஸ்அப்ல என்ன
3: அண்ணா? மற்ற நம்பர்களுக்கு அடிச்சோம், கஷ்டமா இருந்து பின்ன இது
1: சரியான கஷ்டமா இருக்கா? இல்ல,
3: 40 அசைதே இல்ல அண்ணா,
1: அசைதே இல்ல.
3: ஆமா, இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு சரி இருக்க முடியாச்சு போகும் தானே போட்டு தான் இது கடிச்சேன்.
1: இது கடிச்சிட்டீங்க?
3: ஆமா, நீங்க கதைக்கிறது நேயர்கள்
1: கதைக்கிறது. வைபர் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா வைபர்ல? இது வாட்ஸ்அப் நல்ல சவுண்ட்.
3: ஓ இல்லண்ணா, வாட்ஸ்அப்புக்கு இப்ப நாங்க மற்ற நம்பர்களுக்கு கதை கேட்க நான் நேர்கள் கதைக்கிறதும் கேட்கும், ஆனா வாட்ஸ்அப்ல நாங்க நீ கேட்க நீங்க கதைக்கிறத மட்டும்தான் கேட்கும்,
1: நேர்கள் கதைக்கிறது கேட்காது. அந்த பிரச்சனை இருக்கோ?
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடும்.
1: அத என்னது என்னது மைக்க வந்து நான் ஆஃப் பண்ணணும்? நீங்க கதைக்க போறீங்கன்னா இந்த மைக்க ஆஃப் பண்ணணும்.
3: ஆ சரி,
1: இந்த உள்ளுக்கு இருக்கிற நான் கதைக்கிற மைக்க ஆஃப் பண்ணா உங்களுக்கு கேட்கும் படிவா?
3: இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலி கடுத்து வந்த திரு திருமதி பில்வராஜா சிவராணி தம்பதியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அந்த மழலைகள் இருவரையும் வளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் தேவி, நலமா இருக்கிறீங்களா தேவி?
4: நீங்கள்
1: நல்ல உற்சாகமா இருக்கணும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
4: நன்றி அண்ணா, உங்கள் வாழ்த்து எனக்கு நிச்சயமாக கேள. நான் நலமா இருப்பேன் எங்கள் குடும்பம் சார்பாக. எங்கள் குடும்பம் சார்பான இருவரும் உடல் ஆரோக்கியத்தோடு வருங்காலம் சிறப்பாக அமைஞ்சு கல்வி செல்வங்களில் மேலோங்கி எல்லா வளங்களும் பெற்று நெடுவொளி காலம் வாழ வேணும் என்று நான் வணங்கன் நாகமணர்ச்சி அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு அதை வானொலிக்கு வளர்ச்சி எடுத்துட்டு வந்த வில்வராஜ சிவராணி தம்பதிகளுக்கு

0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த பிள்ளை செல்வங்கள் இருவரையும் வளம் பெற செய்யும், உற்சாகப்படுத்தும், கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி அம்மா. அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ்த்தியிருந்தார். நேரம் சரியாக 10:45 ஐக்கியராஜ்யத்தில், 9:45 அனுசரண நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று 2 மழலை செல்வங்கள், அதாவது ஒருவருக்கு, அதாவது ஐலாஸ் அவர்களுக்கு 8 வயது, அருண் அவர்களுக்கு 10 வயது, அவர்கள் கொண்டாடி முடிந்த பிறந்த நாளை இன்று எமது வானொலியில் எமது நேயர்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக வானொலிக்கு எடுத்து வந்தார் எங்களுடைய அன்பு சகோதரி வில்வராஜா சிவராணி தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். இருவரும் பண்போடும் அறிவோடும், பெற்றோர் மகளாவும் மற்றவர்கள் வாழ்த்திடவும் இவர்கள் வாழ்ந்திட வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக அவர்கள் இருவரையும் வாழ்த்தி கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றி கூறி எங்கள் ராஜாண்ணாவுக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றியுடன் அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன்.
0: நன்றி சௌதரி பிலோமினா அஞ்சன். நீங்கள் இணைந்து கொண்டு வாழ்த்திய வாழ்த்துக்கள் அந்த பிள்ளைகளை வளம் பெற செய்யும், உற்சாகப்படுத்தும், கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி அம்மா.
1: நன்றி ராஜாண்ணா.
0: அவர் சகோதரி பிலோமினா அஞ்சன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அந்த பிள்ளை செல்வங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று வானிலையில் மலர்கின்றது.
2: Many more happy returns of the day.

0: சரி அன்புகளே, ஒரு பாட்டு பாடலை கேட்டீர்கள். இந்த பாடல் குரு நம்மாளு என்னாலு என்ற திரைப்படத்தில் ஒழித்த பாடல். அன்பு உறவுகளே, இன்று அருண் கைலாஸ் அவர்கள் இரண்டு செல்லங்களும் இன்று, அதாவது 10 வயதும் 8 வயது பாலகர்கள் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள், தாய்மார், முற்றார் எல்லோருமே வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை வானொலிக்கு அடுத்து வந்தவர் எங்கள் அன்பு உறவு சிவராணி பில்வராஜா தம்பதிகள் குடும்பத்தினர். அவர்களுக்கு நன்றிகள். இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த வணக்கம் சார். கூட நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். அதே போல நீங்கள் கலை உறவுகள் அன்பு நேர் எல்லாம் நலமா இருக்க வைவனை பிரார்த்தித்து கொண்டு.
0: நன்றி சௌரம்.
1: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இசை செல்வங்கள் அருண் மற்ற கைலாஸ் இரண்டு செல்வங்களும் 10 வயதும் 8 வயதும் என்ன கைலாஸ் 8 வயது அருண் 10 வயது கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. இரு செல்வங்களும் கல்வியில் சிறந்து விளங்கி பார்ப்போற்றும் பிள்ளைகளாக, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகளாக பார்ப்போற்ற வாழ்த்தி கொண்டு இதை வானொலி வளர்ச்சி எழுதி எடுத்து வந்த சிவராணி பில்வராஜா தம்பதிகளுக்கு நன்றிகளை கூறி
0: ஐக்கியராஜ்யத்திலிருந்து ஜெனி அவர்கள் இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் ஜெனி.
2: வணக்கம். நல்லமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சோதரம்?
2: ஆமாம், நாங்களே நிலமாக இருக்கிறோம். நன்றி அண்ணா. நீங்கள் தொடர்ந்து நிலமாக இருக்க வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்தி கொண்டண்ணா. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வங்களுள் எல்லாம் தலை. அப்படியான அருண் கைலாஸ் ஆகிய இரு செல்வங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று தாய் தந்திருக்கும் பெற்கற்றோர்க்கும் உற்றோர்க்கும் கற்றோரும் உற்றோரும் போற்றும்படியாக வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்துகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அந்த பிள்ளைகளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி அம்மா. அவர் ஜெனி ஆண்டன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: சனிக்கிழமை
0: நன்றி வாழ்த்துங்கள் சோதரம்.
3: வாழ்த்துக்களை கொண்டாடும் அருண் கைலாஸ் இரு அன்பு சிறுவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நிறை செல்வங்களுடன் நீண்ட ஆயுளுடன் நல்ல பிள்ளைகளாக சிறந்து விளங்கி நல்ல பட்டங்கள் பெற்று நமது இருக்கும் முளைக்கும் நல்ல பேரை தர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த வில்வராசா சிவராணி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: நன்றி சோதரம். இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள் சோதரம்.
3: நன்றி.
0: அவர் பாடகர் மகேந்திரன் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அந்த பிள்ளை செல்வத்துக்காக நாம் தரும் அடுத்த பாடல்

கொலித்த அழகான இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய அனுசரணை நிகழ்ச்சி. அதாவது இன்று எங்களுடைய செல்ல குட்டிகள் பரந்தாமன் ஜனாதம்பதிகளின் செல்வ புதல்வன் அருண் செல்லத்து 10 வயது, அவரை தொடர்ந்து ஹரிபிரசாத் ஹாய்த்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹைலாஸ் 8 வயது செல்லம், அவருடைய தம்பி விக்னேஷோடு இணைந்து சிங்கப்பூரிலே கொண்டாடுகிறார்கள். இங்கே இல்லை, சிங்கப்பூரில் போய் கொண்டாடுகிறார். என்ன ஹைலாஸ் அருண் இருவரும் நீங்கள் என்று போல் என்றும் எங்கள் செல்லங்கள் தான். அந்த செல்லங்கள் படித்து பட்டங்கள் பெற்று உங்கள் தாய் தந்தையர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து நீங்கள் ஊர் போற்றும் பிள்ளையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாங்களும் உங்களிடம் இருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். தொடர்ந்து வருகின்ற கணேஷ் மாமா உங்களை வாழ்த்துவார்கள். கணேஷ் மாமாவோடு இணைந்து கொண்டு வருகின்ற நேயர்கள் உங்களை வாழ்த்தி மகிழ்வார்கள். இந்த வாழ்த்துக்களை பெறுவதற்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த வில்வராஜா சிவராணி குடும்பத்திற்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவா மாமா அவர்கள் கவிதை மலை தந்திருந்தார், அதனைத் தொடர்ந்து சிவராணி அவர்களும் கவிதை மலையை தந்திருந்தார்கள். வாழ்த்துக்களோடு உங்களுக்கு கவிதையும் கிடைத்திருக்கின்றது. அந்த நிகழ்வை எடுத்து வந்த சிவராணிக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்திய அத்தனை பேருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் கூறி, தொடர்ந்து வானிலையில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள். நிகழ்ச்சியோடு கணேஷ் அவர்கள் இணைந்து கொள்வார், அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி.

0: வணக்கம்.
1: இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மலையக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரசு மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியாவிடம் நேரில் எடுத்துரைத்துள்ள மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடயதானங்கள் குறித்து ஆவண செய்யுமாறு மகஜரூடான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நகரில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த அரசாங்கங்களைப் போல் அல்லாமல் இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கும் மற்றும் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நன்மை என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி தலைமையில் இன்றும் மற்றொரு மக்கள் பேரணி நடைபெறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன இன்று அனந்தபுரத்தில் ஜனச தன மக்கள் பேரணியை நடத்துகிறது. நாமல் ராஜபக்ச தனது தந்தை மஹிந்த ராஜபக்சாவின் மகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருபோதும் அவரால் மஹிந்த ராஜபக்சாவாக மாற முடியாது. மஹிந்த ராஜபக்சா என்பவர் முற்றிலும் ஒரு தனித்துவமான அரசியல் ஆளுமையையும் அடையாளத்தையும் கொண்டவர். எனவே வெறும் வாரிசு என்ற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்சாவின் அரசியல் ஆளுமையோ அல்லது அவருக்குரிய இடத்தையோ நாமல் ராஜபக்சாவினால் அடைந்துவிட முடியாதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை ஒத்திவைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை சுட்டிக்காட்டி மாகாண சபை தேர்தல் முறையை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்க்கட்சி விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா இந்த முடிவை நாடாளுமன்றத்துக்கு உத்தியோகமாக தெரிவித்திருக்கிறார். போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகத்தினை வெளியிட்டுள்ளார்கள். கான்கிரீட் கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் மாத்திரம் மக்களின் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியாதென்றும் நகரமானது அங்கு வாழும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பும் உரிமையும் கொண்ட இடமாக அமைய வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் நிறுவப்படுவதன் மூலம் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும். அதனால் அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவையின் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 வயது இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு கிரான் கூலக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்து போனார். யாழ்ப்பாணத்தில் முன்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் வீதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்து நபர் தலைமறைவாகி இருக்கிற நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தின் பர்கம் முனியத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமானிய பிரிவினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தீர்வையின்றி இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சிம் அட்டைகள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதை அடுத்து சிம் அட்டை பதிவு விதிகளில் புதிய திருத்தங்களை கொண்டுவர இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு திட்டமிட்டு வருகிறது. கொழும்பு கங்வல போலீஸ் பிரிவின் ஜல்தார பகுதியில் உள்ள களனியாற்றில் நேற்று அடையாளம் தெரியாத ஆணினொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கங்வல போலீசார் தெரிவித்தார்கள். நாளை மறுதினம் முதல் 19ஆம் தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்படும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பாடகர் நியோவின் கொழும்பில் நடைபெற இருந்த இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்கை அமெரிக்க பாடகர் நியோவின் பிரதிநிதிகள் நிராகரித்திருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறுகிறது. இந்தியா அதை ஏற்று நடத்துகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் டெல்லிக்கு சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் சீன அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அபுதாபி பட்டத்திலவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியாவை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசாவை இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். உக்ரைனில் ஐரோப்பிய படைகள் நிறுத்தப்படுவது ரஷ்யாவுடனான போருக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடி வருகிறார். மேற்கு ஆசிய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜேந்திரம் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு நிலையிலும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலகின் மிக வெளிப்படையான நடைமுறைகளில் ஒன்றாக திகழ்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஸ்குமார் மீண்டும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3வது நாளான நேற்றும் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்தோனேஷிய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்தது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் அதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழறிஞர் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா உடல்ல குறைவால் மதுரையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 90. இன்று மதுரையில் அவரது இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்புறுதி பணம் வழங்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவச வாரியம் அறிவித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகரில் பாதுகாப்பு பணியில் 6000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் என்று 1,13,360 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் என்று 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றிவிட்டது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்து விட்டது. உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழு மீது தாக்குதல் நடத்தும் சவுதி அரேபியாவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அல்கைதா பயங்கரவாத அமைப்பு ஒசமா பின் லாடனின் மகன் ஹம்சா பின் லாடனின் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்ட தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை தற்போது மேற்கொள்கிறது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு துணை பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலைவாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு திட்டமிட்டு வருகிறது. தாய்லாந்தின் பழைய தலைநகர் அயோத்தியாவில் உள்ள 14வது நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலின் தலைமை துறவி புரா வாச்சியாரன் வி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மடாலயத்தின் 2.8 மில்லியன் டாலர் பணத்தை அவர் கையாடியதாக சந்தேகம் எழுந்துள்ளதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் 2 அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் இறந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. சுமார் 50 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. காலம் சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயனாவின் பிரபல ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகிறது. உலகில் வாழும் ஆக உயரமான குதிரை என்ற கினஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. கூகோ என்ற குதிரை அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவு 199 சென்டிமீட்டர் ஆகும். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்டூஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றில் பெலரூசின் அரினா சபலங்கா, கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா ஆகியோர் இன்று பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். ஐரோப்பிய கால்பந்தில் பிரதான போட்டியாக இருக்கும் சாம்பியன் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் பயர்ன் முன்ஷன் அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி கண்டிருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 381.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.88 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.62 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.60 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 402.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.10 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.55 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.33 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.92 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் உறவினத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறவினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கஷன் கறி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: பத்தாவதுக்கு
3: ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
6: 11 à 13 rue Caille, 75 000 Paris.
5: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனேஸ் சாசனில்,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
5: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.

இதுவரை நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த எங்கள் ஏஎஸ் ராஜாண்ணை அவர்களுக்கு எனது வணக்கங்களையும் நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. என் கேள்விக்கு என்ன பதில்? பிரதி சனிக்கிழமை தோறும் என் நேரம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து சிறப்பிப்பதற்கும் அவருடன் காத்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணாவின் வணக்கத்தோடு.

இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர் பிறந்த நாள் வாழ்த்து.

நேயர்களே, இன்றைய பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தாயகத்தில் கிளர்ச்சியையும் பிரான்சில் வசித்து வரும் பிரந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அரூரன் தனது 10வது பிறந்த நாளையும் மற்றும் ஹரி பிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் கைலாஸ் 8வது பிறந்த நாளை தம்பி விக்னேஷுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார். கிளிநச்சி மீனாட்சி அம்மன் அருளோடு 12ஆம் தேதி இன்று செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை தங்கள் இருவரின் பிறந்த நாளை இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அரூரன் கைலாஸ் செல்வங்கள். அவர்களை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா, அன்பு அம்மம்மா, அப்பப்பா, தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணம்மா, தம்பிமார், தங்கைமார், பெரியப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள்.

பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கைலாஷ் அரோரன் இதுவரையும் டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பம் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம்.

டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பெல்ஜியத்தில் வசிக்கும் எங்கள் அன்பு உறவான பில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

சரிமேகளே, நாங்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இருவரையும் நீங்கள் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளிலும் வாழ்த்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகள் வளமையான நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நேர்களே, சரிமைகளே, வளமை போல் உங்களுக்காக ஐந்து கேள்விகள் காத்திருக்கின்றது. ஐந்து கேள்விகள் என்பதாவது கேள்வி சரியா தவறா, மீதி நான்கு கேள்விகளுக்கும் நான்கு விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். அதற்காக அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0733 9 51 48 77 71. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 0733 6 89 86 55 29. பைபர் இலக்கத்தை நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள், என்றால் அதிலே சிறிய கோளாறு இருக்கின்றபடியா நீங்கள் இந்த மூன்று இலக்கங்களிலும் இணைந்து சிறப்பு நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு

சரிமைகளை வருகின்றது. முதலாவது கேள்வியாக, உலக கால்பந்து போட்டி அதாவது ஃபிஃபா நடத்தும் கால்பந்து போட்டி அனைவரும் அறிந்ததே, அந்த கால்பந்து போட்டியில் வழங்கப்படும் கப்பானது அதாவது கோப்பையானது முதல் முதலில் 1983 திருடப்பட்டது. இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வழங்கப்படும் கோப்பை அதாவது அந்த கப் முதல் முதலில் 1983 திருடப்பட்டது. இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தருகின்றோம். இரண்டாவது கேள்வியாக வருகின்றது, மனித வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக, மனித வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. விடை தெளிவாக வருகின்றது, இன்டர்நெட், நெருப்பு, கைத்தொலைபேசி, விமானம். மனித வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு இன்டர்நெட், நெருப்பு, கைத்தொலைபேசி, விமானம்.

சரி நேர்களே, மூன்றாவது கேள்வியாக உங்களுடன் நாங்கள் தருவது, மனித முகத்தை நினைவில் வைத்திருக்கும் பறவை. மனித முகத்தை நினைவில் வைத்திருக்கும் பறவை விடைத்திருவாக வருகின்றது. கிளி, மைனா, புறா, காகம். மனித முகத்தை நினைவில் வைத்திருக்கும் பறவை விடைத்திருவாக வந்திருக்கின்றது. கிளி, மைனா, புறா, காகம். நான்காவது கேள்வியாக வருகின்றது, உடம்பில் வெயில் பட்டால் இறக்கும் உயிரினம். உடம்பில் வெயில் பட்டால் இறக்கும் உயிரினம் விடை தெளிவாக வந்திருக்கின்றது. மண்புழு, தட்டாம்பூச்சி, ஈசல், கரையான். உடம்பில் வெயில் பட்டால் இறக்கும் உயிரினம் என நான்காவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தருகின்றோம். விடை தெளிவாக வந்திருக்கின்றது. மண்புழு, தட்டாம்பூச்சி, ஈசல், கரையான். நிறைவாக வருகின்றது, அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் நாடு. அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் நாடு விடைத்தெளிவாக வந்திருக்கின்றது. சீனா, அமெரிக்கா, நோர்வே, பிரான்ஸ். அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் நாடு என நிறைவு கேள்வியாக வருகின்றது. சீனா, அமெரிக்கா, நோர்வே, பிரான்ஸ். மீண்டும் ஐந்து கேள்விகளையும் உங்களுக்கு தருகின்றோம்.

சரி, மீண்டும் முதலாவது கேள்வியாக உங்களுடன் நாங்கள் தந்த கேள்வியானது, ஃபீஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தி ஃபீஃபா வழங்கப்படும் கப் அதாவது கோப்பையானது முதன் முதலில் 1983 திருடப்பட்டது. இக்கோட்டு சரியா தவறா என முதலாவது கேள்வி உங்களுக்கு வந்திருக்கின்றது நேர்களே. இரண்டாவது கேள்வியாக, மனித வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக இணைய இணைப்பு அதாவது இன்டர்நெட் இணைய இணைப்பு, இரண்டாவதாக நெருப்பு, மூன்றாவதாக கைத்தொலைபேசி, நான்காவதாக விமானம். மனித வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு இணைய இணைப்பு இன்டர்நெட், நெருப்பு, கைத்தொலைபேசி, விமானம். மூன்றாவது கேள்வி உங்களிடம் நாங்கள் தந்த கேள்வி, மனித முகத்தை நினைவில் வைத்திருக்கும் பறவை, கிளி, மைனா, புறா, காகம். நான்காவதாக உடம்பில் வெயில் பட்டால் இறக்கும் உயிரினமாக மண்புழு, தட்டான்பூச்சி, ஈசல், கரையான். நிறைவாக அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் நாடு சீனா, அமெரிக்கா, நோர்வே, பிரான்ஸ்.

0: சரி, இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க காத்திருக்கும் நேரை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதற்கு முன்னால் சுதாகரன், நீங்க வைவரில் இணைந்து கொள்கின்றீங்க, உங்களுடைய சத்தம் இருக்கின்றதோ தெரியலே, பார்க்கின்றோம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். ராஜினி அல்போன்ஸ்
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். நலமா?
1: நல்லா. நீங்கள எப்படி நலமா? அந்த இளையத்துல கொண்டாட்டமா இருக்கிறீங்க?
0: எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தானே கொண்டாட்டம். கிளையத்து
1: அதுதான் இளையத்துக்கு வந்தா கொண்டாட்டம் தானே?
0: உங்களுக்கும் கொண்டாட்டம் என்றபடி எங்களுக்கும் கொண்டாட்டம். நலந்தானே? வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்.
1: நீங்களும் நலந்தானே?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: கூறுங்கள் பாப்பம்.
1: நானும் இந்த முதலாவதா வந்தா கிடைச்சிடும்.
0: சரியா?
1: அந்த எனக்கு என்னன்னு சொன்னா, நீங்க அந்த முதலாவது கேள்வியில 38 சொன்னீங்க.
0: 1983
1: 83 சொன்னீங்களா?
0: ஆமா.
1: அது அந்த மற்ற என்ன அந்த கேள்வி இருக்கா?
0: அந்த உலக கோப்பையில வழங்கப்படுற கோப்பை இருக்குத்தானே இறுதி வெல்ற நாட்டுக்கு, அந்த கோப்பை வந்து 1983 திருடப்பட்டது. இக்கூற்று சரியா தவறா?
1: திருடப்பட்டதா?
0: களவு போனதா?
1: மண்புழு. அஞ்சாவது சீனா.
0: சீனா. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். அது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து டீச்சர் வைபரூடாக இணைந்திருக்கிறீர்கள், வருகின்றதா என்று பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம். நலமா? சரியில்லை எனக்கு, பிரச்சனை இல்லை. இந்த சத்தம் வழியில வருதோ தெரியல, அதுக்காக
2: அது தெரியல. நான் சொல்றத நீங்க எழுதி வச்சுட்டு வெளியில வர இல்லைன்றாலும் சரி என்று போட்டு விடுங்க.
0: சரி, ஓகே, சரி சொல்லுங்க.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய பிறந்தநாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து, வானிலை கெடுத்து வந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, முதலாவது பிள்ளை, இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது காகம், மண்புழு, சீனா.
0: மண்புழு சீனா. நன்றி டீச்சர், இந்த நேரத்திலும் நிகழ்ச்சிய சிறப்பித்து அமைக்கு நன்றி. வணக்கம். அது பத்மவாணி அவர்கள் அவர்களை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருப்பார். வணக்கம். சுதாகர் நிலமா? நாங்க நிலமாக இருக்கணும். பாத்தீங்களா, இதுல சும்மா கனி ரெண்டு வருது. சரி, இதுலயே வந்து கொள்ளுங்க. என்ன சுகம்? எங்களுக்கும் சுகம், உங்களுக்கும் சுகம். தம்பதிகளின் செல்வ புதல்வன் அரூரன் பத்தாவது பிறந்த நாளை, மற்றது ஹரி பிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் கைலாஸ்.
3: இருவருக்கும் எனது குடும்பம் சார்ந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேணும் என்று அவர் இருவரையும் பார்த்திக்கொண்டு, இவர் இதை வானிலைக்கு எடுத்து வந்த அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு,
0: சிவராணி தம்பதிகள், சிவராணி
3: அக்கா, ஓகே, பெல்ஜியம், ஆமா, சிவராணி அக்கா குடும்பத்துக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, டீச்சர்மாருக்கு நல்ல புத்தி வேலை செய்யும்.
0: என்ன
3: கேட்காது பரவாயில்ல, வெளியில ஏதாச்சும் பரவாயில்ல, போட்டு அஞ்சுக்கும் அதுக்குதானே படிச்சிருக்கோம். நாங்களும் அப்படியே எங்களுக்கு
0: நீங்களும் படிச்சிருங்களே, இல்லாடி தண்ணியில காரக்கால உருங்களும் என்ன
3: அரவணையில ஒரு கோர்ட் அவருக்கு ஒரு கேஸ் ஒன்று பதிவு செய்யத்தான் இருக்குது. என்ன கேள்வி ஒன்று போடுவேன். சரி, இது என்னதுன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு சரியா 66 தான் களவு போயிருக்குது. அந்த வகையில தவறு பிள்ளை மற்றது ரெண்டாவது கேள்வி என்ன வந்துச்சு,
0: மனித வரலாற்று மிக முக்கியமான கண்டுபிடிப்பு
3: நெருப்பு. நெருப்பு
0: நெருப்போட போறீங்களா?
3: வணக்கம்
0: ரோசாலி, நலமா? நான் நலம்.
4: பிறந்த நாளை கொண்டாடும் கைலாஸ் தானே?
0: கைலாஸ், கைலாஸ் மற்றும் அரோரன்
4: இருவருக்கும் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த சிவராணிக்கு நான் நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரோசாலி சொல்லுங்க, முதலாவது சரியா தவறான்னு டக்கன்?
4: சரி,
0: முதலாவது சரி. ஓகே, கட்டிக்காவி. இரண்டாவது, மனித வரலாற்றின் முக்கிய கண்டுபிடிப்பு இணைய இணைப்பு, அதாவது இன்டர்நெட், நெருப்பு, கை, தொலைபேசி, விமானம்.
4: நெருப்பு.
0: நெருப்பு. மனித முகத்தை நினைவில் வைத்திருக்கும் பறவை கிளி, மைனா, புறா, காகம்.
4: காகம்.
0: காகம். நாலாவது என்ன கேட்டான்? உடம்பு, உடம்பில் வெயில் பட்டால் இறக்கும் உயிரினம், மண்புழு, தட்டாம்பூச்சி, ஈசல், கரையா. நிறைவாக என்ன கேட்டா, அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் நாடு சீனா, அமெரிக்கா, நோர்வே, பிரான்ஸ். அதிக அளவில் மின்சாரம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பயன்படும் சீனா, அமெரிக்கா, நோர்வே, பிரான்ஸ்.
4: நோர்வே.
0: அங்க குளிர் என்றபடியா சோபாஸ் போடுவார்கள்?
4: நன்றி
0: ரோசாலி. அது ரோசாலி அவர்கள். ரோசாலியை தொடர்ந்து வைபரூடாக வந்திருக்கும் தேவி அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் தேவி. வாட்ஸ்அப்பூடாக வந்திருக்கீங்க. வணக்கம் தேவி.
5: வணக்கம். நான் மதனா.
0: அது கண்ணு தெரியுது. மதனா, நலமா? நீங்க சின்ன போட்டோ போட்டிருந்தா எங்களுக்கு என்ன தெரியும், பெருசா எல்லாம் போடணும் உங்களோட போட்டோ.
5: வெளியில
0: போறில நாங்க நலமாக இருக்கின்றோம். ஜெனி வதனா நிக்கின்ற வாட்ஸ்அப்ல சிறுநீரகம் கழித்திடுங்கள்.
5: நெருப்பு.

0: வந்து கிருபராஜாசுவரானி தம்பதிகளுக்கு நன்றி எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி வதனா, முன்ன சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. அது வதனாவர்கள் வதனாவை தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்பார். வணக்கம். இப்பொழுது வைபருக்கு யாராவது அலையுங்கள் நேர்களே. சரி, கமலவேணி வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். ஆகவே வேறு ஒருதரும் இணைப்புகளை ஏற்படுத்தாதீங்க. சரோஜினி சொல்லுங்க. அப்போ சரி,
2: முதலாவது தாவாறு சொல்றேன், மூன்றாவது கேள்விய மட்டும் இருக்க சொல்லுங்க.
1: மனித முகத்தை நினைவில் வைத்திருக்கும் பறவை சீனான்றீங்களா? நன்றி சரோஜினி, முன்னு சந்திப்போம். நன்றி. நேர்களே, நீங்கள் இனி வாட்ஸ்அப்பில் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள் என்றால் அது சத்தம் குறைவாக வருகின்றது என்று சொல்கின்றார்கள். ஆகவே வாட்ஸ்அப் அழைப்புகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ் கிருஷ்ணா.
1: சித்ரா நலமா?
3: ஓ, உங்களோட புண்ணியத்தில் எல்லாம் சுகமா இருக்கிற நீங்கள்.
1: நீங்கள் உண்மையா, நீங்க வராத்தான் நான் புண்ணியம் செய்யறேன்னு சொல்றாக்கள். நன்றி.
3: நன்றி நன்றி உங்களுக்கு.
1: நான் நலமாக இருக்கணும். நன்றி.
3: நீங்களும் நல்லா இருக்கணும் பிரார்த்திட்டு கொண்டு. நான் முதலாவது முதல் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆரோன் செல்லத்துக்கும் கைலாஷ் செல்லத்துக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் நீண்ட ஆயுளோடும் படித்து பட்டங்கள் பல பெற்று வாழணும் என்று அம்மா அப்பாவுக்கு பேரும் போலம் எடுத்து கொடுக்கணும் என்று வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த வில்வராசா சிவராணி அவர்களுக்கு மிதியிலிருந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கணேசு. நான் முதலாவது தவறு இரண்டாவது நெருப்பு காகம் மண்புழு சீனா.
1: நன்றி
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அது சித்ரா அவர்கள், சித்ராவை தொடர்ந்து வந்திருப்பவர்கள் பார்ப்போம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் கணேஷ் கிருஷ்ணா. நான் பத்மினி கமலா. அந்த நீங்க நலமா இருக்கிறவர்கள் பிரார்த்தித்து கொண்டு இன்று பிறந்த முதல் கொண்டாடிட்டார்களா? இன்றுதானா
1: கொண்டாடி? சிங்கப்பூர்ல செய்துட்டார்கள், இன்று வீட்டுல செய்கின்றார்கள் நினைக்கின்றேன். எங்கென்று போடையில கொண்டாடுகின்றார்கள்?
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அருண் கைலாஷ் சிறுவர்களுக்கு நானும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை வானிலை கொடுத்து வந்த சிவராணி வில்வராஜாக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் விடைக்கு போறேன். முதலாவது புலை, ரெண்டாவது நெருப்பு, மூன்றாவது காகம், நாலாவது மண்புழு, அஞ்சாவது சீனா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. அது பத்மினி அவர்கள், அவர்களை தொடர்ந்து கமலவேணி வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் கமலவேணி.
5: வணக்கம் கணேஷ்.
1: நலமா?
5: நாங்கள் நலம். நீங்கள்?
1: நான் நலம்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு முதல் வந்த அஞ்சாம் தேதி வந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஷ் அவர்களை நாங்கள்
1: அருண்
5: பிள்ளைகளை நாங்களும் எங்கள் குடும்ப சாரர்கள் அவர்களை வாழ்த்திக் கொண்டு அதனை வானிலைக்கு எடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். முதலாவது தவறு, இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது காகம், மற்றது மண்புழு.
1: அவர்களை தொடர்ந்து வைபரூடாக வதனி இணைந்திருக்கிறீர்கள். வதனி வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ் கிருஷ்ணா.
1: வதனி நலமா?
6: நலம் நலம். நீங்கள் அப்படி நலமா? குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் என்று நான் வாழ்த்திக் கொண்டேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இந்த 10 வயது அருண் பையனும் 8 வயது கைலாஷ் பையனும்.

0: சந்தோஷமாக நின்று போல் என்றும் நலத்துடன் படிப்பு பட்டங்கள் பெற்று பெயர் போலோடு வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு
1: இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வதனியின் குரல் சரியாக வருகின்றதா என்று கூறுங்கள். சரியா கூறுங்களோ.
0: பானலை கேட்டு வந்து பில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் முதலாவது விட தவறு என்று சொல்றேன்.
1: ஓகே.
0: இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது காகம், நாலாவது மண்புழு, ஐந்தாவது சீனா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வதனி, எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. அது வதனி அவர்கள் வதனியை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
1: சதீஷ் நலமா?
2: ஓ நான் நலம். நீங்க நல்லானே?
1: நான் நலம். நீங்க நலம் சொல்லுங்க. பாபம்
2: தவறு.
1: ஓகே.
2: நெருப்பு.
1: நெருப்பு.
2: காகம்.
1: காகம்.
2: மண்புழு. சீனா.
1: சீனான்றீங்களா? ஓகே. நன்றி சதீஷ். முடிஞ்சிப்போம். நன்றி வணக்கம். சதீஷை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். தேவி, நான் உங்களை வதனாவ தேவி என்ன வதனாக்க அடிக்க வந்துட்டேன்.
3: நலமாக உடல் ஆரோக்கியத்தோட நான் இருக்கணும் வந்து நான் வணங்க நாமளாட்சி வேண்டிக் கொண்டு.
1: நன்றி.
3: முதலாவது தவறு.
1: தவறு. குணநாயகி ஜெனி வாட்ஸ்அப்ல நிக்கின்ற சிறுநீரம் கழிச்சு ஆடிங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க.
3: இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறேன்.
1: சரி நன்றி. நீங்க குறுங்க பண்ணப்பட்ட கண்டு
3: நெருப்பு காகம் மண்புழு சீனா என்று கூறிக்கொண்டு செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி தேவி, இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு நன்றி.
3: வரையில ரெண்டு நேரத்தில் அது வந்துட்டு.
1: சரியா. நன்றி நன்றி. இல்லை நன்றி. வாட்ஸ்அப் ஊடாக ஜெனி அவர்கள் நினைந்திருக்கிறீங்க. ஜெனி வரவேற்றுக் கொள்கிறேன். நிலமா
4: வணக்கம். நாங்க நிலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க நிலம்தானே?
1: நான் நிலமாக இருக்கின்றோம். நன்றி ஜெனி.
4: அப்படியே தொடர்ந்து நிலமா இருக்கும். உங்களையும் வாழ்த்திக் கொண்டு பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஸ் ஆகிய இரு செல்வங்களுக்கும் இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு முதலாவது தவறு. வதனின்ற குரல் வெளியில சரியா வருது ஒன்று கேட்டீங்களா? எங்களுக்கு சரியா வந்தது. அவியலுக்கு தான் கேட்காது நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கும் வாட்ஸ்அப்ல கேட்க அவியல் கதை அவியல் அங்கால ஆறு கதைக்கணும்ன்றது கேட்காது. இப்படியும் மற்றபடி எங்களுக்கு வெளியில வர்றது நிறைய சரியா வருது. அப்படியே கூறிக்கொண்டு முதலாவது தவறு என்றும், இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது காகம், நான்காவது மண்புழு, ஐந்தாவது சீனா என்று கூறி பார்க்கின்றேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி ஜெனி. முன்னு சந்திப்போம். நன்றி ஜெனி. வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம்
1: ஜெயந்தி மாலா. நலமா?
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலம். நீங்க நலமண்டா? நாங்களும் நலம் தானே.
5: அருண் கைலாஸ் எல்லாம் என்று பெற்று பெல்லாண்டுக்கான பாடம் எங்கள் குடும்பத்தை யாரும் வாட்டிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் பாத்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
1: அருண் இல்ல, அருண். அருண் என்று கிடக்கு. ஆனா ரோன்னா இன்னும் அருண்
5: முதலாவது தவறு, இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது காகம், நாலாவது மண்புழு, அஞ்சாவது சீனா.
1: நன்றி ஜெயந்தி மலா. முன்னு சந்திப்போம்.
5: நன்றி வணக்கம்.
1: நன்றி. அது ஜெயந்தி மாலா. ஜெயந்தி மாலாவை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ். நான் நலமா இருக்கேன். நீங்கள்?
1: நான் நலம். நன்றி.
6: நலமா இருக்கேன். கொண்டு கணேஷ் இந்த பிறந்தநாளை கொண்டாடும் இரண்டு செல்வங்கள் அருண் கைலாஸ் செல்வங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று முருகன் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கை குடும்ப சார் வாழ்த்திக்கோளும் இதை வானொலிக்கிறதுக்கு வந்த திரு திருமதி வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உரைக்கு போவோம். கணேஷ்
1: சொல்லுங்க.
6: முதலாவது பிழை.
1: ஓகே.
6: இரண்டாவது நெருப்பு. மூணாவது காகம். நாலாவது மண்புழு. அஞ்சாவது சீனா.
1: நன்றி பொங்கியூர் ராஜா. முன்னு சந்திப்போம்.
6: நன்றி வணக்கம் கணேஷ்.
1: நன்றி நன்றி. அது புங்கையூர் ராஜா, புங்கையூர் ராஜா தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம் ரு.
1: பாமா ராஜரத்னம் நலமா?
7: நலம். நீங்கள்?
1: நான் நலமாக இருக்கின்றோம். நன்றி பாமாக.
7: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆர்வம் செல்லம், கைலாஸ் செல்லம் இருவரும் பிள்ளையார் அப்பாவின் அருளோடு வாழவன் ஒன்று வாழ்த்திக் கொண்டு, பிள்ளையார் அப்பாவும் வாழவன் ஒன்று வாழ்த்திக் கொண்டு,
1: பிள்ளையார் அப்பாவும் வாழ்வேற
7: பிள்ளையார் அப்பா கெட்டா தான்
1: இருப்பேன்.
7: அவருக்கு ஒரு தனியிடம்.
1: நன்றி நன்றி.
7: முதலாவது பிள்ளை.
1: ஓகே.
7: இரண்டாவது நெருப்பு. காக்கா
1: காக்கா
7: ஒன் புழு சீனான்னு சொல்லுறோம்.
1: காக்கா வடை
7: ஒரு டவுட்.
1: நன்றி நன்றி வணக்கம். அது பாமா அவர்கள். பாமாவை தொடர்ந்து குணநாயகி பசுபதி அவர்கள்.
8: வணக்கம் கணேஷ்.
1: நலமா?
8: ஓம் நலமா இருக்கு. ஓம் நீ.
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி
8: நன்றி நன்றி. இன்று பிறந்த நாள்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் மற்றும் கைலாஸ் இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் நல்லா படிச்சு பட்டங்கள் பெற்று அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு
1: என்னை
8: வானொலி வளர்ச்சி கேட்டு போய்
1: ஜாலியா இருக்கிற வயசுல சும்மா படிங்க படிங்க படிங்க பிள்ளைகளை டென்ஷன் ஆக்கி கொண்டு
8: வானொலி கேட்டு வந்த வில்லு ராஜேஸ்வரன் நன்றிகளை கூறிக்கொண்டு, முதலாவது தவறு, இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது மனித வரலாற்றில் காகம்
1: காகம்,
8: அடுத்தது மண்புழு, எனக்கு
1: சீனா நன்றி நன்றி. குழந்தை ஐம்பண்ண வினோடி கட்சி சந்திப்போம்.
8: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்து வைபரூடாக வந்திருப்பார். வணக்கம்.
9: வணக்கம். திருமதி வில்வராஜா.
1: திருமதி வில்வராஜா நிலமா?
9: நாங்கள் நிலம். எங்களை போல நீங்களும் எப்போ இன்றோ எப்போ நிலமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு.
1: நன்றி.
9: பிறந்த நாள் கண்ட பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி.
9: முதலாவது நீங்க முதல் முதலில் கண்டு சொல்லி கேக்கீங்களா, இல்ல முதல் முதலில் தவறு திருடப்பட்டதா, இல்லாட்டி
1: முதல் முதல்ல திருடப்பட்டது? ஒரு கதங்களா போயிருக்கு.
9: தவறு
1: இல்ல,
9: ரெண்டு தடவை போயிருக்கு.
1: இல்ல ஒருக்கா. சரி பாப்பமா.
9: இல்ல, 66லயும் போயிருக்கு.
1: எனக்கு தந்த தகவல்
9: போயிருக்கு. அது லண்டன்ல போயிருக்கு. ஆனா அது கண்டுபிடிக்கணுமா? இது கண்டுபிடிக்க இல்ல. நீங்க சொன்னது கண்டுபிடிக்க இல்லையா?
1: சரி பாக்கன்றோமா. சரி, அப்ப தவறு. ஓகே.
9: தவறு, நெருப்பு, காகம், மற்றது மண்புழு, அடுத்தது சீனா.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி
9: நன்றி நன்றி நன்றி.
1: அது வில்வராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து நேர்களே இதோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். சரி, இறுதி நேர இந்த நிகழ்ச்சிக்கான இறுதி நேர். வணக்கம்.
10: வணக்கம். திருநெல் கணேஷ் சாரோடு
1: ராஜரத்னம்.
10: சந்திரசேகரம் ஐயா.
1: சந்திரசேகரம் ஐயா நலமா?
10: நலமா இருக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மற்றது இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஆரோன் மற்றது கைலாஸ் ஆகியோருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வானொலி கிடந்த வில்வராஜா சிவராடு கம்பெனியருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது தவறு, இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது காகம், அஞ்சாவது ஈசல் என்று கூறி, நாலாவது ஈசல் என்று கூறி, அஞ்சாவது சீனாண்டு.
1: நன்றி மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி மீண்டும்.
1: நன்றி நன்றி நன்றி. வைபரூடாக வந்து சியாமலா வணக்கம்.
11: வணக்கம் கணேஷ். நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமாக இருக்கின்றோம். நன்றி சியாமலா. நீங்க நலமா?
11: நாங்களும் நல. நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அரோன் கைலாஷுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல கலை கலைகளும் கற்று நூடுலி காலம் வாழ உண்மை வாழ்த்தி கொண்டு அவனை வானிலை கொண்டு அந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நானும் தவறு, ஒன்று காகம், ஒன்று மண்புழு, ஒன்று நெருப்பு.
1: காகம் மண்புழு நெருப்பு மண்புழு சீனா
11: சீனா.
1: நன்றி சியாமலா, முன்னு சந்திப்போம்.
11: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பார். வணக்கம்.
12: வணக்கம் கணேஷ்.
1: சுபாஷினி.
12: ஓ நலமா இருக்கிறீங்களா கணேஷ்? நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு கணேஷ்.
1: ஓ
12: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஸ் எல்லாத்துக்கும் நாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை வானலைக்கு எடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலாவது பிள்ளை நெருப்பு காகம் மண்புழு சீனா
1: சீனா நன்றி சுவாசினி ஒன்னு சந்திப்போம்
12: நல்ல ஆழம் கிடைக்கும் எடுத்ததுக்கு நன்றி வாழ்த்துக்கள்
1: நன்றி நன்றி நன்றி சரி நேர்களை இத்தோடு நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம் காரணம் 11:56 உலகக்கோப்பை ஃபிஃபா நடத்தும் கால்பந்து போட்டியில் வழங்கப்படும் கோப்பை முதல் முதலில் 1983 திருடப்பட்டது என்ற கூற்றுத்தான் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது மன்னிக்கவும் ஆமாம் இக்கூற்று சரியா தவறா என்று கேட்டிருந்தோம் இக்கூற்று சரியான கூற்று ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை 1983 களவு போன திருடப்பட்டது கோப்பை முதன் முதலில் திருடப்பட்ட இந்த கூற்று தான் எனக்கு சரியாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நான் இந்த கேள்வியை மீண்டும் வருகின்ற கிழமை உங்களுக்காக கூறுகின்றோம் உலக கால்பந்து போட்டி ஃபிஃபா நடத்தும் கால்பந்து போட்டியில் வழங்கப்படும் கோப்பையானது 1983 திருடப்பட்டது இக்கூற்று சரியா தவறாண்டு கேட்டிருந்தோம் இக்கூற்று சரியான கூற்று காரணம் ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றுதான் இங்கு எனக்கு தந்திருக்கப்பட்டிருக்கிற கூற்றுக்கள் இருக்கின்றது 1970 களவு போன கோப்பையானது பிரேசிலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது பிறகு சரி இரண்டாவது கேள்வி மனித வரலாற்றின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு எது என்று கேட்டிருந்தோம் இணைய இணைப்பு அதாவது இன்டர்நெட் நெருப்பு கைத்தொலைபேசி விமானம் சரியான விடை தெரிவாக நெருப்பு அமைகின்றது மனித முகத்தை நினைவில் வைத்திருக்கும் பறவை கிளி மைனா புவா காகம் சரியான விடை தெரிவு காகம் உடம்பில் வெயில் பட்டால் இறக்கும் உயிரினம் என நான்காவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்திருந்தோம் விடை தெரிவாக வந்திருந்தது மண்புழு தட்டாம்பூச்சி ஈசல் கரையான் சரியான விடை தெரிவு கரையான் நிறைவாக அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் நாடு சீனா அமெரிக்கா நோர்வே பிரான்ஸ் சரியான விடை தெரிவு சீனா நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மத்தியால செய்திகளோடு காத்திருக்கும் தசனண்ணாவுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பரந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அரோரன் தனது 10வது பிறந்த நாளையும் மற்றும் கரிபிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் கைலாஸ் 8வது பிறந்த நாளையும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அவர்களுக்கு டிஆர்டி தமிழொலி குடும்பம் இன்று போல் இன்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம் இன்றைய டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மனசனையாக எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்பு நேயர்களும் உறவுமான வில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் நேர்களே மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து நீங்கள் தான் நிகழ்ச்சியை கொண்டு செல்லப் போகின்றீர்கள் ஆகவே நேர்கள் தயாராக காத்திருங்கள் இன்றைய உங்களுடைய சமையல் குறிப்புகள் மற்றும் சில சில குறிப்புகளோடு எங்களோடு இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம் நீங்கள் தான் நேரத்தை நகர்த்தப் போகிறீர்கள் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்தை ஆகவே அனைவரும் தயாராக இருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது என் கேள்விக்கு என்ன பதில் சரியாக 11 மணி மணிக்கும் 12 மணி

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மலையக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரச மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியாவிடம் நேரில் எடுத்துரைத்துள்ள மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம், ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடயதானங்கள் குறித்து ஆவண செய்யுமாறு மகஜரூடான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நகரில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த அரசாங்கங்களைப் போல அல்லாமல் இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கும் மற்றும் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நன்மை என்ற தொனிப்பொருளில் ஜனாதிபதி தலைமையில் இன்றும் மற்றொரு மக்கள் பேரணி நடைபெறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன இன்று அனுராதபுரத்தில் ஜனச தன மக்கள் பேரணியை நடத்துகிறது. நாமல் ராஜபக்ச தனது தந்தை மஹிந்த ராஜபக்சாவின் மகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருபோதும் அவரால் மஹிந்த ராஜபக்சாவாக மாற முடியாது. மஹிந்த ராஜபக்சா என்பவர் முற்றிலும் ஒரு தனித்துவமான அரசியல் ஆளுமையையும் அடையாளத்தையும் கொண்டவர். எனவே வெறும் வாரிசு என்ற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்சாவின் அரசியல் ஆளுமையோ அல்லது அவருக்குரிய இடத்தையோ நாமல் ராஜபக்சாவினால் அடைந்துவிட முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை ஒத்திவைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை சுட்டிக்காட்டி மாகாண சபை தேர்தல் முறையை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்க்கட்சி விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா இந்த முடிவை நாடாளுமன்றத்துக்கு உத்தியோகமாக தெரிவித்திருக்கிறார். போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகத்தினை வெளியிட்டுள்ளார்கள். கான்கிரீட் கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் மாத்திரம் மக்களின் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியாதென்றும், நகரமானது அங்கு வாழும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பும் உரிமையும் கொண்ட இடமாக அமைய வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் நிறுவப்படுவதன் மூலம் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும். அதனால் அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவையின் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 வயது இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு கிரான் கூளக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்து போனார். யாழ்ப்பாணத்தில் முன்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் வீதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்து நபர் தலைமறைவாகி இருக்கிற நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தின் பர்கம் முனியத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமானிய பிரிவினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தீர்வையின்றி இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சிம் அட்டைகள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதை அடுத்து சிம் அட்டை பதிவு விதிகளில் புதிய திருத்தங்களை கொண்டுவர இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு திட்டமிட்டு வருகிறது. கொழும்பு கங்வல போலீஸ் பிரிவின் ஜல்தார பகுதியில் உள்ள களனியாற்றில் நேற்று அடையாளம் தெரியாத ஆணினொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கங்வல போலீசார் தெரிவித்தார்கள். நாளை மறுதினம் முதல் 19 தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்படும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பாடகர் நியோவின் கொழும்பில் நடைபெற இருந்த இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்கை அமெரிக்க பாடகர் நியோவின் பிரதிநிதிகள் நிராகரித்திருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறுகிறது. இந்தியா அதை ஏற்று நடத்துகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. 18 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் டெல்லிக்கு சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் சீன அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அபுதாபி பட்டத்தலைவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயித் அல் நஹ்யான் இந்தியாவை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசாவை இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். உக்ரைனில் ஐரோப்பிய படைகள் நிறுத்தப்படுவது ரஷ்யாவுடனான போருக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டெல்லியில் நடைபெறும் 18 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடி வருகிறார். மேற்கு ஆசிய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜேந்திரம் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு நிலையிலும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலகின் மிக வெளிப்படையான நடைமுறைகளில் ஒன்றாக திகழ்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஸ்குமார் மீண்டும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3 நாளான நேற்றும் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்தோனேஷிய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 9 தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 6,000 கனடி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்தது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் அதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழறிஞர் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா உடல்நல குறைவால் மதுரையில் நேற்று காலமானார். அவருக்கு 90. இன்று மதுரையில் அவரது இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்புறுதி பணம் வழங்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவச வாரியம் அறிவித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகரில் பாதுகாப்பு பணியில் 6,000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் என்று 1,13,360 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் என்று 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றிவிட்டது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்து விட்டது.
உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழு மீது தாக்குதல் நடத்தும் சவுதி அரேபியாவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அல்கைதா பயங்கரவாத அமைப்பு ஒசமா பின் லாடனின் மகன் ஹம்சா பின் லாடனின் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்ட தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை தற்போது மேற்கொள்கிறது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு துணை பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலைவாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு திட்டமிட்டு வருகிறது. தாய்லாந்தின் பழைய தலைநகர் அயோத்தியாவில் உள்ள 14வது நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலின் தலைமை துறவி புரா வாச்சியாரன் வி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மடாலயத்தின் 2.8 மில்லியன் டாலர் பணத்தை அவர் கையாடியதாக சந்தேகம் எழுந்துள்ளதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் 2 அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் இறந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. சுமார் 50 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. காலம் சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயனாவின் பிரபல ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகிறது. உலகில் வாழும் ஆக உயரமான குதிரை என்ற கினஸ் உலக சாதனையை படைத்திருக்கிறது. கூகோ என்ற குதிரை அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவு 199 சென்டிமீட்டர் ஆகும். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்டூஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றில் பெலரூசின் அரினா சபலங்கா, கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா ஆகியோர் இன்று பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். ஐரோப்பிய கால்பந்தில் பிரதான போட்டியாக இருக்கும் சாம்பியன் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் பயர்ன் முன்ஷன் அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி கண்டிருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.15 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.88 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.62 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.60 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.10 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.55 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.33 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.92 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: Viti Superstore, Gare La Gonesse, Sasseville.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodiguer Tordobrelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordobu Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நேர்களே, இந்த நேரத்தை நீங்கள்தான் நகர்த்தி செல்லப் போகின்றீர்கள். நேர்களே, உங்களிடம் இந்த நிறம் சமையல் நேரமாக கூடுதலான நேர்கள் இந்த நேரத்தில் சமைத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய சமையல் நேரத்தை நாங்கள் உங்களுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். எங்களோடு வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து செய்வ செய்வன் 33 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது, 7 7 33 9 51 48 41 71. எமது வைபர் இலக்கம் 7 7 33 6 89 77 34 77 74 77 77. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 7 7 33 6 89 86 55 29. நேர்களே, எந்தவித தயக்கமின்றி எங்களோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க தயாராக இருக்கின்றோம். இந்த நேரம் உங்களின் நேரம். இந்த நேரத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கைத்திறன், கை அதாவது உங்கள் சமையல் வாசனை எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சொல்லும் பொழுதே நாங்கள் உணர்ந்து கொள்வோம். சமையல் குறிப்புகள் அல்லது வேறு ஏதாவது குறிப்புகள், உங்களுடைய பொழுதுபோக்குகள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு இணைந்து நீங்கள் நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னர் பிறந்தநாள் வாழ்த்து. தாயகத்தில் கிளிநொச்சியை பாசை வசிப்பிடமாக கொண்டிருக்க பிறந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அருண் தனது 10வது பிறந்த நாளையும் மற்றும் ஹரி பிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் கைலாஸ் 8வது பிறந்த நாளையும் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள்.

பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஸ் அவர்களை ஜிஆர்டி தமிழொலி குடும்பமும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கை விட அவர்களின் அன்பு அப்பா அம்மா மற்றும் அம்மம்மா அப்பப்பா தம்பிமார் அக்காமார் அண்ணன்மார் மாமிமார் பெரியப்பா சித்தி சித்தப்பா அவர்களோடு சேர்ந்து டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி நிற்கின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கைலேஷ் அருண் இருவரையும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்துவதோடு இன்றைய டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரசனையாக எடுத்து வருகின்றார்கள். எங்கள் அன்பின் உறவுகளும் நேர்களும் வில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அரோன் கைலாஸ் இது செல்வங்களையும் டிஆர்டி தமிழ் ஒலி குடும்பமும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். சரி நேர்களே, நாங்கள் எமது பலமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தான் நகர்த்தி செல்லப் போகின்றீர்கள்.
1: ரெடியா மாமே?

இன்றைய நிகழ்ச்சியானது இந்த நேரத்தில் கூடுதலான எமது அன்பு உறவுகள் சமையலில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்கள் சமையல் கைத்திறன்களை பற்றி எங்களோடு உரையாடிக்கொள்ளலாம், அல்லது வேற ஏதாவது விடயங்களை பற்றி எங்களோடு உரையாடிக்கொள்ளலாம். ஆகவே இந்த வித தயக்கமின்றி எங்களோடு நீங்கள் இணைந்து

0: நேர்களே, நீங்களும் இணைந்து நிகழ்ச்சியில் சிறப்பிக்கலாம். அதற்காக எமது பலமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வந்திருக்கும் யோகஸ்ரீ அம்மாவை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். நலமா அம்மா.
1: வணக்கம் கணேஷ். யோகஸ்ரீ உணரகிறேன்.
0: நலமா.
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருப்போம் என்று உங்களுக்கு வணக்கத்தை வாழ்க்கையை கூறிக்கொண்டு
0: நன்றி.
1: பிறந்த நாளை கொண்டாடும் அரோஸ் கைலாஸ் குட்டி ரெண்டு சின்ன பிள்ளைகள் குட்டிகளுக்கும் எங்களுக்கு நிறைந்த பிறந்த நன்மை வாழ்த்துக்கள். அவரை நிரூழி கால ஆரோக்கியமாகவும் சிறப்பாக வாழ்வாகும் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்ந்து கொண்டு வந்தது சிவராணி வில்வராஜ் அவர்களுக்கும் எங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு நீங்கள் கேட்கல போறேன் பதில.
0: சரி, நீங்கள் தான் இன்றைய என்ன ஸ்பெஷலாக சமைத்தீர்கள்? உங்களுடைய கை அதாவது கூழ் கொழுக்கட்டை அதெல்லாம் விட்டு இன்று என்ன சமையல், என்ன ஸ்பெஷல்?
1: சமையல் சுறாக்கறி, சுறாக்கறி வச்சேன்.
0: ஆஹா,
1: சுறாவில்ல அது வேணிகளந்து வஞ்சலர் வச்சுட்டு இந்த எடுத்து அது உரிக்க மாட்டேன் நான் படிவாய்.
0: மஞ்சள் போடுவாங்க சிலர் அந்த
1: நல்லதுதான். நம்ம அதை சின்ன சின்ன அளவான வெட்டி வெட்டி கட்டிட்டு இந்த வெங்காயம் மிளகாய் கருவேப்பில எல்லாம் பொருள் வழியா பெரிய வச்சுட்டு வதக்கி போட்டு மற்றது இந்த உள்ளி உள்ளி இந்த மிளகு சீரகம் எல்லாம் வந்துச்சு அதுவும் போட்டு பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு அது இறக்கிக்க தான் அந்த பெருஞ்சீரத்துகள் எல்லாம் போடுறது. அப்புறம் அதை தாளிச்சு எல்லாம் போட்டு தேசிக்காய் புளியும் கறியை இறங்கி போட்டு தேசிக்காய் புளியும் விடலாம் இல்லை பல புளியும் விடலாம் இருந்தா அதையும் செய்யலாம் ரெண்டும் மறை நான் விடுகிறேன். நான்
0: தேசிக்காய் புளி நல்லா இருக்கும்
1: தேசிக்காய் விட நல்லா இருக்கும். தேசிய இல்லாத சமயத்துல பல புளிதான் இப்ப விடுறேன். அப்ப விட்டு போட்டு இறக்கி போட்டு சாப்பிடல மற்ற கீரைக்கறியும் ஒரு மற்றது கத்தரிக்காய் உள்ளக்கறியும் வைத்தன
0: சரியான கூட்டான சாப்பாடோட இருக்கின்றது. ஆகவே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமைக்கும் முதற்கதை மது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அது யோகஸ்ரீ அம்மா அவர்கள் நிகழ்ச்சியை இன்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். மேகலை, இது உங்களின் நேரம். நீங்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்தி செல்லப் போகிறீர்கள். உங்கள் சமையல் திறங்கள் அல்லது வேறு ஏதாவது கைத்திறங்கள் இருக்குமானால் நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் காதல் பாடலுக்கு அனுசனையை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
2: ரெடியா மாமே?
0: அந்த வகையில் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் கமலவணி அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கமலவணி.
3: என்ன
0: பாட்டோட உருகிட்டீங்களா? அப்படி
3: நித்திரியா
0: போட்டீங்க. சரி, நித்திரியா போனா பிரச்சனை இல்ல. சமையல் நடக்குதா வீட்டுல?
3: சமையல் உண்டைக்கு விருந்தாளிகள் தானே, அப்ப சமைச்சிட்டேன்.
0: நல்லவேளை அப்புறம் சட்டையை கட்டி எரிச்சு போல எங்க பாட்டை கட்டு.
3: அதுதான் என்னண்டா, நான் இந்த இது உங்களோட கேள்வி வாரத்துக்கு இடையில சமைக்கணும் சமைக்கணும்னு இவரை என் கூட்டி கொண்டு வச்சு அடுப்படைக்கல. பெரிய பிரச்சனை
0: பாடு போய் கொண்டிருக்க உன் சமையல் அறையில்.
3: உப்பா சக்கரை.
0: சரி, அப்ப என்ன நடந்த? உப்பா சக்கரையா போட்டுறீங்க உள்ளுக்குள்ள?
3: மாறி சக்கரையை போட்டா.
0: சரி, அவ்வளவுதான். கூடித்தான் போச்சு எல்லாருக்கும். சரி, பிள்ளையில வாழ்த்தி போட்டு. சரி, வாழ்த்துங்க.
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடி அன்று வந்த பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் அரோன் கைலாஸ் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பம் சாராக அவர்கள் இன்று போல என்றுமே வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, அதனை வானொலிக்கு எடுத்து வந்த சிவராணி, அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: நன்றி. உங்கள்
3: நான் இன்றைக்கு நான் சமைச்ச பெசல் வந்து எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு கோழி வேண்டாம் வேண்டிச்சினோம் தங்களுக்கு. நான் பின்ன சொன்ன ஆட்டிரச்சி வேண்டாம், என்னால போகலாது. அப்ப நான் இறால் குழம்பு, மீன் பொரியல், கீரைக்கறி, இறால் பொரியல், வெங்காயம் போட்டு பொறிச்சு வச்சுக்கிறேன். வந்தா சாப்பிடட்டு.
0: என்னென்ன சொன்னீங்க?
3: இறால் கறி, இறால் குழம்பு. அப்படியே தெரியும் தான் இறால் குழம்புண்ட எப்படி என்று சொல்லி, அந்த தண்ணியா வைக்காம நல்ல பிரட்டி எடுக்கிறது தெரியும் தானே? நான் சொல்ற சொல்ல நீங்க சாப்பிட்டுறீர்கள் போல இருக்குது. மீன் பொரியல், இறாலும் வெங்காயம் போட்டு பொரிச்சு, மிளகாய் எல்லாம் போட்டு பொரிச்சு, கீரைக்கறி காய்ச்சி, கீரைக்கறி காய்ச்சி, கோவா வறுத்து, ரசம் வச்சிருக்கு.
0: இது செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்து?
3: அது நான் தொடங்கினா ஒரு மிஞ்சி போனாலும் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு செய்து ரெண்டு அடுப்பு தான் வைப்பேன்.
0: டக்குன்னு சொல்லுங்க பாப்பா, இறால் பிரட்டல் எப்படி செய்ய வச்சீங்க? டக்குன்னு
3: எப்படி வச்சேன்டா? இந்த வெங்காயம், உள்ளி, மிளகாய் எல்லாம் போட்டு பத்தக்கி போட்டு நல்லெண்ணெயில
0: நல்லெண்ணெயில
3: அப்படியே நல்லெண்ணெயில அப்படியே கொட்டி ராலையம் கொட்டி அதுக்குள்ள பிரட்டி அந்த தண்ணி கொத்தம்பரை மூடி மூடி வதக்கி போட்டு தூளையும் போட்டு உப்பும் புளியும் போட்டு வைக்கிறவன் சேர்ந்து தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு விடுவேன்.
0: தேங்காய்பால்
3: முட்டையும் சேர்த்தால் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஒத்து வராதுன்னு பயம் எனக்கு. വാലുംബായ് താണേ അപ്പൊ മുട്ടയും ബായു രണ്ടും ചേർത്ത് കൊടുക്ക കൂടാതെ. ഇറച്ചി കാച്ചിനാ മുട്ട വെപ്പന പിടിയും. അപ്പ സാപ്പാട്ട് വന്ന് എന്താ ചില കറികൾക്ക് ചില കറി സേരാതെ സേർക്ക വേണ്ടി കറികളെ തൻ കാച്ച വേണനാങ്ക.
0: நன்றி கமலவாணி. நன்றி.

0: நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் காதல் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலை ஷரிமஹால்.
2: ரெடியா மாமே?
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்மொழியில். இந்நேரம் உங்களின் நேரம். இது நேர்களே, இந்த நேரத்தில் உங்கள் கைத்திறன்கள், அதாவது இந்த நேரத்தில் சமையல் செய்திருப்பீர்கள், ஏதாவது ஸ்பெஷலாக செய்திருப்பீர்கள், உற்ற உறவின நண்பர்கள் அல்லது உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்கள், உங்கள் வீட்டுக்கு விஜயம் செய்வார்கள், அவர்களுக்கு ஏற்ற பிடித்த விதமான சமையல்களை உங்கள் கைவரிசையில் உங்கள் அன்போடு பரிமாறுவதற்காக நீங்கள் ஆசைப்பட்டு சமைத்திருப்பீர்கள். அவ்வாறு சமைத்த சாப்பாடுகளோடு நீங்கள் என்னென்ன விஷயங்களை எங்களோடு செய்தீர்கள் என்று என்பதை பற்றித்தான் இன்று உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அந்த வகையில் குணநாயகி பசுபதி அவர்கள் காத்திருக்கின்றார். அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி.
3: கைலாஸ் எல்லாம் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் குடும்ப சார்பில். அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டி, நீண்ட ஆரோக்கியம் ஆயுளோட வாழ வேண்டும் என்று வேண்டி, அதை எடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: நன்றி. சரி, நீங்கள் வந்த நீங்க வாழ்த்துக்கள் கூறிவிட்டீர்கள். சரி, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக சமைப்பீர்கள், சமைத்தீங்க?
3: நாங்கள் மிளக்கறி சாப்பாடு.
0: ஏழு நாளும் மிளக்கறி?
3: ஓ, நாங்கள் ஏழு நாளில் வருஷம் பூராத்தான் மிளக்கறி.
0: வருஷம் பூராவும் மிளக்கறி. சரி, மிளக்கறி அனைவரும் ஓகே உடம்புக்கு நல்லது என்று கூறுவார்கள். ஆகவே அதுக்கு முதற்கும் வாழ்த்துக்கள். மிளக்கறி ஏழு நாளும் சமைப்பதென்றால் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கறி வைப்பீங்க மிளக்கறியில்?
3: முருங்கங்காயும் உருளைக்கிழங்கும் விரட்டல், வெண்டைக்காய் பால்கறி, பருப்பு கீரை, பப்படம், தயிர் சம்பல்.
0: இல்ல, ஒரு ஒரு நாள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மிளக்கறி வைப்பதென்றால் எத்தனை கறி வைப்பீங்க நீங்க மிளக்கறியில? அட்டவணை போட்டிருப்பீங்களா? இன்றைக்கு குழம்பு, கருணக்கிழங்கு குழம்பு அல்லது பீட்ரூட் அல்லது கீரை பைத்தங்காய் அப்படி ஏதாவது ஏதாவது ஒன்று ஜோசி ஜோசி செய்வீங்களா, அல்லது வீட்டு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சமையல்?
3: இல்ல, இன்னைக்கு அப்படி இந்த கறி வச்சா நாளைக்கு இன்னொரு கத்தரிக்காய் வேற பைத்தங்காய் எல்லாம் இருக்கும் தானே, ஒரு நாளைக்கு விதமே ஒரு மிளக்கறிகளை மாத்துறது.
0: சரி, ஆகவே நீண்ட நேரம் காத்திருந்து வாழ்த்துக்களும் கூறி உங்களுடைய சமையலையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகாவில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டாநாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0777-24-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0776-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: ரெடியா மாமே?
0: சரி, அந்த வகையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: பிலோமினா? நீண்ட நாள் ஆகிவிட்டது பிலோமினாவுடன். உரிய
4: சொல்லுங்க.
0: நலமா?
4: ஒரு வர சொல்றாங்க.
0: வரையா? சரி, டக்கன சொல்லுங்க பாபு.
4: எண்ணெய போடுங்க சட்டியில, கடுகு சீரகத்தை போடுங்க, பிறகு வெங்காயத்தை போடுங்க, பிறகு பச்சை மிளகாய் சின்னனா வெட்டி போட்டு அதுக்குள்ள போட்டுட்டு வெங்காயம் போடணுமே, எல்லாம் போட்டு வதக்கி போட்டு வதக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நீங்க துருவினதைய மனத்துல போட்டு அப்படியே எடுத்து கொஞ்ச நேரத்தில் எடுத்தா கரியா வெந்துடும். அந்த பூக்கோவா மஞ்சளும் தூளம் போட்டுட்டு போட்டா சூப்பராக இருக்கு.
0: இதுக்கு எந்த சோறு நீங்க போடுவீங்க? எந்த அரிசி சோறு?
4: நான் வெள்ளை அரிசியும் போடுவேன், சிவப்பு அரிசியும் போடுவேன். எந்த சோத்துலையும் சாப்பிடலாம்.
0: எந்த சோத்தோடையும் இந்த வரை
4: சாப்பிடுவேன். வெள்ளையோட போட்டா இன்னும் கொஞ்சம் ருசி கூட, வாய்க்கு ருசியா இருக்கும், உடம்புக்கு கூடாது. அப்ப சிவப்பரிசியை பாவிச்சா உங்களுக்கு உடலுக்கும் நல்லது.
0: சரி, நீங்க கூடுதலாக கிறிஸ்டியன் சென்றபடியா பிலோமினா? கூடுதலாக வேதம் வேதக்கார கூடுதலாக மச்சம் சமைப்பதுதான் கூடுதலாக இருக்கும் இல்லையா?
4: ஆமா.
0: ஆகவே நீங்கள் இறைச்சி எண்ணெய்க்கு எந்த இறைச்சியை கூடுதலாக பாவிப்பீங்க? ஆட்டு இறைச்சியா, மாட்டு இறைச்சியா, அல்லது வேற?
4: நான் எல்லாமே பாவிப்பேன். ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி எல்லாம் பாவிப்பேன். எப்பா விரும்பினா மரக்கறியே போட்டு விடுறது, இடையில மரக்கறியே அப்படியே ஒரு ஏரியா போட்டு விடுறது, இடையில கோழி அல்லது மாட்டு இறைச்சி இல்லை ஆட்டு இறைச்சியை சாப்பிடுறதா.
0: சரி, ஆட்டு இறைச்சி சமைப்பென்றால் அதுக்கு என்ன நீங்கள் அக்கமே, அதாவது பக்கத்தில் என்ன சமய அது அதுக்கு கொம்பனி என்னன்னு சொல்றது, அதுக்கு கூட்டா
4: சேர்ந்து? கத்தரிக்காய் நல்லது.
0: கத்தரிக்காய் பால் கறி,
4: கத்தரிக்காய் பொரிச்சது நல்லா இருக்கும். பொரிச்சு போட்டு கொஞ்சம் பால் விட்டு வைக்கினா அது நல்லா இருக்கும்.
0: நன்றி பிள்ளையா, இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஓடி வந்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.
4: நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி பிள்ளைகளின் செல்வத்துக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
0: நன்றி. நன்றி. நன்றி. நன்றி. நன்றி. அதே பிலோமினா அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்திருந்தார். ஒலிக்கும் பாடலோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது. உங்களின் நேரம் இது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் என தீதியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்மவர் படைப்புகள் ஊடாக கழகத்திலிருந்து உங்களை

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழணி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. கலை நேரம் சரியாக ஒரு மணி. பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் என்பவர் படைப்புகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கும் நேரம் இது. எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடலை இந்நேரம் உங்களுக்காக உங்கள் டி ஆர் டி தமிழ் ஒளியில். இன்றைய எம்மவர் படைப்புக்குள் செல்வதற்கு முன்னர்

தமிழகத்தின் நேற்றையே பிரான்சியை வசிப்பிடமாக கொண்டிருக்கும் பிறந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அரோர் தனது 10வது பிறந்த நாளில் மற்றும் கரி பிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹைலாஸ் 8வது பிறந்த நாளையும் தம்பி விக்னேஸ்வரனுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள். மீனாட்சி அம்மன் அருளோடு 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தங்களது இருவரின் பிறந்த நாளை. இன்று வானொலிக்கு அடுத்து வருகின்றார்கள் அருண் கைலாஸ் செல்லங்கள் அவர்களை. டிஆர்டி தமிழொலி குடும்பம் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் கைலாஸ் அருண் இதுவரையும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தோடு சேர்ந்து அன்பு அப்பா அம்மா அப்பம்மா அம்மாப்பா தம்பிமார் அக்காமார் அண்ணன்மார் மாமிமார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள். இன்றைய டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்பு உறவும் நேர்களுமான பெல்ஜியத்தில் வசிக்கும் வில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கைலாஸ் அருண் இதுவரையும் கியாதி தமிழ் ஒளி குடும்பம் மீண்டும் மீண்டும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழ் ஒளியில் என்பவர் படைப்புகளில் வருகின்றது முதலாவது பாடலாக.

0: சிந்தனையாக 1 மணி 8 நிமிடங்கள், அக்கிய ராஜ்யத்தில் 12 மணி 8 நிமிடங்கள், தாயகத்தில் மாலை 4 மணி 38 நிமிடங்கள். இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

அஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: பரிசுலா செப்பலில் ரூஹி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியில் எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளை நிறைவு செய்ய வரும் பாடலோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் மற்றும் ஹைலாஸ் இருவருக்கும் TRT தமிழொலி குடும்பம் தேக ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். அருண் கைலாஸ் உங்களை TRT தமிழொலி குடும்பத்தின் சார்பில் எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய TRT தமிழொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்கள் அன்பு உறவாவும் நேர்களுமான பெல்ஜியத்தில் வசிக்கும் எமது வில்வராஜா சிவராணி குடும்பத்தினர் அவர்களுக்கும் TRT தமிழொலி குடும்பம் எமது இதயபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களை ஒழிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. எம்மவர் படைப்புகள் தொடர்ந்து பிரதான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றியின் நேர்களே.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLUGA நூலகம் நூலகம்.
4: ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
6: வீட்டு கறி இருக்கு,
5: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
5: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: VT Superstore, Gare Lagone, Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
8: Mélodiguer Tordobrelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordobre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்,

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நேரம் சரியாக 1:34, ஐக்கியராஜ்யத்தில் 12:34. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று நூலுலகம் .com நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரசலாட்சிய பல்லல் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில் இலங்கை செய்திகள். மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களை பாராட்டும் தேசிய நிகழ்ச்சி தொடரின் 3 நிகழ்வு பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியா அவர்களின் தலைமையில் சனிக்கிழமை மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது.

ஜனாதிபதி நிதியத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கை நிறுவனத்தின் ராஜதுரை அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பிரதமர் அவர்களால் ஊக்குவிப்பு கொடுப்பதற்கான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது 55 மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்கள். மாணவர்களின் கல்வி சாதனைகள் மற்றும் திறமைகளுக்கு ஊக்குவிப்பதுடன் சமூகத்தில் அவர்களுக்கான சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி செயலகத்தின் செயற்பாடுகளை பிரதேச மட்டத்தில் சிறப்பாகவும் பன்முகப்படுத்தப்பட்ட வகையிலும் முன்னெடுத்த பிரதேச செயலகங்களை பாராட்டிய நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிகழ்வில் சுவாமி நிலமாதவானந்த ஜி மகாராஜ், சபாநாயகர் கலாநிதி, ஜகத் விக்ரமண்ணா, கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால், ரத்னசேகர, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹிதன்ஜெண்டி, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, ஜனாதிபதி நீதியத்தின் செயலாளர் ரொஸான் கமகே, மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர்கள் என உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இலங்கையில் உள்ள நகரங்களை பாதுகாப்பான மக்களை மையமாக கொண்ட மற்றும் நிலையான நகர்ப்புற பகுதிகளாக மாற்றியமைக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தை அறிவித்துள்ளது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனைக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட இத்திட்டத்திற்காக மொத்தம் 65 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள 26 நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு முதற்கட்டமாக 10 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி மாத்தறை, மட்டக்களப்பு, மாத்தளை, வவுனியா, பதுளை, யாழ்ப்பாணம், சிலாபம், ஹேட்டன், தலவாவ மற்றும் எலியகொடன் ஆகிய நகரங்களில் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் தொடங்கப்பட உள்ளன. அமைச்சர் பீமல் ரட்நாயக்கா, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தலைமையில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இத்திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் பீமல் ரட்நாயக்கா, 26 நகரங்களின் அபிவிருத்திக்காக 65 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவையான நிதியை நாங்கள் ஏற்கனவே வழங்கிவிட்டதால் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் நாளையே முதலே பணிகளை தொடங்க வேண்டும் என நகர மேயர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேலை முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே அடுத்தடுத்த நிதி ஒதுக்கீடுகள் தீர்மானிக்கப்படும் என தெரிவித்தார். நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா, இலங்கை நகர்ப்புறங்களில் 44.5% மக்கள் வாழும் போதிலும் அவை முறையான திட்டமிடல் இன்றியே வளர்ச்சி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், அவர் நகர்ப்புற அபிவிருத்தி என்பது வெறும் கட்டிடங்களை கட்டுவதோடு முடிந்து விடுவதில்லை. ஒரு நகரம் என்பது வெறும் கான்கிரீட்டு காடு அல்ல. அது மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளுக்கு பாதுகாப்பு மற்றும் சொந்த உணர்வை தர வேண்டும். இந்த திட்டத்திற்கான நாங்கள் நகரங்கள் வெளிப்படையான புள்ளி வழங்கும் முறைமையின் மூலமே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதோடு ஒவ்வொரு நகரத்தின் தனித்துவமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நிகழ்வின் நிறைவில் முதற்கட்டமாக தேர்வான 10 நகரங்களுக்கான திட்ட வரைபடங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளிடம் கையளிக்கப்பட்டன என உள்ளூர் அதிகார சபையின் நேரடி பங்களிப்புடன் இந்த திட்டம் மிக விரைவில் நடைமுறை மலையக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரசு மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியாவிடம் நேரில் எடுத்துரைத்துள்ள மலையக கல்வி அபிவிருத்தி மன்ற ஆசிரியர் பற்றாக்குறைகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடியதானங்கள் குறித்து ஆவண செய்யுமாறு மகஜர் ஊடான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.
மலையக சமூகத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பில் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு வெள்ளிக்கிழமை நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மன்றத்தின் தலைவர், போசகர்கள், பணிப்பாளர்கள் மற்றும் நிர்வாக குழுவின் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இதன்போது மலையகம் சார்ந்த பல்வேறு விடயங்கள்

0: அத்துடன் மலையக சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக செயற்பட்டு வரும் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு அரசு அங்கீகாரம் வழங்குதல், பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைகளுக்கான வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. பெருந்தோட்ட பகுதிகளில் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கான நீண்டகால நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தொடரும் செய்திகளோடு சோபிதா அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நூலிலகம் .com. தொடரும் இலங்கை செய்திகளோடு, அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல் மற்றும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்துதல், உள்ளூராட்சி சபைகளின் செயற்பாடுகளை பாதிக்கும் வகையிலான பிரஜா சக்தி முறைமையை உடனடியாக நிறுத்துதல், ராணுவத்தின் வசமுள்ள அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவித்து உரியவர்களிடம் ஒப்படைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள உணவு தவிர்ப்பு போராட்டம் மாலை 5 மணி வரை இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த அரசாங்கங்களைப் போல் அல்லாமல் இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கும் மற்றும் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் வாக்களித்தனர். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ராணுவம் வசமுள்ள நிலங்களை விடுவித்தல், மாகாண சபை தேர்தலை நடத்துதல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் போன்ற வாக்குறுதிகள் வெறுமனே எத்து பொய்யாகவே உள்ளன. காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதி சாதகமாக பேசினாலும் நடைமுறையில் திணைக்களங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி எல்லைக்கற்களை நட்டு வருகின்றன. இந்திய சூழலில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னெடுக்கப்படும் கைது நடவடிக்கைகளை மட்டுமே காட்டி தமிழ் மக்களின் நில உரிமை மற்றும் காணாமல் போனர் விவகாரம் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை அரசாங்கம் திசை திருப்பி வருகின்றது. தென்னிலங்கை மக்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் புறக்கணிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி தூண்டாய் உப்புமாவள்ளி கிராம சேவையாளர் பிரிவில் 33 குடும்பங்களுக்கும் கேப்பாப்புளவு கிராம சேவையாளர் பிரிவில் 44 குடும்பங்களுக்கும் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்போது முல்லைத்தீவு சுகாதார பணியாளர்களால் குடிநீரை பாதுகாப்பாக பயன்படுத்துதல் மற்றும் நீர் பாவனை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் வேர்ல்ட் விஷன் நிறுவன அலுவலகர், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பொறியியலாளர், பொது சுகாதார பரிசோதகர்கள், கிராம அலுவலகர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நன்மை என்ற துணை பொருளில் ஜனாதிபதி தலைமையில் இன்றும் மற்றொரு மக்கள் பேரணி நடைபெறுகிறது. பொலண்டர்வை திம்பிரியங்கடுவ தீப உயன வளாகத்தில் இந்த மக்கள் பேரணி நடைபெற உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று அண்டாதபுரத்தில் ஜனசதன மக்கள் பேரணியை நடத்த உள்ளது. அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் டி வி சாணக்கா இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியமையை கண்டித்து இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த பேரணியின் முதன்மை நோக்காகும் என

0: ஏற்றுவதற்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த பேரணியின் முதன்மை நோக்கமாகும் என டி வி ஜானகா குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இந்த பேரணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற இருந்தது. எனினும் அவர் கையூட்டல் குற்றச்சாட்டின் கீழ் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே மகிந்த ராஜபக்ச பேரணிக்கு தலைமை ஏற்கின்றார். நாமல் ராஜபக்ச தனது தந்தை மகிந்த ராஜபக்சவின் மகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருபோதும் அவரால் மகிந்த ராஜபக்சவாக மாற முடியாது. மகிந்த ராஜபக்ச என்பவர் முற்றிலும் ஒரு தனித்துவமான அரசியல் ஆளுமையையும் அடையாளத்தையும் கொண்டவராவர். எனவே வெறும் வாரிசு என்ற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மகிந்த ராஜபக்சவின் அரசியல் ஆளுமையையோ அல்லது அவருக்குரிய இடத்தையோ நாமல் ராஜபக்சவினால் அடைந்துவிட முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்சவும் அங்கம் வகித்த கடந்த அரசாங்கத்தின் தவறான நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் சீர்கேடான பொருளாதார கொள்கைகள் காரணமாகவே இலங்கை நாடு முன் எப்பொழுதும் இல்லாதவாறு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது. எவ்வாறாயினும் இவ்வாறான வீழ்ச்சியை சந்தித்தது என்பதற்கான உண்மையான காரணங்களையோ அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான சரியான தீர்வுகளையோ பற்றிய எந்த ஒரு புரிதலும் தெளிவும் இல்லாத ஒரு தரப்பிடமே நாட்டின் பொதுமக்கள் தற்போதைய ஆட்சி அதிகாரத்தை கையளித்துள்ளனர். அதேவேளை நாட்டின் பிரதான எதிர்கட்சி என்ற வகையில் தமக்குரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் தாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றி வருகின்றோம். எதிர்கட்சியில் உள்ள ஏனைய அனைத்து குழுக்களும் தத்தமது அரசியல் இலக்குகளை நோக்கி பயணிப்பதற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நாட்டில் தற்போது உடனடியாக தேர்தல்கள் எதுவும் நடத்தப்படாத நிலையில் நாமல் ராஜபக்சவும் எதிர்கட்சியிலேயே தொடர்ந்து அங்கத்துவம் வகித்து வருகிறார் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தேர்தலை ஒத்திவைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை சுட்டிக்காட்டி மாகாண சபை தேர்தல் முறையை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்கட்சி விலகிக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துமா பண்டாரா இந்த முடிவை நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார். போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் தீவிரமடைந்து வரும் பாதாள உலக குழுக்களின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த எதிர்காலத்தில் முப்படை அதிகாரிகளையும் இணைத்துக் கொள்வது குறித்து காவல்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர். நடப்பாண்டில் இதுவரை 6 கையெறி குண்டு தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதில் கல்கிசை காவல்துறை பிரிவுக்குள் மட்டும் 3 தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. பிந்திய தாக்குதலாக நேற்று தெஹிவளையில் நடத்தப்பட்ட கையெறி குண்டு தாக்குதலில் 2 சிறுவர்கள் பலியாகினர். எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லை என்றும், எனவே இந்த தாக்குதல் தவறான வீட்டை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். கான்கிரீட் கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் மாத்திரம் மக்களின் வாழ்க்கை அழகாக மாற்ற இயலாது என்றும், நகரமானது அங்கு வாழும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பும் உரிமையும் கொண்ட இடமாக அமைய வேண்டும் என்றும் பிரதமர் கருணி அமரசூரிய வலியுறுத்தினார். வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கைக்கு அமைவாக முன்வைக்கப்பட்ட நகர அபிவிருத்திக்கான புதிய அணுகுமுறை என்னும் வரவு செலவு திட்ட யோசனைக்கு இணையாக செயல்படுத்தப்படும் லைவ் சிட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற அபிவிருத்தி வேலை திட்டத்தின் உத்தியோகபூர்வ ஆரம்ப நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இன்று ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் போக்குவரத்து அமைச்சு ஒரு பிரதான தலைப்பாக மாறியிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சின் ஊடாக நடைமுறை சாத்தியமான மற்றும் மக்களுக்கு மிகவும் உணவுபூர்வமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதே இதற்கு காரணமாகும். லைவ் சிட்டிஸ் என்பதும் அத்தகையதொரு திட்டமாகும். கான்கிரீட் கட்டிடங்களை உருவாக்கிய மாத்திரத்திலேயே மக்களின் வாழ்க்கை அழகாகி விடாது. கொழும்பு மாவட்டம் இதற்கு சிறந்த உதாரணமாகும். நமது நாட்டின் நகரங்கள் சரியான முறையில் விரிவாக்கம் அடையவில்லை, மிகவும் ஒழுங்கற்ற முறையிலேயே விரிவாக்கம் அடைந்திருக்கின்றன. இலங்கையின் சனத்தொகையில் 44.5% இவ்வாறன் ஒழுங்கற்ற இடங்களிலேயே வாழ்கின்றனர். இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காக பல்வேறு காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. நகரங்களை அழகுபடுத்துவதற்காக சில நகரத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அதன் விளைவுகளை நாம் இன்றளவும் அனுபவித்து வருகின்றோம். பாரம்பரிய கிராமம் மற்றும் நகரம் பற்றி பேசும்போது நகரம் மிகவும் சிக்கலானது, விசித்திரமானது, ஆனால் நகரம் ஒரு பிரிவினருக்கு மாத்திரமே சொந்தமானது எனும் அடிப்படையில் இருந்து கொண்டு அபிவிருத்தி செய்வது மிகவும் தவறானதாகும். காரணம், நகரம் அனைவருக்கும் சொந்தமானதாகும். லைவ் சிட்டிஸ் திட்டத்துக்காக நகரங்களை தெரிவு செய்யும் போது மிகவும் வெளிப்படை தன்மை கொண்ட புள்ளி வழங்கும் முறையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை தக்க வைக்கும் வகையில் செயல்பட வேண்டும். சேவைகளுக்கான அணுகல் வாய்ப்புகள் போன்று அவற்றின் தரத்தை பற்றியும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நகரம் என்பது ஒரு காங்கிரீட் காடு அல்ல என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். நகரத்தில் வாழும் மனிதர்களை போன்றே விலங்குகளும் அந்த நகரத்தின் பங்குதாரர்கள் ஆவர். அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு உள்ள நகரத்தையே நாம் உருவாக்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திக்காது நகரங்களை அபிவிருத்தி செய்ய இயலாது என தெரிவித்த பிரதமர், வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அவை அனைத்தின் மீதும் கவனம் செலுத்தப்படும் என நம்புவதாக கூறினார். இதேவேளை இங்கு உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா, மாகாணங்களில் தலைமைத்துவம் வகிக்கும் அமைச்சர்கள், ஆளுநர்கள் போன்றே அதிகாரம் உள்ளவர்களுக்கே நகரங்களை அபிவிருத்தி செய்வது மிகவும் இலகுவானதாகும். சில நகரங்களின் ஆன்மாவாக பாடசாலை இருக்கலாம் அல்லது வேறு ஒரு இடமாக இருக்கலாம். எனவே நகர அபிவிருத்தி என்பது சரியான புரிதலுடன் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். உருவாக்கப்படும் ஒவ்வொரு இடமும் மக்களுக்கு சிறந்த இடமாக மாற்றப்பட வேண்டும். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாம் மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் சிந்திக்கும் விதம் நமது வேலை திட்டத்தின் இலச்சினையிலேயே தெளிவாக இருக்கின்றது. நகரம் என்பது கட்டிடங்கள் மாத்திரமல்ல என்னும் சாரம்சம் அதற்குள் இருக்கின்றது. நிம்மதியாக இருக்கக்கூடிய இடமாக ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நகரத்தின் இன்றைய நிலைமை வேறுபட்டிருக்கிறது. எனவே நகரத்துக்கே உரித்தான தனித்துவம் ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு தேவையான ஒத்துழைப்பை அந்த நகர சபையும் மாகாண சபையுமே வழங்க வேண்டும். நாம் முதலில் 10 நகரங்களை தெரிவு செய்தோம். அந்த நகரத்துக்குள் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான மக்கள் மையப்பட்ட நிலையான அபிவிருத்தியை நாம் முன்னெடுப்போம். இலங்கை முழுவதிலும் உள்ள 26 நகரங்களை அவ்வாறு அபிவிருத்தி செய்வதற்காக நாம் 65 பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளோம். இந்த திட்டங்கள் அனைத்தும் நமது வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கைக்கு அமைவாகவே தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இவற்றை நாம் வார்த்தைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாது செயலிலும் செய்கின்றோம் என்ற நம்பிக்கையை மக்களிடையே உருவாக்க வேண்டும். நகராதிபதிகள் அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். நிதியை நாம் ஒதுக்கியுள்ளோம். நாளையிலிருந்து பணிகளை ஆரம்பியுங்கள். நகராதிபதிகள் வெளிப்படுத்தும் முன்னேற்றத்துக்கு ஏற்ப அடுத்த கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்படும் என குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் மாகாண ஆளுநர்கள், புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதுமா சுனில் சேனவி, வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எருங்க குணசேகர, அமைச்சுக்களின் செயலாளர்கள், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர், நிர்வாக நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக பிரதமர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் நிறுவப்படுவதன் மூலம் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும். அதனால் அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை குவைட் மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியில் இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் எம்எல்ஏ எம் கிஸ்புல்லாக் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சேவையின் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரச சேவை ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்துள்ளது. கல்வி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அரச சேவை ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 2022 அக்டோபர் 23 முதல் 25 ஜூன் 30 வரையான காலப்பகுதியில் ஆசிரியர் சேவையின் முதலாம் தரத்துக்கு பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர்கள் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்ய வேண்டிய தேவையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். எனினும் அடுத்த பதவி உயர்வை பெறுவதற்கு முன்னர் குறித்த வினைத்திறன் தடையை நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒருவர் பதவி உயர்வு பெற்ற தரத்துக்கு முன்னதாக நிறைவு செய்ய வேண்டிய வினைத்திறன் தடையை அடுத்த பதவி உயர்வு பெறும் திகதிக்கு முன்னர் நிறைவு செய்ய வேண்டும். எனினும் தற்போது அந்த நிபந்தனையின் அடிப்படையில் பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளும் அந்த முந்திய தரத்துக்கான வினைத்திறன் தடையை நிறைவு செய்ய வேண்டிய தேவையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். 2025 ஜூன் மாதம் 30 முதல் தங்களுக்கு உரிய தரத்துக்கான வினைத்திறன் தடையக பரீட்சைகள் நடத்தப்படும் திகதி வரையான காலப்பகுதியில் தரப்பதவி உயர்வுக்கு தகுதி பெறும் ஆசிரியர்களுக்கும் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வினைத்திறன் தடையக பரீட்சைகளை நிறைவு செய்துள்ளார்களா என்பதை கருத்தில் கொள்ளாமல் அவர்களுக்கு தரப்பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருக்கும் அறிவிக்கும் வகையில் கல்வி அமைச்சின் சுற்று அறிக்கை ஒன்று எதிர்வரும் காலத்தில் வெளியிடப்பட உள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தூதரகம் மற்றும் பாதுகாப்பு வழிகள் ஊடாக கையாளப்படும் என்றும் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபு ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்தே பிரதி அமைச்சர் இந்த பதிலை அளித்தார். திருகோணமலை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த கப்பலில் உள்ள 3 மாலுமிகளும் நீண்ட நாட்களாக கடுமையான மன அழுத்தம் மற்றும் சோர்வு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பதிலாக புதிய மாலுமிகளை நியமிக்க அனுமதிக்க வேண்டும் என ஈரான் தூதரகம் கோரியிருந்ததாக ரவு ஹக்கீம் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் குறித்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்கனவே ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளின் அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் மூலம் மாலுமிகளை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தலைமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். வடமத்திய கடற்படை கட்டளையின் SLNS தம்மண்ணா முகாமில் உள்ள கடற்படையினர் வளமையான கடல்சார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது குறித்த மணல் திட்டில் இருந்த இளைஞரை கண்டு மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இளைஞருக்கு தேவையான குடிநீர், உணவு மற்றும் தற்காலிக இருப்பிடம் போன்ற வசதிகளை கடற்படையினர் உடனடியாக வழங்கினர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அந்த இளைஞர் தென்னிந்தியாவில் இருந்து கடல் வழியே பயணம் செய்து வந்தவர் என்பது தெரிய வந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. முதலுதவிகளுக்கு பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அந்த இளைஞர் தலைமன்னார் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கிரான் கூழாக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிரான் கூழாக்காடு பகுதியைச் சேர்ந்த நித்தியானந்தன் தனுஷ்கி என்ற 13 சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். ஆலய உற்சவம் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு பூஜை வழிபாடுகளின் போது பெரிய வெடியொன்று கொளுத்தப்பட்டதாகவும் அது வெடிக்காத நிலையில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் வெடிக்காத நிலையில் காணப்பட்ட அந்த வெடியை சிறுவன் பார்வையிடுவதற்காக அருகில் சென்றபோது அது திடீரென வெடித்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது படுகாயமடைந்த சிறுவன் உடனடியாக வாழைச்சேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சிறுவனின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சிம் அட்டைகள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதை அடுத்து சிம் அட்டை பதிவு விதிகளில் புதிய திருத்தங்களை கொண்டுவர இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. புதிய விதிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி புதிதாக சிம் அட்டைகளை கொள்வனவு செய்யும் நபர்கள் மேம்படுத்தப்பட்ட அடையாள சரிபார்ப்பு நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பந்துலகேர தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய சிம் அட்டை பெறுபவர்களின் நேரலை புகைப்படம் உள்ளிட்ட மேலதிக அடையாள தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கங்வெல்ல காவல்துறை பிரிவின் ஜல்தாரா பகுதியில் உள்ள களனி ஆற்றில் நேற்று வெள்ளிக்கிழமை அடையாளம் தெரியாத ஆணின் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கங்வெல்ல காவல்துறையினர் தெரிவித்தனர். கங்வெல்ல காவல்துறை நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் முன்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் வீதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிராமக்கோடு சந்திக்கு அருகாமையில் கடந்த புதன்கிழமை இரவு இடம்பெற்ற குறித்த சம்பவத்தில் இதுநாளே பகுதியைச் சேர்ந்த ஏசீலன் ஜெனிதன் வயது 33 என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் முல்லைத்தீவில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அங்கு விரைந்த காவல்துறையினர் மூவரையும் கைது செய்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக தொடர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரையும் பருத்தித்துறை காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவினரால் இன்று சனிக்கிழமை அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தீர்வையின்றி இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இச்சோதனையை அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து தீர்வையின்றி சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 10,800 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாளை மறுதினம் முதல் 19 தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் அறிவித்துள்ளது. நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய மேலதிக பணிப்பாளர் நாயகம் இந்திக்க கமகே எல் நினோ காரணியுடன் தொடர்புடைய வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு ஒரு ஆயத்த நடவடிக்கையாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை நடப்பு ஆண்டில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 97,000 தாண்டியுள்ளது. டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 74 பதிவாகி உள்ளது. நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஆலய தேர் திருவிழாவின் போது தாலிக்கொடி அறுத்த குற்றச்சாட்டில் கைதான கொழும்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்த பெண்ணொருவரின் தாலிக்கொடி அறுக்கப்பட்டமே தொடர்பில் ஆலய சூழலில் கடமையில் இருந்த காவல்துறைக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டமே அடுத்து துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் ஆலய சூழலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கமராவின் உதவியுடன் தாலிக்கொடி அறுத்த பெண்ணை அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணிடமிருந்து அறுக்கப்பட்ட தாலிக்கொடி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து குறித்த பெண்ணை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் முற்படுத்திய நிலையில் அப்பெண்ணை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை நல்லூர் ஆலய தேர் மற்றும் தீர்த்த திருவிழாவின் போது சுமார் 45 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டுள்ள நிலையில் ஆலய சூழலில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சில சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர். மேல்மாகாணம் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று சனிக்கிழமை பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா RNV பாடகர் NE ஜோவின் கொழும்பில் நடைபெற இருந்த இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்கை அமெரிக்க பாடகர் NE ஜோவின் பிரதிநிதிகள் நிராகரித்துள்ளனர். இசை நிகழ்ச்சிக்காக சுமார் 3 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலுத்திய போதிலும் NE ஜோ நிகழ்ச்சியை நடத்தவில்லை என ஏற்பாட்டாளர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என NE ஜோ தரப்பு தெரிவித்துள்ளது. ஒப்பந்தத்தின்படி நிகழ்ச்சிக்கு முன்னர் கலைஞருக்கான முழுமையான கட்டணத்தையும் பயணச் செலவுகளையும் ஏற்பாட்டாளரே செலுத்த வேண்டி இருந்ததாகவும் பல சந்தர்ப்பங்களில் அவற்றை நிறைவேற்ற வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் ஏற்பாட்டாளர் தனது கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றும் NE ஜோவின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம்.com.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் VT கேஷ் அண்ட் கரி VT சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Todorbrelke VT Cash and Curry Paris Lachapelle Todorbe Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள VT சூப்பர்ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் VT கேஷ் அண்ட் கரி VT சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாட்சபில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காலியில் கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறும். இந்தியா அதை ஏற்று நடத்துகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. விநியோக கட்டமைப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு போன்றவற்றில் ஒத்துழைப்பு தேவை என்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் போர் குறித்து அதிகம் பேசப்படும் என்று கூறப்படுகிறது. பதற்றத்தை குறைப்பதற்கு திரு மோடி மாநாட்டை ஒரு தளமாக பயன்படுத்தலாம் என்கின்றனர் சிலர். அவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இணைந்து ஹோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பது குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெலஸ்கியானிடம் பேசக்கூடும். மாநாட்டில் ரஷ்ய அதிபரும் கலந்து கொள்கின்றார். இந்தியா அனைவருடனும் நல்லுறவை வைத்திருக்கிறது, எந்த தரப்பையும் சார்ந்திருக்கவில்லை என்பதை வலியுறுத்த இது கை கொடுக்கும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் தில்லிக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் சீன அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களும் வருகை தந்துள்ளனர். இதை அடுத்து விமான நிலையத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான குழுவினருக்கு இந்திய அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தில் சீன அதிபர் ஜின்பிங் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து உரையாட உள்ளார். இந்த சந்திப்பில் இரு நாடுகள் இடையேயான முக்கிய உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக 2019 சென்னை அருகிலுள்ள மாமல்லபுரத்தில் பிரதமர் மோடியினுடனான மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஜின்பிங் இந்தியா வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் லாக்ஷான் இந்தியாவுக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோஷாவை இந்திய தொழிலதிபர் கௌதம் அவதானி நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். உக்ரைனில் ஐரோப்பிய படைகள் நிலைநிறுத்தப்படுவது ரஷ்யனுடனான போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து உரையாடி வருகின்றார். மேற்கு ஆசிய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வந்துள்ள ஈரான் அதிபர் மசூத் பெசக்ஷியானுடன் நேற்றிரவு பிரதமர் மோடி பேசியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு நிலையிலும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலகின் மிக வெளிப்படையான நடைமுறைகளில் ஒன்றாக திகழ்கின்றது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீண்டும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தண்டாஞ்சவாடி பகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3வது நாளான நேற்றும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. தட்டாஞ்சாவாடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. ஆனாலும் அன்றும் மறுநாளும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. செல்போன்களை பார்க்கும் அளவுக்கு கூட கோப்புகளை பார்க்க நேரம் இல்லையா என மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசு அதிகாரிகளை சாடினார். தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்தோனேஷியா அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஓடிசா காட்டில் 5 ஓராங்குத்தான் குட்டிகள் தாயின்றி கண்டுபிடிக்கப்பட்டன. குட்டிகளுக்கு சுமார் 1.5 வயது இருக்கும். அவை ஆரோக்கியமாக உள்ளன. காட்டிலிருந்து மீட்கப்பட்ட பின் அவை விலங்கு தோட்டத்தில் பராமரிக்கப்படுவதாக ஜகர்ந்தாவின் வனத்துறை அமைச்சு கூறியது. ஓராங்குத்தான் விலங்குகள் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவையும் போர்னியோவையும் பூர்வீகமாக கொண்டவை. ஓடிசா காட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட 5 குட்டிகளும் சுமத்ராவைச் சேர்ந்தவை என்று நம்பப்படுகிறது. அவை எங்கிருந்து வந்தவை என்பதை நிர்ணயிக்க மரபணு சோதனை நடத்தப்படும். அவற்றை திருப்பி ஒப்படைக்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் இந்தோனேஷிய அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சுமத்ரா ஓராங்குத்தான் அழிந்து போகும் அபாயத்தை எதிர்நோக்கிறது. சுமார் 7 வயதில் தான் குட்டிகள் தாயை விட்டு பிரியும்.
2016 ஆண்டு ஏறத்தாழ 13,500 ஓராங்குத்தான்கள் மட்டுமே இருந்தன. குறிப்பிடத்தக்கது, தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 9 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 6,000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்தது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் அதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தது. இந்த மேன்முறையீட்டு மனு செப்டம்பர் 14 உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதாக கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராஜசாமி தெரிவித்துள்ளார். மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் சலமன் பாப்பையா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழறிஞர் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சலமன் பாப்பையா உடல்நலக் குறைவால் மதுரையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 90. இன்று மதுரையில் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. உடல்நலக் குறைவால் சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சலமன் பாப்பையா சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். அவரது மறைவுக்கு பல முக்கிய தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையோடு வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு ரூ.2 லட்சம் காப்புறுதி வழங்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் அறிவித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகரில் பாதுகாப்பு பணியில் 6,000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூ.120 உயர்ந்து ரூ.113,360 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூ.15 உயர்ந்து ரூ.14,170 விற்பனையாகின்றது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூ.880 விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய பிரதான செய்திகளை தொடர்கிறது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றி இருக்கிறது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்து விட்டது. ஹோர்மூஸ் நீரிணை பல மாதமாக மூடப்பட்டிருக்கிறது. வானூர்தி தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயை மூடிவிட்டது. இதற்கிடையே செங்கடலும் தடைப்படுகிறது. ஹவுதி கிளர்ச்சிப்படை பல வாரமாக நடத்திய தொடர் தாக்குதலில் 100,000 இறந்தனர். தற்போது அது செங்கடலையும் சூயஸ் கால்மாயையும் இணைக்கும் தெற்கு வாசலை பிடித்திருக்கிறது. ஏமனில் இருக்கும் சவுதி ஆதரவு அரசாங்கத்தின் அதிகாரி அதை உறுதிப்படுத்தினார். உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதை துணை கோளப்படங்கள் காட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு நிலையம் தீயில் பெரிய அளவில் சேதமுட்டதாகவும் மற்றொரு நிலையத்தில் சிறிய அளவில் தீ மூண்டு அடர்ந்த கரும்புகை பரவியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யார் தாக்குதல் நடத்தியது என்பது உடனடியாக தெரியவில்லை. ஈராக்கில் இருந்து வந்த பல ஆளில்லா வானூர்திகள் ரியாத், மதினா ஆகிய வட்டாரங்களை தாக்கியதாக சவுதி வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழு மீது தாக்குதல் நடத்தும் சவுதி அரேபியாவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். குழுவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் திட்டம் ஏதும் வாஷிங்டனுக்கு தற்போது இல்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25வது நினைவு நாளை முன்னிட்டு அல்கைதா பயங்கரவாத அமைப்பு ஓசாமா பின் லேடனின் மகன் கம்சா பின் லேடனின் வீடியோவை வெளியிட்டுள்ளது. அசாஹேப் எனப்படும் அல்கைதாவின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் கம்சாவின் முதல் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒசாமா பின் லேடனின் மகன் அடுத்த தலைவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், 2019 அமெரிக்க கூட்டுப்படைகள் இணைந்து ஆப்கான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் நடத்திய தாக்குதலின் போது கம்சா கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் 50 வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவுக்கு செப்டம்பர் 11 தாக்குதல்களின் கால் நூற்றாண்டு என்று தலையிடப்பட்டுள்ளது. அல் கைதாவின் தலைவர் யமன் அல் சமாரியின் முகம் மறைக்கப்பட்ட புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. ஒரு மோசமான பின்னணியில் கம்சா அமர்ந்திருக்கிறார். விரிசல் விட்ட மண் சுவர், வெள்ளை டர்பன் தலையில், கையில் ஒரு துப்பாக்கியுடன் பேசுகின்றார்.
இந்த வீடியோவில் இருப்பது கம்சாதானா என்பதை உறுதி செய்ய அமெரிக்க புலனாய்வுத்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் புலனாய்வு விசாரணைகளை தொடங்கி இருக்கிறார்கள். தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்ட தொடங்கி இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது. புதிய சுவரின் நீளம் 8.4 கிலோமீட்டர், அதன் உயரம் 3.6 மீட்டர். 1 கிலோமீட்டர் நீளமுடைய பாகம் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. அதன் மேல் கூர்மையான முள்வேலி பொருத்தப்பட்டிருக்கிறது. எல்லையை தாண்டி பொருட்களையும் ஆட்களையும் சட்டவிரோதமாக கடத்தும் நடவடிக்கையை முடக்க சுவர் கட்டப்படுவதாக தாய்லாந்து கடற்படை தலைவர் AFP இடம் கூறினார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் 800 கிலோமீட்டர் எல்லை பகுதி உள்ளது. பல ஆண்டுகளாக எல்லைக்கோடு குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே சண்டைகள் நடந்து இருக்கின்றன. சென்ற ஆண்டு சண்டைகள் போராக மாறின. டிசம்பரில் இரு நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இருப்பினும் ஒப்பந்தத்தை மீறியதாக தாய்லாந்தும் கம்போடியாவும் ஒன்று என்று குற்றம் சாட்டுகின்றன. மலேசியாவில் உடனடியாக பொதுத் தேர்தலை நடத்த வேண்டுமென்று அந்த நாட்டு துணை பிரதமர் அகமது சாஹிட் ஹாமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் கூறினார். திரு ஷாஹிட் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய திரு சாயிட் திரு அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறை கூறி பேசியதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலை வாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க பெட்ரோம் அரசு திட்டமிட்டுள்ளது. தாய்லாந்தின் பழைய தலைநகர் அயுத்தியாவில் உள்ள 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலின் தலைமை துறவி புரா மாச்சினியான் வி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மடலாயத்தில் 2.8 மில்லியன் டாலர் பணத்தை அவர் கையாட்டியதாக சந்தேகம் எழுந்துள்ளது. பண கையாடல், பண மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் இரு அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவருக்கும் 25 வயது. அவர்கள் இரு பெட்டிகளுடன் டோக்கியோவின் கனேடா விமான நிலையத்தில் தரை இறங்கினர். பெட்டிகளில் கஞ்சாவை போன்ற காய்ந்த செடிகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. அவற்றினிடையே சுமார் 30 கிலோகிராம் மதிப்பு கிட்டத்தட்ட 1 மில்லியன் டாலர் பணத்துக்காகவும் ஜப்பானுக்கு இலவசமாக செல்லலாம் என்பதற்காகவும் அதை செய்ததாக பெண்களில் ஒருவர் காவல்துறையிடம் கூறியதாக நிப்போன் டிவி ஊடகம் தெரிவித்துள்ளது. இன்னொரு பெண் பெட்டிக்குள் கஞ்சா இருந்ததே தெரியாது என்று கூறியதாக நம்பப்படுகிறது. இரு பெண்களும் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா கடத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு வரை சிறை தண்டனையும் $19,500 வரை அபராதமும் விதிக்கப்படலாம். பிலிப்பைன்ஸில் படகு தீப்பற்றியதில் இறந்தோர் எண்ணிக்கை 35க்கு உயர்ந்திருக்கிறது. சுமார் 50க்கும் அதிகமானோரை காணவில்லை. புதன்கிழமை காலை தீப்பற்றியது மயூன் ஆஸ்டர் படகு மணிலாவிலிருந்து பிரபல சுற்றுலாத்தலமான பலவான் மாநிலத்தின் கொரன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 134 பேர் சென்றனர். அது சுமார் 22 மணி நேர பயணம். படகு இலங்கை நெருக்கும் நேரத்தில் தீ மூண்டது. 2 வெடிப்புகள் ஏற்பட்ட பின் தீ மூண்டதாக உயிர் தப்பிய சிலர் கூறுகின்றனர். விபத்து ஏற்பட்ட உடனேயே 5 பேர் இறந்ததாக அதிகாரிகள் அறிவித்தனர். முதலில் 43 பேர் காப்பாற்றப்பட்டனர். தீ ஏற்பட்டதால் படகை கடுமையான புகையும் வெப்பமும் சூழ்ந்தன. அதன் காரணமாக மீட்பு பணியாளர்களால் படகுகள் நுழைய முடியவில்லை. தீக்கான காரணம் தெரியவில்லை. விசாரணை நடைபெறுகின்றது. காலஞ்சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயானாவின் பிரபல ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகின்றது. 1994 அப்போது இளவரசரான சார்ல்ஸ் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட அதே நாள் அன்று டயானா அந்த கருப்பு நிற ஆடையை அணிந்தார். அதனால் அதற்கு ரிவெஞ்ச் ரஷ், அதாவது பழிதீர்க்கும் ஆடை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மனிதளவில் காயப்பட்டிருந்தாலும் இளவரசி அணிந்திருந்த ஆடை வெளியில் வலிமையை வெளிப்படுத்தியது. கிறிஸ்டினா ஸ்டெம்போலியான் வடிவமைத்த அந்த ஆடை $150,000 முதல் $300,000 வரை விலை போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதி நன்கொடையாக வழங்கப்படும். இளவரசி டயானா 1997 தமது 36வது வயதில் வாகன விபத்தில் மரணமடைந்தார். அதற்கு சில காலம் முன்னதாகவே அவருடைய ஆடை புற்றுநோய் எய்ட்ஸ்
அறன் நிறுவனங்களுக்கான ஏலத்துக்கு வந்தது. இம்முறை அது யாருடைய மனத்தை கவரப்போகிறது என்பது December 9 தெரிந்துவிடும். உலகில் வாழும் ஆக உயரமான குதிரை என்னும் கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. கூகோ எனும் குதிரை அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவு, 199 சென்டிமீட்டர். கூகோவின் சாதனை உயரத்தை அதுவே முறியடித்துவிடும் சாத்தியமும் அதிகம். குதிரை தொடர்ந்து வளர்வதாக அதன் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இங்கிலாந்தின் டவுசெஸ்டன் நகரில் வாழ்கிறது 4 வயது கூகோ. உடல் இயக்க மருத்துவர், பல் மருத்துவர், விலங்கு நல மருத்துவர், தசைப்பிடிப்பு நிபுணர் என கூகோவின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள ஒரு பெரிய குழுவே இருக்கிறது. கூகோ ஷெர் ரகத்தைச் சேர்ந்தது. அந்த வகை குதிரைகள் உயரமாக பெரிதாக வளரும் ஆற்றல் கொண்டவை. அதனால் பாரம்பரியமாகவே கனமான பொருட்களை நகர்த்த அவை பெரிதும் உதவின. வயல்வெளிகளிலும் போக்குவரத்திலும் ஷேர் ரக குதிரைகள் பயன்படுத்தப்பட்டன. இதற்கு முன்னர் இந்த சாதனையை 1850 சாம்சன் எனும் மற்றொரு ஷேர் குதிரை வைத்திருந்தது. உருவத்தில் பெரிதானாலும் கூகோ குணத்தில் மென்மையானது என்கின்றனர் அதன் உரிமையாளர்கள். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்டூஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தடங்கள் நேற்று நடந்தது 76 நிமிடத்துக்கு நீடித்தது. இத்தகைய தடங்கள் ஏற்பட்டது இது முதல் முறை அல்ல. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ICC-யின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் வீரர் வீராங்கனைகளுக்கு ICC சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதன்படி ICC-யின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியில் இலங்கை அணியின் சோனல் தினிசா, இங்கிலாந்தின் ஆலி ராபின்சன் மற்றும் வங்கதேசத்தின் ஹாஷன் மஹமூத் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் அணி 3-1 கோல் கணக்கில் மலேசியாவை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் பெலாரஸின் அரினா சவலென்கா, கைகஸ்தானின் எலெனா ரைபகினா ஆகியோர் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளனர். ஐரோப்பிய கால்பந்தில் பிரதான போட்டியாக இருக்கும் சாம்பியன்ஸ் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட், பயன் மியூனிக் அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி கண்டன. இறுதியாக நாணயமாற்று வீதம். இந்த நாணய மாற்றீட்டுக்கு அனுசனையை வழங்குகின்றார்கள் www.trt.tamilali.com. ஒரு ஈரோக்கில் எங்கே பெறுமதியில் 381.15%, இந்திய பெறுமதியில் 110.88%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.62%, இந்திய பெறுமதியில் 95.60%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.47%, இந்திய பெறுமதியில் 117.10%, ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.55%, இந்திய பெறுமதியில் 129.33%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90%, இந்திய பெறுமதியில் 68.92%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனையை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம். இந்த செய்திக்கு பரிசு ரியூஹையில் அமைந்துள்ள வீடி கேஷன்கரி, காலியல் கோணிசில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BGS ஃபினான்ஸ் CMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
6: Mélodie et Todorbrelaque VT Cash and Curry Paris Lachapelle Todorbe Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் 4, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிறந்த நாள் வாழ்த்து. தாயத்தில் கிளிநொச்சியிலும் பிரான்சில் வசித்து வரும் பரந்தாமன் எனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அரோன் தனது 10வது பிறந்த நாளையும், மற்றும் ஹரி பிரசாந்த் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் கைலாஸ் 8வது பிறந்த நாளை தம்பி விக்னேஷுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள். கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் அருளோடு 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தங்கள் இருவரின் பிறந்த நாளை இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அரோன் கைலாஸ் செல்வங்கள். இந்த செல்வங்களை வாழ்த்தி மகிழ்வோர்கள் அன்பு அப்பா, அன்பு அம்மா, அம்மம்மா, அப்பம்மா, அம்மப்பா, அப்பம்மா, தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் முற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இந்த பிறந்தநாளை கொண்டாடும் கைலாஸ் அரோன் இருவரும் இன்றுபோல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போற்றும் பிள்ளைகளாக வாழ வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். GRT தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். GRT தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பெல்ஜியத்தில் வசிக்கும் எமது அன்பினியர்கள் வில்வராஜா, சிவராணி குடும்பத்தினர். அவர்களுக்கு எமது இதயூர்மான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானொலிக்கு வருகின்றது. விடுமுறை விருப்பம், விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 3232 15. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 5148 4771. வட்சப்பூடாக 0633 689 86 55 29. வைபரோடாக 0633 680 0774 27. அந்த வகையிலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் அன்புறவை என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, ஏமலிருந்து பொங்கி ராஜா.
0: வணக்கம் ஏமலிருந்து பொங்கி ராஜா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: இன்று பிறந்தநாளை கொண்டாடும் இரண்டு செல்வங்கள் அருவம்.

0: நேரம் சரியாக 2:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். அந்த வேளை இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அரோன் மற்றும் கரு கைலாஸ் இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் தேவதா, நான் ஜோதி கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: நீங்கள் நல்லமாக இருக்கும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பிறநாளை கொண்டாடும் அருவன் கைலாச பிள்ளைகள் நாங்கள் நிறுவல் கால வாடிக்கிறவங்க சிறப்பாக வாழ்ந்த வாழ்வர்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்ந்து கேட்டு வந்து சிவராணி வில்வராஜ் அவர்களுக்கு உங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறி

0: எனக்கு என் கண்ணின் மணியே இந்த கண்ணி தமிழே என்ற வரக் கேக்குறேன்.
1: என் கண்ணின் மணியே என் கண்ணி தமிழே.
0: என் கண்ணின் மணியே இந்த கண்ணி தமிழே.
1: ஓ ஓகே ஓகே, அப்படி ஒரு பாடலை இன்றைய தான் கேட்க போறேன்.
0: அப்படியான
1: கேட்டிருப்பேன்.
0: எல்லாரும் மறக்கிறாரே. அதான் எழுதி வைக்கிறது.
1: எழுதி வைக்கிறது. என் கண்ணின் மணியே இன்ப கண்மணியே,
0: அப்படித்தானே?
1: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் அம்மா. நன்றி.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர். வணக்கம். வணக்கம். அவருடைய தொலைபேசி துணிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசியும் துணிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இன்னும் ஒரு நேரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நான் நல்ல சுமை இருக்கிறேன் சோவிதா. நான் லக்கம் 9 நின்றேன். என்னன்னு தெரியல.
0: அப்படியா?
1: சரி, பரவாயில்லை, கிடைச்சிட்டது. இன்று பிறந்த நாளை கொண்டாடிய கொண்டிருக்கும் இருவர், அருண் மற்றும் கைலாஸ் இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உடல் உள்ள அறிக்கை என்றென்றும் சிறப்பாக வாழ வாழ்த்தி கொண்டு இதனை வானொலி கெடுத்து வந்த வில்வ ராஜா சிவராணி குடும்பத்தினருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, பெற்றாத்தான் பிள்ளையா படத்திலே இருந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
0: அப்படித்தானே, நல்ல நல்ல பிள்ளைகளை தானே நாடி நம்பி இருக்குது.
1: அந்த பாட்டை
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.
2: உன் பேர் என்ன?
3: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி.

0: சரியாக 2:59 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதனி மோகன். நலமா இருக்கிறீர்களா மதனி? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி
1: மதனி.
0: கேக் வரலையே சாப்பிட? அவர் வந்து கொண்டு தருவாரு நினைச்சீங்களா? சரி சரி, ஓகே.
1: அப்ப அப்படியே நீங்களும் நலமாக இருக்கிறத நம்ம வேண்டிக்கொண்டு, இந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருந்தாலும் மணிமகுடமாவும் இருக்க வேணும்ண்டு. இந்த 10வது பிறந்த நாளை கொண்டாடும் அருந்தரந்தாமன் செல்ல குட்டியையும், 8வது பிறந்த நாளை கொண்டாடும் கரி பிரசாந்த் கைலாஷ் செல்ல குட்டியையும் இன்று போல் என்றென்றும் சந்தோஷமா படித்து பட்டங்கள் பெற்று அப்படியே வாழ வேணும்ண்டு வாழ்த்திக்கொண்டு, இந்த பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மணிமா கூடம்.
0: அது நீங்க சொல்லும் போதே நான் அதே தான் அந்த பாடத்தான் கேட்க போறீர்களாகும். அந்த பாடலை கேட்க ஆசைப்படுகிறீர்கள் எங்களுடைய செல்லக்குட்டிகளுக்கு?
1: செல்லக்குட்டிகள் எப்பவும் முற்றார் உறவுகளோடு அம்மா அப்பாவோடு சந்தோஷமாக எந்த குழப்பணியும் இல்லாம படிப்பை கைவிடாமல்
0: நன்றி வணக்கம். அவர் மதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

ஒலிசா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி. இன்று 10வது பிறந்த நாளையும் 8வது பிறந்த நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கும் ஹரிபிரசாத் மற்றும் ஹைலாஸ் இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க்கை வாழ்க்கை என வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சி நேரத்தையும் மாலை கடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் அமது இதயூர்மான நன்றிகள். விடை பெறுவது விடுமுறை விருப்பம்.

0: ஏமா எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
1: என்ன அடையாளம்னா நீட்டு இது என்ன கோலம் இது?
0: ஐயோ நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்லாம் உங்களை என் காலம் வந்தது தெரியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இந்த பிரிட்ஜ் வாங்கி ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொன்னிப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டிகை ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிறந்த நாள் வாழ்த்து. தாயத்தில் கிளிநொச்சியிலும் பிரான்சில் வசித்து வரும் பரந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வப்புதவர் நரோன் தனது 10வது பிறந்த நாளையும், மற்றும் ஹரி பிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வப்புதல்வன் ஹைலாஸ் 8வது பிறந்த நாளையும் தம்பி விக்னேஷுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள். கிளிநொச்சி மீனாட்சியம்மன் நல்லோடு 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தங்கள் இருவரின் பிறந்த நாளை இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அரோன் கைலாஸ் செல்லங்களை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு அப்பா, அன்பு அம்மா, அம்மம்மா, அம்மப்பா, அப்பம்மா, தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் முற்றார் உறவின் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இந்த பிறந்தநாளை கொண்டாடும் கைலாஸ் அரோன் இருவரும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் பிள்ளைகளாக வாழ மகிழ்கின்றார்கள். TRT தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள், TRT தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாலை கடித்து வருகின்றார்கள். பெல்ஜியத்தில் வசித்து வரும் உங்களது அன்பினியர்கள் வில்வராஜா, சிவராணி குடும்பத்தினர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த குட்டிச் செல்லங்களுக்காக ஒரு பாடலை முதலில் கேட்போம்.

ஒலித்தன் அந்த பாடலை பிள்ளைகளின் பெற்றோர்கள் பாடிய போது, அதாவது அம்மா அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் பாடியது போல அந்த பாடலை கேட்டு ரசித்தீர்கள். தொடர இருப்பது

தேடல். பாடலின் தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும், அமலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடலின் தேடல் நிகழ்ச்சிக்காக இன்று புதிய தரவாக வருகின்றது. நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து, உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். ஒருமுறை கூறுகிறேன், நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம்.

செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். இதோ உங்களுக்கான பாடல். பாடலூடாக முதல் இரு தரவுக்குரிய பதிலையும் கண்டுபிடித்து, பிறகு அந்த பதிலுக்கான மூன்றாவது தரவுக்கான பதிலை, அந்த பதிலில் இருந்து நீங்கள் கொடுக்கின்ற இரு தரவுக்குரிய பதிலிலிருந்து முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். அந்த வகையில் இதோ உங்களுக்கான பாடல். பாடலூடாக முதல் இரு தரவுக்குரிய பதிலையும் கண்டுபிடியுங்கள்.

நல்லது நேர்களை இணைந்து கொள்ளுங்கள். பாடலை கேட்டிருந்தீர்கள். இந்த தரவுக்குரிய பாடல், நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும் சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம்.

0: வணக்கம் சகோதரி சோவிதா, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
1: வணக்கம் ஜெர்மலேந்து உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
0: ஆம், நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? எங்க நலம் தானே?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். என்ன வெட்சப்புக்கு உங்களோட குரல் வேற இல்லையே, பெலத்திய பெரிய சத்தமா?
0: இப்ப கேக்குதா?
1: என்ன நடந்தது தெரியல. வாரம்பரம் இப்ப பேசுங்கள். வணக்கம். ஆனால் வெளியில கேக்குதா? நல், உங்களோட வானொலிக்கு வருகிறதா சத்தம்? இப்பொழுது கேட்கிறதா? ஆ, சரி சரி, ஓகே. இது வாட்ஸ்அப் ஊடாக சில வேளையில் அப்படித்தான் நடக்கிறது. பார்ப்போம் என்னதுண்டு. சரி, இப்பொழுது முதல் நேராக இணைந்திருக்கிறீர்கள்.
0: நோயினோடியின்றி எல்லா செல்வங்களும் பெற்று வாழும் மனதார வாழ்த்தி இந்த வானொலி கடத்து வந்த பில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நான் இதுக்கடுத்த விட உதவி என்று சொல்லி எடுத்து உறக்கம் என்று சொல்றேன். உதவிய முதல்படியா வச்சுக்கொள்ளுங்க. நான் யோசிச்சுட்டு வரேன்.
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் சரியாக 3:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலி தேடல். பாடலி தேடல் நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு, நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலிலிருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி. உங்களுடைய வானொலி சத்தத்தை குறையுங்களேன்.
1: குறைச்சிட்டேனே.
0: இப்ப குறைச்சிட்டீங்களே. ஓகே.
1: என்னதான், நான் எப்படி இருக்கிறீங்க? நலம் தானே?
0: ஓம், நலமாக இருக்கிறோம். நன்றி நன்றி.
1: நான் உதவி எடுத்து உதவியிலிருந்து பின்னால பதவி சொல்றேன்.
0: உதவியிலிருந்து பின்னால பதவி என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து மைபர் ஊடாக ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா. நலமா இருக்கீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி ஷியாமலா.
2: வணக்கம் சொல்லி வந்தாருல்ல, அப்ப வந்தது வழியில பேந்து
0: காணையில
2: பேந்து வந்தது சத்தம். முதல்ல இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அரோன் கைலாஷ் இரு செல்வங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று படித்து பட்டம் பெற்று நல்ல நிலைக்கு வரணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்ட வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி ஷியாமலா. எனக்கு சில வழியில் அந்த அரோன் கைலாசன் செல்லும் போது அந்த திருமண வாழ்த்து மாதிரி தம்பதிகளையும் வாழ்த்தும்.
2: என்னது ரெண்டாவது அந்த கடைசி கேள்வி எனக்கு புரியவே இல்லை.
0: உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். அணைக்கிறேன்னு சொன்னால் அணை, ஒரு தாய் புள்ளி அணைக்கிறது போல, அது அப்படி அப்படி எடுத்து கொள்ளலாம். ஓகே. ஏன்னா உயிர் மாலை அனைத்தையும் அணைக்கிறேன்னு சொன்னால் அது அதுதான் பெறும். மற்றது அணைக்கிறேன்னு சொன்னால் அது உயிரற்ற இதுகளைத்தான் சொல்லலாம். அணைக்கிறேன்னு சொன்னால் அனைத்து, இப்ப நெருப்பி அணைத்து விடுறது அப்படி, அது இல்லை. இது உயிர் மாலும் அனைத்தையும் அணைத்து வருவதை
2: அணைத்து அணைத்து சரியா. நான் அப்ப சும்மா பயத்துல இருந்து மையம் எடுத்து கொடுத்தேன்னு அது சரி வராது. அதை இப்போதை கழுதி வச்சிருங்க.
0: என்ன என்ன சொன்னீங்க? பயத்துல இருந்து,
2: பயத்துல இருந்து மையம்,
0: மையம் பயத்துல இருந்து மையம்.
2: அது பான மாறி நீங்க மாத்திரன்னு சொல்ல இல்ல தானே, அதான் உதயன் கவனிக்க இல்ல போல.
0: முதலெழுத்தை மாற்றும் போது சொல்லி இருந்தால்
2: நன்றி
0: ஷியாமலா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள். நீங்க நாளைக்கு பிறகு நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: இந்த பிறந்தநாள் பிள்ளைக்கு பேர் அருணா? அருணா
0: அருண்
3: அருணா. சரியா சரி.
0: அருணும் மற்றும் கைலாஷ்
3: கைலாஷ். ஆமா, அந்த பேர் சரியா. நான் அருணா அருணா யோசிச்சேன்னு. ரெண்டு ஆண் பிள்ளைகள்
0: ஆண் பிள்ளைகள்.
3: சரியா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் அருண் கைலாஷ் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த சிவராணி வில்வராஜா தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி.
3: நான் வேற வீடு ஒன்று எடுத்தேன்னு சொல்லி பாக்குறேன்னு. உதவியும் பிறந்துற மாதிரி இருக்கு. நான் இந்த வீரம் எடுத்து, வீரம் எடுத்து கரம் என்று சொல்றேன். உயிர் வாழும் அனைத்தையும் அனைத்து வருவது கரம், உதவி கரம் அப்படி இருக்குதானே? அப்ப நான் கரம் என்று சொல்லி பாக்குறேன். வீரம் எடுத்து,
0: வீரம் எடுத்து கரம் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி
3: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சுஜா. ஸ்கந்தா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
4: கொஞ்சம் கோயில் மக்கள் வந்தது.
0: ஊருக்கு தாயம் போனீங்களா?
4: இல்ல இல்ல, கோயில் பதினேழு திருவிழாவும் அங்க போய் போய் வந்த அப்படின்னு அதுகள் ஒரே மீன கட்டுட்டு
0: லாச்சப்பள்ளி போனீங்களா கோயிலுக்கு? பிள்ளையாருட்டு. ஓகே,
4: உடல் நிலை சரியில்லை கொஞ்சம், அதுவும் ஒரு
0: ஒன்னும் செய்யல, ஆஸ்பத்திரிக்கும் போயல, போனா அவை அதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவே போயல. ஆனாலும் கடவுளின் அருளால இப்பொழுது நான் நல்லபடியாக பேசக்கூடிய
4: எனக்கு
0: பிரச்சனை இல்லாம இருக்கு.
4: மற்றது முதல்ல இந்த பிறந்த நாளை கொண்டாடும் செல்வங்கள் அருண் கைலாஷ் இருவருக்கும் தினமா அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நெருவி காலம் சுகநலத்தோட நோய் நொடியின்றி கல்வி அறிவாளி திறந்து விளங்க வேண்டும் என்று வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த பெற்றோர்களுக்கும் சிவராணி எடுத்துக்கொண்டு
0: வந்துவேன். சிவராணி தம்பதிகள், வில்வராஜா சிவராணி தம்பதி,
4: வில்வராஜா சிவராணி சிவராணி தம்பதிகளுக்கும் நம்ம அந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு எல்லாரும் எல்லா பதிலும் செய்யும். எனக்கு சியாமரா சொன்ன பதில் அவ பின் பதில் மையம்மா சொன்னவ.
0: ஓம் மையம், உயிர் வாழும் அனைத்தையும் அனைத்து வருவதை விடையாக பெறலாம்.
4: நான் அதுக்கு வையமா இருக்குமோன்னு வரல, வையம் தானே பூமி தானே இல்ல, அதை மனைச்சு வச்சிருக்குது. அவன் பதில் சரியா இருக்கல. நான் பொது ஒரு பதில் எடுத்தோம் தில் என்று சொல்லி, இப்ப நாங்க செய்யற சில வேலையெல்லாம் அறியாம தில் வரும் என ஒரு உசார் வரும் என சில விடயங்களில் பொருத்தம் இல்லாத சில நல்ல விஷயங்களுக்குள்ள தில் எடுத்துட்டு பிழைச்சு போம்
0: என்ன
4: சும்மா அப்படி எடுத்து பார்த்து உயிர் வாழும் அனைத்தையும் அனைத்து வருவதற்கு அப்புறம் பாலா இருக்குமோ? எல்லா எல்லா உயிர்களுக்கும் பால் வேணும்
0: என்ன? பால் கட்டாயம் தேவை. அது அனைத்து வருவதண்டல இருக்கா, அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு.
4: அனைத்து
0: அனைத்து வருவதை விடையாக பெறலாம்.
4: அது பொருந்தாது, ஆனா சும்மா எடுத்து பார்த்தேன். நான் முடிஞ்சா மூன்று பாருன்னு சொல்லுங்க. நன்றி, நீங்களுமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்,
0: பிரான்ஸ்ல இருந்து தேவி தனராஜ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
5: நான் நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீங்களும் நீண்ட நாளைக்கு பிறகுதான் உங்களோட குரலும்
5: கேட்கிறோம்.
0: வாரதுக்கு
5: நேரம் இல்ல, சில நேரங்கள்ல வீட்டு வேலையாளா அந்த இப்ப கிடைச்சிட்டு
0: இல்ல, சில வேலை வீட்டு வேலைனாலும் நீங்கள் வீட்டு வேலையை செய்து செய்து ரேடியோ வானொலி கேப்பீங்க. வருத்து போச்சா? சரி சரி, ஓகே. வானொலி வருக்காதானே என்ன?
5: எங்களுடைய நேர்கள் சில மனங்கள் சில நேரங்கள்ல சந்தோஷத்துல இருந்தா
0: ஓடியிருந்துடுவேன்.
5: சில நேரம் அடைப்பு கிடைக்காது, ராஜாங்க பேசுவார் இப்படி சொல்லக்கூடாது.
0: அதனால
5: நான் சொல்றேன், வந்து சொல்றேன்.
0: என்ன
5: நேரம் காவல் இருப்போம், அதற்கிடையில என்னோட டெலிபோனுக்கு டெலிபோன் வந்து அது கட் பண்ணி விட்டுடும். ஓ, நிக்க விடாது. சந்தோஷமா இருக்குது. அந்த அக்காவோட கழிச்சு கொண்டு கேட்டு கொண்டிருந்தேன். சந்தோஷமா இருக்குது, நல்லா இருக்கிறீங்க.
0: நன்றி, நன்றி.
5: அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் சோதி. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிடைக்கல விடாமண்டு நீங்கள் சரியான பயன் தண்ணி

0: எங்களுக்கு ஒரு பயம் தானே, ஒரு முள்ளு குத்தினாலே பயப்படுவோம். அது கடவுள், அது அவங்கள்ட்ட இதை கடவுளுக்கு கேட்டுடுது. நீங்க அவங்கள்ட்ட மேடம் கடவுள்கிட்ட போயிட்டு, அப்ப அவர் அதை உங்களுக்கு குணப்படுத்தி விட்டு இருக்கிறார். அதான் கடவுள்
1: என்றது.
0: வைத்தியரமே கடவுளை மீறினா தானே வைத்தியம்.
1: அவர் தான் கடவுள் தான் மருத்துவர். என்னோட மருத்துவர் வந்து கடவுள் தான்.
0: அப்ப அதான் நம்மளுக்கு மாத்தி விட்டுட்டாரு. நீ ஒரு பிரச்சனையும் தராது சாருங்க, அது அப்படியே இருக்கும்.
1: இருக்கும்
0: என்னால முடிஞ்ச நேரங்கள்ல வந்து கலந்து
1: கொள்ளுவேன்.
0: இன்றைக்கு வர மாட்டேனா?
1: இன்றைக்கு கண்டுபிடிக்க வர மாட்டீங்கன்னு சொல்றீங்க.
0: என்னோட படிச்ச பிள்ளை, என்னோட நாங்களோட படிச்ச பிள்ளைன்ற மகளுக்கு ரிசப்ஷன் பார்ட்டி.
1: ஓ, அப்ப அது
0: கட்டாயம் போக வேணுமோ? வந்துருவா இந்த அடுத்த வாரக்கிழமை. அந்த குறிக்கொண்டு நான் கவலையா இருந்தேன். சென்ற வாரமும் எனக்கு வேற கிடைக்கல.
1: சரி, பிரச்சனை இல்ல. ஓகே,
0: அடுத்த வாரம் நான்
1: உங்களுக்காகவும் ஒரு சில நேர்களுக்காக தான் அந்த பாட்டும் பயந்தமிழ் இதுன்றது.
0: கைலாஸ் இரு செல்வங்களுக்கும் எங்களை குடும்பம் சார்பான இனிய பிறந்தனா நல்வாழ்த்துக்கள். இரு செல்வங்களும் சந்தோஷமாக நோயினோடு இல்லாமலுக்கு கல்வியில் மேலோங்கி வருங்காலம் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சு நெடுவழி காலம் வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்துன்னு வில்வராஜா சிவராணி சம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி.
0: மற்றது பதில் வந்து நான் கந்தட்டாவும் எடுத்து சேமலக்காட்ட பதிலோட நான் இணைந்து கொள்றேன்.
1: பயத்தில இருந்து மையம்.
0: நன்றி, அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: நேரம் சரியாக 3:45. இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அரோன் கைலாஸ். இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சியத்தையும் வாழ்க்கை எடுத்து வந்த அன்பு பெற்றோர்கள், அன்பு நேர்களான வில்வராஜ் சிவராணி தம்பதிகள், இவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 சைபர் 5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நிலைய கலை நேரம் சரியாக 3:47. இந்த வேளையில் வந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம் பிலோமினா, நலமா இருக்கிறீர்களா?
3: நலம், நலம்.

0: நலமே இருக்கிறோம்.
1: நன்றி நன்றி. ஆம் நலமாக இருக்கிறோம்.
0: கேட்டு கொண்டு வந்திருந்தேன்.
1: சரி சரி சரி.
0: என்ற நிலைமை இருக்க வேண்டிக் கொண்டு நான் ஒரு சொல்ல எடுத்தேன்னா எனக்கு தூக்கம் என்று சொல்லு கேட்டது. தூக்கம் என்றால் சிலருக்கு பொருத்தம் இல்லாம இருக்குதான் தூங்குறத சொல்றது எல்லாம். சில விடயங்கள்ல பொருத்தம் இல்லாம இருக்கலாம் என்று எந்த கருத்துல எடுத்தன். அதுக்கு பின்னுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா கிடந்து தூக்கம் என்று எடுத்தன். தூக்கம் எல்லாரும் சேர்ந்து அணைப்பார்கள் எல்லோ தூக்க வீடுகள் அப்படியேண்டு அந்த மாதிரி தான் கருத்தெடுத்த நான். சரியோ பிள்ளையோ பாப்பம் பொறுத்திருந்து
1: பார்ப்போம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சுமிதா. விட வந்த மாதிரி
1: இதுவரையில்
2: அமைதியாக செய்வது என்பது அமைதியா செய்து கொண்டு போய் கேரிய தட்டி விழுத்தி சத்தம் போடுவோம் இல்லோ.
1: சத்தம்
2: சில விடயங்களில் பொருத்தம் இல்லாதது. சில விஷயங்களுக்கு சத்தம் போட்டு செய்யறது பொருத்தம் இல்லாம இருக்கிறதானே. ஆனால் வராது சில வேலை வரலாம். மற்ற உயிர் வாழும் என்றையும் அனைத்து வருவது என்றபடியா உங்களை முத்தம் என்று வருவோம் இல்ல. நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ராஜலிங்கம் அவர்கள் நலமா இருக்கிறீர்களா?
3: வாழ்த்துவோம்
1: என்று
3: முதல் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு மனதைகள் செல்வங்கள் அதாவது அருண் கைலாஸ் இதுவரும் இன்று போல் என்றும் சகல சுபாக்கியம் பெற்று பிறந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையாக படித்து பல்கலைக்கழகம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்கவானனை வாழ்த்தி கொண்டு அதனை வானொலி வளர்ச்சி அறுதி எடுத்து வந்த திருமதி வில்வராஜ் சிவராணி
1: தம்பதிகளுக்கும்
3: நன்றிகளின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் வச்சிருக்கும் உடையுடன் இணைந்து கொள்வோம். கவிதை நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி.
1: அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடலி தேடல். பாடலி தேட நிகழ்ச்சிக்காக நான் தரவுகள் கொடுத்திருந்தேன். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் நம்மை அறியாது செய்வதில் இருப்பதும் சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம் என்று சொல்லியிருந்தேன். பார்ப்போம் பொறுத்திருந்து உங்கள் விடை சரியா தவறா என்று.
4: வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
6: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகாவில் வந்து இறங்கி இருக்கிறாப்ப. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போல தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
8: அவங்களையும்ாழ்ப்பாணத்துல இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
6: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா நோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: நெல்லைய கலைஞரிலும் சரியாக 3:55 அந்த வகையில் இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு செல்வங்கள், அதாவது அரோன் கைலாஸ், இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பார்ப்போற்ற வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சி நிறைய மாலை கெடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கு நமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் கொடுத்த தரவுக்கு வந்த பதில் அத்தனையுமே தவறான பதில். சரி, புதிய விடையோடு வாருங்கள். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும் சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். அந்த வயலே வெட்சப்பூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம் சோவிதா, நான் ஜெனி லண்டனில் இருந்து. நல்லா இருக்கீங்களோ?
1: ஆம், நலமாக இருக்கிறோம் ஜெனி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
9: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி சோவிதா. நீங்கள் தொடர்ந்து நலமாக இருக்க உங்களையும் வாழ்த்தி கொண்டு பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அரோன் கைலாஸ் ஆகிய இருவருக்கும் மனம் நிறைந்த இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சோவிதா.
1: நன்றி ஜெனி.
9: இந்த பாடல பார்த்தன்று ஒரு சொல்லு வந்தது சோவிதா.
1: பார்த்தா?
9: பார்த்து இல்ல, பார்த்து. நாங்க பேச்சு வழக்குலாம் பார்த்தன்னு சொல்றோம். நாங்கள்லானே பார்த்து பார்த்து செய்வோம், பார்த்து எழுதுறது அந்த பேச்சு வழக்கு சொல்லும். பார்த்துன்றதை எழுத்து, அது சில நேரங்கள்ல எங்களுக்கு பொருந்தாது. சில பார்த்து எழுதுறது, ஒரு ஆள் சொல்றதையே பார்த்து சொல்றது, பார்த்து கொப்பி அடிக்கிறோம்னு சொல்லுவோம். அதை சொல்லி பார்த்துக்கொண்டு அதுக்கு பொருத்தமா அடுத்த சொல்லுக்கு காத்து சொல்லி பார்க்கலாம். அதுக்கும் பேச்சு வழக்கு சொல்லி காற்ற கதை கேட்கல, நாங்கள் காத்துண்டுதான் சொல்லுவோம். காத்து வரும்போது எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு வரும், எல்லா உயிருள்ளையோ உயிருவற்ற எல்லாத்தையும் அணைச்சு கொண்டுதான் காத்து வரும். அப்ப அதை சும்மா புரிஞ்சுவோ தெரியல சொல்லி பாக்குறோம். காத்தண்டு காத்து காத்து காத்து.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.

நேரம் சரியாக 3:57 நிமிடங்கள். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும் சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன.

0: நல்லது நேர்களே, இந்த தரவை நாம் அடுத்த வாரமும் கொண்டு வருவோம். அந்த வேளை நீங்கள் இந்த தரவுக்கு பொருத்தமான பதிலை அடுத்த வாரமும் இணைந்து கூறலாம். தரவை ஞாபகப்படுத்தி இல்லை நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள் தெரியும். ஆகவே பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துட்டேன்னு சொன்னால் இந்த தரவுக்குரிய சரியான பதிலை பாடலோடாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் முடிக்கும் வேளையிலே வந்திருக்கிறார் ஒருவர். வணக்கம்.
1: வணக்கம் சுபிதா.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள், மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள்.
1: ஓ, அடுத்த கிழமை சில நேரம் சந்தர்ப்பம் கிடைக்காட்டிலும் சும்மா ஒரு வழியை சொல்லி பாக்குறேன்.
0: சரி சொல்லுங்கள்.
1: திண்டாட்டத்தில இருந்து கொண்டாட்டத்தை சொல்லி பாக்குறேன்.
0: திண்டாட்டத்தில இருந்து கொண்டாட்டம் என்று சொல்லுகிறீர்கள்.
1: சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே, நன்றி. நான் அடுத்த வாரம் சொல்லுவேன் இந்த பதில் சரியா தவறான்னு. நீங்கள் இல்லாவிட்டாலும் யாரும் சொல்லுவார்கள் தானே உங்களுக்கு. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். நல்லது. பேபி கணேஷ் அவர்கள் இணைந்து திண்டாட்டத்தில இருந்து கொண்டாட்டம் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இந்த பதில் சரியா தவறா என்பதை நாம் அடுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதனுடன் நிறைவு பெறுவது பாடலில் தேடல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சமீபத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஸ் இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்க வாழ்கவென வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சி நிலையத்தை மாலை கெடுத்து வந்த வில்வராஜ் சிவராணி தம்பதியலுக்கும் நமது இதயமான நன்றிகள். விடை பெறுவது பாடலி தேடல்.

நேரம் சரியாக 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களை பாராட்டும் தேசிய நிகழ்ச்சி தொடரின் 3வது நிகழ்வு பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களின் தலைமையில் சனிக்கிழமை மட்டக்களப்பில் நடைபெற்றுள்ளது. இலங்கையிலுள்ள நகரங்களை பாதுகாப்பான மக்களை மையமாக கொண்ட மற்றும் நிலையான நகர்ப்புற பகுதிகளாக மாற்றி அமைக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தை அறிவித்துள்ளது. மலையக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரசு மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் கருணி அமரசூரியாவுடன் நேரில் எடுத்துரைத்துள்ள மலைய கல்வி அபிவிருத்தி மன்றம், ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடயதானங்கள் குறித்து ஆவணம் செய்யுமாறு மகஜர் ஊடான கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரில் இன்று உணவு தவிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வால்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நன்மை என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி தலைமையில் இன்றும் மற்றொரு மக்கள் பேரணி நடைபெறுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழா இன்று அனுராதபுரத்தில் ஜனசாதன மக்கள் பேரணியை நடத்த உள்ளது. போர்க்காலத்தில் தமிழ விடுதலை புலிகளிடமிருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இலங்கை ஆசிரியர் சேவையின் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 வயது இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். மட்டக்களப்பு கிரான் கூழாக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கங்வெல்ல காவல்துறை பிரிவின் ஜல்தாரா பகுதியில் உள்ள களனி ஆற்றில் நேற்று வெள்ளிக்கிழமை அடையாளம் தெரியாத ஆணின் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக கங்வெல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் முன்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் வீதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாளை மறுதினம் முதல் 19ஆம் தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறும். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் டெல்லிக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அபுதாபி பட்ட இளவரசர் ஷேக் ஹாலித் பின் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் இந்தியாவுக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் ஆல்மிகளின் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு நிலையிலும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலகின் மிக வெளிப்படையான நடைமுறைகளில் ஒன்றாக திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீண்டும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தண்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3வது நாளான நேற்று மாபெரும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வர முயற்சியில் இந்தோனேஷிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் காப்புறுதி வழங்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் அறிவித்துள்ளது.
மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகரில் பாதுகாப்பு பணியில் 6000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். உலகச் செய்திகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றியுள்ளது. உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியுள்ளது. அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அல் கைதா பயங்கரவாத அமைப்பு ஒசாமா பின் லேடனின் மகன் கம்சா பின் லேடனின் வீடியோவை வெளியிட்டுள்ளது. தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்ட தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு துணை பிரதமர் அகமது சாயின் ஹமிடி கூறியுள்ளார். அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலைவாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளது. ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் 2 அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டனர். பிலிப்பைன்ஸில் படகு தீப்பற்றியது இறந்தோர் எண்ணிக்கை 35 மேல் உயர்ந்துள்ளது. சுமார் 50 அதிகமானோரை காணவில்லை. காலஞ்சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயானாவின் பிறப்பில் ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகின்றது. உலகில் மாளும் ஆக உயரமான குதிரை என்னும் கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. கூகோ என்னும் குதிரை இது. அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவு 192 சென்டிமீட்டர் ஆகும். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டதாக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்டியூஸ் மன்னிப்பு கேட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தியில் ICC-யின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் அணி 3-1 கோல் கணக்கில் மலேசியாவை நேற்று வீழ்த்தி இறுதியாட்டத்துக்கு முன்னேறியது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் பெலாரஸின் அரினா சபலென்கா, ஹயஸ்தானின் எலனார் ரபிகீனா ஆகியோர் இன்று பல பரீட்சை நடத்துகின்றனர். இறுதியாக நாணய மாற்றி வீதம் இன்றைய நாணய மாற்றிட்டு கணுசனை வழங்குகின்றார்கள். www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 381.15%, இந்திய பெறுமதியில் 110.88%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.62%, இந்திய பெறுமதியில் 95.60%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.47%, இந்திய பெறுமதியில் 117.10%, ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.55%, இந்திய பெறுமதியில் 129.33%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90%, இந்திய பெறுமதியில் 68.92%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள். பரிஸ் லாட்சபிளில் அமைந்திருக்க வீடி கேசன்கரி, காலியலி கோணசல் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செமிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: பண்டிகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi, Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர இருப்பது ரவி கோபால் சிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காலமும். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரவி கோபால் சிங்கம் அவருடைய கவிதையும் காலத்தோடு நாம் இணைந்திருந்து கேட்போம்.
6: கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன.

காதல் ஒரு நொடியில் கட்டி விடுகின்ற கூடு ஒருவரது உள்ளத்திலும் கட்டிக்கொள்ளும், இருவரின் உள்ளத்திலும் கட்டிக்கொள்ளும். ஒற்றை இதயத்தில் காதல் கட்டிக்கொண்டால் கூடு இன்னொன்றை நினைத்து ஏங்க வைக்கும், செல்வண்டாயிருந்து நோக வைக்கும், கால்கள் நடந்து போக மனதை ஏங்கி பாட வைக்கும். தடைக்கு விழுந்தாலும் மனதில் இடித்தவளை இதயத்தில்

கணக்க கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

செவ்வான ஊர்வலம் புது தெம்மாங்கு பாடுதம்மா, கார்கால மேகங்கள் மழை கோலங்கள் போடுதம்மா, கண்ணாலே பார்த்ததுவும் தேன் சிந்தும் வானமம்மா, பெண்ணாக பிறந்து வந்து பேராற்றில் நீந்துதம்மா, பொன்மானின் மேனியிலே பூவாசம் வீசுதம்மா, பொன்னூஞ்சல் ஆடிடும் கரணாக கூந்தலம்மா, தன்னாலே கால்களும் இங்கு தாளங்கள் போடுதம்மா, பூலோகம் காணாத தேருளாவின் நகல் இதம்மா, ஓரவழி பார்வையிலே உலகம் இங்கு சுற்றுதம்மா, கண்ணோரம் வாழ்ந்திடும் முழு நிலவோ இவளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் கவிதையும் காலமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் காலமும். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? வானம் பொழிந்த பெயல் நீரால் புவியின் வனப்பு பசுமையை துளிர்விட, செழிப்புடன் வளர்ச்சி கொண்ட புற்கள் புதினம் காட்டிட, அயல் நீரால் பெருகிய வெள்ளம் ஆற்றில் ஓசையுடன் விரைந்தோட, எனினும் மினிய தீஞ்சுவை குரலில் குயில்கள் கீதம் பாட, புவனத்தின் புது பொழிவில் இன்புற்று நடைபயிலும் பாவை இவள் புதுராக மிசைத்தே கலிநடனம் புரிகின்றாள்.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் காதலை ஆராதனை செய்யும். மனதிற்கு இதமான கானங்கள் காதல் இதயத்தில் விழுந்த ஆனந்தம். காதல் கொண்டால் இரண்டு உள்ளங்கள் தூங்காமல் வாடும், இனந்தோறும் உறவாட தேடும். எங்கும் அந்த நிமிடங்களில் சுகம் கோடி காணும். ஒருவரின் காற்றில் இருவராய் வாழும் தொடுகின்ற தூரம்தான் உலகென்று வாழும்.

ஆர்டி தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் என்றாலே நேயர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் காணும். குடை கொண்டு வந்தேன் கையில் அதை தாண்டி விழுந்தாய் எண்ணில், காதல் மழையாய் அதை தாண்டி விழுந்தாய் எண்ணில், தூக்கம் தொலைந்து கொள்ள கண்கள் கொதித்து நின்றேன், காலை விடிந்து கொள்ள உன்னை நினைத்து கொண்டேன், தீராத காதல் உன் மீது கொண்டேன், உன்னை தானே எந்தன் உயிராக கண்டேன், குளிர் காற்று கூட என்னை சுட்டுக் கொள்ளும், உன்னை தானே எந்தன் மனம் தேடிக்கொள்ளும், கனவெல்லாம் நீதான் அடி வாழ்கின்றாய், உன் அடி தேடி பெண்ணே நான் வாழ்கின்றேன், என் பாவையுந்தன் பாத அடி தேடித்தானே நான் வாழ்கின்றேன்.

தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானும். உங்கள் மனம் கணக்கு கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கானும். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. நிழல் என்பது ஒரு நிறம் போன்றது, அது மாறும் தன்மை கொண்டது. அதே போல்தான் மனித வாழ்க்கையில் நிஜம் என்பதும் மாறும். பொய் என்பதும் நிஜமாகும். புரியாத உறவு புதிராக இருக்கும். புதிரான உறவு புரிகின்ற போது புதிதாக இருக்கும். உயிரோடு இருப்பதையும் தொட்டு உணர்ந்து நம்ப வைக்கும். வியப்பும் திகைப்பும் நிறைந்து மனதை தொலைய வைக்கும்.

இசையின் நிதியத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் நிதியத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில்

நான் நினைக்கின்றேன். கூண்டுக்குள் கிளி போலே உன் நினைவில் தவிக்கின்றேன். முகம் காட்டும் பௌர்ணமி மௌனமீனும், வெளி பேசும் வார்த்தைக்கு அத்தமீனும், மோகத்தில் போகும் என் மனதில் உன்னால் சோகங்கள் வந்து குவிகின்றதே. யாருக்கும் சொல்ல முடியவில்லை, எனக்குள்ளே காதல் இருந்து வருகின்றதே. காதிலே கேட்காத சத்தம் உண்டு, மௌனத்தில் அழகான காதல் உண்டு. முடி ஒன்று உண்டு, உன்னோடு என்று இருக்கின்றேன் பெண்ணே, காதல் வெளியோடு இன்று.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பழைய பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதிற்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம். நீ கொஞ்சி பேசும் போது என் கோபம் குறையுதே, நீ ஓர பார்வை பார்த்தால் உள்ளம் உருகி போகுதே, உன் சிரிப்பில் நான் சிதறி போகிறேன், உன் காதலில் நான் கரைந்து என்னை மறந்தே போகின்றேன், உன் மீதான ஏக்கங்கள் அது என் நெஞ்சில் என்றும் தேங்கி நிற்குதே, உன் சிவந்த கன்னம் என்னை துட்டுலுக்குதே.

நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் காணும். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன்.

0: நேர்கள் இதுவரை ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையும் காலத்தோடும் இழந்திருந்தீர்கள். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய.
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 11265 Fraser Street, Vancouver, Canada.
1: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
2: மேலதிய தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் GRT தமிழ் ஒலி. தமிழொலியில் பிறந்த நாள் வாழ்த்து. தாயத்தில் கிளிநொச்சியிலும் பிரான்சில் வசித்து வரும் பரந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அருண் தனது 10வது பிறந்த நாளையும், மற்றும் ஹரிபிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் கைலாஸ் 8வது பிறந்த நாளை தம்பி விக்னேஷுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள். கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் அருளோடு 12வது தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று தங்கள் இருவரின் பிறந்த நாளை இன்று வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அருண் கைலாஸ் செல்வங்களை வாழ்த்தி மகிழ்வோர்கள் அன்பு அப்பா, அன்பு அம்மா, அம்மம்மா, அம்மப்பா, அப்பம்மா, தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் முட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இந்த பிறந்தநாளை கொண்டாடும் கைலாஸ் அருண் இருவரும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போற்றும் பிள்ளைகளாக வாழ வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் டிஆர்டி தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள். டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் பெல்ஜியத்தில் வசிக்கும் எமது அன்பின் நீர்கள் வில்வராஜ் சிவராணி குடும்பத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலைக்கு வருகின்றனர்.

கண்டுபிடி கண்டுபிடி. என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. அந்த வேலை கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக முதல்ல முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அடுத்து ஊரொன்றை கண்டுபிடிப்போம். நான் விபி அவர்கள் அதை செய்கிறபடியால் அவர் அந்த ஊரொன்றை கண்டுபிடிக்கிறது. அவர் தானாக அந்த ஊர்களை கண்டுபிடிக்க அந்த நிகழ்ச்சியை செய்கிறபடியால் நான் அதை தயாரிக்கவில்லை. ஊர் மற்றும் முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அதாவது நாங்கள் மறந்துவிட்ட சொற்கள், இப்போ கடந்த காலங்களிலே நாங்கள் மறந்துவிட்ட சொற்கள், இல்லை நாங்கள் பாவிக்காமல் இருக்கலாம், முதியோர்கள் பாவித்த சொற்களை நான் கேட்கின்றேன். இரண்டாவது பகுதியாக பாட்டும் பைந்தமிழும். மூன்றாவது பகுதியாக பதில் சொல்ல வா. பதில் சொல்ல வா. ஒன்று பதில் சொல்ல வா, பதில் சொல்ல வா நீங்கள், அதாவது நீங்கள் பதில் சொல்ல வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் பதில் சொல்லவா நான் என்ற அர்த்தம்தான் இது. அடுத்து மூன்றாவது பகுதியாக நான்காவது பகுதியாக அந்தாதி. கடந்த வாரம் தந்தது போலவே இரண்டாவது கடந்த வாரம் எல்லோருக்கும் கொஞ்சம் விருப்பமாக இருந்தது, எல்லோரும் வாழ்த்தும் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே அதை மீண்டும் உங்களுக்காக இன்றும் அதே தரவுகள் தான். சரி, இன்று நாங்கள் மறந்த சொற்கள், அதாவது முதியோர் சொல்லு, முதியோர் சொல்லுன்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு அதாவது அந்த எல்லோரும் ஓலை வீட்டில் வாழ்ந்திருக்கிறீர்கள் இல்லையா கடந்த காலங்களில். இப்போ நாங்கள் நீங்கள் வாழாவிட்டாலும் அதற்கு முதல் உங்களுடைய அம்மா அப்பா வாழ்ந்த காலங்கள், முதியோர்கள் வாழ்ந்த காலங்களில் கட்டாயம் ஓலை வீட்டில் தான் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அந்த வகையிலே ஓலை வீடு வேந்து, அதாவது வேயிரன்னு சொல்றது, ஓலை வீடு அந்த வேயிரன்னு சொல்றதானே, அந்த வேந்து முடிவின் போது, முடிக்கிற நேரத்தில், முடிகிற போது முகடு கட்டுவதற்காக, அந்த எல்லாம் வேந்து கொண்டு போகும்போது நடுவில் ஒரு முகடு போடுவார்கள். அந்த முகடு கட்டுவதற்காக முகட்டு வளைக்கூடாக, முகட்டு வளைக்கூடாக, அந்த முகட்டில் வந்து ஒரு வளை இருக்கு, அந்த வளைக்கூடாக செருக்கப்படும் தடி, செருக்கப்படும் தடிகளுக்கான அல்லது தடிக்கான பெயர் என்ன, தடிக்கான, அதாவது தடிகளுக்கான அல்லது அந்த தடிக்கான பெயர் என்ன பெயர். அதாவது இன்னொரு முறை சொல்கிறேன், ஓலை வீடு வேந்து முடிவின் போது, வேந்து வேந்த பின், ஓலை வீடு அப்படியே வேந்து ரெண்டு சைட்டாலும், ரெண்டு சைட்டும் நாலு சைட்டாலும் வேந்து கொண்டு போவார்கள். வேலை முடிவு நடுவில் முகடு கொண்டு போடுவார்கள். அந்த முகடி, அந்த முகடு கட்டுவதற்காக முகட்டு வளைக்கூடாக செருக்கப்படும் தடிகளுக்கான அல்லது தடிக்கான பெயர் என்ன பெயர்?

0: அந்த வேலையை இப்பொழுது நீர் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம் அம்மா. நன்றி
1: நன்றி. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் சிறப்பாக முடியும். சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். மனமாற இதய நிறைந்த வாழ்த்துகளால் வாழ்த்திக் கொண்டு அதே வாரில் கண்ட எங்கள் சிவராணி வில்வராஜ் அவர்களுக்கு இதே நிறைந்த நல்ல வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் சொன்னே அப்படி மேஞ்சி மேஞ்சி வந்த உடனே அப்படியே அந்த மேல வந்தோடனே மூன்று தடி சீவி சீவி அப்படி சீவி போட்டு அதுக்குள்ள நேர வேலை சுத்தி சுத்தி கட்டுறது அப்படின்ற பேரை தான் நீங்க கேட்குறீங்க.
0: அப்படின்ற
1: பேர் வந்து முகடு கட்டி போடும் மக்கரை மக்கரை என்று சொல்லி அதை அங்கே செடி செடி கட்டுறது சொல்லுவேன்.
0: ஓகேம்மா, பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் பதில் சரியாண்டு.
1: வேற வேறு இருக்கலாம், இது எனக்கு தெரிஞ்சபடியா சொல்லுகிறேன்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி ஷியாமலா.
2: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அரோன் கைலாஷ் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நானும் இரட்டை செல்வங்கள்
0: இரட்டை செல்வங்க இல்ல, இப்ப வேறு பேர தகப்பனுடைய பெற்றோருடைய பெயர் வேறு பேரா இருக்கிற அவர்கள் சகோதரங்களாக இருக்கலாம்.
2: இல்ல, வயசும் 10 மட்டும் தான் நீ சொன்னவே.
0: ஓம் ஓம் ஓம்.
2: இல்ல, நான் முதல் வல்ல வானொலி கேட்கல, இப்ப வேலையில நின்றுதான் கதைச்சேன். யாரோ வந்து இரட்டை செல்வங்கள் இருந்து நானும் அப்படித்தான் பாதிக்கிறேன்.
0: இரட்டை செல்வம்னா 2 வயசு வித்தியாசமாக இருக்கே.
2: வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அவர்கள் எல்லா கலையிலும் சிறந்து விளங்கணும் என்று வாழ்த்திக்கொண்டு அதனை வானிலை கொண்டு சிவராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி ஷியாமலா.
2: நானும் வக்கரை என்று சொல்றேன்.
0: யோகேஸ்வரியம்மா சொன்னது சரி என்று ஆமோதிக்கிறீர்களா?
2: சரி என்று ஆமோதிக்கிறேன் நானும்.
0: ஓகே, பார்ப்போம் ஷியாமலா. நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் மதனி மோகன்.
3: என்ன திருப்போ
0: இல்ல பத்மராணி இல்ல முதல் வணக்கம் சொல்ல எனக்கு விளங்க இல்ல உங்களோட குரல பிறகுதான் விளங்கி கொண்ட. என்ன சிரிப்புன்னு கேக்கும் போதுதான் பத்மானியம் கண்ணு தெரிஞ்சதா? சரியா? ஓகே
3: சரி. நானும் ஆமோதிக்கிறேன்.
0: ஆமோதிக்கிறீங்க மக்கர் என்றா? ஓகே, நன்றி பத்மானிக்கா.
3: கைலாஷ் அரோனுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து
0: என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா. நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமா இருக்கிறோம் சரோ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களே நலமா இருக்க வேண்டி கொண்டு முதல் வாழ்த்து சொல்லிட்டு
0: சொல்லுங்க.
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஷ் இரு செல்வங்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் படித்து பட்டங்கள் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்து கொண்டு இதை வானொலிக்கிறதுக்கு வந்த சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றி இளம் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நானும் அந்த இதுக்கு வந்து பக்கரை என்று ஆமோதிக்கிறேன். யுவசரியம்மா
0: சொன்னது
4: கேள்விப்பட்டா யுவசரியம்மா சொல்லது எனக்கு சும்மா சிரிப்பு வந்தது. அவங்கட அப்பாக்கள் அது வந்து அப்படித்தான் சொல்றவை, அப்படித்தான் அந்த கிராமப்புறங்கள்ல அப்படித்தான் வீடு கட்டுற, அப்ப அது இப்படித்தான் சொல்ற. ஆனா அது ஞாபகத்துக்கே வேற இல்ல.
0: ஆனா
4: இப்ப யுவசரியம்மா சொல்ல ஞாபகம் வந்துச்சு.
0: எப்படியோ இப்ப எங்களுடைய முதியவர்கள் காலங்கள்ல இப்படியான வீடுகள் தானே, ஓலை வீடுகள்
4: அப்பேக்கு அந்த வீடு தானே அந்த அப்படித்தான் அதை சொல்றதே. பக்கரை போடணும், பக்கரையை போடுங்க அப்படி இப்படி என்று அப்படி அந்த சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு.
0: சிறிய
4: வயதுல அது ஞாபகத்துக்கு வரையில யோசிக்கமா ஞாபகப்படுத்தி
0: போட்டேன். அதுக்குதான் முதியவர்களால்
4: நன்றி
0: சாரோ.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி. சர்க்குணம்.
0: வணக்கம் சர்க்குணம் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
5: நலமா இருக்க. அதே போல நீங்கள் அன்பு உள்ளங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் எங்கட அப்பாஜி ஐயாக்கள் இருந்து வாழ்ந்த வீடு வந்து ரெண்டு வீடும் தலவாசல் குசினியே ரெண்டு ரெண்டு இது ரெண்டும் 150 பன ஓல மட்ட ஓல வட்டி மேயற ரெண்டு வீடும் ஒரு நாளில
0: மேயறது.
5: அப்ப ஐயாக்கள் 6 பேர் 7 பேர் இருந்து வளர்ந்த வீடு, நாங்களும் அதில இருந்து வளர்ந்த நாங்கள் ஓலவட்டி கரம் போட்டு ஆண்டு ஆண்டு நிறமே மிதிக்கு கொண்டாந்து பாடம் போட்டு தோட்டத்துக்கு வீடு கொண்டாந்து பாடம் போட்டு மேயறது. காலம் அப்படிய 4 மணிக்கு வீடு எல்லாம் தண்டு எல்லாம் தூசி எல்லாம் தட்டி விட்டுடுவோம். ரெண்டு 4 பேர் வரிவினை மேயறதுக்கு ரெண்டு வீடும் மேய்ஞ்சு ஒரு 2 மணிக்கு வீடு மேய்ஞ்சு கட்டுறது வக்கரம் மட்டின்றது. ரெண்டு மூன்று 6 மட்டை ரெண்டு அறியாலையும் குத்துறது, குத்தி போட்டு கயிறு நாரிலையும் ரெண்டு
0: கட்டி
5: பனமட்டையிலையும் ரெண்டெல்லாம் மற்றது தனியாக பனமட்டையெல்லாம் கூடுதலாக ரெண்டு பனமட்டை ரெண்டு கூரா ரெண்டு போட்டு அப்படியே குத்துவாங்க. குத்தி போட்டு மற்ற குத்தூசி அதில் இடக்கிட ஓல மூண்டோட அடுக்கி போட்டு ஒரு கட்டு கட்டு சுட்டு வர வேணும் என்ன கீழே இருந்து. மற்ற வீடு மேய்ஞ்சு முடிஞ்ச பிறகு வீட்டால இறங்கி வாசல் இதில் அந்த ஓல தளிரில் என்ன காமாட்சி விளக்க ஏற்றி அந்த விளக்கால அந்த ஓல தளிரில் நெருப்பு வைக்கிறது. அப்ப நாங்கள் வீடு வீடு எரியுதண்டு கத்த போதண்ட அவை அணைப்பினோம். அது ஒரு நாணமா அது என்ன அந்த அது அது மேயறவே அதை செய்கிறது. நாங்கள் ஐயோ வீடு எரியுது வீடு எரியுது வீடு அப்படி எழுதாண்டோட என்ன அந்த அதை அதை என்ன அந்த ஓலத்தலைப்ப தண்ணி வாளி வச்சிருப்பினா இல்லை நினைக்கிற நினைச்சி ரெண்டு ரெண்டு போட்டு தண்ணியை தெளிச்சு போட்டு போய் எல்லாரும் குளிச்சு கிழிச்சிட்டு உலர்ந்து போட்டு 5-6 உள்ளியல் நாங்கள் ஒரு 20-25 சாப்பிடுவோம் இருந்து உள்ளது பாயில வேப்ப
0: மரத்துக்குள்ளேன்னு.
5: ஐயா ஐயாக்கள் இந்த வீடு அந்த வீடுல நாங்கள் நானும் இருந்து 14 வயது மட்டும் வளர்ந்தான் பிரதான் பேர் வீடு எடுத்து போனது அந்த ஞாபகம் வந்துட்டது இன்றைக்கு. அப்பாஜியும் இருந்தவா அப்பாச்சி நாங்கள் எல்லாரும் எல்லா பெரியாக்கள் இந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்தான் எல்லாம் இதன்றது எல்லாம் கலப்பேல் என்ன நூகங்கள் அதுகள் எல்லாம் தோட்டத்துக்கான வீடு கொண்டாந்து வைக்கிறது ஓடுறதுன்றது அந்த அந்த கணிப்பம் என்ன எங்கட பெரியாண்ட மகன் தான்
0: இருக்கிறேன். ஓகே இப்பவும் அதே அந்த குடிசை மாதிரி அந்த தோட்டத்துக்கு அப்படித்தானே இருக்குமே இந்த தோட்டங்களுக்கு
5: பின்னால
0: கோபா ரெய்னிங் காலேஜுக்கு பின்னுக்கு
5: பின்னால தோட்டம்.
0: ஓகே ஓகே.
5: அதான் ஞாபகம் வந்துட்டது.
0: அதான் ஓடி ஓடி வந்து உங்களோட அம்மாவை கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் என்ன.
5: ஒரு கல்யாணம் விட்டு நாளைக்கு கல்யாணம் விட்டு லண்டன்ல இப்ப கால ஒழிக்கிட்டு
0: போட்டுனா. சரி சரி, நன்றி
5: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம்.

0: நல்லது நேர்களே, பதில் சரியான பதில். வக்கர என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் முதல் வந்து யோக தெரியுமா, அதான் அந்த ஒரு வயசு போனவர்கள் தான் இதை முதலில் கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் அந்த காலங்களில் தான் இந்த இதை அப்படி சொல்லுவார்கள், வக்கர என்று. ஆகவே வாழ்த்துக்கள்மா. அதனைத் தொடர்ந்து ஷியாமலா, தொடர்ந்து பத்மானியக்கா மற்றும் சரோ, இறுதியாக சர்க்குணம் அவர்கள்.
1: கண்டு பீடி அவனை கண்டு பீடி, நெஞ்சை களவாடி ஓடிவிட்டான் கண்டு பீடி.
0: உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சரி இப்பொழுது இரண்டாவது பகுதியாக பாட்டும் பைந்தமிழுக்கு செல்லுவோம். பாட்டும் பயந்தமிழுக்கு இவருடைய பாடல் வந்து கஸ்தூரி மஞ்சள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்திப்பூ அல்லிப்பூ என்ற பாடல். கஸ்தூரி மஞ்சள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்திப்பூ அல்லிப்பூ என்ற பாடல். இந்த பாடலூடாக நான் தரவுகள் தருவேன். நீங்கள் அதற்குரிய சொற்களை எடுத்து வைத்தால் நிச்சயமாக நான் கொடுக்கிற தரவுக்குரிய பதிலை உங்களால் வெகு விரைவாக கூற முடியும். இதோ பாடல்.

நேரம் சரியாக 5:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. கண்டுபிடிக்கு இரண்டாவது பகுதியாக பாடல் ஒன்றை கேட்டிருந்தீர்கள். கஸ்தூரி மஞ்சள் திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம்பூ என்ற ஒரு அருமையான அழகான பாடல். அந்த வேளையில் இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அருண் ஹைலாஸ். இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் பிள்ளைகளாக வாழ வாழ்த்தி கொண்டு நியத்திலத்தை மாலைக்கு எடுத்து வந்த பெல்ஜியத்தில் வசிக்கும் எமது அன்பு நேர்கள் வில்வராஜ் சிவராணி தம்பதிகள், இவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள்.

நல்லது நேர்களே, இப்பொழுது பாடல் ஊடாக உங்களுக்காக தரவை கொடுக்க போகிறேன். அந்த தரவின் ஊடாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதாவது பாடல் ஊடாக வருகின்ற பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது முதலாவது தரவாக வருகின்றது, மனிதனின் தேவை அனைத்தையும் தரக்கூடிய வலிமை கொண்டது. மனிதனின் தேவை அனைத்தையும் தரக்கூடிய வலிமை கொண்டது பாடலில் வந்தது, அது எது?

0: மனிதனின் தேவை அனைத்தையும் தரக்கூடிய வலிமை கொண்டது. அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி.
1: பாட்டு வெரி வெரி கண்ட ஊடிட்டு.
0: பாட்டு வெரி வரவில்லையா?
1: ஆமா
0: வரி வராததுதான் நினைக்கின்றேன். பாடல் வரி, ஆமா நான் பாடல்ல இருந்து கேட்டு கேட்டுதான் எழுதினது. இல்ல ஆங்கில எழுத்துக்களால், ஆங்கில எழுத்துக்கள்ல வந்த இருந்தபடியா வெறும் பாருங்கள், ஆங்கில எழுத்துக்கள்ல வெறும் தமிழ்ல வராது, ஆங்கில எழுத்துக்கள்ல வெறும் பாருங்க.
1: பூவில வருமா?
0: இல்லை பூவில வராது.
1: தேன்?
0: இல்லை.
1: சரி, நன்றி நன்றி.
0: ஓகே நன்றி.
1: பாட்டு வெரி வேற.
0: அப்ப திரும்ப போட வேணுமா பாடல? பார்ப்போம். யாராவது
1: சொன்ன
0: மஞ்சள் என்ன கஸ்தூரி மஞ்சள் திரைப்படத்திடம் பெற்ற பாடல் என்று சொல்லி இருந்தேன். அப்ப நீங்க கஸ்தூரி மஞ்சள் எடுத்து ஒரு கப் போட்டு வங்கால கேட்டு பார்த்தா தெரியும். அப்ப கேட்கும் போது நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா.
0: ஆம் உங்களுக்கு வருகிறதா வரிகள்?
2: ஓ பாட்டு வெரி வருகுது.
0: தமிழ் எழுத்துல வருகிறதா?
2: ஓ தமிழ்ல வருது.
0: சரி ஓகே.
2: எனக்கும் இதுக்கு என்ன கேள்வி?
0: கேள்வி, மனிதனின் தேவை அனைத்தையும் தரக்கூடிய வலிமை கொண்டது.
2: செல்வமா?
0: இல்லை. இன்னொன்று சொல்லலாம்.
2: இன்னொன்று சொல். வலிமை தரக்கூடியது என்ன?
0: மனிதனின் தேவை அனைத்தையும் தரக்கூடிய வலிமை கொண்டது.
2: நீரும் வந்தது, நீரே சொல்லலாம்.
0: இன்னும் வந்தது, வேற ஒன்று வந்தது, இன்னும் ஒன்று வந்தது.
2: சரியா, பின்னால வாராக்கள் சொல்ல.
0: ஓகே நன்றி ஷியாமலா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். பாடல்ல வந்தது மனிதனின் தேவை அனைத்தையும் தரக்கூடிய வலிமை கொண்டது. அந்த வேலையை இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் கைலாஸ் எல்லா செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். இவ்வேளையில வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ஜோதா. எனக்கும் தெரியே இல்ல.
0: ஓ அப்ப
3: என்ன? ராஜாங்கம் வருமா?
0: இல்லை ராஜாங்கம் இல்லை. என்ன சொல்லுங்கள்.
3: இன்பம் அது வராது என்று தெரியும். ஆனா
0: இல்ல, இன்பமும் இல்ல. ஓகே நன்றி நன்றி வணக்கம்.

0: இப்பொழுது வந்திரு பவனையும் வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா. நான் வந்து சொல்றேன், காற்று வருமா?
0: இல்லை, காற்றும் வராது.
1: வலிமை கொண்டது.
0: இன்னொன்று சொல்லுங்கள் சாரோ.
1: காற்று, நீர், அதுகள்லாம் வேறு என்ன?
0: இன்னொன்று வந்தது முக்கியமானது.
1: ஒளி?
0: இல்ல இல்ல, அது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கும். இப்ப சொன்னது அத்தனைக்கும் பொதுவாக பொதுவானதாக இருக்கும். அது நான் விளக்கமும் கொடுத்துட்டு. இல்லை சார், நன்றி.
1: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: என்பது
0: சரியான பதில். அப்ப இத நீங்க காணவில்லையா? முதல்ல
2: கண்டன அதை யோசிக்க இல்ல.
0: அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் எங்களுக்கு எந்த இதுக்கும் எங்களுக்கு ஒரு வலிமையை தரக்கூடிய இயற்கையாலதான் எல்லாம் உருவாகுது. என்ன
2: சரிதானே?
0: வாழ்த்துக்கள் ஷியாமலா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பத்மானி அக்கா.
3: கேளுங்கோ.
0: இதை காணாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை எனலாம். இதை காணாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை எனலாம். அதாவது யாரும் இல்லை என்று சொல்லலாம். எல்லோருக்கும், எல்லோரும் இதை கடந்துதான் போவார்கள். இதை காணாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை.
3: கண்ணீர்.
0: கண்ணீர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: நேரம் சரியாக 5:37. அடுத்த தரவு. சந்திரனை கண்டு அள்ளி மலர்வது போல மின்னலை கண்டு மலர்வது. சந்திரனை கண்டு அள்ளி மலர்வது போல மின்னலை கண்டும் மகளும் ஒரு பூ. வணக்கம்.
4: வணக்கம் ராஜினி அல்வம். நீங்க நலமா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் ராஜினி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் நலம். இன்று பிறந்த நாளை காணும் இரு குட்டிகள் சகோதரங்களுக்கு, ஹைலாஸ்
0: ஆரோன்,
4: இவருக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதை கொண்டு வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றிகள்.
0: நன்றி ராஜினி.
4: இப்ப நீங்க என்ன கேட்டீங்க கேள்வி?
0: சந்திரனை கண்டு எது மலரும்?
4: சந்திரனை கண்டு இல்லாத நிறைய பூ.
0: சூரியனை கண்டு எது மலரும்? அதே போல மின்னலை கண்டு ஒரு பூ மலரும்.
4: இப்ப கேள்வி என்ன? மூன்று சொல்லணுமோ?
0: மின்னலை கண்டு மலர்வது.
4: மின்னலை
0: கண்டு மலர்வது.
4: மின்னலை கண்டாலும் மலரும்.
0: ஓ, அப்படி ஒன்று இருக்கிறது. ஒரு பூ.
4: அத்தி பூவா?
0: இல்லையே.
4: என்னோட நிறைய பூ கிடக்குது.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா.
2: இதுவும் பூத்தானா?
0: ஓ, இதுவும் பூத்தான். ஓமோம், பூவேதான்.
2: தாளம்பூவா சொல்லி பாக்குறேன்.
0: தாளம்பூ என்பது சரியான பதில். இந்த மின்னலை கண்டு மலர்வது தாளம்பூவா? ஆமா.
2: நன்றி.
0: நன்றி, நன்றி ஷியாமலா. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம். என்ன பூண்டு பாபம்?
0: சொல்லிட்டாங்க தாளம்பூ. ஷியாமலா சொல்லிட்டார்.
5: அடுத்த கேள்வி.
0: அடுத்த கேள்வி. அடுத்தது நான் பூ சொல்ல மாட்டேனே. சரி, உங்களுக்கான தரவு. சங்க காலத்தில் மக்களின் பயன்பாட்டிற்கென அமைக்கப்பட்ட நீர் நிலை. சங்க காலங்கள்ல மக்களின் பயன்பாட்டிற்கென அமைக்கப்பட்ட ஒரு நீர் நிலை.
5: ஊர் ஊரணி.
0: ஊரணி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் சோபி.
0: வணக்கம் வதனி மோகன். நலமா இருக்கிறீர்களா?
6: நலமாக இருக்கிறேன். தாளம்பூக்கு தான் ஓடி வந்தேன். சரி போட்டு
0: தாளம் போய் கொண்டு போய் விட்டாரு. யாரு? ஷியாமலா.
6: ஷியாமலா ஷியாமலா.
0: அடுத்து ஊரணியும் போய்விட்டது.
6: அதான் பாப்போம். இனி
0: ஓகே. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரின் சிறப்பு பெயரின் முன்பகுதி. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரின் சிறப்பு பெயரின் முன்பகுதி.
6: நடிகர் நடிகர கேக்குறீங்களா?
0: ஆமாம்.
6: ஐயோ அந்த பழம்பெரு நடிகர நான் எழுத இல்லையா? நான் பேர் அதுல எழுத இல்ல. நன்றி வணக்கம். நான் அதை எழுதவில்லை
0: எழுதவில்லை
6: எழுதவில்லை எழுதவில்லை.
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: நானும் எழுத இல்ல.
0: அப்படியா?
7: வேற இல்ல எனக்கும். என்ன
0: என்ன தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரின் சிறப்பு பெயரின் முன்பகுதி. ரஜினிக்கு பழைய பெயர். ரஜினிக்கு சூட்டி வைத்த பெயர் தமிழ் பெயர் வந்து தமிழ்நாட்டில் தானே வைக்கப்பட்ட பெயர். ரஜினிக்கு ரஜினிக்கும் இன்னொரு பெயர் இருக்கலாம். அதை கண்டுபிடியுங்கள். வணக்கம். இல்ல ரஜினிக்கு நாயர் என்று சொல்றீங்களா? இல்ல
8: நாயகன் என்று படம் வந்ததானே கதாநாயகன் என்று சொல்றானே. அப்படி யோசிச்சார்.
0: ஆஹா
8: அப்ப பிழைன்றீங்க.
0: பிழை.
8: சரியா மீண்டும் பாருங்க.
0: ஓகே நன்றி ஷியாமலா.
8: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: ஓ ஷியாமலா என்ன பேர் சொன்னவா?
0: நாயகன் என்று சொல்லி இருந்தார்.
9: நாயகன். ஓ அது தவறு உண்டு எனக்கு தெரியும். பொன்னெண்டு வருமா?
0: இல்லை.
9: உண்டு

0: தெரிஞ்சு எனக்கும் தெரியலம்மா. சரி
1: நன்றி, வணக்கம். இவர் பழைய நடிகர் ஒரு ஆள். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.

0: வணக்கம்.
1: பாகுவதர்.
0: வணக்கம். யார் யார் நீங்கள்? நீங்க சொன்னதே எனக்கு விளங்கல. யார் வந்தேன்னு சொல்லல, யாவோதர்னு சொல்லி இருந்தார். அவர் சரியாக சொல்லவில்லை. வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி.
0: வணக்கம் ராஜினி. யார் வந்தேன்னு தெரியுமா? முதல்ல
2: அவர் பேர் சொல்லு.
0: யாருன்னு தெரியல. இல்ல, அந்த இடையில அந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சொல்லு வருகிறது. கொஞ்சம் கஷ்டமான சொல்லு உச்சரிக்கிறதும், கொஞ்சம் அந்த பெயர் வந்து உச்சரிக்கிறதும் தான். இவர் தான் பழைய சூப்பர் ஸ்டார். அதுக்கு பிறகுதான் வேற இவர் ரஜினிகாந்த் அப்படி எல்லாம் வந்தது. மற்றபடிய சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் இவர் தான். பல அந்த காலத்தில்
2: பாடல வந்தது.
0: அவற்றை பெயர் வரவில்லை. அவற்றை பெயர் அடைமொழியாக வந்தது. அவற்றை பெயர் அடைமொழி, இதுதான் பெயர். அவருக்கு ஒரு சிறப்பு பெயர்னு சொன்னால் இதுதான்.
2: நான் இதுல சூப்பர் சைவர் யாரு, மற்ற பெயருக்கு தான் வந்த. நான் என்ன இன்னொரு ஆட பேர் வந்து இதுல அது சொல்ல வந்தேன். இப்ப இது வேறொரு பேருன்றீங்க. அது எனக்கு என்ன அவர் இதில் என்ன அப்படி வித்தியாசமான பேராக தெரியலையா?
0: நான் முதல் பகுதியை தான் கேட்கிறேன். அவருக்கு அடைமொழியில் வந்து இப்போ முதல் பகுதி தான் கேட்டேன். நான் பின்பகுதி இப்போ சேர்த்து நீங்கள் பதில் சொல்ல வேணும்.
2: ராஜாங்கம் அப்படி வரா?
0: இல்லை,
2: என்ன சொல்லலாம். ஏதோ அவர் சொன்னது விளங்கின மாதிரியும் விளங்காத மாதிரி இருக்கு. ஆனா இதுல ஆனா இல்லையா?
0: அதான் எனக்கு யாருன்னு தெரியல. சரி, பார்ப்போம். திரும்ப வருகிறார் என்று பார்ப்போம். அவர் சொன்னதும் எனக்கு சரியாக பதில் சொல்லி இருக்கிறார் என்ன மாதிரி தெரியுது. அவர் அந்த சொல்லிட்டு டப்பன்னு கட் பண்ணிட்டார். அதான் அது விளங்கவில்லை.
2: அவர் பேர் சொல்லல, என்ன பதில் சொல்லத்தான் வந்துட்டு டக்குன்னு நிப்பாடி போட.
0: ஆ சரி,
2: நான் என்ன ஒன்று
0: வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அது ராஜகோபால் வந்தவர்.
0: ராஜகோபால் ஏன்னா நீங்க வந்த பேரும் சொல்லாமலங்க வந்து அப்படியே பதில் அந்த வந்ததும் வராத மாதிரி சொல்லிட்டு போறேன். என்ன சொன்னவர் விளங்கினதா ஷியாமலா?
3: பாகவதர் என்றது சொன்ன மாதிரிதான் இருக்கு. பாகவதரா?
0: பாகவதர், தியாகராஜா பாகவதர். அவருடைய பழைய பெயர். சரி, அவர் சொன்னது சரி. அவருடைய பழைய பெயர் அவருக்கு குறித்து, பழைய பெயர் இல்லை, அவருக்கு அடைமொழி என்று அடைமொழியாக ஒரு பெயர். இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் ரஜினி என்று சொல்லித்தான் இப்போ இதன்றது. அவருக்கு ஒரு அடைமொழியாக பயன்படுத்தப்பட்ட பெயர் ராஜபாகவதருக்கு. எனக்கு அந்த பெயர் வருவதில்லை.
3: என்ன சொல்லுவீங்க?
0: ராஜபாகவதார் அதுதானே ராஜா? ஆமாம், தியாகராஜா பாகவதர். தியாகராஜா பாகவதர் அவர் சொன்னது ராஜபாகவதர் என்று.
3: அப்படி வரையிலே பாகவதர் என்று வந்ததா?
0: நான் கேட்டது அப்படி சொல்லல ஷியாமலா. அது நடைமொழி. அவருக்கு என்ன கேட்டேன் நான் உங்களோட கேள்வி, உங்களோட கேட்கப்பட்ட கேள்வி வந்து
3: முதல் சூப்பர் ஸ்டார் பழைய
0: தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரின் சிறப்பு பெயரை கேட்ட
3: நான்.
0: ஓ, அவருடைய சிறப்பு பெயர் ஒரு அடைமொழியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்
3: என்று சொல்றதா? அப்படி வந்ததா எனக்கு தெரியல. அல்ல, நீங்க அந்த வேற பெயர் வச்சிருக்கீங்களா?
0: இல்ல, நான் பாடல்ல வந்த பெயர் வச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் வச்சிருக்கிறேன். அவர் அவரை இப்படித்தான் அழைப்பார்கள்.
3: நம் ராஜா என்று அழைக்கிறதோ
0: இல்லை
3: ராஜ ராஜபா

0: அவற்றை பெயரை சொல்றேல, அவருக்கென்று ஒரு அடைமொழி பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது, அவற்ற சிறப்பு பெயரை தான் நான் கேட்கிறேன். அந்த சிறப்பு பெயர் என்ன பெயர்? ஓகே, நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து பத்மணி அக்கா வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்.
1: நானும் தியாகராஜபாதரை தான் கண்டுபிடிச்சேன்னா ராஜகோபாலும் தெரியும் வந்தது.
0: ராஜகோபால் வந்திருக்கிறார். ஓகே, சரி வந்து அவர் நான் வணக்கம் ராஜகோபால், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் கேட்டுட்டு சரியாக சொல்லியிருந்தால் அந்த பெயருக்கு, சரி இப்போ பெயர் தெரிஞ்சு விட்ட மாதிரி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பெயர் சரியாண்டு. அதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் தான் நான் கேட்கின்றேன். தியாகராஜ பாகவதர் என்பது சரியான பதில். அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர், ஆனால் தியாகராஜ பாகவதர் பாடலில் வரையில அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர், சிறப்பு பெயர் ஒன்று முன்பகுதி பாடலில் வந்தது. முன்பகுதியா பின்பகுதி வரையில? முன்பகுதி.
1: தெரியலையா?
0: சரி, பார்ப்போம் இந்த பதிலை யார் கண்டுபிடிக்கிறார்கள் என்று.
1: ராஜா, ராஜா
0: இல்லை, ராஜாவும் இல்லை. நன்றி பத்மணி அக்கா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, நீங்க
0: இல்ல இதை கண்டுபிடிக்கணும் கட்டாயம்.
2: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாய பசுபதி. கண்டுபிடிச்சிட்டீங்களே? ஏலிசை என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் வந்து ஏலிசை வேந்தர்.
3: வேந்தர் ஏலிசை.
0: நான் கேட்டது முன்பகுதி தான் கேட்டிருந்தேன். இழுபட்டு போகுமோ என்று பார்த்தேன், ஆனால் இழுபடவில்லை. குணநாயி பசுபதி அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் மதனி மோகன். முதல் பகுதியை தான் கேட்டிருந்தேன் ஏழிசை என்று.
1: பழம்பெரும் நடிகர்
0: உங்களுக்கான தரவை தருகிறேன். திணைகளுள், திணைகளுள் சொம்புளம் என்ற பெயரை கொண்டது. திணைகளுள் சொம்புளம், திணை திணை சொம்புளம் என்ற பெயரை கொண்டது. இப்ப திணை நான் அதை சொல்லல, அகதிணை உயர்திணை என்று அப்படி சொல்லல. இதுவும் ஒரு திணை, திணை என்று ஒரு பெயரை குறிப்பிடக்கூடியது. அந்த இப்ப அதுக்குரிய சொல்லைத்தான் நான் கேட்கின்றேன். அதாவது திணைகளுள் சொம்புளம் என்ற பெயரை கொண்டது.
1: பூக்களுக்குள்ள வருமா?
0: ஆ, பூக்களுக்குள்ள வரும்.
1: என்னது, ஜாதி பூ வருமா?
0: இல்லை.
1: திணைகளில்
0: செந்துர பூவா? இல்ல, ரெண்டு சொல்லிட்டீங்களா? பதினி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா.
4: முல்லை என்று சொல்றேன்.
0: முல்லை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து நினைக்கிறேன் எனி நீங்க ஓடி வந்தீங்க பதில் சொல்வதற்கு முல்லை என்று போல. அதனால் ஷியாமலா சொல்லிவிட்டு அதனால் சென்று விட்டீர்கள். இன்னும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்தது தரவு. திருவிளையாடல் புராணம் குறிப்பிடும் வண்டு மொய்க்காத பூ. திருவிளையாடல் புராணம் குறிப்பிடும் வண்டு மொய்க்காத பூ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி. என்ன ஷியாமலா எனக்கு முன்னுக்கு
0: வந்தோம். ஷியாமலா போய்விட்டா. சரி,
2: இது
0: முல்லையா? சரி சரி. இதுவும் ஒரு பூ, இதுவும் ஒரு பூ. திருவிளையாடல், திருவிளையாடல் புராணம் குறிப்பிடும் வண்டு மொய்க்காத பூ. எல்லா பூவிலையும் மண்ணு மொய்க்கும் தானே, ஆனா இதுல வந்து மண்டு மொய்க்காது.
2: யாதி பூவா?
0: இல்லை.
2: வண்டு மொய்க்காத பூ எத்தனை பூ இருக்குல? மல்லிப்பூ?
0: இல்லை.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: செண்பகப்பூ.
0: செண்பகப்பூ என்பது சரியான பதில்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நிலைய கலையக நேரம் சரியாக 5:56 இந்த வேளையிலே பத்மானியாக்காவை இணைத்துக் கொள்கிறேன். வெட்சப்பூடாக அவருடைய தொலைபேசி துணிக்கப்பட்டு விட்டதா? வணக்கம் பத்மானியக்கா. சரி, அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பத்மானியக்கா. அதுல இருந்தீங்க, அப்புறம் இங்க வந்துட்டீங்க? அப்படியா? ஓகே, சரி. உங்களுக்கான தரவு, பள்ளி பருவத்தில் நாம் பிடித்து தீப்பட்டிக்குள் அடித்து விளையாடியது
1: பொன்வண்டு.
0: பொன்வண்டு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். புஷ்பா தங்கத்துறையின் கைவண்ணத்தில் கண் சிமிட்டியது இது. புஷ்பா தங்கத்துறையின் கைவண்ணத்தில் கண் சிமிட்டியது இது.

0: இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி.
1: கேள்வி இருக்கா? கேள்வி சொல்லுங்க.
0: கேள்வி ஓகே. புஷ்பா தங்கத்திரையின் கைவண்ணத்தில் கண் சிமிட்டியது இது.
1: ஊதாப்பு?
0: ஊதாப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, பதிலுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் பதில் வந்திருப்பீங்கள். பதில் போன பின்பு உங்கள் தொலைபேசியை துண்டித்து விடுகிறீர்கள். நீங்கள் இணைந்து கொண்டால் நான் அடுத்த தரவை தருவேன் தானே. அடுத்து உங்களுக்கான தரவு, பௌத்த நம்பிக்கையின்படி 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது. அதாவது பௌத்த நம்பிக்கையின்படி 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது. ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது, இது பௌத்த நம்பிக்கையின்படி. அந்த வயலில் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எல்லா பூவும் இப்ப பூக்குற மாதிரி கிடக்கு. நீங்க பூ என்ன?
0: இல்லையே, சில பூக்கள் வந்து நீங்கள் வித்தியாசமாக இந்த டூரிஸ்ட் எல்லாம் போய் பாப்பினோம். இது எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பூக்கிற
2: குறிஞ்சி பூ.
0: அதே போல இந்த பூ குறிஞ்சி. ஆனா இது இந்த பழம் இப்பவும் இருக்கிறது. பழம் இருக்கிறது. ஆனால் பூவும் பூர்க்கும், ஒவ்வொரு வருடம் பூர்க்கும். ஆனால் நான் கேட்டது பௌத்த நம்பிக்கையின்படி.
2: எழுதி
0: வச்சிருக்கலாம்.
2: 15-20 பூக்கு மேல
0: வந்தது. நன்றி ஷியாமலா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சொல்றது.
0: வணக்கம் மசி, எங்க போனீங்க?
3: வாழ்த்துக்கள்
0: வசி. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: எங்களுக்கு மிக சந்தோஷம். இப்ப உங்களை குரலை கேட்டது மிக, அதாவது குரலை நான் கேட்க முடியல. டப்பன் வந்து டப்பன் மின்னல் வந்து மின்னல்ல போன மாதிரி இருக்குது. குறியீட்டு வடிவத்தில் முதலில் தோன்றிய இசை வடிவம். குறியீட்டு வடிவத்தில் முதலில் தோன்றிய இசை வடிவம்.
4: அப்ப இதுல பூ வராதா?
0: இல்ல, இது பூ இல்ல.
4: என்ன ஊடிப்பட்ட பூ இருக்கு? இசை வடிவம்.
0: குறியீட்டு வடிவத்தில் முதலில் தோன்றிய இசை வடிவம். இது சுகமான பூக்களை. இப்ப நீங்கள் அந்த பூக்களையும் எழுதி இருக்கலாம், பிறகு மிச்சத்தை அப்படியே மற்றதெல்லாம் எழுதி இருக்கலாம். ஆனா பூக்கள் தான் நிறைய.
4: என்ன
0: சொன்னீங்க? ஞானமா? இல்ல, நான் இசை வடிவத்தை தான் கேட்டேன். என்னது? அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: தாளம்.
0: தாளம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: இசை வடிவம் அது சரி. முதல் அந்த என்ன பூ? அந்த சிங்கள ஒரு பூ.
0: பௌத்த நம்பிக்கையின்படி சிங்கள பௌத்தர் வந்து சிங்கள மண்டியில தானே பௌத்த மண்டி நிறைய இருக்கிறது.
1: செந்தூர பூவா?
0: இல்ல, அத்தி பூ.
1: நீங்க ஒரு படமும் இருக்கின்ற மாதிரி எனக்கு சொன்ன இருந்ததை நான் யோசிச்சுட்டு.
0: பழம். பழம். பழம். அத்திப்பழம்.
1: அத்திப்பழம் நிறைய கிடக்குங்கிற மகன் வீட்டு கொட்டுது நிறைய.
0: அது நல்லது, சாப்பிடறதுக்கு நல்லது. அது மருத்துவ பழம் உண்டு.
1: ஓ, அன்றைக்கு எனக்கு ஒரு 30 பழம் கொண்டு வந்தேன்.
0: இனிப்பும் வாங்கி சாப்பிடுவேன். நல்ல இது நேரம் சரியாக 6:03 இன்று நேரத்தையும் தாண்டி போய்விட்டது. இன்னும் கேள்விகள் இருக்கின்றன. அந்த மேலே இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அரோன் மற்றும் கைலாஸ். இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு இவ்வேளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம் பத்மணி அக்கா. சிற்றூர் இங்கே வேற்று மொழி சொல்லாக வந்துள்ளது. சிற்றூர் ஒன்று வேற்று மொழி சொல்லாக வந்திருக்கிறது. கிராமம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. சிற்றூர் தானே கிராமம். நன்றி பத்மணி அக்கா. அடுத்த தரவு

0: அடுத்தது மலர் இருக்கு, அதாவது மலர்றதுக்கு மதிக்காக காத்திருப்பது. மதி என்பது இதுக்கு, இதுல நீங்கள் அதை மதி என்பதை எதுவாக நினைத்தால் இதை நீங்கள் பதிலை கண்டுபிடிப்பீர்கள். மலர்வதற்கு மதிக்காக காத்திருப்பது எது? ஷியாமலா வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா.
1: அது அல்லிப்பூவா?
0: அல்லிப்பூ என்பது சரியான பதில். மதி என்பது சந்திரன், சந்திரனை கண்டு மலர்வது அல்லி. அது முதல் வரையில நான் உதாரணம் காட்டி இருந்தேன், சந்திரனை கண்டு மலர்வது அல்லி. இல்ல இல்ல இல்ல இல்ல. வாழ்த்துக்கள், நன்றி ஷியாமலா, நன்றி. வணக்கம். அடுத்து எமது புலன் உணர்வுகளில் ஒன்று பாடல்ல வந்தது. எமது புலன் உணர்வுகளில் ஒன்று பாடல்ல வந்தது.

0: வணக்கம்.
1: அவருடைய தொலைபேசி துணிக்க பட்டுவிட்டது.
0: மென்னும் இணைந்து கொள்ளுங்கள். எமது புலன் உணர்வுகளில் ஒன்று பாடல வந்தது. வணக்கம்.
2: வணக்கம். டக்கண்டு எடுத்தன் வந்துட்டு.
0: என்னது? புலன்களில் நாங்கள் எதை எதனால் உணர்வோம், எது அது என்று சொல்ல வேண்டும் நீங்கள்.
2: இப்ப மூக்காலை வாசனை உணர்வோம்.
0: சரி, பதில சொல்லுங்கள். என்னண்டு
2: வாசனை
0: என்பது? சரியான பதில். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து வதனி மோகன், என்ன வாசனை ஒண்ணு வந்தீர்களா? போய் தள்ளுதா? சரி சரி, ஓகே. உங்களுக்கான தரவு, பாடலில் உள்ள இச்சொல்லுடன் வாடி சேர்ந்தால், பாடலில் உள்ள இச்சொல்லுடன் வாடி சேர்ந்தால் ஏறுதழுதலுக்கான காளைகள் மைதானத்துக்குள் வரும் வழி. பாடலில் உள்ள இச்சொல்லுடன் வாடி சேர்ந்தால் ஏறுதழுதலுக்கான காளைகள் மைதானத்துக்குள் வரும் வழி. இது இது வந்து ஒரு சுகமான பதில் தான், சுமருமே ஒரு சின்ன பதில் தான். ஆனா இந்த தரவைத்தான் நான் கொடுத்திருக்கிறேன் கூட, என்னன்னா நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்க, சிந்திச்சு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக.
3: ஆசையா?
0: இல்லை, நான் வலியத்தான் வரும் வலியத்தான் கேட்டேன். காளைகள் மைதானத்துக்குள் வரும் வழி.
3: மைதானத்துக்குள் வரும் வழி.
0: ஆமாம்.
3: பாடல்ல வந்ததா?
0: ஓம், அது வாடி என்றது, வாடிக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. வாடி, மாவண்ணா டீனா, வாடி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி வதனி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் வசி.
4: வாடி வாசல் இருக்கு.
0: ஆமா, வாடி வாசல். வாசல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வசி. அவருடைய தொலைபேசி வசிக்கு வாழ்த்துக்கள். அவரை, ஓகே, அவருடைய தொலைபேசியை துண்டித்து விட்டேன். அடுத்து சியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
5: அடுத்து சியாமலா அணிந்திருக்கிறீர்கள்.
0: வணக்கம்.
6: நானும் வாடி வாசலுக்கு தான் வந்தேன். நடத்தத கேளுங்க. தெரியும்.
0: ஓகே, உங்களுக்கான தரவு, சைவ நாற்பாதங்களில் இறுதி நிலை. சைவ நாற்பாதங்களில் ஞானம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா. அதுக்கு என்ன வந்ததம்மா? அதுக்கு வாசல். சரி,
0: வாடி வாசல் என்பது சரியான பதில்.
2: அதுதான் நானும் கொண்டு வந்தேன். வாசல், வாடி வாசல்.
0: உங்களுக்கான தரவு, ஆஞ்சநேயர் தன் துகம் முழுவதும் பூசிக்கொண்டது.
2: ஆங்கிலேயர் பூசிட்டது?
0: ஓ, ஆஞ்சநேயர் பூசிக்கொண்டது, முகம் முழுவதும் பூசிக்கொண்டது. துகம் என்று சொல்லலாம், முகம் என்று சொல்லலாம். ஆனா பூசிக்கொண்டது இது. ஆனால் இதின்ற பெயர் ஒரு பூ, ஒரு பூவின் பெயராக வரும். ஆமாம். செந்தூரம் என்பது சரியான, செந்தூரம்,
2: செந்தூரம் என்ன?
0: செந்தூரம், செந்தூரம் என்பது சரியான
2: பதில். கேள்வியில் எல்லாம்
0: இல்ல, இருக்குது இருக்குது.
2: நன்றி, வைக்கிறேன்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் ஜோபிகார்.
0: வணக்கம்.
7: எனக்கு ஒரு
0: உங்களுக்கான தரவுகள் தான், கேள்வியில் தான் இருக்கிறது. சுருதியின் பிறப்பிடம் பாடல்ல வந்தது அதான். நீங்க பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியாது.
7: தாளம்
0: இல்ல. இன்னொன்று என்ன சொன்னீங்க?
7: தாளம் தாளம்
0: இல்ல தாளம் இல்ல இன்னொண்டு சுருதியின்
7: பிரபதான சுருதி வேற சுருதி போட்டு சுருதி போட்டாதான் தாளம்
0: பெறும் சுருதியின் நான் புறப்படத்தை சுருதியின் சுருதி வந்து இப்ப முதல் எதால இப்ப தாளத்துக்கு முதல் இன்னொன்று
7: சரி பாப்போம் வாடி வாசலுக்கும் வந்தேன்னா அதுக்கும் சரி வரையில பாப்போமா
0: நன்றி நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
8: வணக்கம் ஜோதிதா
0: வணக்கம் சுருதி சுருதியின் பிறப்பிடம் இன்னொன்று இருக்கிறது
8: தாளம்
0: இல்ல தாளம் இல்ல தாளம் தான் சர்க்குணம் ஐயா சொல்லியிருந்தார்
8: நாதம்
0: நாதம் என்பது சரியான பதில் வாழ்த்துக்கள்
8: நன்றி
0: வணக்கம் அதனைத் தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் ஷியாமலா
9: வணக்கம் நாதத்துக்கு வந்தேன்னா அடுத்ததை கேளுங்க
0: ஆம் உங்களுக்கான தரவு வாழ்க்கை எமக்கு கொடுத்த பெரும் முதலீடு
9: வாழ்க்கை எமக்கு
0: கொடுத்த பெரும் முதலீடாக இதை சொல்லலாம்
9: செல்வமா
0: இல்லை செல்வம் அதெல்லாம் அது பிறகு பிறகு வந்தது ஆனால் எங்களுக்கு முதல் எங்களோட வாழ்க்கைக்கு முதலீடாக வருவது இது இது ஒரு முக்கியமான ஒன்று நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
2: நானும் சரியா சொல்லி சொல்றேனோ தெரியல
0: இல்லை நான் முதலீட்டை தான் கேட்கிறேன் இன்பங்கள் எல்லாம் சற்று பின்பு இல்லை அதெல்லாம் பின்புதான் எல்லாம் பின்புதான் அதெல்லாம் நாங்களாகவே எல்லாம் தேடிக்கொண்டது இது வந்து இயற்கையாகவே வந்தது இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு எமக்கு கொடுக்கிற முதல் ஒரு முதல் ஈடென்று கூட சொல்லலாம் இல்ல இல்ல நன்றி
2: நன்றி
0: வணக்கம் அவரை தொடர்ந்து ஜெனி இணைந்திருக்கிறீர்கள் வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம் ஜெனி
10: வணக்கம் சோவிதா நேரம் வந்தது அப்படியில நேரம்
0: நேரம் என்பது சரியான பதில் நேரம் தான் எங்களுக்கு முதல் முக்கியம் என்ன எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து எமக்கு கொடுக்கறது முதல் முக்கியமானது நேரம் அதுக்கு பிறகுதான் இல்லாம
10: வாழ்த்துக்கள்
0: ஜெனி
10: நன்றி
0: வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
7: முயற்சி
0: முதலீடாக வருகின்றது எங்களுடைய வாழ்க்கைக்கு முதல் முக்கியமானது அதுதானே நேரம்
7: தான்
0: நன்றி வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு அவரை தொடர்ந்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இதில் பாடல்ல வணக்கம் வணக்கம் சரி உங்களுக்கான தரவை கொடுக்கிறேன் இது அழகானது மட்டுமல்ல அளவைக்கவும் கூடியது அழகானது மட்டுமல்ல அளவைக்கவும் கூடியது வணக்கம் சரி உங்களுடைய தொலைபேசியை துண்டித்து விடுகிறேன் இறுதி தரவாக பாடல்ல வந்தது இது அழகானது மட்டுமல்ல அளவைக்கவும் கூடியது வணக்கம் வணக்கம்
11: வணக்கம்
0: வணக்கம் பத்மானிக்கா
11: ஓ
0: இப்ப அழகானதும் அழகா இது வந்து அழகானதும் மட்டுமல்ல அளவைக்கவும் கூடியது

0: அதான் அளவு வைக்க கூடியது.
1: ம்,
0: வந்துட்டது. ரெட்டி ஆனது அதை வைக்கக்கூடிய
1: நன்றி வர்த்மானிகா.
0: ஓகே, நன்றி
1: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா.
1: வணக்கம்.
2: ஆசைகள்
1: இல்லை.
2: அப்படியா? அதைத்தான் முழுசா நம்பினேன். ஆசைகளும் பிரச்சனை தானே.
1: நான் கேட்டேன், அது பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் அழகாக இருக்கிறது ஆசை இல்லத்தானே. அழகானது உங்களுக்கு, இது ஒரு அழகான ஒரு, அது சொன்னா நீங்க சொல்லுவீங்க.
2: சொன்னாளா?
1: இல்ல இல்ல.
2: சரி சரி சரி,
1: நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
3: ஹலோ சோவியா.
1: ஓம்,
3: நான் அன்பு வண்டி சொல்றேன்.
1: இல்ல, பாடல வேற இல்ல. அன்பு,
3: அன்பு அனந்த கண்ணீர் பிறந்தானே.
1: அன்பு அழகானதுன்னு சொல்றீங்க, ஆனந்த கண்ணீரும் பெருமைன்னு சொல்றீங்களா? அன்பு வைத்தால் அழகையும் பெருமைன்னு
3: சொல்லுறீர்கள்.
1: அதை விட இது இது கொஞ்சம் நல்லது. அன்பை விட இதுதான் எங்களுக்கு அழகாகவும் இருக்கும், கண் அழகையும் பெறும். நன்றி அண்ணா, நன்றி
3: நன்றி,
1: வணக்கம். அவரை தொடர்ந்து வருஷப்படாக ஜெனி, வணக்கம். ஜெனி நினைவு என்பது சரியான பதில். எங்கள் நினைவுகள், நாங்கள் எதையும் நினைத்தால் சில வேளையில் அழுவோம். என்ன எங்க சில பழைய நினைவுகளை நீக்கும் போது சில வேளை அழகையும் பெறும், அழகாகவும் இருக்கும் அந்த நினைவுகள். என்ன
4: அழகாகவும் இருக்கும்,
1: அழகாகவும் இருக்கும், அழகும் வைக்கும். வாழ்த்துக்கள் எனி, நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, நான் நினைக்கிறேன் பதில் சொல்ல வந்தவர் ஆனால் யாருன்னு தெரியல. சரி, முடிவடைந்து விட்டது இந்த தரவுகள். பாட்டும் பைந்தமிழும் இரண்டாவது பகுதியாக வந்தது. பாட்டும் பைந்தமிழும் 20 கேள்விகள் எடுத்து வைத்திருந்தேன். அந்த வகையிலே 20 கேள்வி நிறைவடைந்து விட்டது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சிறிய விளம்பரத்துக்கு செல்வோம். விளம்பரத்தின் பின்பு பதில் சொல்ல வா, பதில் சொல்ல வா அந்த கேள்விகளோடு நாம் தொடர்வோம்.

0: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

0: நேரம் சரியாக 6:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆரோன் மற்றும் கைலாஸ். இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சி நேரத்தை மாலைக்கு எடுத்து வந்த எங்கள் அன்பு நீர்கள் வில்வராஜா சிவராணி தம்பதியினர். இவர்களுக்கு மது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து 3வது தரவாக வருகின்றது. பதில் சொல்ல வா, பதில் சொல்லவா. அந்த மேலே 7 மணியிலிருந்து 8 மணி வரை பிபி அவர்கள் தொகுத்து வழங்குவார். அவர் வந்து கொண்டிருக்கிற அவருக்கு இடையிலே பயணத்தின் போது சில அதாவது இடையூறுகள் ஏற்பட்டதால் தாமதமாக வருவார். அதனால் 7 மணியிலிருந்து 8 மணி வரை அவர் தொகுத்து வழங்குவார். இப்பொழுது 7 மணி வரையும் என்னிடம் அந்தாதி மற்றும் இப்பொழுது பதில் சொல்ல மா என்ற தரவுகள் இருக்கின்றன. அந்த தரவுகளை நீங்கள் பதிலை கூறலாம். இப்பொழுது 1வது வார்த்தை, அதாவது அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் நான் தரவு கொடுப்பேன், அந்த வார்த்தைக்கு பொருத்தமான தரவு கொடுப்பேன், அந்த தரவுக்குரிய பதிலோடு நீங்கள் தரவில்லை பதிலோடு இணைந்து கொள்ளலாம். அங்க பிரதர்சனம், அங்க பிரதர்சனம். உச்சரிப்புகள் உங்களுக்கு தெரியும். அங்க பிரதர்சனமா ஆனா இங்கன்ன கான உப்பன்ன பீனா டானா ரதத்துக்கு வர ரானா தானா இட்டன்னா சானா நானா உம்மன்னா. நான் எழுத்துக்களை கூறிக்கிட்டு போனால் நான் உங்களுக்கு பிறகு தரவுகள் அப்படியே குறைஞ்சிவிடும், கேட்க முடியாமல் இருக்கும் சொற்கள். எழுத்துக்களை கூட்டிக்கிட்டு போனால் நீங்கள் விளங்கிக்கணும். அங்க பிரதர்சனம் உச்சரிப்பு, அங்க பிரதர்சனம்னு சொல்லும்போது உங்களுக்கு அது தெரியும் அதில் என்ன எழுத்துக்கள் வரும் என்று. சரி, படையையும் நடுங்க வைப்பது இங்கே ஒளிந்துள்ளது. ஒளிந்துள்ளன்னு சொன்னால் நேரடியாக வராது. உங்களுக்கு படைகளை நடுங்க வைப்பதுன்னு சொன்னால் என்னென்னு தெரியும். ஆகவே இது வந்து ஒளிந்திருக்கிறது, அதற்கு பொருத்தமான சொல்லொன்று இதுக்குள்ளே இருக்கிறது. படையையும் நடுங்க வைப்பது இங்கே ஒளிந்துள்ளது. நான் கொடுத்த வார்த்தை அங்க பிரதர்சனம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். தெரியும் நிச்சயமாக அந்த சொல்லுக்குரிய சொல் இன்னொரு சொல்லு இதுல இருக்கிறது. இந்த நான் கொடுத்த வார்த்தையில இருக்கிறது.
1: உதவி செய்வீங்களோ?
0: என்னங்க உதவி? சரி, 5 எழுத்து சொல்.
1: 5 எழுத்து.
0: 5 எழுத்து சொல்.
1: நன்றி,
0: வணக்கம். வணக்கம்.
2: நான்
0: கொடுத்த ஒரு சொல்ல கொடுத்தேன்ல, அங்க பிரதர்சனம். நான் படையையும் நடுங்க வைப்பது இங்கே ஒளிந்துள்ள. படையை நடுங்க வைக்கிறது எது?
2: பாம்புக்கு ஒத்து இருக்கு.
0: நீங்க மற்றவர்கள் சொல்லும் போது கேளுங்க. நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஜெனி இணைந்திருக்கிறீர்கள் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் ஜெனி.
3: வணக்கம் சோவிதா. அங்கதம் என்று கூறி பார்க்கிறேன்.
0: அங்கதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஜெனி.
3: நன்றி
0: நன்றி. வணக்கம். அங்கதம் என்றால் பாம்புன்னு சொல்லலாம், இன்னொரு அர்த்தம் இருக்கிற கேலி நகைச்சுவை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்கதம் பாம்பு என்ற சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கிறது.

0: அடுத்து இருசக்கர வாகனம், இருசக்கர வாகனம். அடுத்த வார்த்தை இருசக்கர வாகனம். தரவு தரவு கருணைக்கு ஒத்த சொல். இரு சக்கர வாகனம் தரவு கருணைக்கு ஒத்த சொல் இருக்கிறது, இதுக்குள் ஒளிந்திருக்கிறது. அந்த வயலில் சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
1: நான் அங்கதத்துக்கு வந்தேன்.
0: அங்கத்துக்கு வந்தீங்களா? இப்ப இது கேட்டீங்களா? நான் கொடுத்த இரண்டாவது அடுத்து
1: இரக்கத்தோட போறேன்.
0: ஓம் இரக்கம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சியாமலா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 6:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியூடாக 3வது பகுதியாக பதில் சொல்ல வா. அந்த வகையில் நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய தரவு கேட்டபடி. இப்பொழுது 3வது வார்த்தை இரக்கம் போய்விட்டது. ஷியாமலா கொண்டு போய்விட்டார் இரக்கத்தை. அடுத்து 3வது வார்த்தை கம்பளி போர்வை. கம்பளி போர்வை, கம்பளி உங்களுக்கு தெரியும், ரெண்டு சுழி லீனா வரும், ரெண்டு சுழி லீனா வரும். கம்பளி போர்வை தரவு இங்கே இனிப்பு பலகாரம் ஒன்று வந்துள்ளது. இது நேரடியாகவே வரும், இது ஒத்த சொல்லு அப்படி என்றில்லை, ஒளிந்திருக்கில்ல, இது நேரடியாகவே வரும். இங்கே இனிப்பு பலகாரம் ஒன்று வந்துள்ளது. கம்பளி போர்வை, இங்கே இனிப்பு பலகாரம் ஒன்று வந்துள்ளது. நேரடியாக இருக்கிறது அந்த இனிப்பு பலகாரம். அந்த வகையிலே ஜெனி வர்ஷப்பூடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜெனி.
1: வணக்கம் சோவிதா. களி இருக்குது சோவிதா.
0: களி பலகாரம் சொல்லலாமா ஜெனி? என்பது சரியான பதில். போலி பலகாரம் நல்ல டேஸ்ட் அது, ருசியா இருக்கும். அதுதான் நீங்கள் இணையும் போது எனி இருந்தார், அப்ப அதனாலதான் உங்களை இணைக்க முடியல. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி வணக்கம். அடுத்த வார்த்தை குட்டி கோலம். குட்டி கோலம், கோலம் உங்களுக்கு தெரியும் தான் எந்த லானா வருகிறது என்று. ஆகவே குட்டி கோலம் தரவு கண்ணன் வளர்ந்த இடம் இங்கே உள்ளது. இதுவும் நேரடியாக வரும், இதுக்கு ஒத்த சொல்லு அது இல்லை, இது நேரடியாக வரும். கண்ணன் வளர்ந்த இடம் இங்கே உள்ளது. அந்த வகையிலே ஷியாமலா அடைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா
2: கோகுலம்.
0: கோகுலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்த வார்த்தை குரட்டாளிசை. குரட்டாளிசை லீனா கொம்புளா, கொம்புளீனா இல்ல மௌலீனா வரும். குரட்டாளிசை கூனா ராணா இட்டன்னா டாமன்னா லீனா சையன்னா குரட்டாளிசை. தரவு பள்ளத்திற்கு இனியானதொரு சொல். பள்ளத்துக்கு இனியான சொல் நேரடியாக இருக்கிறது. வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசி. பள்ளத்துக்கு இனியான இல்லாட்டி ஒத்த சொல்லான சொல்லு. வணக்கம் பத்மனிகா பைபலூடாக. வணக்கம்.
3: குழி. குழி,
0: குழி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அந்நேரம் ஜெனி இணைந்திருந்தீர்கள். ஜெனி நீங்களும் நான் நினைக்கிறேன் குழியோட தான் வந்திருப்பீர்கள். ஜெனி குழியா?
1: ஆமாம் குழியோட வந்துதான்.
0: ஓகே ஓகே, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் ஜெனி, நன்றி. அடுத்த வார்த்தை நல்ல சகுனம். நல்ல சகுனம் தந்த நான் கொடுத்த வார்த்தைக்குள் கீரி ஒளிந்துள்ளது. இது ஒளிந்துள்ள வழியா ஒத்த சொல்லோட வரும், அதுக்கு பொருள் பொருள்படக்கூடியதாக வரும். கீரி ஒளிந்துள்ளது. வணக்கம்.

0: வணக்கம் பத்மணிக்கா. மற்றும் வைபருடாகத்தான் இருக்கிறீர்கள். வணக்கம். வைபருடாக பத்மணி கழிந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அதாவது நான் கொடுத்த நல்ல சவுனம், அந்த சவுனம் நல்ல சவுனத்துக்கு இல்ல. ஓம் வணக்கம் பத்மணி அக்கா, கேட்க இல்லையா?
1: நகுனம் என்று சொல்லி பாக்குறேன்.
0: நகுனமா? நகுலம் என்று சொல்றீங்களா? கேட்க இல்லையா பத்மணி அக்கா?
1: நகுலம்.
0: வாழ்த்துக்கள். நகுலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நினைக்கிறேன் பத்மணி அக்கா கேட்க இல்ல. பத்மணி அக்கா, நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 6:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் 3வது பகுதியாக பதில் சொல்ல வா. அந்த வேலை பத்மணிக்கா, நீங்கள் உங்களை கேட்கவில்லையா? நான் சரி என்று சொன்னது, நீங்கள் சொன்ன பதில் சரி. நகுலம். ஓகே, வாழ்த்துக்கள். கேட்டது. ஓகே, நகுலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அந்த வேலை இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இந்த தொலைபேசியில் வருகிறவர்கள் நீங்கள் துண்டித்து விடுகிறீர்கள். இணைப்பில் இருங்க. உங்களுக்கான இப்ப பதில் வந்தாலும் அடுத்த தரவுக்குரிய பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால் இணைப்பில் இருக்க கண்டுபிடிக்க கஷ்டம்தான். அதனால நீங்கள் துண்டித்து விடாமல் இருப்பது நல்லது. அந்த வேலை ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை பருப்பு சாதம்.
2: பருப்பு சாதம்.
0: பருப்பு சாதம். கண்டுபிடிக்க வேண்டியது தரவு கிளிக்கான ஒத்த சொல்.
2: கிளிக்கான
0: ஒத்த சொல்.
2: பருப்பு சாதத்துல கிளிக்க ஒத்த சொல் இருக்குதா?
0: ஓம்
2: பருப்பு சாதத்துல
0: கிளிக்க ஒத்த சொல் இருக்கிறது.
2: வேற பேர்கள் தெரியும். நீங்க சொல்ற பேரு தெரிய இல்ல.
0: என்ன
2: அஞ்சுகம்?
0: அஞ்சுகம் இருக்குது நிறைய பேருக்கு. இதுல கிளிக்கு இன்னொரு பெயர். கிளிக்கான ஒத்த சொல் ஒன்று இதுல இருக்கிறது. ஒத்த சொல் எல்லாம் பொருள் பட சொல்லலாம். கிளிக்கு நிறைய பேர் இருக்கிற அதுல ஒன்றுதான் இது.
2: நன்றி
0: ஷியாமலா. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். நான் கொடுத்தது பருப்பு சாதம். பருப்பு சாதம். அதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது கிளிக்கான ஒத்த சொல்.

0: வணக்கம்.
1: இல்ல பருவம் அது அப்படி வராதே. பருவம் வந்து இப்ப ஒரு காலநிலையை
0: குறிக்கிறேன்.
1: நீங்க சொல்றீங்க பருபம் என்று சொல்றீங்க.
0: சொல்லியம்மா அதுக்கு வந்து கிளிக்கு வேற என்று சொல்ற வேண்டாம். அந்த இதில் சொல்ற தத்தை அதுகள் இல்லோ
1: அதே போல தான் இன்னொன்று
0: இது வந்து இதும் நாலு மூன்று எழுத்து. எத்தனை எழுத்துல
1: வரும்? ரெண்டு எழுத்து. ரெண்டு எழுத்து.
0: ரெண்டு எழுத்தா?
1: ஓ ரெண்டு எழுத்து.
0: ரெண்டு எழுத்து. பாதம் தெரியல. ரெண்டு எழுத்துல என்ன? சாரு
1: சாரு என்பது சரியான
0: சாரு.
1: கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளிக்கு
0: கேள்விப்படையில. இப்ப தத்தை மறை அது தெரியும்.
1: சாரு என்று இருக்கு. சாரு சாமன்னா டூனா சாரு.
0: சாரு சரி. நிக்கிறார் எப்படி?
1: ஓம் இல்ல இல்ல நிக்க வேண்டாம்.
0: அடுத்த
1: வார்த்தை அஞ்சலகம். அஞ்சலகம் அடுத்த வார்த்தை அஞ்சலகம். தரவு இங்கே மறைந்திருப்பது தாமரை மட்டுமல்ல மனமும் தான். இங்கே மறைந்திருப்பது தாமரை மட்டுமல்ல மனமும் மறைந்திருக்கிறது. அது எது? அந்த வேலையே மதனி மோகன் நினைந்திருக்கிறீர்கள் பைபிளூடாக. வணக்கம் மதனி.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: பதம் மண்டும் சொல்றதோ பதம் மண்டும்
1: பதம்மா பதம் கேள்விப்படையில.
2: நான் அந்த பதம் தான் அடிச்சேன். நீங்கள் ரெண்டு எழுத்து என்று சொன்னீங்க. சாருவா?
1: ஓ சாரு. அடுத்து நான் கொடுத்தது அஞ்சலகம். அஞ்சலகத்தில் அதுக்குரிய தரவு இங்கே மறைந்திருப்பது தாமரை மட்டுமல்ல மனமும் மறைந்திருக்கிறது.
2: சலம்.
1: மறைந்திருப்பது தாமரை மட்டுமல்ல மனமும். ரெண்டு சொல்லு வரும் இதுல. தாமரைக்கு ஒரு சொல்லு வரும், மற்றது மனத்துக்கு ஒரு சொல்லு வரும். இது அந்த ரெண்டு சொல்லும் ரெண்டுக்கும் பொருந்தும். ஓம் அகம் ஒரு சொல். இன்னொன்று இது வந்து நேரடியாக வரும். அகம் வந்து அகமும் நேரடியாகத்தான் நீங்க வந்திருக்கிறது.
2: ஓ
1: அது நேரடியாகவே நீங்கள் சொல்லுறீங்கள். ஓகே. இன்னும் ஒன்று நேரடியாக இருக்கிறது. அந்த தாமரைக்குரியதான் அந்த நீங்க சொன்னது மறைஞ்சிருக்கிறது. தாமரை தான் மறைந்திருக்கிறது. அந்த மறைவு உள்ள பெயர் தான் அகம் என்று சொல்லியிருந்தீர்கள். இன்னொன்று
2: அதோட
1: நேரடியா வரும். நேரடியா வரும். நாலெழுத்து சொல். நாலெழுத்து சொல்.
2: என்ன
1: சொன்னீங்க? இல்ல. நன்றி மதனி. ஒன்றுக்கு வாழ்த்துக்கள். அகமன்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். நேரம் சரியாக 6:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
3: மௌனம்
1: இல்லை. என்ன மௌனம் இல்லை. இன்னொன்று மௌனம் இதுக்கு வேணாது, நான் நேரடியா தானே சொன்னேன், நான் அஞ்சலகம் தந்த நான். அப்ப அஞ்சலகத்துல மௌனம், மௌனம்னா நான் தெரியல, மௌனமும் தெரியல, நானாவும் தெரியல. மௌனம் வந்து மூன்று எழுத்து தானே? நன்றி நன்றி வணக்கம். அதனை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம் சோபியா. கஞ்சம் என்று சொல்றோம்.
1: ஆம், கஞ்சம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அடுத்து களி விரக்கம் வார்த்தை.

0: அதுல தரவு கொடுத்தது அம்பை குறிக்கும் சொல் மறைந்துள்ளது. நேரடி அந்த இதுலயே சொல்லி இருக்கிறது, ஆனா அம்புக்கு மறைந்திருக்கிறது அந்த சொல். அம்புக்கு உரிய சொல் ஒன்று இதுக்குள்ள இருக்கிறது.
1: மூண்டெழுத்து
0: மூண்டா
1: தெரியல எனக்கு. கக்கமோ விகம் என்று வருமோ?
0: இல்ல, மிகம் வராது. நன்றி.
1: ஓ நன்றி
0: நன்றி. அதை தொடர்ந்து பத்மணிக்கா வருஷப்பூடாக. வணக்கம் பத்மணிக்கா.
2: வணக்கம். நான் எடுத்தது பிள்ளை அப்ப
0: என்ன
2: எடுத்துலாம் நான் எடுத்ததா
0: என்ன எடுத்தீங்க?
2: நான் விழி என்று எடுத்தேன். நான் விழி என்று எடுத்தேன்.
0: ஆ விழி என்று எடுத்தீங்க. ஆ ஓகே. இது மூன்று எழுத்து சொல். நன்றி பத்மணிக்கு நன்றி.
3: ஓடிவிட்டான் கண்டு பீடி கண்டு பீடி அவனை கண்டு பீடி நெஞ்சை கலவாடி ஓடிவிட்டான் கண்டு பீடி.
0: நான் கொடுத்த வார்த்தை கழிவிரக்கம். கழிவிரக்கம் அந்த கழிவிரக்கத்துக்கு அம்பை குறிக்கும் சொல் ஒன்று இருக்கிறது. அம்பை குறிக்கிற சொல் ஒன்று இருக்கிறது. ஷியாமலாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
4: ககம் என்று சொல்றேன்.
0: ககம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, நல்லது. என்னும் ஒரு மூன்று நிமிடங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே நான் அந்த அதிக்கு செல்வோம். அந்த அதிக்கு சென்ற வாரம் கொடுத்திருந்தேன் தரவுகள். அந்த தரவுகளின் படி இடையில சில தரவு கொடுத்திருந்தேன். அது முழுமையாக நான் கூறவில்லை. அதனால அந்த இடையிலிருந்து அந்த தரவை உங்களுக்காக இப்படி கொடுக்கிறேன்.

0: சென்ற வாரம் கிட்டங்கியில முடிவடைந்தது. அதாவது நான் கூறியிருந்தேன், பொருட்களை அல்லது தானியங்களை சேமித்து வைக்கும் இடம் வந்து கிட்டங்கி என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த கிட்டங்கியில கிட்டங்கி தான் பதில் வந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த தரம் வந்து எழுத்தில் முடிவடைகிறது. எழுத்தில் முடிவடைகிற எழுத்தில் இருந்து நீங்கள் மற்ற பதில் சொல்ல வேண்டும். அடுத்த தரவு, ஒன்றை புரிந்து கொள்ளும் திறன். ஒன்றை புரிந்து கொள்ளும் திறன். நேரம் சரியாக 6:49. இந்த வேளையிலே சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா. வணக்கம் சியாமலா. வணக்கம். வணக்கம். ஓம் கீனாவில தான் கிட்டங்கிலான முடிஞ்சது. ஒன்றை புரிந்து கொள்ளும் திறன்.
1: கிரகிப்பு
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அடுத்து, அதிர்ஷ்டத்தை முன்னோர் இப்படித்தான் சொன்னார்கள். பெண் எழுத்துல தொடங்க வேண்டும் உங்களுக்கு தெரியும், நான் இனி சொல்ல தேவையில்லை. நீங்கள் முடிவடைகிற எழுத்துல இருந்து நீங்கள் அடுத்த பதிலையும் சொல்லலாம்.

இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் மற்றும் கைலாஸ் இவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று பார்போற்றும் பிள்ளைகளாகவும் பெற்றோருக்கு அமையும் பிள்ளைகளாகவும் வளர வாழ்த்தி கொண்டு

அதிர்ஷ்டத்தை முன்னோர் இப்படித்தான் சொன்னார்கள். ஷியாமளா வந்து முதல் பதில் ஒன்றை புரிந்து கொள்ளும் திறன் கிரகிப்பு என்று சொல்லியிருந்தீர்கள். இப்ப நான் கேட்பது, அதிர்ஷ்டத்தை முன்னோர் இப்படித்தான் சொன்னார்கள்.

0: இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி.
1: இப்ப இவ கிரகிப்பு சொன்னவாவில்லோ?
0: ஆமாம்.
1: அப்ப என்ன நாங்கள் பூனம்ல தொடங்கணுமோ?
0: ஆமாம், எழுத்துல முடிவடைகிறது. நான் முதலே சொல்லிட்டேன், அது எழுத்துல முடிவடைகிறது. இதுல இருந்து நீங்கள் அடுத்த நான்
1: முடிவடைகிறதுல இருந்து நாங்கள் எடுக்கிறது.
0: ஆமாம், நீங்கள் தான் அதை யோசிச்சு சொல்லணுமா? நான் இனி சொல்ல மாட்டேன். இதுல என்ன இதுல முடிவடைகிறது.
1: இப்ப விளங்கிட்டதோ அண்டை, அது ஒரு கிழமையா போச்சும் மறதி இருக்குதானே?
0: சரி
1: சரி, கேள்வி இருக்கா சொல்லுங்க.
0: அதிர்ஷ்டத்தை முன்னோர் இப்படித்தான் சொன்னார்கள்.
1: அதிர்ஷ்டத்தை புசிப்பு,
0: புசிப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: இனி நான் தொடங்குறேன், பூனாலாம் தொடங்கணும் மறந்ததும்.
0: சரி
1: சரி,
0: நன்றி. நிரந்தர பாசன வசதிகள் இல்லாத நிலம். நிரந்தர பாசன வசதிகள் இல்லாத நிலம். நிலைய கலை நேரம் சரியாக 6:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நம்பிட்டுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சியிலே 4வது பகுதியாக அந்தாதி. அந்த அந்தாதியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் முடிவடைகிற எழுத்திலிருந்து நீங்கள் சொல் வர வேண்டும். நான் கேட்கிற தரவுக்கு இப்பொழுது நான் சொல்லியிருந்தேன், நிரந்தர பாசன வசதிகள் இல்லாத நிலம். ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம். எனக்கு தெரியல, புழுதி என்று வருமா?
0: இல்லை, புழுதி இல்லை.
2: சரியா,
0: நன்றி ஷியாமலா, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் வசி.
3: புஞ்சை நிலம்.
0: புஞ்சை நிலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். புஞ்சை என்பது சரி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த தரவு, உலகின் மிக உயர்ந்த இடம் அமைந்துள்ள இடம். உலகின் மிக உயர்ந்த இடம் அமைந்துள்ள இடம். வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம்.
1: புஞ்சை.
0: புஞ்சை சொல்லிவிட்டார் வாசி, நீங்க கேட்கவில்லையா? இல்ல சைபீரியா இல்ல, இன்னொண்டு அதாவது உலகின் மிக உயர்ந்த இடம். ஓம் சையன்னாவில சைகீரியா இல்ல, இன்னொன்று. ஓம்
2: சைபீரியா.
0: ஓ நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். உலகின் மிக உயர்ந்த இடம் அமைந்துள்ள இடம்.

0: இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: எவரெஸ்ட் சேரம் தானே உயர்ந்த இடம்.
0: சரி, உயர்ந்த இடம். சரி, நீங்க அதை இருக்க இதுக்கு சையன்னாவில வரக்கூடிய அந்த சொல்லு.
1: சையன்னாவில வரக்கூடியது
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அடுத்து, மனித உடலுடன் சொர்க்கத்துக்கு சென்றவன் இவன். மனித உடலுடன் சொர்க்கத்துக்கு சென்றவன்.

0: மனித உடலுடன் சொர்க்கத்துக்கு சென்றவன் இவன். உங்களுக்கு தெரியும் எந்த எழுத்தில் இது முடிவடைந்தது. குணநாயகி பசுபதி பதில் சொல்லியிருந்தார். அந்த எழுத்தின் ஊடாக நீங்கள் இந்த பெயரை கூற வேண்டும். மனித உடலுடன் சொர்க்கத்துக்கு சென்றவன். வணக்கம் ஜெனி, இணைந்திருக்கிறீர்கள் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் ஜெனி.
1: வணக்கம் சோபிதா. திரிசங் என்று கூறி பார்க்கிறேன்.
0: திரிசங்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஜெனி.
1: நன்றி சோபிதா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து, ஓலையால் வேயப்பட்ட சிறு குடிசை, ஆனால் குடில் அல்ல. இன்னொன்று, ஓலையால் வேயப்பட்ட சிறு குடிசை ஆனால் குடில் அல்ல. இன்னொன்று,

0: வணக்கம் மதனி.
1: குடில்
0: நான் குடில் சொன்னேன். நான் குடில் அல்ல என்று சொல்லி இருந்தேன் தானே. குடில் சொல்லக்கூடாது, வேறு ஒன்று.
1: ஓ,
0: குடில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருந்தேன். ஆமாம், நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஜெனி இணைந்திருக்கிறீர்கள் வட்சப்பூடாக. வணக்கம் ஜெனி.
2: வணக்கம் சோவிதா. குடிகை என்று கூறி பார்க்கிறேன் சோவிதா.
0: இல்லை, குடிகையும் இல்லை.
2: குடிகை இல்லையா?
0: நன்றி நன்றி ஜெனி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோவிதா. குடில்
0: குடில் நான் சொன்னேன். நீங்க குடில் சொல்லக்கூடாது. ஓலையால் வெய்யப்பட்ட சிறு குடிசை என்று சொன்னா நான் குடில் சரியான பதில் தான். ஆனா குடில் அல்ல, இது வேறு ஒன்று.
3: அதுக்கு வேறு ஒரு பேர் கூனாவிதான் தொடங்குறேன்.
0: ஆமா ஆமா,
3: ஓடி வந்தி.
0: ஓகே
3: சரி, சொல்லவும் கூடாது. நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.

0: அந்த வயல இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வாசி.
1: குரம்பை வருமா?
0: இல்லை, குரம்பையும் தவறு, மூண்டலத்துல வரும். நன்றி,
2: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து ராஜினி அல்போன்ஸ் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜினி. ராஜினி, ராஜினி வாட்ஸ்அப்போடாக இணைந்தீங்கள். சரி, இப்பொழுது மீண்டும் அவரை இணைத்துக் கொள்ளுகிறேன். வணக்கம் ராஜினி, இணைந்திருக்கிறீர்கள்.
3: வணக்கம் சோவிதா.
0: ஓ, வணக்கம்.
3: நான்கு எழுத்துல வருமா?
0: இல்ல, நான் மூன்று எழுத்துன்னு சொல்லுகின்றேன். மூன்று எழுத்து. மூன்றெழுத்து. ஆமாம், இதான் இறுதி தரவு என்றால் மணிக்கொரு தடவை செய்தி தலைப்புக்கு செல்ல வேண்டும். இது இறுதி தரவாக இருக்கட்டுக்கும்.
3: நான்
0: யார் சரியா சொல்லுகிறாங்கன்னு பார்த்து முடித்து விடுவோம்.
3: நன்றி, வணக்கம். நான் குரம்பு என்ற எடுத்து வந்தேன்.
0: இல்ல, குரம்பை தவறு, குரம்பை இல்ல, இது மூன்றெழுத்து சொல். நன்றி ராயினி.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: சரியான
0: பதில் அம்மா, வாழ்த்துக்கள். கேட்டபடியால் நீங்கள் சரி. யோசி, அவருக்கு பெரிய சந்தோஷமான அவர் வைத்திருந்தவர் பதில், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.

இத்துடன் நிறைவடைகிறது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி கூடாக கலகலப்பாக கலந்து கொண்ட அன்பு நேர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அரோன் கைலாஸ் இவர்கள் எல்லா செல்வங்களும் பற்றி பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சியத்தை மாலைக்கு எடுத்து வந்த அன்பு நேர்கள் வில்வராஜா சிவராணி இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். தொடர இருப்பது மணிக்கூர் தடவை இடம்பெற செய்திகளை தொடர்ந்து தொடர இருப்பது விபி அவர்கள் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி அறிவுக்கு வேலை கொடு பகுத்து அறிவுக்கு வேலை கொடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களை பாராட்டும் தேசிய நிகழ்ச்சி தொடரின் மூன்றாவது நிகழ்வு பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணி அமரசூரி அவர்களின் தலைமையில் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றுள்ளது. இலங்கையில் உள்ள நகரங்களை பாதுகாப்பான மக்களை மையமாக கொண்ட மற்றும் நிலையான நகர்ப்புற பகுதிகளாக மாற்றி அமைக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய மால்வீய நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தை அறிவித்துள்ளது. மலேக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரசு மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் கருணி அமரசூரியவிடம் நேரில் எடுத்துரைத்துள்ள மலேக கல்வி அபிவிருத்தி மன்றம், ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடயசாரங்கள் குறித்து ஆவண செய்யுமாறு மகஜரூடான கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரில் இன்று உணவு தவிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த அரசாங்கங்களைப் போல் அல்லாமல் இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கும் மற்றும் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் வாக்களித்தனர். ஆனால் இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வால்ட் விஷன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு நன்மை என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி தலைமையில் இன்றும் மற்றொரு மக்கள் பேரணி நடைபெறுகிறது. பொலன்னறுவை திம்பிரியங்கடுவ தீப உயன வளாகத்தில் இந்த மக்கள் பேரணி நடைபெற உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று அண்டாதுபுரத்தில் ஜனசதன மக்கள் பேரணியை நடத்த உள்ளது. தேர்தலை ஒத்திவைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை சுட்டிக்காட்டி மாகாண சபை தேர்தல் முறையை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்க்கட்சி விலகிக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் மருத்துவ பீடம் நிறுவப்படுவதன் மூலம் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும் என்று அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை குவைத் மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தில் இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் எம்எல்ஏ கிஸ்முல்லா தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சேவையின் விரைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 வயது இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். மட்டக்களப்பு கிரான் கூலாக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் முன்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் வீதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாளை மறுதினம் முதல் 19ஆம் தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறும். இந்தியா அதை ஏற்று நடத்துகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகின்றது. 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் டெல்லிக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியாவுக்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசாவை இந்திய தொழிலதிபர் கவுதம் அதானி நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3வது நாளான நேற்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓரங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்தோனேஷிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் காப்புறுதி வழங்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் அறிவித்துள்ளது.
உலக செய்திகளில் ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் மூன்று கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றியிருக்கிறது. உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியுள்ளது. அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பு ஓசாமா பில் லேடனின் மகன் கம்சா பின் லேடனின் வீடியோவை வெளியிட்டுள்ளது. தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்டத் தொடங்கி இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு துணை பிரதமர் அகமது ஜாகிர் ஹமிடி கூறியுள்ளார். அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலை வாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளது. ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் இரு அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் படகு தீப்பற்றியதில் இறந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. சுமார் 50 அதிகமானோரை காணவில்லை. காலஞ்சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயானாவின் பிரபல ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகின்றது. உலகில் வாழும் ஆக உயரமான குதிரை என்னும் கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. கூக என்னும் குதிரை அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவாக உள்ளது. 199 சென்டிமீட்டர் ஆகும். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கல் ஏற்பட்டதாக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆப்டியூஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஐசிசியின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் பெலாரஸின் அரினா சபலென்கா, கஜகஸ்தானின் எலனா ரைபியானா ஆகியோர் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளனர். ஐரோப்பிய கால்பந்தில் பிரதான போட்டியாக இருக்கும் சாம்பியன்ஸ் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட், பயர்ன் மியூனிக் அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி கண்டன. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 381.15%, இந்திய பெறுமதியில் 110.88%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.62%, இந்திய பெறுமதியில் 95.60%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.47%, இந்திய பெறுமதியில் 117.10%. ஒரு ஐக்கியநாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.55%, இந்திய பெறுமதியில் 129.33%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90%, இந்திய பெறுமதியில் 68.92%. இதுடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பாரிஸ் லாட்டிப்பில் அமைந்திருக்கும் விடி கேஷன் கரி, கால்லிய கொனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare La Gonesse-Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash & Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நிறுவனம் ஹீரோ சஜன் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை அகத்தி இலை முருங்கை இலை பொன்னாங்காணி வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஹீரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஹீரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஹீரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா? டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142 41 77 67 அல்லது 0650 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: கடவுள்
3: கை கொடுத்த மாதிரி இருக்குது. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ்
3: ஜீரத்னத்தை. மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் யோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

வணக்கம். வான் அலைகளிலே என்று முழுவன்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியிலே தொடர இருப்பது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அதற்கு முன் இன்று பிறந்தநாள் வாழ்த்து. தாயகத்தில் கிளிநொச்சியிலும் பிரான்சில் வசித்து வருவருமாகிய திருமதி பரந்தாமன் ஜெனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் அரோன் தனது 10வது பிறந்த நாளையும், மற்றும் ஹரி பிரசாத் காயத்ரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் கைலாஸ் தனது 8வது பிறந்த நாளை தம்பி விக்னேஸ்வரனுடன் இணைந்து சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள். கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் அருளோடு 12ஆம் திகதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமையான இன்று தங்கள் இருவரின் பிறந்த நாளை இன்று வானொலியில் எடுத்து வருகின்றார்கள். அரோன் கைலாஸ் செல்லங்களை வாழ்த்தி மகிழ்வோர்கள் அன்பு அப்பா, அன்பு அம்மா, அம்மம்மா, அப்பப்பா, அப்பம்மா, தம்பி விக்னேஸ்வரன், தம்பி விக்னேஷ், அக்காமார், அண்ணன்மார், தம்பிமார், தங்கைமார், பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பாட்டன், பாட்டி மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் செல்லங்களை. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கைலாஸ் அரோன் இருவரும் இன்றுபோல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்போற்றும் பிள்ளைகளாக வாழ வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் டிஆர்டி தமிழொலி அன்பு அறிவிப்பாளர்கள். டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் இன்று எடுத்து வருகின்றார்கள் பெல்ஜியத்தில் வசிக்கும் எமது அன்பு நேயர்கள் திருமதி விஸ்வராயா சிவராணி குடும்பத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். இதோ தொடர்கிறது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே சில வாரங்களுக்கு முன்பு சில பாடல்களை ஒலிபரப்பியிருந்தேன். அதாவது முதலில் மிருதங்கத்தை மையமாக வைத்து சில பாடல்களையும், அதன் பிறகு வீணையை வைத்து 6 பாடல்களை ஒலிபரப்பி அதுக்கு புள்ளிகள் போடும்படியும் கூறியிருந்தேன். இன்று சற்று வித்தியாசமாக 3 பாடல்களை இங்கே தர இருக்கின்றேன். 3 பாடல்களையும் கேட்ட பிறகு இது எந்த இசை கருவியை மையமாக கொண்டு இருந்ததும் இந்த பாடல்களை அதற்கான கேள்விகளை நான் பிறகு தருகின்றேன். முதலில் பாடல்களை கேட்போம். இதோ முதலாவது பாடலாக நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களது இசை.

எடுக்கிறதுலேயே அமைச்சோம், எடுக்கிறதுலேயே அப்படியே தள்ளுவோம்.

நல்லது நேயர்களே, நல்ல ஒரு மங்களகரமான இசையை கேட்டீர்கள். மூன்று பாடல்களையும் கேளுங்கள். மூன்று பாடல்களுக்கு பிறகு உங்களுக்கு கேள்வி கணைகள் தொடுக்கப்படும். அதற்கு முன், இது என்ன ராகத்தில் வாசிக்கப்பட்டது, இந்த இசையை வழங்கியவர் யார் என்று நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருங்கள். அடுத்ததாக இரண்டாவது பாடல் வேற இருக்கின்றது. இது உங்களுக்காக இரண்டாவது பாடல். நடிகர் திலகம், சாவித்திரி கணேசன்.

0: എസ് ജാനകി അമ്മാവിൻ സംഗീത കുരൽ.
1: ഇതും തുടമാട്ടൻ. ഓക്കെ.

நல்லது நேயர்களே, அட்டகாசமான ஒரு பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலுக்கு நடித்திருந்தார்கள் காதல் தம்பதிகள், காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் நடிகர் திலகம் சாவித்ரி அம்மா அவர்களும் நடித்திருந்தார்கள். இதோ உங்களுக்காக வர இருக்கின்றது மூன்றாவது பாடல். இந்த மூன்று பாடல்களை கேட்ட பிறகு நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வழமையானதுதான், 01 48 32 15 40, 01 58 41 47 71. இங்கே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது, 06 89 86 55 29. வைபர் இலக்கம் 06 50 07 74 27 என்ற இலக்கங்களை நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தலாம் மூன்றாவது பாடலை கேட்ட பிறகு. இதோ மூன்றாவது பாடல். என்ன பாடல்!

0: நல்லது நேயர்களே, அருமையான முத்தான மூன்று பாடல் ரெண்டு பாடல்களையும் முதலில் ஒரு இசையையும் கேட்டிருந்தீர்கள். உங்களுக்கான கேள்விகள் பின்வருமாறு. முதலாவது இசைக்கப்பட்ட அந்த சரி கூறிவிடுவோம் இதில் ஏனென்றால் சாவித்ரி அம்மா சொல்லிவிட்டார் இந்த உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால் என்று. ஆகவே இன்று நான் மூன்று பாடல்களும் நாதஸ்வரத்தை மையமாக வைத்து மூன்று பாடல்களையும் தெரிவு செய்திருந்தேன். முதலாவது இசையை யார் நாதஸ்வரத்தில் வாசித்தார்கள்? அது திரைப்படத்தில் அல்ல, அது ஒரு மல்லாரி ராகம். அதிலே இந்த இசையை வழங்கியிருந்தார். அந்த இசையை வழங்கியவர் யார் என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, சிங்காரவேலனே அதுக்கு யார் அந்த நாதஸ்வரத்தை வாசித்தார் என்றும், பாடலை பாடியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த நாதஸ்வரத்தை வாசித்த கலைஞர் யார் என்பதும். மூன்றாவதாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலிலே அந்த நாதஸ்வரங்களை வாசித்தவர்கள் யார் என்றும் உங்களிடம் கேள்விகளை கேட்கின்றேன். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40, 09 51 48 47 71, 06 89 86 55 29 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடனும், வைபர் இலக்கம் இங்கே இருக்கின்றது 06 50 07 74 27. உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் விபி. இதிலே ஒரு தர ஒன்று முதலில் வாசித்திருந்தேன் முகப்புத்தகத்திலே. ஜானகி அம்மா வெலும் இளம் வயதிலே, சிறு வயதிலே இந்த பாடலை பாடியிருக்கின்றார். அப்போது இருவருமே சந்தித்து கொள்ள, இந்த கலைஞரும் இவர்களும் சந்தித்து கொள்ளாமல் தான் பாடு ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு பிறகுதான் ஒரு நிகழ்ச்சியிலே இருவரும் சந்தித்து இந்த பாடலை பாடியது இன்னார் என்று அறிமுகப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1974 இந்த படத்தை காங்கேசந்துறை ராஜநகை தியேட்டரிலே நானும் எனது நண்பரும் பார்த்திருந்தோம். வந்து சொன்னேன், அம்மா கேட்டார் எதற்காக நேரம் செல்ல வந்திருக்கிறாய், ஸ்போர்ட்ஸ் வீட்டுக்கு தானே போனே, என்ன நேரம் செல்ல வந்திருக்கேன்னு. அம்மா படம் பார்த்துட்டு வரேன். என்ன படம் பார்த்துக்கிட்டேன் சொன்னேன், இப்படி சிலங்கை ஒலி மன்னிக்க வேண்டும், கொஞ்சம் சிலங்கை படம் பார்த்துட்டு வரேன். அம்மா சொன்னால் தான் 20 வருடங்களுக்கு முன் பார்த்த படம் என்று கூறியிருந்தார்கள். கலர் படம் கிட்டத்தட்ட, அது 3.5 மணித்தால படம், அந்த படம் அரை மணி கடைசி சண்டை மட்டும் 25 நிமிடங்கள், ஜெமினி கணேசனுக்கும் RS மனோகருக்கும், அதுக்கும் ஒரு கலர் படம் தான் என்ற தவறைக்கணும். இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கங்களும் காணவில்லை மக்களுக்கு. நான் ஏன் இந்த பாடல் தந்திருந்தேன் சொன்னால், கண்டுபிடி நிகழ்ச்சியிலே கேள்வி உங்களுக்கு பல கேள்விகள் தந்திருந்திருப்பார்கள். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் தான் இந்த பாடல்களை தேர்வு செய்திருந்தேன். இன்னும் ஒருவருடைய இணைப்புகளும் வந்ததாக தெரியவில்லை. இங்கே லைட்டுகள் மின்னவில்லை, இணைப்புக்கான லைட்டுகள் மின்னவில்லை. பிடிக்கவில்லை என்றால் நான் வேறு நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அடுத்ததாக உங்களுக்கு ரெண்டு ஊர்கள் காத்திருக்கின்றன. 9 மணி மட்டும் இருக்க வேண்டும், 8:50 மட்டும் இங்கே இருக்க வேண்டும். ஊர்கள் இருக்கின்றது, ரெண்டு ஊரடத்தை வைத்திருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து சில தகவல்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக பொது அறிவு கேள்விகளும் இருக்கின்றது. இப்போது ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கின்றார், வாரன் பொருங்கள். வணக்கம்.
1: வணக்கம் விபி.
0: வணக்கம். உங்களுடைய தொலைபேசி இது கொஞ்சம் கீச்சிட்ட குரல் வருகின்றது, பரவாயில்ல. வணக்கம் சகோதரி பசுபதி குணநாயகி.
1: என்னுடைய இழுக்குது,
0: உங்கள்ட்ட போன் தான் சத்தமா இருக்கு. நான் இஞ்சி எல்லாம் கரெக்டா
1: இருக்கு.
0: நாங்கள் கஷ்டமா இருக்கு பசுபதி குணநாயகி. வாரம்
1: முதல் இசை வந்து பாட்டா தந்தா விளங்கி இருக்கு, அது விளங்கி,
0: அது பாட்டு இல்லையாமா, அது ஒரு
1: இசைதான் போட்டீங்க, நாதேஸ்வரம் என்று தெரியுது.
0: அந்த இசையை வாசித்தவர் யாரு?
1: வாசித்தது யாரு என்று தெரியல, அது எனக்கு முதலாவது தெரியாது. ரெண்டாவதுக்கு வந்து காரைக்குடி அருணாசலம் என்று தெரியும், நாதேஸ்வரம் வாய்ச்சது சிங்காரவேலனுக்கு.
0: காரைக்குடி அருணாசலம் என்பது சரியான விட.
1: ஓ மேடம், நிலம் தானா அதுக்கு வந்து வாய்ச்சது வந்து
0: முதலாவது உங்களுக்கு
1: தெரியவில்லை.
0: நல்லதம்மா, இங்க வைபர் சகோதரி சியாமலா நிற்கிறார்கள்.
2: வணக்கம் பிபி.
0: வணக்கம் சௌரி சியாமலா. சரியா சொன்னா பேர
2: பிறந்த நாளை கொண்டாடும் அரோன் கைலாசுகினிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் சகல கலைகளும் கற்று நூடுலி காலம் வாழ வன்மன் வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்ட வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றிய கூறிக்கொண்டு
0: நல்லது.
2: நீங்க முதலாவதுக்கு சொல்லிட்டீங்களே நாமகிரி பேட்டை கிருஷ்ணன் என்று
0: சொல்லிட்டேனா
2: முதல்

0: இந்த பிள்ளை தான் உங்களுக்கு பாடினதுண்டு.
1: இந்த நிகழ்ச்சி எல்லாரும் கண்டுபிடிக்க எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்குது.
0: நீ சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு ரெண்டு பேர் வந்து டக் டக்னு சொல்லிட்டீங்கள். வர என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களாலதான் நான் என்ன கோகுலன் கோகுலன் ராசி அவளா கண்டுபிடித்தான் இந்த கோகுல. இல்ல இல்ல, உண்மையாத்தான் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு சொன்ன கேட்டு பாருங்க. இல்ல என்ன மட்டும் கூறி விடுறேன், இந்த கூகுள்ல தான் முந்தி சஃபாரி என்ற ஒரு லிங்க் இருக்கின்ற டெலிஃபோன்ல, அதுக்குள்ள கூகுளுக்குள்ள போய் தான் நான் எடுக்க வேணும் என்னத்தை கண்டுபிடிக்க வேணும் இந்த இதுகளை. அப்ப கண்டுபிடிக்க ரேடியோ நின்றுடும். அப்ப இத முதல் செட் பண்ணி தந்தது திரு தரசன் அவர்கள் தான். பிறகு
1: ராஜாநாதன் கோவில் ரெண்டு பேர்
0: வைத்தவர். பிறகு அன்பு நண்பர் அன்பு அறிவிப்பாளர் கேதுதான் வேறொரு லிங்கம் எடுத்திருக்கிறேன், அது அப்படியே ஸ்டாண்ட் பையாவே இருக்கும். அப்படி அதில் நான் இப்போ ரேடியோ
1: கேட்குறேன்னா
0: இதை ட்ரெண்டிங் கண்டு எனக்கு செய்து தந்தது இவ ரெண்டு பேரும் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியாக கூறிக்கொண்டு நீங்கள் கூறினதான். பிறகு நான் அதை வச்சு கொண்டு தான் இப்போ என்ன இது என்றாலும் டக்குன்னு தட்டி பார்ப்போம். சின்ன விஷயத்தை கூட தட்டி பார்த்து பிடிச்சிடலாம். இன்றைக்கு ஒரு ஊர் தெரியல எனக்கு புது டெலிபோன் பெறுது. இதுல வாட்ஸ்அப் இப்ப வேலை செய்தில்ல, வைபர் வேலை செய்தில்ல, கஷ்டமா இருக்கு. நண்பர்களோடையும் இப்ப ராணி சம்பந்தர் உங்களோட எல்லாம் கேட்கறது கஷ்டமா இருக்கு. வீட்டு டெலிபோனும் வேலை செய்யாது. இந்த போன் பழைய போன் தான், ஐபோன் தான். ஆனால் ஏழு இது இப்ப பயன்மூட்டில என்னத்துல வருது, ஒரு டெலிபோன் வருது எனக்கு புதுசா. புதன்கிழமை மகள் போற எடுத்துக்கொண்டு வர நல்லது செய்யாமலாக்கா. நன்றி நன்றி, கலந்து கொண்டாங்க. நன்றி நன்றி, வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் சோதரி வதனி மோகன். நாங்கள் நிலம் நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் பல்லகிறவனை வேண்டிக் கொண்டு சொல்லுங்கள்.
2: அந்த முதலாவது அந்த பத்தாவது பிறந்த நாளை கொண்டாடுற அருணுக்கும், எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுற கைலாசுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்றும் படித்து நூறாண்டு காலம் படித்து பட்டங்கள் பெற்று அம்மா அப்பாக்கு நல்ல பேர் புகழை எடுத்து கொடுக்க வேணும் என்று அவர்களை வாழ்த்திக்கொண்டு, வானலைக்கு எடுத்துக்கொண்டு வந்த சிவராணி வில்வநாதன் தம்பதிகளுக்கும்,
0: திருமதி வில்வராயா சிவராணி,
2: வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை கூறுகின்றேன்.
0: நல்லது நல்லது. அந்த பிள்ளைகளை உங்களோட வாழ்த்து வந்தவங்க அந்த பிள்ளை செல்வங்களை போய் சேர்ந்திருக்கும்.
2: நானும் அப்படித்தங்கள் தான். அந்த முதலாவது பூனைசி ஒன்றுமே விளங்க இல்லை.
0: துப்பரவா விளங்க இல்லையா? வித்தியாசமா இருக்கணும். நான் தேடி பாக்குறேன், என்ன சியாமலா கேட்ட கோவில தேடி
2: பாக்குறேன்.
0: சகோதரர்கள் தான், சகோதரர்கள் தான். சீதராமன் பொன்னுச்சாமி சகோதரர்களோ?
2: முதலாவது
0: வந்து நாமகிரி பெற்ற கிருஷ்ணன். அவர் படத்துக்கு தேடி பார்த்தேன், கிடைக்க இல்ல. டிராம்பில வந்து கொண்டிருக்கிறேன். வர வேண்டி வந்துட்டு செய்யறதுக்கு ஒன்பது மட்டும் இருக்க சொன்னா போல. அப்போ வந்து ஒன்று கேட்கல. அப்போ என்ன என்ன ரெண்டு பாட்டு தான் நடக்குது? என்ன இதில் தில்லானா மோனாம்பாளேன்னு ஒரு பாட்டு எடுக்கிறதா? அது சரியில்லை. வேறு ஒன்று எடுப்போம்னு பார்த்தா இவற்றவன் நாமகிரி போட்ட கிருஷ்ணன் என்பது ஞாபகத்தில் இருந்தது. அப்போ தேடி பார்த்தேன், அது இசை மட்டும்தான் இருக்க. அவற்ற மூன்று நாலு இதுகள் வந்து படங்களுக்கு இல்லை, இசை மட்டும்தான். அதுக்கு மட்டும் நல்லா
2: தானே.
0: நாமரி கட்ட கிருஷ்ணனும் சீதராமன் என்ன காரக்குறிச்சி அருணாசலம் அவர்களும் சீதராமன் பொன்னுச்சாமி சகோதரர்கள் மூன்று பேரும்.

0: இந்த கொஞ்சஞ்சலங்க சொல்லிட்டேன் முதலே கேட்டுறீங்களோ தெரியாது. யூனியன் கோல்ச்சியில் படிக்கல 74 ஆண்டு ஸ்போர்ட்ஸ் மீட் நானும் என்ற நண்பரும் பார்த்துட்டு அப்படியே மற்றும் பிள்ளையில் அம்மாட்ட சொல்லி போட்டு போவேன். இது திடீரென அவன் வாடா போக வேண்டாம் போல் அவன் இங்கே இங்கேயா இருக்கிறான் ஃப்ரான்ஸில் கிட்ட தான் இருக்கிறார். அப்போ ரெண்டு பேரும் போயிட்டான். போய் படம் பார்த்துட்டு அது பெரிய படம், 3:30 படம் லேடம் போயிட்டு தான் அம்மா காணையில் ரெண்டு பார்த்து வந்தேன். எங்கே வேணும் முடிஞ்சு அம்மா படம் பார்த்துட்டு வந்தேன். என்ன படம் பார்த்தேன்னு கேட்டால் கொஞ்சம் சேராங்க கேட்டேன். ஓ தான் 20 வருஷத்துக்கு முன்ன பார்த்த படம் வேண்டாம் அந்த நேரத்தில் சொல்கிறான் அம்மா. அந்த நேரத்திலேயே அந்த பழைய படம் இது ராயனா தியேட்டரில் அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அம்மா சொல்கிறா அப்படி தான் இருக்கேன்ட்டு தான் கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் என்று சொல்கிறா. அப்போ கிட்டத்தட்ட அவன் கணக்கு பார்த்தா சரியாக தான் இருக்குது. ஓ கொஞ்சம் சொன்னாங்க பழைய படம் இல்லாமல் தான் கூடுதலான ஆக்களுக்கு அது முதல்வர் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கேட்டிருந்தான் போடாது. எந்த வயதுக்கும் முட்டுக்கும் பின்னுக்கும் உள்ளாக்கள் அவகிட்டத்தான் பிள்ளை பேர் அவ மூலமாக தான் இருந்திருக்கணும். கடைசி தம்பியும் ஒரு தங்கச்சி தான் எங்களுக்கு. கடைசி தம்பியும் தங்கச்சியும் தள்ளிப்பட சங்காஸ்பத்திரி துர்க்கம்மன் கோயிலுக்கு முன்னால அதில் அங்கேயும் அவ தான். நன்றி
1: நன்றி
0: வணக்கம். நல்லது நேயர்களே, இளைய கலைக நேரம் 7:52 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இணைப்புகள் இல்லாத பட்சத்திலே சில தரவுகளை கூறிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். பகுத்தறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இந்த 3 பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திருமதி பசுபதி குணநாயகி, திருமதி சியாமலா சத்குமாரன், திருமதி வதனி மோகன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தார்கள். சரியானபடியாக கூறியிருந்தார்கள். முதலாவது இசையை வந்து நாமஹரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களும், இரண்டாவதாக கொஞ்சம் சிலங்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடலுக்கு நாதஸ்வரம் வாசித்திருந்தார் ஜானகி அம்மா அவர்கள் பாட, எனக்கு பேர் வருதில்லை. மூன்றாவது பாடலுக்கு சேதுராமன் பொன்னிச்சாமி அவர்கள் இசையை வழங்கியிருந்தார்கள். சுசீலா அம்மா பாடியிருந்தார். நல்லது நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலைகளிலே என்றும் முழுவன்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT-யிலே அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இப்போது ஒரு நேயர் உணர்ந்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இப்போது ஒரு நேயர் உணர்ந்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வானொலி சத்தத்தை நீங்கள் யார் கேட்கின்றீர்கள்? வணக்கம் ஜோசன், உங்கள் வானொலி சத்தத்தை குறைங்கள், இறைச்சலாக இருக்கிறது. நான் கலைச்சதே உங்களுடைய வானொலிக்கான சத்தம் வந்தது இங்கே எனக்கு. இப்ப சொல்லுங்க.
3: பிள்ளைக்கும் கைலாஸ் பிள்ளைக்கும் உங்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை வாழ்ந்துட்டு வந்த சிவராணி வில்வராஜாவுக்கும்
0: முதல் நாதஸ்வர இசையும் பாட்டுகளும் தெளிவாக வந்ததா?
3: தெளிவாக வந்தது.
0: நான் கம்ப்யூட்டர்ல தொடவில்லை, எனக்கு அது தொட்டு வேலை செய்ய பயம். கைத்தொலைபேசியில தான் இந்த பாட்டுகளை ஒலிபரப்பு
3: செய்திருந்தேன்.
0: ஜோசரி அம்மா கலந்து சிறப்பித்திருந்தார்கள். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பெறுவார்கள். பதில் தெரியாவிட்டாலும் வந்து கலந்து சிறப்பிப்பார்கள். பிள்ளை அந்த பிள்ளை செல்வங்களையும் வாழ்த்து சென்றிருந்தார். அவரது வாழ்த்து வந்து வயதில் முதிர்ந்தவர், எங்களது கலையகத்திலே மிகவும் வயது முதிர்ந்த அம்மா இவர்கள். ஆனால் பார்த்தால் சொல்ல மாட்டார்கள் அத்தனை வயதண்டவருக்கு. கலகலப்பாக மன சுக்தியுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நிலைய கலக நேரம் 7:56, ஐக்கிய ராஜ்யத்தில் 6:56. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இங்கே நான் 2 ஊர்கள் வைத்திருக்கின்றேன், தயாராக இருங்கள். முதலாவது 6 எழுத்தில் ஒரு ஊர். 6 எழுத்தில் ஓர் ஊர். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஊர். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஊர். இங்கே பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் உண்டு. பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் உண்டு. பாண்டவர் தேவிக்கு இவ்விடத்தில் பெருவிழா நடைபெறும். வருடா வருடம் பாண்டவர் தேவிக்கு இவ்விடத்தில் பெருவிழா நடைபெறும். வருடா வருடம் இனி தரவுக்கு செல்வோம். 6 எழுத்தில் ஓர் ஊர். 1-6 சிவாஜி கணேசன் நடித்த சூப்பர் ஹிட் படம் உண்டு. 1-6 சிவாஜி கணேசன் நடித்த சூப்பர் ஹிட் படம் உண்டு. 1-2 ஓர் உணவு. இது இலங்கையிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அவசரத்துக்கு தேவைப்படும் ஒரு உணவு. 3வதாக 1வது எழுத்தில் உள்ள துணைக்காலை எடுத்துவிட்டு 1வது எழுத்தில் உள்ள துணைக்காலை எடுத்துவிட்டு 4, 5, 6 சேர்ந்தால் அப்போ 1, 4, 5, 6 சேர்ந்தால் ஓர் உணவு. சோற்றுடன் இதை நெய்விட்டு பிசைந்து சாப்பிட்டால் ருசியோ தனிப்பட்ட ருசி. தனியோ ருசி. இந்த ஊரை நீங்கள் கண்டுபிடித்து நெருங்குங்கள். இப்பொழுது வைபர் ஊடாக அன்பு நண்பர் திரு திக்கன்னடா அவர்கள். வணக்கம் திரு திக்கன்னடா.
1: வணக்கம் சிவா, நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலம், நீங்கள் நலம் எப்படி?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள்.
1: பாண்டிருப்பு என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: பாண்டிருப்பா?
1: ஆம்.
0: ஏதாவது தரவு வச்சிருக்கின்றீர்களா?
1: தரவு நீங்கள் தந்தீங்கள், அதை பற்றி சொல்றோம். அது பற்றும்படி அங்கால தரவு சொல்ற அளவுக்கு காணாது மூளை.
0: இப்ப எப்படி என்றாலும் ஏதோ ஒன்றை வச்சு தானே கண்டுபிடிச்சிருப்பீர்கள். கிழக்கு மாகாணம் அதை வச்சு சொல்லுகிறீர்களா?
1: திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது.
0: இருக்கா அங்க?
1: அடுத்தது என்னென்றால் நீங்கள் சிவாஜி நடிச்ச படம் சொன்னீங்கள் தானே?
0: ஆமாம்.
1: பாபு பொருந்துற மாதிரி கிடந்தது, அதால சொல்லி
0: இருக்கிறேன். வேற வேற ஏதாவது?
1: வேற ஒன்றும் தெரியாது. சரி, இப்படியே நீங்கள் தான் சொல்ல வேணும்.
0: சரி பாப்போம். ஒரு விடையா சொல்லி இருக்கின்றீர்கள். வாட்ஸ்அப் கூட ஒருவர் வந்திருக்கிறார், அவரை அழைத்துக் கொள்வோம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப் கூட வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம். நான் லண்டன்ல இருந்து ஜெனி. நிலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ வணக்கம் சகோதரி ஜெனி. ஜெனி ஆண்டன்.
4: நிலமா இருக்கிறீங்களோ?
0: நாங்கள் நிலம். உங்கள் நிலம் எப்படி?
4: ஆமா, நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி. என்ன, நீங்கள் தொடர்ந்து நிலமா இருக்க உங்களையும் வாழ்த்தி
0: கொண்டு நீங்களும் நிலமாக இருக்க எல்லாம் கர்த்தர் அருள் புரிவாராக. சொல்லுங்கள்.
4: நன்றி. என்ன, இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் அண்டு இல்ல
0: அருண்
4: அரோன் அரோன் கைலாஸ் ஆகிய இருவருக்கும் இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டனர். அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் அப்பா அம்மாவுக்கு வந்த பிள்ளைகளாகவும் வளர்ந்து எல்லா கலைகளும் பெற்று எல்லாண்டு காலம் அவர்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என நிறைந்தவர்களை வாழ்த்தி கொண்டனர். நீங்கள் கேட்டதுக்கு நானும் பாண்டிருப்பு என்று கூறி பார்க்க
0: வேண்டும்.
4: ஏதாவது
0: தரவுகள் ஏதேனும் வச்சிருக்கின்றீர்களா?
4: தரவுகள் இல்லையா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொருத்தமா வந்தது.
0: அவர் வந்து ஒன்றுக்குமாருக்கும் சொல்லி போட்டு போறார். திரு திக்கனடா அவர்கள் சிவாஜியின் படம் பாபு உண்டு.
4: நான் ரெண்டையும் ஒன்றையும் ரெண்டையும் சொல்லி பாக்குறேன். தெரியல, நாங்கள் பான் சாப்பிட்டு ஞாபகம் இருக்குதா சொல்லி
0: பாக்குறேன்.
4: தேசிய
0: உணவு கூட சொல்லல. அவன் இப்ப
4: அதுதான் எங்கட தேசிய உறவு சுட சுட வேண்டி சாப்பிடுறாங்க. நன்றி. என்ன பின்னால வரக்கு இடம் விட்டு.
0: நன்றி
4: நன்றி நன்றி.
0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் மீதி.
0: வணக்கம் சௌரி பசுபதி அக்கா.
5: நானும் பாண்டிருப்பேன் சொல்லி ஒன்றும் ஆறும் வந்து பாபு படம்.
0: பாபு படம் சிவாஜி படம்.
5: ஒன்று ரெண்டு உணவு வந்து பான்
0: பானோ
5: வட்டது. அந்த ஒன்று துணை இந்த காலை எடுத்தால் ஒன்றுனாலும் அஞ்சு மாறும் செய்யறது என்ன?
0: ஆமாம்.
5: பருப்பு
0: பருப்பு
5: சோற்று நெய்யோ ருசியா வருவென்றால் அதை எது எடுக்கிறது? பருப்பை சேர்த்து நெய்யையும் சோறையும்
0: அடியேன் விபி. நேற்றும் இன்றும் அதே விளையாட்டு. பருப்பு கறியும் முருக்கங்காயும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு. கைச்சாம்பல் உண்டு, சலாட் இருந்தது, வேற இதுகள் இருந்தது, கைச்சாம்பல் போட்டு பருப்புக்கு நெய் விட்டு அந்த மாதிரி.
5: நான் நேற்று பார்த்தேன் அங்கேயும் ஒரு திரௌபதியம்மன் இருக்கு மண்டக்கில பம்பாறையில. இங்க இருக்கு எங்களை புத்தளம் உடப்பில. உடப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: உடப்பு உடப்பு
5: உடப்புல இருக்கு ஒரு திரௌபதி.
0: இப்ப டிராம்பில வேற கேட்கல. ஒருத இருந்தார் பொண்டிரா நாம் இருக்கிறார். என்ன வீட்டு கிட்டத்தான் ஒரு கொஞ்சம் தூரம் இருந்தான். 500 மீட்டர்ல எந்த இடம் தான் புத்தளம் தான் ஜாழ்பாணத்திலே முந்தி இருந்தான்.
5: என்னுடைய
0: மனைவி இந்த அப்பா அம்மாவும் கொஞ்ச காலம் இருந்தவர் புத்தளத்தில்.
5: நாங்களும் ஒரு 6-7 வருஷம்
0: இருந்தன. நல்லது அம்மா.
5: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நல்லது. இங்கே விடைய கூறியிருக்கின்றார்கள் திரு திக்கன்னடா அவர்களும் சௌரி ஜனி என்றனும் சௌரி பசுபதி குணநாயி அம்மாவும் விடைய கூறியிருக்கின்றார்கள். இணைப்புகள் இங்கே இல்லாதபடியால் இந்த விடை சரியான விடை. பாண்டிரு ஒருவர் வந்திருக்கிறார். பாப்பம் ஜாரண்ட வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சௌதரி வதனி மோகன். இறைச்சல் வருகிறது, வித்தியாசமான இறைச்சல்.
6: மூன்றாவது
0: முதலாவது எழுத்துல உள்ள அந்த துணைக்கால். இப்ப காவன்னா வேண்டியிருந்தால் அந்த காணாக்கு பக்கத்துல வர்றது துணைக்கால் என்று சொல்லினோம். கால் மற்றது மேல் விசிறி கீழ் விசிறி மற்றது அந்த கொம்பு போடுறதுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்று சொல்லினோம். அப்ப அந்த அடவு எடுத்து நாங்கள் அடவுண்டு தான் சும்மா சொல்றது சரியானதை விடாம் துணைக்காலம் என்ன அதை எடுத்து போட்டு அந்த துணைக்கால் எடுத்து விட்டால் அதோட சேர்த்து 4, 5, 6 சேர்ந்தால் ஒரு உணவு. சோற்றுடன் இதை விட்டு சாப்பிட்ட சோற்றுடன் நெய்யை விட்டு சாப்பிட்டால் நல்லா ருசியா இருக்கும். துணைக்கால் தெரியாது. இந்த தேடிக்கொண்டு போயிருக்கல ஒன்ற தேட வழிக்கிட்டுங்கன்றால் சௌதரி வதனி கணக்க இதுகள் வரும். இந்த ஊழல் எல்லாம் நீங்கள் எங்கிருந்து எடுக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் நித்தமும் இதை கிளிக்கிறீங்க ஒரு அந்த இடத்துல இருந்து எடுக்கிறனால் என்ன வயிறுக்கு நினைக்கிறீங்க? டெய்லி காலை
6: விளம்பினோன்னு
0: இருந்தா எடுப்பேன் என்ன கூடுதல் முழுக்க எடுப்பேன். ஆக எடுத்து போட்டு டக்குன்னு போய் பார்ப்பேன். இப்ப பாண்டிடுப்பு அங்க இருக்கிறது என்று டைப் பண்ணினால் கூகுளுக்குள்ள போய் அது சொல்லும். கிழக்கு மாம்பாறை மாவட்டத்தில் இருக்கு, இங்க பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது, திருநெல்வேலி அம்மன் கோயில் இருக்குன்ற சொல்லும். என்ன இருக்கும் இது ஃபேமஸ் ஆனது வந்து திருநெல்வேலி அம்மன் கோயில், இங்க ஒவ்வொரு வருஷமும் பெருவிழா நடக்கும் போட்டிருக்கு.
7: அப்ப நானும் அதை பாண்டிட்டு சொல்லி அந்த நீங்க சொன்ன அதுக்கு ரெண்டாவது பான் முதல் தரவுக்கு பாவு பணம் மற்ற ரெண்டாவதுக்கு பான் என்று சொல்லி மூன்றாவதுக்கு பருப்பு சொல்றேன். மூன்று தடவை என்ன அப்ப அதையும் சொல்லி கொண்டு விட வருகிறேன்.
0: என்ன மூன்று சொல்லி இருக்கலாம் கூட போனாலும் போயிரும். துணைக்கால் எடுத்தா சொல்ல சொன்னா பானை கண்டு வந்துட்டு மூன்றாவதையும் சேர்த்தா முதலாவதே மூன்றாவதையும் சேர்த்தால் ஒரு படத்துல விஜய் சிஎம் விஜயின் தங்கச்சி காணிக்கிற சொல்லுவார்கள். அப்ப நீங்கள் இதை செய் செய் செய் என்று சொல்லுங்கள். அவன் கபடி கபடி கபடி என்றான். கிள்ளி படத்தை சொல்ல படி படி படி கண்டு அவன் கபடி கபடி கபடி அந்த படத்துல இருக்கிறது கொஞ்சம் கூட கூடி கூடினாலும் கொஞ்சம் இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இது மூன்றும் கணக்கு தானே, சின்ன எழுத்து தானே, ஆறு எழுத்து தானே.
7: நன்றி
0: வணக்கம்.
7: நன்றி
0: வணக்கம். நல்லது நேர்களே, திரு திக்கண்ணடா அவர்கள், திருமதி ஜெனி என்றன், திருமதி பசுபதி குணநாயி அம்மா அவர்கள், திருமதி வதனிமோகன் அவர்கள் சரியான விடையை கூறியிருக்கின்றார்கள். பாண்டிருப்பு என்பது சரியான விடை. இங்கே திருநெல்வேலி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இங்கே ஒவ்வொரு வருடமும் தேவிக்கு பாண்டவர் தேவிக்கு இங்கே பெருவிழா வேடாவரம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நான் இந்த இதுக்கு எத்தனை எழுத்தென்று நான் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றேன். ஓர் ஊர், இது எமது சகோதரமலை சிங்கள ஏரியாவை சேர்ந்த ஊர். மூன்றும் இரண்டும் மூன்றும் இரண்டும் தேங்காயின் சிங்கள பெயர், தேங்காயின் சிங்கள பெயர் மூன்றும் இரண்டுமா, மூன்றும் இரண்டும் தேங்காயின் சிங்கள பெயர். அதே நேரத்தில் போலீஸ் இதனால் நாங்கள் ஏதாவது குற்றம் செய்தால் தண்டனை இதனால் கிடைக்கும், இதன் மூலம் கிடைக்கும். தேங்காயின் சிங்கள பெயர் போலீசார், இதனால் நாங்கள் ஏதாவது குற்றம் செய்தால் இதன் மூலம் தண்டனையை தருவார்கள். அடுத்தது முற்பகுதி வீடு கட்ட உதவும், முற்பகுதி வீடு கட்ட உதவும். ஒன்றும் நாளும் இரண்டு தடவை நாங்கள் கூறுவோமாக இருந்தால் இப்படி பெண்கள் சிரிப்பார்கள். ஒன்றும் நாளும் நாங்கள் அதை இரண்டு தடவை சேர்த்து சொன்னோமாக இருந்தால் இப்படி பெண்கள் சிரிப்பார்கள். இப்போ பெண்கள் பொல பொல என்று கண்ணீர் விடுவார்கள். எப்படி சிரிப்பார்கள் அப்போ? இரட்டக்கிளாவியில் வருகிறது, அதை கண்டுபிடித்து நெருங்கள். இப்போது வாட்ஸ்அப் ஊடாக நான் நினைக்கிறேன். வணக்்கம் வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா, நான் மீண்டும் ஜெனி.
0: வணக்கம், சோரி ஜெனி, சொல்லுங்கள்.
8: எனக்கு சிங்களமும் தெரியாது, அதை எடுத்த சிங்கள ஊர்களும் தெரியாது.
0: இந்த ஊரியம்மா உண்மையாக சொல்லுறேன், நான் திடீரெனத்தான் இன்று வர வேண்டி இருந்தாது. வரைக்குள்ள கெட்போனை போட்டுட்டு இதை எக்குத்தரை போட்டுட்டு தடவி கொண்டு வரையக்குள்ள அந்த ஒரு இது உண்டு போகுது, ரெயின் உண்டு போகுது இலங்கையில். அந்த இடத்துல போய்க்குள்ள அந்த இந்த இடத்தின் பேர் இருக்குது போட்டில், அந்த இடத்தை தாண்டி தான் போகுது அந்த ட்ரெயின், அந்த இடத்தை தாண்டி போகுது. உடனடியாக மனதில் பதிஞ்சு வச்சுட்டு தான் இங்கே வந்து தேடி எடுத்த. இப்போ சோபியங்களை செய்துன்றக்கல வந்த உடனே தேடி எடுத்து போட்டு தான் தொடங்கின அந்த புரோகிராமத்தில். நீங்கள் கல் ஏதாவது தர
8: ஏதாவது தர கொண்டறியணுமா
0: இல்லை தரவேதான் சொல்ல போறீங்களோ வச்சிருக்கிறீங்களா?
8: இல்ல, நீங்க சொன்னதன்படி நான் வச்சு பார்த்தேன். பொல பொல் என்று சொல்றேன் நினைக்கிறேன். தேங்காய்க்கு பொல் என்று பொல்லு பொல்லு பொல் என்று சொல்றேன் நினைக்கிறேன். தேங்காய்க்கு சிங்களம் தெரியாத அந்த அப்ப போய் காதல கேட்டது மற்ற கலகலை என்ன சிரிக்கிறேன்னு சொல்றாதானே. வீடு கட்டுறதுக்கு கல்லு தேவைப்படுறது, மண் தேவை, பல பொருட்கள் தேவை வீடு கட்டுறதுக்கு. யார் என்ன கொண்டறிந்தம்ன்றத பாப்போம்.
0: திரு திக்கண்ணடா அவர்கள் நிற்கிறார்கள், பாப்போம்
8: என்னடா.
0: வணக்கம் திரு திக்கண்ணடா.
9: வணக்கம் சிவா.
0: ஓகே
1: உங்கள செலவன்படி எனக்கு எனக்கு தெரியல. உங்கள செலவனுடைய முதல் கல் பல என்று வருகிறது.
0: ஓ, என்னென்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன், நான் கேட்டிருக்காது உங்களுக்கு என்னென்னு சொன்னால், இதை நான் இப்போ டிராம்பில் வரையக்கில்ல டெலிஃபோனை நோண்டி கொண்டு இருக்கலான்னு பார்த்தேன், ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது இலங்கையில், அதில் இந்த இடம் பெறகுது. அவர் அந்த ட்ரெயின் தானே முந்தி ஒரு குழுவி கொண்டு கொடுப்பார், வாங்கவனும் மற்ற அங்கால் அவர் நிலத்தில் போட்டுட்டு போவார் எடுக்கவனும் செய்திகள் பரிமாற்றத்துக்கு பழைய இது என்று போட்டு போதும். அதில் பார்த்தால் இந்த இடம் இருந்தது. உடனடியாக வந்தேன், இந்த தடவை எடுத்தேன் நான்.
1: கல்பலன் இருந்தது,
0: கல்பலன் இருந்தது. ஆனால் நான் அதை கல்பலன் அங்கே இருக்கண்டு தேடிப்பா கேட்கல, அது வேறு ஏதோ இல்லைன்னு சொல்லுது. இந்தியாவுக்கு போகுது அந்த சொல்லு. அப்போ அப்போ சில நேரம் எழுத்து, சில நேரத்தை நம் இப்போ இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் தான் இது இருக்கு, சின்ன சிங்களத்தில் சின்ன
1: நேரம். இவ்வளோ கதைக்கு பின்னுக்கு வாராக்கள் கடுப்பாக நான் வைக்கிறேன், புறாது கதைப்போம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. வந்திருப்பவர் வணக்கம். அவரது உணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போது சியாமலாக்கா வந்து நிற்கிறான். வணக்கம் சியாமலாக்கா.
9: வணக்கம்.
0: வணக்கம் வாரன் பொருங்கோ அங்கே மீண்டும் இல்லையா போயிட்டா. ஓகே, நீங்க சொல்லுங்கள். சாரி,
9: நானும் கல் போல என்று சொல்றேன். பொல்லுண்டதுங்க எனக்கு தெரியுமே, நான் அதையும் அடிக்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம் தானே.
0: பொல் மற்ற போலீஸ்காரன் அடிக்கிறது, பொல்லால் அடிக்கிறது, பற்றன் பொல், பற்றன் பொல் என்று சொல்லுவார்கள். பற்றன் பொல் கேகாலய கிட்டவா இருக்கு, அது எனக்கு தேடைக்குள்ள வரே இல்ல.
9: கேகாலையிலேயும் இருக்கின்ற இடம், குளியாப்புட்டியே அந்த இடத்துலயும் இருக்கு.
0: இது மலையக பக்கம்தான் ட்ரெயின் போய் கொண்டிருக்குது, அதுல பார்த்தால் அப்படியே எழுத்து விழுது.
9: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்.
0: மீண்டும் சகோதரி வதனி மோகன்.
10: சிங்களம்
0: டிக்க டிக்கத்தானுவா சிங்களம் எனக்கு தெரியாது, நான் இருக்கேன் கொழும்புல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ இந்த ரூபவாணி வந்த மூட்டம் பெருமைக்காக சொல்லவில்லை. அண்ணன் சவுதியில் வேறு வடிகால் பெரிய அண்ணன், அவர் டிவியும் பெரிய செட்டும் கொண்டு வந்து வச்சிருப்பார். அப்போ இங்கே அந்த வீட்டில் ஒரு இந்த ரூபவாணி படம் போட்டால் ஒரு 25-30 இருந்து பார்க்கும். எல்லாம் பக்கத்து வீட்டுக்கார சௌ உறவினர்களும் தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் வந்திருந்து பார்ப்பினான். அப்போ அதில் போடுவார், சொல்லுவார்கள் சிங்கள படத்துக்களும் சொல்லுவேன் தானே, தமிழ் படம் போட்டாலும் சிங்கள பட நிகழ்ச்சிகளும் கூட இருக்குதானே சொல்லுவேன். ஹட்டராத்திரி அட்டராத்திரி ஹட்டராத்திரி அட்டப்பாளவாய் சிங்கர சித்திரப்பட்டைய காமினி பொன்சு கட்ட மாலினி பொன்சு கட்ட அதட் சூரிய அதட் சூரியா
10: என்ன
0: ரூபாவணி சமஸ்தான்ட்டு அதை பார்த்து சொல்றேன். எனக்கு சிங்களம் தெரியாது என்னென்னு சொன்னால், இரவு 8 அட்டராத்திரிக்கு அட்டப்பாள வேண்டாம், 8:30 காமினி பொன்சாவும் மாலினி பொன்சாவும் நடிச்சா ஹட்டரதடவாய் சிங்கள சித்திரப்பட அதட் சூரியா இதட் சூரியாண்ட சிங்கள படமா ஓ இருக்காமண்டாக்கு ரூபாவணி ரெண்டாவது சொல் அனௌன்ஸ் பண்ணுவீனா. அதை கேட்டு கேட்டு தான் கொஞ்சம் தெரியும் ஒழிய வேற ஒன்றும் தெரியாது.
10: எனக்கு அப்படித்தான், கொஞ்ச காலம் அங்க நீர் வளம்பில எங்கட பெரிய அண்ணியோட இருந்த படிச்சால அந்த தேங்காய்க்கு போல் போல் என்ன
0: வேற மற்றது நுவரலியால ஒரு மாதம் நின்றான் ஒரு கடையில் எங்கிட்ட ஒரு ஆக்கள் என்ற பெரிய சுப்ப மகன். 25 மேலாக நுவரலியாவில கட்டியாண்டவர்கள் பிரைவேட் கூப்பன் கடை எப்படி இருக்கும், நீதவான் காமினிக்கு எல்லாம் அங்க வந்து சாமான் வாங்குற வேணா அவர் காமிசனாக கொஞ்சம் தெரிஞ்சால்தான் பிறகுதான் பார்த்தேன். இவர் ஏன் இவரோட சினேதம் பெற்றிருந்தாரு, அவர் செய்த வேலைக்கு படித்த முட்டாளன்னு சொல்லுவேன் அவையில் அவர் தானே நூறாக எரிப்புக்கு காரணமான ஆள் ஒரு ஆள். அப்போ அங்கே இருக்கல முதல் கொண்டு விட்டுட்டாங்க முன்னுக்கு பெரிய கொட்டோண்டு தேங்காய் தேங்காய் தேங்காயும் கொடுக்கணும் விற்கவனும் மற்றது இது வெத்தில பாக்கு மடிச்சு கொடுக்கணும் புலத் வித்திராண்டு வேணும் பின்ன ரெண்டு வெத்தில அதுக்குள்ள கொஞ்சம் பாக்கு சுண்ணாம்பு இதுங்க பின்னம் சில பேர் தான் கப்பினம் போயிடையும் அதுக்கு மீது சிங்கள பேர் செய்து கொடுக்கணும். அது ஒரு மாதத்தில் ஓடி வந்துட்டேன் இயலாது குளிர் சரி வராது. அங்க சமையலுக்கண்டி ஒரு ஆள் இருக்கிறாம, 25 கிட்டத்தட்ட வேலை செய்தவ பின்னுக்கு சமையல் இருக்கிறதுக்கு மேலதான் எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு வசதி, சில பேர் மட்டும்தான் வீட்டை போவினாம். கூடுதல் நாட்கள் அங்கேயே தங்கி எல்லாம் படுத்து எல்லாம் இதாண்டுவினாம்
10: இருக்கு.
0: கலகலன்னு பெண்கள் சிரிப்பார்கள், புலபலன்னு கண்ணீர் விடுவார்கள்.
10: நன்றி,
0: வணக்கம். நல்லது அன்பு நேயர்களே, நிலைய கலைய நேரம் 8:15 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:15 சரியாக 8:50-55 கிடையில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஏனென்றால் பிரதான செய்திகளுக்கு இங்கே இடம் விட்டிருக்கிறார்கள், எல்லாம் செட் பண்ணி தந்து போயிருக்கிறார்கள். ஆகவே 8:50-8:55 நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சி அறிவுக்கு வேலோடு பகுத்தறிவுக்கு வேலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறும். பிரதான செய்திகளுடன் அன்பு பணிப்பாளர் தர்சன் அவர்கள் காத்திருப்பார், அவர் அதை செட் பண்ணியிருக்கின்றார். அதே நேரத்திலே இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொன்று பிறந்த நாள் காணும் அரோன் கைலாஸ் இருவருக்கும் எனது சார்பிலே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் படித்து பட்டங்கள் பெற்று வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வானொலி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்ச்சி எடுத்து கொண்டு வந்த டிஆர்டியின் அன்பு நேயர்கள் திருமதி வில்வராஜா சிவராணி தம்பதியினருக்கும் எமது உளம் கனிந்த நன்றிகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நேரம் இருந்தால் பார்ப்போம் இந்த பிள்ளைகளுக்காக, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்காக, படித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் ஒரு 3 நிமிட சிறிய உரி உண்டு. நான் இதை தண்டவில்லை, ஒருவர் சொன்னதை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நல்லது நேயர்களே, அடுத்ததாக இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த இது கூடுதலாக ஜோவேசெரியம்மா குணநாயே அக்காவைக்கு தான் இதுகள் இந்த இதுகள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, தெரிஞ்சிருக்கக்கூடும். இது எப்படி கண்டு பாருங்கள். இது ஒல்லாந்தர் எங்கள் நாட்டை ஆட்சி புரிந்த காலத்தில் ஒருவர் இதை பற்றி கூறியிருக்கின்றார். என்ன பிடிக்கிற அந்தோனி, எலி பிடிக்கிறேன் சின்னோரே. என்ன பிடிக்கிறாய் அந்தோனி, எலி பிடிக்கிறேன் சிஞ்சோரே. பொத்திப்பிடி அந்தோனி, பூறிக்கொண்டோடுது சிஞ்சோரே. பொத்தி பொத்திப்பிடி அந்தோனி, பீறிக்கொண்டோடுது சிஞ்சோரே. என்ன பிடிக்கிறாய் அந்தோனி, எலி பிடிக்கிறேன் சிஞ்சோரே. பொத்தி பொத்திப்பிடி அந்தோனி, பீறிக்கொண்டோடுது சிஞ்சோரே. இதை யார், ஒரு பேராசிரியர் தனது நாடகத்திலே இதை சொல்லியிருப்பார். இதுடன் சேர்த்து அந்த காலத்தில் இந்த பரங்கியர்கள் இருந்தபடியால் இப்போது சகோதரி வணக்கம் ஜெனிகேந்திரன், கட் பண்ணப்பட்டு போச்சா ஜெனிகேந்திரனுடையது? திரும்பாம் பாருங்கள், வந்தீர்கள், சரியாகத்தான் எடுத்தனான். இதில் சுண்ணாக சந்தையிலே பரங்கி சுங்கானை போட்டு விட்டான், சுண்ணாக சந்தையிலே பரங்கி சுங்கானை போட்டு விட்டான், பார்த்தெடுத்து கொடுத்தால் பரங்கி பாதி சுங்கான் கொடுப்பான். சுண்ணாக சந்தையிலே பரங்கி சுங்கானை போட்டு விட்டான், பார்த்தெடுத்து கொடுத்தால் பரங்கி பாதி சுங்கான் தருவான். இதை ஒரு பேராசிரியர் தனது நாடகத்திலே நிறைவேற்றியிருக்கின்றார். இந்த சுண்ணாகச் சந்தையிலே என்பதற்கு முன் வேறொரு இடத்திலிருந்து தான் அதை அவர் எடுத்து அதை மாற்றி இங்கே கொடுத்திருக்கின்றார். அந்த மாற்று தகவல் எப்படி இருக்கும் என்றால், ஆமணக்கன் தோட்டத்திலே கோமணத்தை போட்டுவிட்டேன், பார்த்தெடுத்து தந்தவர்க்கு பாதி கோமணம் நான் தருவேன் என்ற இந்த தரவு தான் இங்கே அவர் மாற்றி சுண்ணாகச் சந்தையிலே பரங்கி சுங்கானை போட்டுவிட்டான், பார்த்தெடுத்து கொடுத்தால் பரங்கி பாதி சுங்கான் தருவான் என்பது. இந்த இதை எந்த பேராசிரியர் தனது நாடகங்களிலே அரங்கேற்றினார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து தெரிந்தால் நெருங்குங்கள் நேயர்களே. இப்போது நிலைய கலைய நேரம் 8:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் வானொலியில் அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இப்போது சகோதரி ஜெனிகேந்திரன் வந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
11: வணக்கம் அண்ணா. ரெண்டுக்கும் ஒரே பேராசிரியர் அண்ணா
0: என்றுதான் எனக்கு தரவு இருந்தது. ஏனென்றால் அவர் அந்த
11: சிவதம்பி என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: என்ன பேர்? சிவதம்பியா?
11: சிவதம்பியா, கார்த்திகேச சிவதம்பியா
0: எனக்கு அந்த நான் எடுத்த தரவில இருக்குது வந்து வேறொருவர் பெயர். சின்னேரம் இப்படியும் இருக்கலாம். சிவத்தம்பிகை அவர்களுடைய இதை வந்து இந்த பேராசிரியர் தனது நாடகத்திலே இதுவரை ஒரு பேராசிரியர் இந்த விடை நான் வச்சிருக்கிற விட வந்து ஒரு பேராசிரியர் அவர் சின்ன அவர்கிட்ட நாடகத்தினால இது வருகுதுண்டு. ஆனால் இது நாங்கள் சின்ன படைச்சிருக்க ஒன்று மட்டும் நினைக்கிறேன் மூன்றாம் பாப்பு நாலாம் பாப்பு தமிழ் புத்தகத்தில் இது படைச்சிருக்கோம்.
8: எங்களுக்கு எனக்கு தெரியாது அனுபவக்காரர் வந்து சொல்லுவேன் இது நான் தேடலான்னு பார்த்து நான் கேட்டுக்கொள்றேன் அல்ல திருப்பியும் முயற்சி செய்து பார்த்தோம்.
0: நீங்கள் தேடு நேரத்தில் சிவத்தம்பி கண்டு வருகுதா
8: எனக்கு தேடைகள் இப்படி வந்துச்சு இன்னொருக்கா முயற்சி செய்து பார்ப்போம். அனுபவகாரிக்கு நன்றி
0: நன்றி நன்றி நன்றி தேடலுக்கு நன்றி தேடலுக்கு நன்றி. நல்லது. இங்கே சகோதரி ஜெனி என்றன் அவர்கள் ஒரு விடையை கூறியிருக்கின்றார். ஆனால் நான் வைத்திருப்பது வேறு விடையாக இருக்கின்றது. பாப்பம் யாராவது தெரிந்தவர்கள் வந்து கூறுகிறார்கள். ஒருவருடைய இணைப்பும் மின்னவில்லை. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அம்மா ஜோவேஸ்வரி அம்மா இல்லைண்டா பசுபதி குணனா ஐயாக்கா வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். என்றால் நாங்கள் இது மூன்றாம் அல்லது நான்காம் பாவ புத்தகத்தில் படைத்த ஒரு ஞாபகம் இருக்கின்றது. இந்த சின்னோரை என்பது வந்து வந்து ஒரு திரு திரு திரு திருமதி என்ற மாதிரி அந்தோனி ஒரு பெயர் ஒருவருடைய பெயர் சின்னோரே இத்தாலியிலாம் சின்னோர் என்று சொன்னால் திரு அவர்களை தான் ஒரு ஆணை குறிக்கும் திரு. என்ன பிடிக்கிறாய் அந்தோனி எலி பிடிக்கிறேன் சின்னோரே பொத்தி பொத்தி பிடி அந்தோனி பூறிக்கொண்டோடுது சின்னோரே சுண்ணாக சந்தையிலே பரங்கி சுங்கானை போட்டுவிட்டான் பார்த்தெடுத்து கொடுத்தால் பரங்கி பாதி சுங்கான் தருவான். இது ஒரு பேராசிரியருடைய நாடகத்திலே இடம்பெறும் அவர்கள் அந்த காலத்திலே ஒல்லாந்தர் காலத்திலே இந்த நாடகங்கள் அரங்கேறி இருக்கின்றது. எனக்கு வந்த தகவல் வேறொரு பெயரை காட்டுகின்றது. சகோதரி ஜெனி அண்டனுக்கு வேறொரு பெயரை காட்டுகின்றது. எது சரி என்பதை பார்ப்போம். ஒருவரும் இங்கே நெருங்காதபடியால் அந்த மாணவ செல்வங்களுக்காக மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் ஒரு சிறிய மூன்று நிமிடங்கள் பிடிக்கும் மூன்று நிமிடங்களுக்குள் ஒரு சிறிய தரவு ஒன்றை தர விரும்புகிறேன். இது என்னுடைய தரவல்ல நான் படித்து ரசித்ததை அதே நேரத்தில் இறுதியில் எனது பங்குக்கு என்னத்தை சேர்த்தால் மக்களுக்கு போய் சேரும் என்பதற்காக சினிமாவையும் சேர்த்திருக்கின்றேன். ஏன் படிக்க வேண்டும் கல்வி கல்வியின் மூலதனம் இதை பற்றி இரண்டு முதலமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றபின் இன்று உலகம் பூராக பறந்து பறந்து சென்று கலாசாலைகளிலேயும் பொது அரங்கிலேயும் நல்ல கருத்துக்களை சொல்லி வரும் டாக்டர் கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்களின் உரையில் அப்படியே தருகின்றேன். இறுதியில் நான் நான்கு வரிகளை கூட சேர்த்திருக்கின்றேன். ஏன் படிக்க வேண்டும் படிப்பின் அவசியம் இப்போது சகோதரி சியாமலா வந்திருக்கின்றார் பார்ப்போம். வணக்கம் சகோதரி சியாமலா.
12: விட சொல்லிட்டீங்களா?
0: இல்ல விட சொல்ல இல்ல
12: கணபதி பிள்ளை அவற்ற நாடகத்துல வந்திருக்கும் நினைக்கிறேன்.
0: பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்கள் நடத்திய நாடகத்துல வந்திருக்கும் என்று சொல்லுகிறீர்களா? அதையும் பேப்பருங்களோட அங்கதான் தேடி பிடிச்சேன். பாப்பமா என்ன வரிகினம் வரிகினம் என்ன வாட்ஸ்அப்ல பாப்பம்.
12: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம்
0: வணக்கம்
13: வணக்கம் பத்மராணி.
0: வணக்கம் சகோதரி பத்மராணி அக்கா. பத்மராணி ராயரட்னம். பத்மராணி ராயரட்னம் சொல்லுங்க அக்கா எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா?
13: நலமா இருக்கிறோம். நானும் அந்த வித்யானந்தனா இல்ல காத்தியேசு சிவத்தம்பியாண்டு இருக்கிறோம்.
0: இல்ல நான் தேடின இல்ல இப்ப ஜெனி அண்டன் வந்து சொல்லியிருக்கிறார்கள் சிவத்தம்பி என்று. நான் வைத்திருக்கிறது கணவதி பிள்ளை பேராசிரியர் பேராசிரியர் கணவதி பிள்ளை என்று இருக்கு. நான் தேடி நடத்தல அப்படித்தான் இருக்கு. இப்ப சியாமலாக்கா வந்து சொல்லிப்பட்டு போறா கணவதி இது கணவதி பிள்ளை தான் என்று. இப்ப நாங்கள் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நீங்கள் சொல்றது நீங்கள் யாரு சொல்றீங்க? சுனா வித்யானந்தன சொல்றீங்களா?
13: வித்யானந்தன் இருக்குது
0: சூனா வித்யானந்தன் இருக்கா? தெரியுமா அவர் யார் ரெண்டு?
13: தெரியாது.
0: முன்னாள் கல்வி அதிகாரி சூனா வித்யானந்தன். ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலேயும் இதை பணியாற்றி இருக்கணும். ஒரு நல்லது பாப்போம் சரியானபடியாண்டா. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் சோதரி, சொல்லுங்கள்.
14: என்னண்டா அந்த பேராசிரியர் கணபதி புள்ள வந்து அந்த துரோகிகளுக்கான நாட்டு நாட்டீடுகளுக்காகத்தான் எழுதினவர். ஆனா இது வந்து அந்த அந்தோணி என்பவர் தான் பேராசிரியர் அந்தோணி காணாப்பாடகர் அவர் எழுதினான் கேட்கிறது.
0: இல்ல, கணபதி பிள்ளை என்பவர் தான் அது பேராசிரியர் கணபதி பிள்ளை இலங்கையை சேர்ந்தார். அவர் தான் அந்த ஒல்லாந்தர் காலத்துல இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் கொஞ்சம் எதிர்த்தனாங்கள்லானே, கொஞ்சம் கொஞ்சமா எதிர்த்தனாங்கள்லானே புத்துக்கு ஒல்லாந்தர் ஆங்கிலேயர். அப்போ தான் இந்த அவர் வந்து சாமானி அங்கே வந்து மார்க்கெட்டில் இல்லாமல் அவங்க இடத்தை பிடிச்சிடுவீங்க. என்ன அப்ப வந்துறங்கைக்குள்ள சொரிச்சினவன் வெங்கடியாக்கள் பார்த்துட்டு அவங்க வரவன் கண்ட தின்றான் தத்தத்தை குடிக்கிறான். அவன் சாப்பிட்டது மனுஷும் கோலாவும் ஏதோ வித்தியாசமான ஏதோ ஒரு சிவப்பில குடிச்சிருக்கிறான். வைன் வைன் வைனையும் குடிக்க வெங்கடியாக்கள் இருக்குன்னு அவன் கல்லை சாப்பிட்டு இதை குடிக்கிறான், தத்தத்தை குடிக்கிறான். அப்படியான எதிர் அப்படியான நேரத்தில் தான் இவர் அந்த மார்க்கெட்டுகள் எல்லாம் அவையண்டிய ஆட்சி தானா கொஞ்ச காலம் என்ன அந்த அப்படியான இது இதன் மூலம் தான் அவர் இந்த கணாதிப்புள் என்பவர் தான் எழுதினதாக நான் தேடின இடத்துல வந்தது. சியாமலாக்காக்கும் அப்படித்தான் வந்திருக்குது. இப்போ சௌரி ஜெனிகேந்திரன் சொல்லியிருக்கிறார் சிவத்தம்பி என்று, பத்மராணி அக்காவும் சொல்றார் சிவத்தம்பி சூனா வித்யானந்தன் அப்படி என்று.
14: நீங்கள் தேரும் பாடல துல்லியமாக கண்டறிய சில விவரங்கள் தேவை உண்டு.
0: ஆஹா,
14: அந்த பாட்டு என்னன்னு தெரியா இல்லையா?
0: இல்லையா நான் படிக்கல. இந்த இது பொத்திப்புடி சின்னோடு எலி போகுது அப்படி நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேரையில ஒரு புத்தகத்துல இருக்க வேணும், தமிழ் மலர்ல இருக்க வேணும். மூன்றாம் பாப்போ நாலாம் பாப்போ சரியாக ஞாபகம் இல்லை.
14: நன்றி,
0: வணக்கம். நல்லது. இங்கே நாலு சௌரிமார் வந்து சொல்லியிருக்கணும். சௌரி ஜெனிகேந்திரன் வந்து சிவத்தம்பி என்று சொல்லியிருக்கின்றார். திருமதி சியாமலா சத்குமாரன் அவர்கள் நான் வைத்திருக்கும்படியான கணாதி பிள்ளை என்பது கூறியிருக்கின்றார். பத்மராணி அக்கா வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அவரும் சிவத்தம்பி சுனா வித்யானந்தன் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போ வதனி மோகனும் அதைத்தான் சொல்லுகிறார் கணதி பிள்ளை. அதை தேடிக்கொண்டு போனால் என்ன வேற வேற வரும் என்று சொல்லுகிறார்கள். நான் வைத்திருக்கிற விட இது என்ற படிகள் அதைத்தான் சரியான விட என்று நான் கடைசி வரையும் கூற மாட்டேன். சில வேளைகளில் அது தவறாக இருக்கலாம், பார்ப்போம். யாராவது தெரிந்தவர்கள் தண்டனாம். இனி அடுத்ததாக நிறைவாக 30 நேரம் நிலைய கழக நேரம் 8:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:28. இப்போ நான் சொல்லி போட்டு இடையிடையே விட்டுவிட்டேன். இப்போது ஒரு வெறும் இணைப்பில் இல்லாதபடியால் ஒரு 3 எனக்காக நேரத்தை தாருங்கள். அந்த சின்ன பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் ஒரு சிறிய செய்தி கொண்டும். அப்போ 2 முதல் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று இன்று நாடு முழுக்கலும் பறந்து பறந்து நல்ல கருத்துக்களை சொல்லுவரும் டாக்டர் கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்கள் கூறியதை அப்படி எங்கே தருகின்றேன். அதுடன் சேர்த்து நானும் கொஞ்சம் சேர்த்திருக்கின்றேன் சில காரணங்களுக்காக. ஏன் படிக்க வேண்டும்? படிப்பின் முக்கியம், படிப்பின் மூலதனம். இது ஒரு கால் திரு கேது அவர்களின் தார்மார் நிகழ்ச்சியிலே இருக்கா வந்து சொல்லி சொன்னதாக ஒரு ஞாபகம் இருக்கின்றது. இதற்காக இருக்கா மீண்டும் ஒரு முறை. நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளையும் புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தார் உமர் முத்தர். தூக்கில் இடப்படும் வரை படித்து கொண்டிருந்தார் பகத்சிங் அவர்கள். படுக்கின்ற இடங்கூட படிப்பகத்துக்கு அருகில் போடுங்கள் என்று கூறியிருந்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதாவது தன்ற படுக்கையறைய லைப்ரரிக்கு பக்கத்தில் போடுங்கன்னு சொல்லியிருக்கின்றார். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை படித்து முடித்திடுகின்றேன், எனது அறுவை சிகிச்சையை நாளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். சார், இன்றைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன், நோ நான் புத்தாம் பாசிக்கிறேன், நாளைக்கு வச்சுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள். போகின்ற இடமெல்லாம் படிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். வெள்ளை ஷூட், வெள்ளை கோட், வெள்ளை தொப்பி, இடையில் ஒரு ரோசாப்பு, மற்ற பக்கத்தில் ஒரு வெண்புறா. இந்திரா காந்தியின் அப்பா ஜவஹர்லால் நேரு அவர்கள் போகின்ற இடமெல்லாம் படிப்பதையே வைத்து கொண்டிருந்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை படித்து முடிக்காமலே தூக்கத்தை மறந்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். படித்தால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஓராண்டுகளல்ல ஈராண்டுகளில் அன்பு மாணவர்களே, அன்பு பெற்றோர்களே, 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்ற வேதாந்தத்தை கண்டுபிடித்து இன்று வரை கம்யூனிஸ்டின் பைபிளாக போற்றப்படுகின்றார் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இதையெல்லாம் இதற்காக இந்த வானொலியில் உங்களுக்கு நான் கூற வேண்டும். பிக்காசோவின் ஓவியத்தை விட, பீத்தோவின் இசையை விட, ஜூகோவின் ஒரு வாக்கியம், கதையின் ஒரு கடைச்சொல், கம்பனின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாடல், ஏன் எங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல பாடல்களை தந்த கவிஞர் கண்ணதாசனின் ஒரு பாடல் வரி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அன்பான மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே. கனவு காணுங்கள், தப்பே இல்லை. அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல் கனவு காணுங்கள். நல்ல ஒரு வைத்தியராக, நல்ல ஒரு வக்கீலாக, நல்ல ஒரு விவசாயியாக, நல்ல ஒரு அறிவிப்பாளராக, நல்ல ஒரு இயக்குனராக, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பிடித்த நடிகர் மாதவனைப் போல், நடிகர் சிம்புவைப் போல், நடிகை நயன்தாராவைப் போல், நடிகை சாய் பல்லவி போல் வர வேண்டும் என்று கனவு காணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், நடிகர் மாதவன் ஒரு இன்ஜினியர் பட்டதாரி, நடிகர் சிம்பு விஷுவல் கம்யூனிகேஷன் வரை படித்தவர் ஒரு பட்டதாரி, நடிகை நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை நயன்தாரா, ஏ ஆர் ரகுமான் ரெண்டு கைகளை தூக்கி ஆஸ்காரை வென்றது போல் இரண்டு பட்டங்களுக்கு சொந்தக்காரி நயன்தாரா. இறுதியாக தென்னிந்திய சினிமா அல்ல இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு இளம் நடிகை மலைவாழ் இனத்திலிருந்து வந்த ஒரு நடிகை மருத்துவ படிப்பிலே அதிகம் படித்தவராக இன்று வரை திகழ்கின்றார் சாய் பல்லவி அவர்கள். அத்துடன் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சேலை உடுத்தி கொண்டுதான் போவார். அது மிக மிக முக்கியம், எமது பண்பாடு. இப்படி அவர்கள் நன்கு படித்தவர்கள். அதனால் சொல்கின்றேன், கனவு காணுங்கள், தப்பே இல்லை. அதனால் நீங்கள் நன்றாக படித்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெற்ற தாய் தந்தையருக்கும் நல்லவராக வாழ வேண்டும் என்று இந்த டிஆர்டி வானொலி ஊடாக உங்களை கேட்டுக்கொன்று நன்றி, வணக்கம். நல்லது கண்பு நேயர்களே, நிலைய கலைய நேரம் 8:33 மடங்களாக இருக்கும்போது ஐக்கிய ராஜ்யத்தில் 7:33 மடங்கள். அடுத்ததாக இந்த வாரம் முழுக்க ஒரு செய்தி ஒன்று அடிபட்டு கொண்டே இருக்கின்றது எமது வானொலியிலே. அதற்கான முடிவுகள் நாளை தெரியும். அது நேரத்தில் எனது முடிவு வந்து நாளை 9 தெரியும். 7 நான் அதை பார்க்கப் போகின்றேன். 9 தெரியும். உங்களுக்கு ஒரு தரவு தருகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். இது இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு வரும், கவனத்தில் கொள்ளுங்கள். 8:50:55 கடையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம், அதுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். 8:50 பிறகு 50:55 பிறகு தொலைபேசி இணைப்புகளை ஏற்படுத்தாதீர்கள் தவறு செய்து பிரதான செய்திக்கு இடம்பெற்று கொடுக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கான ஒரு தரவு ஒன்று தருகின்றேன். இது என்ன என்று நான் சொல்ல மாட்டேன். 8 ஓர் தரவு, 8 ஒன்றும் 8 ஓர் நீரோட்டம், 1 ஓர் நீரோட்டம், 4 இறந்த ஆத்மாக்களுக்கு இதனை கொடுப்பார்கள். இப்படி கொடுப்பார்கள், நாலும் எட்டும் இறந்த ஆத்மாக்களுக்கு இது கொடுப்பார்கள். மூன்றும் நாலும் இதை சேர்த்து பாடல்கள் பாட வேண்டும், இதன் எல்லைக்குள் பாட வேண்டும். ஏழும் எட்டும் ஒரு தெருவை இப்படி அழைப்பார்கள், ஒரு தெருவை இப்படியும் அழைப்பார்கள். ஒன்று ரெண்டு மூன்று இதனை உண்டதால் திருநீலகண்டர் ஆனார் எம்பெருமாம் சிவபெருமான். ஒன்று இரண்டு மூன்று இதனை உண்டதால் திருநீலகண்டர் ஆனார் எம்பெருமான் சிவபெருமான். மீண்டும் தருகிறேன், எட்டெழுத்தில் ஒரு தரவு. ஒன்றும் எட்டும் ஓர் நீரோட்டம், நாலும் எட்டும் இந்த இறந்த ஆத்மாக்களுக்கு இதை கொடுப்பார்கள், இது கொடுப்பார்கள். மூன்றும் நாலும் இதை சேர்த்து பாடல்கள் பாட வேண்டும். ஏழும் எட்டும் ஒரு தெருவை இப்படி அழைக்கலாம். ஒன்று இரண்டு மூன்று இதை உண்டதால் திருநீலகண்டர் ஆனார் எம்பெருமான் சிவபெருமான். இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஊர் வேண்டும், அந்த ஊர் மூன்றெழுத்து ஊர், அது வேறு இது வேறு, அதை பிரிம்பா வச்சுக்கொள்ளுங்க. அந்த எட்டு எழுத்த இது மூன்று, மூன்றெழுத்தில் ஓர் ஊர், ஆனால் இந்த மூன்றெழுத்தில் என்னால் தரவு எடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த ஊரை பிரித்து பார்க்கின்றேன். இப்போது சோரி சியாமலா வந்திருக்கின்றார். இந்த வணக்கம் சியாமலாக்கா.
15: வணக்கம்.
0: அப்போ இந்த இதை இதை சரி பாருங்க, இதேமே இருக்கா கேளுங்க. அப்போ இந்த மூன்று எழுத்தை பிரித்தால் நாலு எழுத்து வருகிறது. இந்த நாலு எழுத்தில் முற்பகுதி ஓர் ஆயுதம், பிற்பகுதி நீர்த்தேக்கத்துடன் சம்பந்தப்பட்டது. நீரை நிறுத்துவதற்கும் இல்லை இதை ஒரு ஓட்டமாக கொண்டு போவதற்கும் இது தேவைப்படுகின்றது. சொல்லுங்கள் பாப்பா, என்ன சொன்னீங்களே, இதை சொன்ன மாதிரி கிடந்தது. நாளைக்கு நான் பார்க்க போகிறது. ஆ அப்படியா? நன்றி, வணக்கம். இப்போது சகோதரி ஜெனி வந்து நிற்கிறார்கள், வாரம் பாருங்க. வணக்கம் சகோதரி ஜெனி.
16: சியாமலாக்கா நிக்கிறான்னு
0: சொன்னீங்க. சியாமலாக்கா சொல்றா வந்து நஞ்சி தின்னி வீதி நாளைக்கு விபி படத்துக்கு போறாரா தான் வந்து கேக்குறேன்ட்டு. அப்ப நீங்க இது கேட்டீங்க, அந்த ஊர் அவ வந்து ஊரூருக்கா சொல்ல சொன்னவ சொல்றேன்னு கேளுங்க. மூன்றெழுத்தில் இதை இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஊர் ஒன்று தேவைப்படுது. அந்த ஊர் வந்து மூன்றெழுத்தில் வருது. எனக்கு மூன்றெழுத்தில் அந்த ஊருக்கு தரவெடுக்க முடியல, அதை பிரிக்கிறேன். தங்கு சகாய் தேங்காய் மாதிரி அதை பிரித்தால் நாலு எழுத்தில் வருகிறது. நாலு எழுத்தில் வந்தபடியால் முற்பகுதி ஒரு ஆயுதம், பிற்பகுதி ஒரு நீர்த்தேக்கத்துடன் சம்பந்தப்பட்டது.
16: வேலனை
0: அவருக்கு முதல் ஷோவுக்கு டிக்கெட் வச்சிருந்திருக்கிறார். எனக்கு இன்னும் எடுக்கல நாளைக்கு. இப்ப இல்லையா நான் இன்றைக்கு இதுக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சால் இப்படியே போய் லாச்சப்பில போய் ஒரு இடம் சொன்னவர் அங்கே போய் எடுக்கிறதுக்கு
16: இல்ல
0: முதல் பிளானே இல்ல. அப்ப எல்லாரும் வந்து சொல்ல சொல்ல போட்ட பிறகு கே பி லோகதாசும் இதில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அவருக்கு விழா வடிகெல்லாம் இந்த தடவை கொடுத்துட்டு எழுதி போட்டு சரி பார்ப்போம். சரி இருக்கிறதா, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தானே இருக்கிறேன், போய் பார்க்கலாம் என்றால் அப்போ அருள்மொழித்தேவன் அடிச்சு கேட்க சொன்னார். இல்லை அது முதலாவது இதுக்கு டிக்கெட் எல்லாம் முடிஞ்சுதான், 400 பேர் கொண்ட இருக்க 400 டிக்கெட் ஃபுல்லாக முடிஞ்சுது. சரி அடுத்த ஷோவுக்கு இருக்கும், நீங்கள் இன்னும் லாச்சப்பில் ஒரு இடம் சொன்னவர் அங்கே போய் வாங்குங்கோ. நான் சொன்ன பண்ண நீ இன்றைக்கு போகிறதுக்கு இருந்தால் இன்றைக்கு இன்னும் சரி வராது, ஒன்றில் நாளைக்கு பிடிக்கப்புறம் காலம் எழும்பி போய் வாங்க வேணும். இல்லையென்றால் டிரெக்டாக 5 மணிக்கு போய் நின்று கவுண்டரில் எடுக்க வேணும். பாப்பா அதுதான் நான் எழுதி அதுதான் எழுதி இருக்கிறேன். 9 மணிக்கு பிறகு தான் என்னுடைய முடிவு தெரியும் என்னிட்டு. சகோதரி சித்ரா கட்ட கேக்குறாரு தெரியாண்டு. நான் அப்பாவை கேட்டு கொண்டு வரேன். இப்ப எனக்கு என்ன ஒரு தடவை கிடைச்சிருக்கு, ராஜாண்ணைக்கு அப்பா இருக்கிறார் இப்போ.
17: அண்ணா இன்னால வரவில் அடி போட போறேன் மெட்டே நீங்கள் பள்ளிக்கூடம் போற நீங்கள் படிச்ச நீங்கள் என்ன புரியாத புதிர் போடைய பள்ளிக்கூடம் போகாத நாங்கள் படிக்காத நாங்கள் ஒன்று விளங்காத
0: ஒரு தடவை இல்ல சியாமலாக்கா நிக்கிறா. ஓகே நன்றி நன்றி வணக்கம் சியாமலாக்கா. கேட்டீங்களா? நான் திங்கக்கிழமை ராஜாண்ணே ஒரு நிகழ்ச்சியில இருந்து கொண்டு அப்பா அப்படி இருக்கிறாரு சொல்லிட்டு நான் கேட்டே விட்டு இருப்பேன். என்ன ராஜாண்ணே
17: அப்பா அப்படி இருக்கிறாரு மேல போய் தான்
0: கேட்க வேணும்.
17: நன்றி வணக்கம். வேலனையில தான் அந்த நஞ்சு திண்ணி வீதி இருக்குதான்.
0: ஓ அது வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கிற அண்டு அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு தர அதில் அந்த பட டைரக்டர் ஆகும் வேற ஒரு ஆள் சொல்லிட்டார் என்ன
17: இதுல சொன்னவே தானே தர்சன் நடத்தினவர்
0: இணப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
18: வணக்கம் பிபி.
0: வணக்கம் குழந்தை.
18: கொஞ்சம் தடங்கள் மன்னிக்கோ.
0: பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. வேறதான இந்த நேரம் சாப்பாட்டு டைம் நாங்கள் போட்டு அறத்தை கொண்டிருந்தால் பேரை சொல்ல பெருசா விரும்புறா இல்ல என்ன சொல்ற எங்கதான் போய் தலைகளா என்னத்துக்கு நின்றாலும் கடைசியால் அந்த கை வந்து பேக்கில் போறதுக்கு சாப்பாட்டுக்கு
18: முக்கியம்.
0: அந்த ஒரு விஷயத்துக்காண்டி அவரை நான் போட்டுறேன். என்ன அவற்ற பேச்சொண்டால் என்ன கடத்த தம்பியார் நோர்வேல இருக்கிறார் அவரண்டா காணும் என்ன சாமன் சாமா இருந்து அவற்றை இதுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். எனக்கும் பிடிச்சாதான் அவர் செய்த சில இதுகளால பிடிக்கிறேன். பேச்சுக்கு அடிமை பேச்சுக்கு அடிமை கத்தாம நோமலா சொன்னாலே பேச்சுக்கு அடிமை. நல்ல கருத்துக்கள் நல்ல
18: கருத்துகளோ. இப்ப இந்த நஞ்சுண்ணி அந்த படம் பார்க்க போறீங்களோ நாளைக்கு?
0: நாளைக்கு பிளான் போட்டாச்சு. நாளைக்கு பாப்போம். இருக்கா காலம் இருக்கா லாச்சப்பில போய் அவர் சொன்ன இடத்துல எடுத்தா சரி எடுத்தா கட்டாம் கன்ஃபார்ம் அதுவும் என்ன
18: செய்யறது இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சிறுவர்களான அரோன் மற்றும் கைலாஸ் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வாழ்த்திக் கொண்டு இதனை வானொலியை எடுத்து வந்த வில்வராஜா சிவராணி தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி அம்மா. உங்களை போன்ற பெரியவர்களின் வாழ்த்து தான் அவர்களுக்கு கிடைக்கும். நான் இதுக்கு நீங்கள் வருவீங்க எதிர்பார்த்தேன் காண இல்ல
18: இந்த
0: நேரம் தான் எனக்கு எல்லாம்
18: ஒன்றில்
0: இப்ப நான் வெளிக்கிட்டு வேற வெளிக்கிடக்குள்ள அன்னை அடிச்சவர் எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை என்றால் எங்க டைம் பத்து இரவு பத்து மணிக்கு அவைக்கு நாலு மணி தானே அந்த டைம் தானே அவைக்கு சரி எல்லாம் காட்டி தந்திருக்கிறா சோபி தண்டு போட்டு. அப்ப இதுக்கு வந்து
18: வேதனை என்று சொன்னது ஒரு ஆயுதம் என்றா வேல் மற்றது பின் என்ன வேறு என்ன
0: வேல் சகான வேலனை எழுபதாவது பிறந்த நாளுக்கு சின்னவையில முதல் ஆக்கள் உபரதர் கேள்வி கேட்கலாம் அதுல ஒரு முக்கியமான கேள்வி கேட்டு அதுல சொல்லுவோன்ட்டு இருந்து நான் இது ஆனால்
18: சில பிரச்சனை
0: இன்னும் என்ன முப்பதாவது ஆண்டு விழாவுக்கு இருக்குதானே நாலு மாதம்
18: பாட்டு
0: நான் சரி வேணுமெண்டா ஒரு பாட்டு போடுறேன்
2: பாட்டு சொல்லி விடுங்க.
0: நல்லது அன்பு நேயர்களே, நிலைய கலை நேரம் 8:45 இருக்கும் போது ஐக்கிய ராஜ்யத்தில் 7:45. ஒரு பாட்டுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.

0: வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள் வதனி. நேற்று மத்தியானம் சமைச்ச சாதம் தான் இன்று மத்தியானம் சாப்பிட்டேன். அப்ப இரவுக்கு போய் எனக்கு பிரச்சனை, சாப்பாடு இப்ப கட்டாயம் இன்னாதான் வேணும் வண்டியில. இப்ப பாஸ்தா போட்டு சாப்பிடலாம் இருந்தேன். சலாட்டும் இருக்குது, எனக்கு சலாட் சாப்பிட விருப்பம். ஆனா இரவில குறைக்கிறேன் நான் சலாட் சாப்பிடறத.
2: போயிக்கலாம்
0: சூடு வாட்டி போட்டு சாப்பிட்டா விஷயம் முடிஞ்சு. மகள் தற்சமயம் இல்ல, ரெண்டாவது மாளோட இருக்கிறா. இந்த கிழமை பூரா பெரிய காட்ட.
1: அப்ப நாளைக்கு இந்த என்ன சொல்ற இந்த
0: நஞ்சதி நிவேதி
1: போர்ச்சோல சூழல்ல வந்து வந்த படம் தானே, அந்த கருப்பொருளா வச்ச படம் தானே, அதை பார்த்து போட்டு அந்த கதையை சொல்லுங்க. பார்க்க கூடியவர்கள் பார்க்கலாம், நாங்கள் இங்க இருந்து கொண்டு பார்க்கலாம இருக்கிறோம்.
0: என்ன கொஞ்ச நாள் இதுக்கு வரும் தானே,
1: அருள்மொழி நிலமுடனே அடுத்த முறை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இருக்க அந்த பிள்ளைகளுக்கு அருணுக்கும் கைலாசுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி அந்த பிள்ளைகள் படித்து பட்டங்கள் பெற்று அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளாக தங்க குடங்களாக மணிமகுடமாக வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சாரி, நல்லது நேர்களே, இத்துடன் இணைப்புகள் அனைத்தும் மூடப்படுகின்றது. இனி எந்த ஒரு இணைப்பும் எடுக்க மாட்டேன். இந்த பாட்டுடன் நிகழ்ச்சி நிறைவேறும்.

பாடிக்கொண்டிருப்பவர் ஸ்ரீபதி பண்டித ரதகுல்லா பாலசுப்ரமணியம். எஸ் பி பாலாவுடன், அமரர் எஸ் பி பாலாவுடன் கே எஸ் சித்ரா. இப்பாடலுடன் நிறைவு பெறுகிறது. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு.

நல்லது நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இல்லையா, கலிக நேரம் 8:54 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:55 பிரதான செய்திக்கு இடம்பெற்று இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இரவு பொழுது நல்ல பொழுதாகவும் நாளைய விடியல் நல்ல விடியலாகவும் அமைய எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சோதரன் விஜயசுந்தரம் பத்மநாதன் விபி. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.

0: 24 மணி நேரமும் டிஆர்டி தமிழொலி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.
0: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தினை ஊடாக. விவரங்களுக்கு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
3: ஐயோ ராஜா, லாட்சப்பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: இதுதான்
3: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: Viti Superstore, Gare Lagonnaise Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Lagonnaise.
5: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரத் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றன சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வவனியா வெடுக்குநாரி மலையில் பௌத்த பிக்கு தலைமையிலான குழு அங்கு சென்றிருக்கின்ற நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டு அவர் பாதுகாப்பு அந்த இடத்தில் பலப்படுத்தப்பட்டிருப்பதோடு ஆலயத்துக்கு செல்லும் சைவ பக்தர்களுக்கு போலீசார் இடையூறை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை அந்த பகுதிக்கு பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் விசேட பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக சென்றிருந்தார்கள். அதுநேரம் அந்த பகுதியில் சைவ மக்களும் வழிபாடுகளுக்கு சென்றிருந்தார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். அதேநேரம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற சைவ மக்களுடைய வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் மறைக்கப்பட்டு வருவதோடு அவர்களை நீண்ட தூரத்துக்கு நடந்து செல்லவே அனுமதிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி காண்டிபன், வவனியா வடக்கு பிரசபை உப தவிசாளர் சஞ்சுதன் உள்ளிட்டவர்களும் ஆலயத்துக்கு சென்றுள்ளார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏபஸ் வானூர்திகள் கொள்வனவு செய்யப்பட்டதில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை சந்தேக நபராக பெயரிடுமாறு குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள கபில சந்திரசேன என்பவரால் பெறப்பட்ட கையூட்டல் பணத்தின் ஒரு பகுதி நாமல் ராஜபக்சாவுக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.
1: ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டமை தொடர்பான இரண்டு வழக்குகள் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் 2020 கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 2026 செப்டம்பர் மாதம் 4 தாக்கல் செய்த வழக்கு ஆகியன இவ்வாறு விசாரிக்கப்பட்டு வரும் வழக்குகளாகும். 2020 முதலாவதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக் ஆகிய இருவரே சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தனர். பின்னர் 2026 பிப்ரவரி 2 முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் புதல்வரான ஷமீந்திர ராஜபக்சவும் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார். ஷமீந்திர ராஜபக்சவுக்கு தற்போது சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஏற்கனவே காலமாகியுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேனவின் மனைவியான நியோமாலி விஜயநாயக் பணிப்பாளராக செயற்பட்ட சிங்கப்பூரின் பிரிஸ் சொல்யூஷன் என்ற நிறுவனத்திற்கு 2013 டிசம்பர் மாதம் 27 ஏபஸ் நிறுவனத்தின் தாய் நிறுவனத்தினால் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வைப்பிலிடப்பட்டது. இந்த பணம் 4 சந்தர்ப்பங்களில் கபில சந்திரசேனவின் ஆஸ்திரேலிய காமன்வெல்த் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டமை விசாரணைகளின் மூலம் நிரூபணமானது. இந்த வழக்கு பிப்ரவரி மாத இறுதியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கின் கோவைகள் சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இதற்கமையவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவையும் இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தற்போது சட்டமாதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். நகர்த்தல் பத்திரத்தின் மூலம் எதிர்வரும் வாரத்தில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாமல் ராஜபக்ச சந்தேக நபராக பெயரிடப்பட உள்ளார். அப்படியாயின் இந்த ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்ற வழக்கு என்ன? கடந்த 4ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு கமையவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தற்போது விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கலின் போது 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு விமானங்கள் கொள்வனவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்சம் பெற்றமை மற்றும் நிதி தூய்தாக்கல் ஆகிய சம்பவங்கள் தொடர்பான 2 வழக்குகளிலுமே நாமல் ராஜபக்ச சந்தேகநபராக
0: தொடர்ந்து நோர்வேயின் புதிய போக்குவரத்து அமைச்சராக இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த கம்சி குணரட்னம் நியமிக்கப்பட்டுள்ளார். நோர்வே மன்னர் தலைமையில் நடைபெற்ற அரசாங்க சபை கூட்டத்தில் நேற்று இதற்கான உத்தியோர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிரதமர் யோன்ஸ்கார் ஸ்டாரே தலைமையிலான தொழிலாளர் கட்சி அரசாங்கத்தில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள கம்சி குணரட்னம் நோர்வே அரசியலில் இத்தகைய உயர் பொறுப்பை ஏற்கும் முதலாவது தமிழ் பின்னணி கொண்ட அரசியல்வாதி ஆவார். தனது 19வது வயதில் ஒஸ்லோ மாநகர சபை உறுப்பினராக தேர்வாகி தொழிலாளர் கட்சி சார்பில் படிப்படியாக தேசிய அரசியலில் முன்னேறிய இவர் தற்போது புதிய பொறுப்பின் கீழ் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து அஞ்சல் சேவைகள் தொடர்பான கொள்கை முடிவுகளை வழிநடத்த இருக்கிறார். மேலும் அமைச்சருக்கான மாநில செயலாளராக அபெல் செசிலி கினபி குரலுன் மற்றும் யாக்கோப் வோரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் விவகாரங்களில் அரசாங்கம் எந்தவித சமரசங்களுக்கோ அல்லது மன்னிப்புக்கோ தயார் நிலையில் இல்லை என்று ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா உறுதிபட தெரிவித்திருக்கிறார். புலனறுவையில் இன்று நடைபெற்ற விவசாயிகளின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டில் இயங்கி வரும் ஆயுதமேந்திய குற்ற கும்பல்கள் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி வெளிநாடுகளிலிருந்து உள்நாட்டில் குற்றக்குழுக்களை இயக்கிய 70க்கும் மேற்பட்டோர் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்.
2: தேசிய மக்கள் சக்தியினால் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாற்றி என்ற தொனிப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புலனறுவை மாவட்ட விவசாயிகள் கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெற்றது. புலனறுவை தீபோயன வளாகத்திலேயே இந்த கூட்டம் நடைபெற்றது.
3: திருடர்களையும் குண்டர்களையும் விரட்டி இந்த அரசாங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? நாட்டின் பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கமே இது. ஆகவே இந்த அரசாங்கமே இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கும் அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம், மக்களை பாதுகாக்கும் அரசாங்கம். இதற்கு முன்னர் யாருக்காக அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டது? பாதாள உலக குழுவினரை காப்பாற்றும் அரசாங்கம், போதைப் பொருள் வர்த்தகர்களை காப்பாற்றும் அரசாங்கம், கடத்தற்காரர்களை காப்பாற்றும் அரசாங்கம், ஊழல்வாதிகளை காப்பாற்றும் அரசாங்கம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அரசாங்கமே மக்களை காப்பாற்றும் அரசாங்கம், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் அரசாங்கம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியே இந்த அரசாங்கம் இருக்கும். எந்த ஒரு கலந்துரையாடலுக்கும் அல்லது எந்த ஒரு மன்னிப்புக்கும் இடமில்லாத சில விடயங்கள் உள்ளன. அவற்றில் கலந்துரையாடலும் இல்லை, மன்னிப்பும் இல்லை. அவை என்ன? ஒன்று பாதாள உலகம், எந்த ஒரு மன்னிப்பும் இல்லை. எமது நாட்டில் உள்ள இந்த ஆயுதமேந்திய குற்ற குழுக்களை முழுமையாக அகற்றுவோம். ஏனெனில் இது எமது நாட்டிற்கு ஒரு பேரழிவு. ஏற்கனவே 70க்கும் மேற்பட்டோரை வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளோம். அடுத்து அந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய போதைப் பொருள் வர்த்தகம் அகற்றப்பட வேண்டாமா? அகற்றப்பட வேண்டும். அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். அது குறித்து இடைக்கால சமரசம் எதுவும் இல்லை. ஆம், போதைப் பொருள் பரவாயில்லை, கொஞ்சம் பரவாயில்லை, அப்படி எதுவும் இல்லை, முழுமையாகவே இல்லை. காலம் செல்லும், பாதாள உலகத்தையும் அதனுடன் தொடர்புடைய போதைப் பொருள் வர்த்தகத்தையும் முழுமையாக அகற்றும் பொறுப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக் கொள்கின்றது. அது ஒன்று. இரண்டு, குற்றங்கள். எமது நாட்டில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றம் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். எங்களுக்கு சற்றே காலம் கடந்துவிடும் போது பாவம் என்று யோசிக்க தோன்றும். ஆனால் இதில் பாவம் என்று யோசிக்க முடியாது. பாவம் என்று யோசிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன, கருணை காட்டப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை கருணைக்கோ அன்பிற்கோ பாவத்திற்கோ காட்டப்பட வேண்டியவை அல்ல. சில குற்றவாளிகள் இருக்கின்றார்கள், தங்களுக்கு எதிராக பத்திரிகையில் எழுதினார்கள் என்பதற்காக வீதியில் வைத்து சுட்டு கொலை செய்திருக்கின்றார்கள், தங்களுக்கு எதிராக தொலைக்காட்சியில் பேசினார்கள் என்பதற்காக தொலைக்காட்சி நிலையங்களுக்கு குண்டு தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள், தங்களுக்கு எதிராக பத்திரிகையில் எழுதினார்கள் என்பதற்காக வீதியில் கைகால்களை முறித்திருக்கின்றார்கள், தங்களுக்கு வாக்குகளை சேகரிக்க குண்டுகளை வெடிக்க செய்திருக்கிறார்கள். அவற்றுக்கு அனுதாபமா? இல்லை. அவற்றுக்கு கருணையா? இல்லை. அவற்றுக்கு சரியான தண்டனையை வழங்குவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். அதை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு யாரையும் பழிவாங்கும் எண்ணமும் இல்லை. பழிவாங்குவதென்றால் பழிவாங்க வேண்டியது எப்போது? செப்டம்பர் 21ஆம் தேதி. அப்படியெல்லாம் நாங்கள் பழி வாங்குவதில்லை. சிலர் எங்களிடம் கேட்கின்றார்கள், காலம் கடந்து செல்லும் போது தோழரே, காலம் கடந்து செல்லும் போது இதில் சிக்காமல் போகுமா என்று. நாங்கள் அவர்களிடம் கூறுகின்றோம், நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். நான் இவர் ஒரு திருடன் என்று பெயரிட்டு அவரை பிடித்து சிறையில் அடைப்பது அல்ல இந்த வேலை. இதில் நடைமுறை என்ன, நன்றாக விசாரிக்க வேண்டும், முறைப்படி விசாரிக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு சென்று நிரூபிக்க வேண்டும், நீதிமன்றத்தில் நிரூபித்து சிறையில் அடைக்க வேண்டும். எனவே விசாரணைக்கு பெருமளவு காலம் எடுக்கும், விசாரிக்க வேண்டும், நீதிமன்றத்தில் சரியாக நிரூபிக்க வேண்டும். இப்போது விசாரணை செய்கின்றோம். உண்மையிலேயே இப்போது பார்த்தால் இந்த 2 வருடங்களுக்கு மேலான காலம் விசாரணைகளுக்காக கடந்துள்ளது. இப்போது விசாரணை செய்த காலகட்டம் முடிந்துவிட்டது. இப்போது என்ன உள்ளது, கைது செய்யும் காலம். பிடிக்கும் போது என்ன சொல்கின்றார்கள், பழி வாங்குகிறார்கள் என கூறுகின்றார்கள். பழி வாங்குவதா, எதற்காக நாங்கள் பழி வாங்க வேண்டும்? எங்களுக்கு யாருடனும் கோபம் இல்லை, யாருடனும் எங்களுக்கு காணி பிரச்சனைகள் இல்லை. யாருக்காவது காணி வழக்குகள் இருக்கின்றதா தீர்த்து கொள்ள? அவையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கின்றது தீர்த்து கொள்ள. என்ன தெரியுமா, இந்த நாட்டை இந்த அழிவுக்குள்ளாக்கிய ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவதற்காக அந்த வழக்கு இருக்கிறது, அதையே தீர்த்து கொள்ள வேண்டும். யார் எவ்வளவு அனுதாபத்தை பெற முயன்றாலும் அனுதாபமா? சிலர் கண்ணீர்களை காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கின்றார்கள். இல்லை, மகன்கள் திருடும் போது அழுது புலம்பி மகனை திருட வேண்டாம் என்று சொல்வதற்கு தந்தையருக்கு உரிமை இருக்கிறது. பிடித்த பிறகு கண்ணீர் வடித்து எந்த பலனும் இல்லை, பயனுள்ளதா? மகன் திருடும் போது மகனை அந்த வேலையை செய்யாதே என்று சொல்வதற்கு தந்தைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மகனை தாராளமாக திருட விட்டு பிடித்த பிறகு கண்ணீர் வருகிறது. இவற்றில் எல்லாம் நாங்கள் சிக்க போவதில்லை. சரியா, கண்ணீருக்கு இது அடிபணிய வழி இல்லை, அனுதாபத்திற்கு அடிபணிய வழி இல்லை. பாட்டி என்றால் பாட்டிக்கும் சட்டம் ஒன்றே, தாய் என்றால் தாய்க்கும் சட்டம் ஒன்றே, சகோதரன் என்றால் சித்தப்பா என்றால் அனைவருக்கும் இப்படியே. சிலர் கூறுகின்றார்கள், தோழர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களே என்று. குடும்பத்தினர் அதிகமாக திருடும் போது குடும்பத்தில் உள்ளவர்களை சிக்குவார்கள். என்ன செய்வது, நாங்கள் அதை செய்வோம். ஏன், எமது நாட்டு மக்களுக்கு ஒரு முன்மாதிரியை வழங்க வேண்டும். பொதுமக்களின் பணத்தில் ஒரு சதத்தை ஏனும் மீண்டும் தொட்டால் என்றாவது ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். இப்போது இதனால் பெருமளவிலானோர் குழப்பமடைந்துள்ளனர், கலக்கமடைந்து என்ன சொல்கின்றார்கள், இந்த அரசாங்கம் கவிழும், இந்த அரசாங்கம் பழிவாங்க வருகிறது, இந்த அரசாங்கம் குரோதத்தால் இயங்குகிறது என்று கூறுகின்றார்கள். எங்களுக்கு யார் மீதும் குரோதம் இல்லை, யார் மீதும் குரோதம் இல்லை. எங்களுக்கு இருப்பது இந்த நாட்டை கட்டி எழுப்புவது பற்றிய எதிர்பார்ப்பு மட்டுமே. இந்த மக்களின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நாட்டில் திருட்டை நிறுத்த வேண்டும் என்று, சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று, நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று, தங்களின் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று, தங்களின் விவசாயத்துறை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் இந்த மக்கள். இந்த அரசாங்கம் இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்றது. ஆனால் குற்றங்களுக்கு தண்டனை வழங்காமல் அந்த எதிர்பார்ப்பை நோக்கி செல்ல முடியாது. ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்தாமல் அந்த எதிர்பார்ப்பை நோக்கி செல்ல முடியாது. அவற்றை செய்ய வேண்டும். திருடர்களை பிடிப்பதும் திருட்டை நிறுத்துவதும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணியின் ஒரு பகுதியாகும். கட்டியெழுப்பும் பணியின் ஒரு பகுதியே சட்டத்தை அனைவருக்கும் சமமாக நிலைநாட்டுவதாகும். அதிகாரத்தை கைப்பற்றும் போது கணக்கு போட்டார்கள், 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருடம் என்று கூறினார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டில் எமது அரசாங்கத்துடன் மக்கள் இருக்கும் வரை எங்களை யாராலும் அசைக்க முடியாது.
0: தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று அனுராதபுரத்தில் ஜனசதன மக்கள் பேரணியை நடத்தியிருக்கிறது.
4: செல்லே

0: మేరట దాగస్తే ఏ నాయ మగే
1: శబ్ద వికాదన పద్ధతి అట అవహీరයක් బాధාවක් වෙයි ඔබ ස්ථානෙන් බහින්න ඉක්මනින් ගරොබුදින පහළට බහින්න
2: மக்களை அடக்கும் அரசாங்கத்தின் கொடுங்கோலை தகர்க்கும் மக்கள் போராட்டம் எனும் துடிப்பொருளில் அனுராதபுரம் நகரசபை வீடமைப்பு மைதானத்தில் இன்று பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இந்த மக்கள் பேரணியில் கலந்து
1: கொண்டனர்.
2: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது.

0: ਬੈਠ, ਅਭਿਆ ਮੇਰੀ ਰਾਜ ਤੂੰ ਬੈਠ, ਮਹਿੰਦ ਰਾਜ ਬਸ ਬੈਠ ਤੂੰ ਬੈਠ, ਅਭੇ ਗੌਰਵੀ ਰਾਜ ਬੈਠ, ਮਹਿੰਦ ਰਾਜ ਬਸ ਬੈਠ ਤੂੰ ਬੈਠ, ਅਭੇ ਅਭੀ ਤਸੀਲ ਆਠ, ਮਹਿੰਦ ਰਾਜ ਬਸ ਬੈਠ ਤੂੰ ਬੈਠ, ਅਭੀ ਤਸੀਲ ਆਠ।
1: பொதுஜன பெருமுனவின் பல பிரதிநிதிகளும் பேரணியில் உரையாற்றினர்.
2: லட்சக்கணக்கான மக்களிடம் உரையாற்ற அனுராதபுரத்துக்கு வரவிருந்த எனது அன்பான இளைய அப்பாவி தலைவரை சிறைச்சாலையிலே நடத்தீர்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக நாம் வினவுகின்றோம். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் தலைக்கணத்துடன் செயற்பட்டீர்களானால் இரண்டாவது தடவையாக கொழும்புக்கு வருவது உங்களது ஒட்டுமொத்த கூட்டத்தையும் துரத்தி அடிக்கவே என்ற விடயத்தை நினைவூட்ட இன்று வந்துள்ளோம். எங்களை சிறையில் அடைத்து நிறுத்திவிட முற்பட்டால் ஒட்டுமொத்த நாட்டையும் சிறைச்சாலையாக மாற்றிவிட்டுத்தான் உங்களை சிறையில் அடைத்து விட்டு முடிப்போம் என சவால் விடுகின்றேன். நீங்கள் ஒரு சண்டியர் என்றால், நீங்கள் வீரர் என்றால், ஜனாதிபதி அவர்களே, நாமல் ராஜபக்சவுடன் ஜனநாயக ரீதியாக அன்று விஜிதபுர போர், அன்று தொட்டகாய் முனு நேருக்கு நேர் போர் போன்று மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவுடன் முடிந்தால் நேருக்கு நேர் போருக்கு வாருங்கள் என்று அழைப்பை விடுத்து
3: விடைபெறுகின்றேன்.
4: இந்த நாட்டிற்கான அன்பின் வேலை திட்டம், நாட்டிற்கான வளர்ச்சியின் வேலை திட்டம், எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்ததொரு நாளையினை உருவாக்கும் வேலை திட்டத்துடன் நாமல் ராஜபக்ச என்ற அந்த இளைஞர் நாளைய தினம் உங்களது தலைவராக, இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக, இந்த நாட்டை மீண்டும் அவரது தந்தை செய்தது போல் பிரகாசமான நாடாக மாற்றுவார் என்று உறுதியளித்து உங்கள் அனைவருக்கும் இனி எதிர்காலம் அமைய வாழ்த்துகிறேன்.
1: ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவின் செய்தியை கட்சியின் பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான் வாசித்தார்.
2: கொழும்பு மெகசீ சிறைச்சாலையின் இரும்பு கம்பிகளுக்கு இடையே இருந்து நான் உங்களை பார்க்கின்றேன். இந்த சவாலான தருணத்தை நான் மிகவும் வலிமையாக எதிர்கொள்கின்றேன். உங்களைப் போன்ற வீரமிக்கவர்களை கொண்ட அரசியலை வழிநடத்த கிடைத்திருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும். நாம் இப்போது இந்த யுகத்தின் மிகவும் நியாயமான அரசியல் போராட்ட காலத்தில் இருக்கின்றோம். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் தொடர்ந்தும் முன்னேறுவோம். அச்சமின்றி துணிச்சலுடன் போராடுவோம். பிறந்தவர்கள் மற்றும் இன்னும் பிறக்காதவர்கள் அனைவருக்காகவும் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பு அதுவாகும். சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய மாபெரும் மக்கள் சக்தியை கட்டியெழுப்புவோம். நாம் அமைதியாக இருப்போம், ஒழுக்கத்தை பேணுவோம், சட்டத்தை மதிப்போம்.
4: நாமல் ராஜபக்ச வெளிக்கடை சிறைச்சாலையில் இருப்பது மஹிந்த ராஜபக்சின் மகன் என்பதற்காகவே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் அல்ல. இதுதான் பழிவாங்கும் விதம், வஞ்சம் தீர்க்கும் விதம். ஸ்ரீராந்தி ராஜபக்சவை பழி.
5: இந்த கருத்தானது தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச.
4: வாங்க, அவர்கள் தயாராகி வருகின்றனர். இந்த நாட்டை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு முப்படையினர். அதற்கு அரசியல் தலைமை வழங்கிய மனிதர்களை இழுத்து செல்ல இடமளித்து வேடிக்கை பார்த்துக் கொண்டு எம்மால் இருக்க முடியாது. அதனால் தான் விமலாகிய நான் இன்று இந்த பேரணியில் மேடையேறினேன்.
6: பஞ்சாயுதிய ஜலித் ராஜபக்ச ஆரக்ஷகைக்கு என்னது கிசி சேர்ப்புன கிசி சேர்ப்புன.
4: நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. மீண்டும் இந்த நபர்களுடன் எந்த ஒரு அரசியல் ஆதரவும், அதாவது நட்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும்.
5: இது அன்று அபிநபர் 13/2022 தெரிவித்த கருத்து இப்படி இருந்தது. இவர்களோடு அரசியல் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்.
4: மீண்டும் இந்த நபர்களுடன் எந்த ஒரு தொடர்பும் எதிர்காலத்தில் ஏற்பட போவதில்லை. நாமல் அரசியல் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. நாமல் ராஜபக்ச என்று இளம் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயே பார்த்துக் கொண்டு கொடுக்கப்படுவதை சாப்பிட்டுக் கொண்டு நடப்பதை பார்த்துக் கொண்டு சும்மா இருந்தால், பசில் ராஜபக்ச போடும் ஆட்டத்தை ஆடி முடிக்காவிட்டால் அவரது அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வந்துவிடும் என்று நான் உத்தரவாதம்
6: அளிக்கின்றேன்.
2: டிஜிட்டல் தொழில்நுட்பம் இன்றியே நாமல் ராஜபக்ச கைது செய்ய.
5: இந்த கருத்தானது பிவிதுருக்கென உரிமைய தலைவர் உதயகம்பன் பில இன்று கலந்து கொண்டு தெரிவித்த கருத்து.
2: இதுவா சட்டம், இதுவா நீதி என்று நாம் கேள்வி எழுப்புகின்றோம். இது மிகவும் ஆபத்தான போக்காகும். இந்த முறையில் சென்று போலீசில் இருக்கும் மற்றொரு போதைப்பொருள் கடத்தல்காரன், நான் போதைப்பொருள் வியாபாரத்தை மஹிந்தவுக்காக செய்தேன், மஹிந்தவுக்காக பணத்தை கொடுத்தேன் என்று சொன்னால், ஐயோ, போதைப்பொருள் கடத்தல்காரன் அரசாங்கத்தின் சாட்சியாளன் ஆவார், எமது தேசத்துக்குரிய தலைவர் சிறைக்கு அனுப்பப்படுவார். எனவே இது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும். நாமல் பாராளுமன்ற உறுப்பினரை தங்களது எதிரியாக கருதி வாயில் பிட்டு அடைக்கப்பட்ட எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் நாம் சொல்வது என்னவென்றால், இந்த சீட்டிழுப்பில் விழும் அடுத்த துரஸ்தசாலி நீங்களாக இருக்கலாம். தவறு செய்ய தேவையில்லை, உள்ளே செல்ல வாய்ப்பு உள்ளது. எனவே இன்று நீங்கள் மௌனமாக இருந்தால் நாளை உங்களை கைது செய்யும் போது உங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாமல் போய்விடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஹிட்லரின் கொஸ்டாப்போ போலீசாரும் அனுரகுமாராவின் போலீசார் இரண்டும் ஒன்றுதான். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை.
5: உதய கம்பன்பில இன்று இப்படி தெரிவித்திருந்தாலும் 8/8/2024 அவர் இப்படி தெரிவித்திருந்தார்.
2: நாம ராஜபக்சவின் அருகில் தற்போது இருப்பது அந்த அரசரின் உடலில் ஈ மொய்த்தவுடன் வாளால் வெட்டிய குரங்கை போன்ற முட்டாள்களின் குழுவாகும். இல்லையென்றால் அவர்களை அழிக்கும் சதி அல்லது அழிக்கும் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்ற கயவர்களின் கூட்டமாகும். இந்த குழு முட்டாள்களாக இருந்தாலும் கயவர்களாக இருந்தாலும் இதனால் நாமல் ராஜபக்சவுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. பொதுஜன பெரமுன அதால பாதாளத்தில் வீழ்ந்துள்ளது. பொதுஜன பெரமுன முற்றிலும் அனாதையாகி மறுபுறத்தில் ராஜபக்சகளின் ஜனரஞ்சகம் கிணற்று ஆழத்தில் இருக்கையில் அவர்களின் முடிசூடா இளவரசர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்த தீர்மானித்திருந்தால் இந்த தீர்மானம் சரியாக இடி இடிக்கும் நேரத்தில் கம்பியை வெளியே வீசுவதற்கு பதிலாக வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டியை வெளியே வீசியதை போன்ற ஒரு செயலாக
5: தொடர்ந்து ஈழத்தமிழர்களின் விடிவெள்ளி என்று ஒரு சிலரால் புகழப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு அங்கு அவர் உரையாற்றுகிற போது 2029 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சா வெற்றி பெற்று இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என்றும் குறிப்பிட்டார். அனந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவையின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தினை இனவாதிகள் பலர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் உரையாற்றிய போது குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு கருணாக்கு சொல்வலிக்கும் வாக்கு இருப்பதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் முன்னர் கூறிய பல அரசியல் கணிப்புகள் உண்மையாகி உள்ளதாக சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் எதிர்காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அல்லது என்ன தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவதை தடுக்க முடியாதென்று திட்டவட்டமாக அங்கு குறிப்பிட்டார். இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு ஜனாதிபதியை மட்டும் பேரிட முடியும் என்றால் அது இன்றோ நாளையோ இன்றைக்கோ அது நமது மகிந்த ராஜபக்சா மட்டுமே என்று அவர் முன்னிலையில் அவரையும் பாராட்டினார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் தொடர்பாக பேசிய அவர் மக்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தியானது மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தினரை ஆட்சியில் அமர்த்துவதற்கான களத்தையே தயார் செய்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு இடையிலான நீண்டகால பிரச்சனைகளுக்கு உரிய அரசியல் தீர்வு காண்பதற்கு வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் தலைவராக நாமல் ராஜபக்ச மாத்திரம் திகழ்வார் என்றும் அவருக்கு தேவையான ஆதரவை வழங்க தான் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தான் உயிருடன் இருக்கும் வரை தனியீழ கோரிக்கையை முன்வைக்கப் போவதில்லை என்றும் அவர் இதன்போது உறுதியளித்தார். மேலும் தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் பயணத்தை தடுப்பதற்காக தன் மீது 29 வழக்குகளை பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் தற்போதைய ஆட்சி முறைகள் மற்றும் எதிர்கட்சிகளின் அணுகுமுறைகள் குறித்தும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் அன்றாதபுர பேரணிக்கு ஸ்ரீலங்கா சுந்தர கட்சிக்கு அழைப்பு விடுவிக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்கா தெரிவித்தார். பதுளையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
3: அனுராதபுரத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. நான் இன்று பாராளுமன்றத்திலும் கூறியிருந்தேன், அனுராதபுர கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு எமது மக்களுக்கு தெரிவிக்குமாறு. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் எங்களுக்கு இதுவரை இந்த மணித்தியாலம் வரை எந்த ஒரு அழைப்பும் விடுக்கப்படவில்லை. ஏனைய கட்சியில் உள்ள விமல் வீரவன்ச உதய கமண்டபில போன்றோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, எமது கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. எமது கட்சியின் பொதுச் செயலாளர் நாயகம் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் இருப்பது அனுராதபுரத்தில் தான். எனவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் தான் என்னால் செல்ல முடியும். ஏனெனில் எனக்கு அழைப்பு விடுக்க
5: தொடர்ந்து திருடர்கள் சிறை செல்லும் போது வெற்றி உண்டாகட்டும் என்று குறிப்பிடும் கலாச்சாரம் மாற வேண்டும். லஞ்சம் பெற்ற குற்றத்துக்காகவே நாமல் ராஜபக்ச சிறைக்கு சென்றுள்ளார். இது ஒன்றும் அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று இளைஞர் வகார பிரதி அமைச்சர் ஏரங்க குணசுகர தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். ஊழல்வாதிகளுக்கும் படுகொலையாளிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டு எதிர்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள். ஏபஸ் கொள்வனவின் போது லஞ்சம் பெற்றதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில்தான் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு அமைவாகவே நாமல் ராஜபக்ச தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருடர்களை பிடிப்பதாக நல்லாட்சி அரசாங்கத்தில் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, மாறாக திருடர்கள்தான் பாதுகாக்கப்பட்டார்கள். திருடர்கள் சிறை செல்லும் போது வெற்றி உண்டாகட்டும், ஜெயவா என்று குறிப்பிடும் கலாச்சாரம் மாற வேண்டும். லஞ்சம் பெற்ற குற்றத்துக்காகவே நாமல் ராஜபக்ச சிறைக்கு சென்றுள்ளார். இது ஒன்றும் அரசியல் பழிவாங்கல் அல்ல. ராஜபக்சாக்களின் ஊழல் மோசடியாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. இதனை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகவே நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களால் மீண்டும் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டார். வீட்டுக்கு அனுப்பிய திருடர்களை மக்கள் ஒருபோதும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் கத்தினத்தி தெரிவிக்கிறார்.
1: தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று 2 வருடங்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு காத்தான்குடியில் நேற்றிரவு மக்கள் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
7: நாட்டில் சட்டவாட்சியை நிலைநாட்டியமையை நாம் பெற்றுக்கொண்ட முதல் வெற்றியாகும். இதற்கு முன்னர் பெரும்பாலானோர் சட்டத்திற்கு மேலிருந்தனர். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் அனைவரும் சட்டத்திற்கு மேலாகவே இருந்தனர். அவர்களினால் திருட முடியும், தப்பம் பெற முடியும், லஞ்சம் வாங்க முடியும். அவர்கள் அவ்வாறு செய்தாலும் சட்டத்தினால் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் தற்போது அது மாறியுள்ளது என்பதை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு செல்லும் நபர்களின் தொகையிலிருந்து தற்போது பார்க்க முடியும். அதாவது சட்டம் தற்போது அரசியல்வாதிகளுக்கு மேலாக உள்ளது. அரசியல்வாதிகள் சட்டத்திற்கு கீழ் உள்ளனர். பாதாள உலகத்தினர் சட்டத்திற்கு மேலாக இருந்தனர். அதனால்தான் அவர்களால் விரும்பியவாறு மனித படுகொலைகளை செய்ய முடிந்தது, போதைப் பொருட்களை கடத்த முடிந்தது, போதைப் பொருட்களை விற்க முடிந்தது. அவர்கள் அவற்றை செய்த போது அரசியல்வாதிகள் சென்று அவர்களை பாதுகாத்தனர். அவர்கள் சட்டத்திற்கு மேலானவர்களாக இருந்தனர். சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டும் கூட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் குழு ஒன்றும் இருந்தது. அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக மக்களிடமிருந்து லஞ்சம் பெற்றனர், கப்பம் பெற்றனர், ஏமாற்றினர். அப்படிப்பட்ட ஒரு குழுவினரும் இருந்தனர். அவர்களும் சட்டத்திற்கு மேலாகவே இருந்தனர். திருடர்களை பாதுகாப்பதற்காகவா மக்கள் எமக்கு அதிகாரத்தை வழங்கியிருந்தார்கள்? திருடர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காகவே அதிகாரத்தை வழங்கியிருந்தார்கள்? சஜித் பிரேமதாச போன்றவர்கள் திருடர்கள் அனைவரையும் ஒன்றாக வைத்துக் கொண்டு ஏன் இவ்வாறு சட்டத்தை கையில் எடுத்து தண்டனை வழங்குகின்றீர்கள் என வினவுகின்றனர். நாம் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அவர்கள் மூடி வைத்திருந்த சட்ட புத்தகத்தை தற்போது சுதந்திரமாக வாசித்து செயற்படுவதற்கான அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ளோம். நீதிமன்றம் அதனை செய்கின்றது. எனவே இதுவே மக்கள் ஆணை. நாம் மக்கள் ஆணையை மீறி எதுவும் செய்யவில்லை. ஆகவே அவர்களுக்கு இது பிடிக்காமல் போகலாம். ஆனால் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் இதனை விரும்புகின்றார்கள். மக்கள் திருடர்களை வழி அனுப்பி வைத்துள்ளனர். மீண்டும் திருடர்களை பதவியில் அமர்த்த மாட்டார்கள்.
5: தொடர்ந்து மலையக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரச மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியாவிடம் நேரில் எடுத்துரைத்துள்ள மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம், ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடயதானங்கள் குறித்து ஆவண செய்யுமாறு மகஜரூடான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. மலையக சமூகத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பில் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் உயர்மட்ட பிரதிகள் குழு நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்து விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தது. பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அந்த மன்றத்தின் தலைவர், போசகர்கள், பணிப்பாளர்கள் மற்றும் நிர்வாக குழுவின் முக்கியஸ்தர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இதன்போது மலையகம் சார்ந்து பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. அவற்றில் குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளில் கல்வி அபிவிருத்தியை வலுப்படுத்துதல், பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் பல்வேறு கல்விசார் பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பில் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் பெருந்தோட்ட பாடசாலைகள் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, ஏனைய வளப்பற்றாக்குறைகள், மாணவர்களின் இடைவிலகல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் மன்றத்தின் பிரதிகளால் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் மலேக சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக செயற்பட்டு வரும் மலேக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு அரச அங்கீகாரம் வழங்குதல், பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புதல், ஆசிரியர்களின் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட பகுதிகளில் கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நீண்டகால நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மலேக மாணவர்களின் கல்வி உரிமையை உறுதிப்படுத்துவதுடன் அவர்களுக்கு சமமான கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் மன்றத்தின் பிரதிகள் வலியுறுத்தினார்கள். இதனை அடுத்து மன்றத்தின் முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களை பாராட்டும் தேசிய நிகழ்ச்சி தொடரின் மூன்றாவது நிகழ்வு பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களின் தலைமையில் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. ஜனாபதி நிதியத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்தின் ராஜதுரி அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பிரதமர் அவர்களால் ஊக்குவிப்பு கொடுப்பனவுக்கான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டது.
1: கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வும் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை 2025 பிரதேச மட்டத்தில் சிறப்பாக முன்னெடுத்த பிரதேச செயலகங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த 55 விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் பெறுமதியான நிதியுதவி காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. அனைவருக்காகவும் ஒரு வளமான நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். எந்த ஒரு மாணவியும் மாணவனும் எவ்வாறான பின்னணியில் இருந்து வந்தாலும், எத்தகைய சவாலுடன் வந்தாலும் நாம் கைவிட மாட்டோம் எனும் உறுதியுடன் இந்த பயணத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். அனைவரையும் கௌரவமாகவும் சமமாகவும் நடாத்தும் ஒரு சமூகத்தை, கல்வி அமைப்பை உருவாக்கவே நாம் முயற்சிக்கின்றோம். இத்தகைய குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய் வழங்குவதை இந்த ஆண்டு முதல் நாம் ஆரம்பித்துள்ளோம்.
5: தொடர்ந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவேச்சேரி நகரில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
8: தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனூர் அரசுக்கு எதிரான கண்டன உண்ணாவிரத போராட்டம் எனும் துணிப்பொருளில் இன்று சாவகச்சேரியில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடிக்கலநாதன், தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர்.
9: இந்த அரசாங்கம் தாங்கள் குறிப்பிட்டவற்றை நிறைவேற்றுவார்களாக.
5: இந்த கருத்தானது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களது.
9: இருந்தால் நாங்கள் இந்த நீதிமன்றங்களுக்கு அலைய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த காணிகள் அனைத்தையும் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது இவர்கள் என்ன செய்தாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று நாங்கள் மௌனிகளாக இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. இரண்டு வருஷம் முடிந்த நிலையில் அரசாங்கம் தான் செய்கிற நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் இந்த கண்டன பேரணிகள் அல்லது கண்டன உண்ணாவிரதங்கள் இவற்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம்.
10: இந்த அரசாங்கம்
5: தொடர்ந்து சுமந்திரன் அவர்களது கருத்துக்கள்.
10: ஊழலுக்கு, லஞ்சம் பெறுவதற்கு, பாதாள கோஷ்டிகளுக்கு, போதை பஸ் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது, அதனை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாட்டை ஆட்சி செய்த, மாறி மாறி ஆட்சி செய்த இரண்டு கட்சிகளும் எதிர்கட்சியிலே இருக்கிற போது கூச்சலிடுவார்கள். வட்டப்பதக்கத்தை பார்த்து ஊழல், லஞ்சம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களும் அதையே செய்வார்கள். முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த கூக்குரலை எழுப்புவார்கள். ஆனால் அமைச்சர்கள் எவருக்கும் எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. எவரும் ஊழல், லஞ்சம் குற்றச்சாட்டிலே குற்றவாளியாக கண்டிருக்கப்படவும் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய முதுகை நான் சொறுகிறேன், என்னுடைய முதுகை நீ பின்னர் சொறி என்று சொல்கிறதை போல ஆங்கிலத்திலேதான் அது நல்ல சொற்பதம் இருக்கிறது என்று அவர்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாடு. நாங்கள் சொல்லுவோம், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் வெளியிலிருந்து மூன்றாம் தரப்பாக இருந்து தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் இருவருடைய முதுகையும் சொறியாமல் இருதரப்புக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க விடயம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முன்னர் ஒட்டுமுழுதாக ஊழலாட்சி செய்தவர்களுடைய பெரியதொரு பேரணி கூட்டம் அனுராதபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்கும், இவர்களும் அவர்களும் சேர்ந்து ஊழல்வாதிகள் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை, இல்லை இல்லை அதுக்கு எதிராக நாங்கள் இருந்தவர்கள் தான். இப்பொழுதும் இந்த அரசாங்கம் அதற்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகளுக்கெல்லாம் நாங்கள் முழு ஆதரவையும் வெளிப்படையாக தெரிவிக்கிறோம். ஆனாலும் இதையெல்லாம் சரித்திரத்திலே முதல் தடவையாக இதையெல்லாம் செய்ய துணிகிற நீங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்றை கூட ஒரு சிறிதளவு கூட இன்னும் செய்யவில்லை.
5: தொடர்ந்து தேர்தலில் தோல்வியுற்றவர்களின் போராட்டத்தை யாழ்ப்பாண மக்கள் ஒருபோதும் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதிபட தெரிவிக்கிறார்.
7: யாழ்ப்பாணம் முடிப்பட்டி வட்டாரம் இரண்டுக்கான வட்டார சபை அமைக்கும் நிகழ்வில் கடற்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று கலந்து கொண்டார்.
11: இங்கிருக்கின்ற சுத்துமாத்துக்கள் எல்லாருமே சேர்ந்து கடந்த காலங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களும் கூட இன்றைக்கு இதுவும் சாபகம் சேரியில் அமர்ந்து கொண்டு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போன்றோம். உண்ணாவிரதம் இருங்கையாம், எது வேண்டு வேண்டால் செய்வோம், ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். இனிமேல் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களோடு விளையாடலாம் நினைச்சீங்கன்னா அது முடியாது நினைக்கிறேன். இன்றைக்கு கடந்த காலத்தில் தோல்வியை தழுவியவர்கள் வீட்டில் இருந்தவர்கள் இன்றைக்கும் வெளியே வந்து அன்றைக்கும் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக வாய் திறக்க கூடாது, வாய் திறந்தால் தென்னிலவை இனவாத ரீதியாக எழுந்துவிடும், அதனால வேண்டி கூடுதலாக பேசக்கூடாதுன்னு சொன்னிட வாய்ப்பு. அப்ப இன்றைக்கு வந்து பெரிய போராட்டம் நடத்துகின்றார்கள், அனுராசி காலியவிடும், அதனால வேண்டி அவர்கள் பின்னால் செல்லாது. அவர்கள் சொல்வது என்ன செய்வது என்ன அவருடைய நடைமுறை என்ன என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்து நாங்க சொல்றது என்ன நாங்க செய்யறது என்ன நாங்க எதுக்காக வேண்டி வாரம் செய்யறோம், எதிர்ப்பு நாங்கள் இப்படி வாரம் பூரம் மக்களோடு பேசுகின்றோம், மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம், அந்த அபிவிருத்தி திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்கின்றோம், மக்களுக்கு அறிவுறுகின்றோம், மக்களை தெளிவுபடுத்துகின்றோம், மக்களை அரசியல்மயமாக்குகின்றோம்.
5: தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ள போதிலும் இலங்கையில் உள்நாட்டு எரிபொருள் விலையை உடனடியாக அதிகரிக்கப் போவதில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடிய பின்னர் விலை அதிகரிக்கப்படுமா என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகர்ண தெரிவித்தார். மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்ற நிலை மற்றும் செங்கடல் பாப் அல் மந்த நீரிணை தொடர்பான சமீபத்திய நிலவரங்கள் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 100 அமெரிக்க டாலருக்கு அதிகமாக அதிகரித்துவிட்டது. இதன்படி பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 104 டாலர் 6 காசுகளாகவும் WTI ரக மசகு எண்ணெய் சுமார் 100 அமெரிக்க டாலராகவும் விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் விலைகள் இந்த மாத இறுதியில் மீண்டும் திருத்தப்பட இருக்கிறது. இதேவேளை சில தனியார் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் டீசல் விற்பனையை மட்டுப்படுத்துவதான தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் ரப் நிலையங்களில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த அரசாங்கங்களைப் போல் அல்லாமல் இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கும் மற்றும் புதிய மாற்றங்களை கொண்டுவரும் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிடுகிறார். ராணுவம் வசமுள்ள நிலங்களை விடுவித்தல், மாகாண சபை தேர்தலை நடத்துதல் மற்றும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் போன்ற வாக்குறுதிகள் வெறுமனமே பொய்யான வாக்குறுதிகளாகவே காணப்படுகின்றன. காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதி சாதகமாக பேசினாலும் நடைமுறையில் திணைக்கழகங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி எல்லை கற்களை தான் நட்டு வருகின்றன. இன்றைய சூழலில் ஊழல் குற்றல் சாட்டுகளின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற கைது நடவடிக்கைகள் மட்டுமே காட்டி தமிழ் மக்களின் நில உரிமை மற்றும் காணாமல் போன ஒரு விவகாரம் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை அரசாங்கம் திசை திருப்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தென்னிலங்கை மக்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் புறக்கணிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிடுகிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேள்விசன் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் பிரதேச செயலகத்தின் தெரிவின் அடிப்படையில் 77 குடும்பங்களுக்கு நேற்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி உப்புமாவளி கிராம சேவையாளர் பிரிவில் 33 குடும்பங்களுக்கும் கேப்பாப்பிளவு கிராம சேவையாளர் பிரிவில் 44 குடும்பங்களுக்கும் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்போது முல்லைத்தீவு சுகாதார பணியாளர்களால் குடிநீரை பாதுகாப்பாக பயன்படுத்துதல் மற்றும் நீர்ப்பாவனை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வும் அங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் வேள்விசன் நிறுவன அலுவலர், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பொறியியலாளர், பொது சுகாதார பரிசோதகர்கள், கிராம அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். நாமல் ராஜபக்ச தனது தந்தை மஹிந்த ராஜபக்சாவின் மகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருபோதும் அவரால் மஹிந்த ராஜபக்சாவாக மாற முடியாது. மஹிந்த ராஜபக்ச

பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது. ஆனாலும் நாடு எவ்வாறு இவ்வாறான வீழ்ச்சியை சந்தித்தது என்பதற்கான உண்மையான காரணங்களையோ அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான சரியான தீர்வுகளையோ பற்றிய எந்த ஒரு புரிதலும் தெளிவும் இல்லாத ஒரு தரப்பிடமே நாட்டின் பொதுமக்கள் தற்போதைய ஆட்சி அதிகாரத்தை இவர்களிடம் வழங்கியுள்ளார்கள். அதேவேளை நாட்டின் பிரதான எதிர்கட்சி என்ற வகையில் தமக்குரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் தாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கட்சியில் உள்ள ஏனைய அனைத்து குழுக்களும் தத்தமது அரசியல் இலக்குகளை நோக்கி பயணிப்பதற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், நாட்டில் தற்போது உடனடியாக தேர்தல்கள் எதுவும் நடத்தப்படாத நிலையில் நாமல் ராஜபக்சாவும் எதிர்கட்சியிலே தொடர்ந்து அங்கத்துவம் வைத்து வருகிறார் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தேர்தலை ஒத்திவைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை சுட்டிக்காட்டி மாகாண சபை தேர்தல் முறையை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்கட்சி விலகிக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா இந்த முடிவை நாடாளுமன்றத்தில் வைத்து உத்தியோகமாக தெரிவித்தார். போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பெறப்பட்ட கையெறி குண்டுகளே தற்போது பாதாள உலக குழுக்களால் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இந்நிலையில் மேல் மாகாணத்தில் தீவிரமடைந்து வரும் பாதாள உலக குழுக்களின் குற்றச்செயல்களை காட்டுப்படுத்த எதிர்காலத்தில் முப்படை அதிகாரிகளையும் இணைத்துக் கொள்வது குறித்து காவல்துறையினர் பரிசீலித்து வருகிறார்கள். நடப்பாண்டில் இதுவரை 6 கையெறி குண்டு தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதில் கல்கிசை காவல்துறை பிரிவுக்குள் மட்டும் 3 தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. பிந்திய தாக்குதலாக தெகிவிளையில் நடத்தப்பட்ட கையெறி குண்டு தாக்குதலில் 2 சிறுவர்கள் பலியாகியுள்ளார்கள். ஆனாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லை என்றும், எனவே இந்த தாக்குதல் தவறான வீட்டை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தற்போது சந்தேகம் தெரிவித்துள்ளார்கள். கொங்கிரீட் கட்டிடங்களை அமைப்பதன் மூலம் மாத்திரம் மக்களின் வாழ்க்கையை அழகாக மாற்ற இயலாதென்றும், நகரமானது அங்கு வாழும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பும் உரிமையும் கொண்ட இடமாக அமைய வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கைக்கு அமைவாக முன்வைக்கப்பட்ட நகர அபிவிருத்திக்கான புதிய அணுகுமுறை என்ற வரவு செலவு திட்ட யோசனைக்கு இணையாக செயற்படுத்தப்படுகின்ற வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் உத்தியோர்வு ஆரம்ப நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய பிரதமர், இன்று ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் போக்குவரத்து அமைச்சு ஒரு பிரதான தலைப்பாக மாறியிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சின் ஊடாக நடைமுறை சாத்தியமான மற்றும் மக்களுக்கு மிகவும் உணர்வுபூர்வமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதே இதற்கு காரணமாகும். லைஃப் சிட்டிசி என்பதும் அத்தகையதொரு திட்டமாகவே இருக்கிறது. கொங்கிரீட் கட்டிடங்களை உருவாக்கி அது மாத்திரத்திலே மக்களின் வாழ்க்கை அழகாகிவிடாது. கொழும்பு மாவட்டம் இதற்கு சிறந்த உதாரணமாகும். நமது நாட்டின் நகரங்கள் சரியான முறையில் விரிவாக்கம் அடையவில்லை, மிகவும் ஒழுங்கற்ற முறையிலே விரிவாக்கம் அடைந்திருக்கின்றன. இலங்கையின் சனத்தொகையில் 44.5% இவ்வாறான ஒழுங்கற்ற இடங்களிலே வாழ்கிறார்கள். இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காக பல்வேறு காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நகரங்களை அழகுபடுத்துவதாக சிலர் நகரத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். அதன் விளைவுகளை நாம் இன்றளவும் அனுபவித்து வருகிறோம். பாரம்பரிய கிராமம் மற்றும் நகரம் பற்றி பேசும்போது நகரம் மிகவும் சிக்கலானது, விசித்திரமானது. ஆனால் நகரம் ஒரு பிரிவினருக்கு மாத்திரமே சொந்தமானது என்ற அடிப்படையில் இருந்து கொண்டு அபிவிருத்தி செய்வது மிகவும் தவறானதாகும். காரணம், நகரம் அனைவருக்கும் சொந்தமானதாகும். லைஃப் சிட்டிஸ் திட்டத்துக்காக நகரங்களை தெரிவு செய்யும் போது மிகவும் வெளிப்படைத்தன்மை கொண்ட புள்ளி வழங்கும் முறையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை தக்க வைக்கும் வகையில் செயற்பட வேண்டும். சேவைகளுக்கான அணுகல் வாய்ப்புகள் போன்றே அவற்றின் தரத்தை பற்றியும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நகரம் என்பது ஒரு கொங்கிரீட் காடு அல்ல என்பதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். நகரத்தில் வாழும் மனிதர்களைப் போன்றே விலங்குகளும் அந்த நகரத்தின் பங்குதாரர்கள். அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்புள்ள நகரத்தை தான் நாம் உருவாக்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திக்காது நகரங்களை அபிவிருத்தி செய்ய முடியாது என்று தெரிவித்த பிரதமர், வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அவை அனைத்தின் மீதும் கவனம் செலுத்தப்படும் என்று நம்புவதாக தெரிவித்தார்.
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் நிறுவப்படுவதன் மூலம் அது நாட்டின் அபிவிருத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும். அதனால் அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கினால் அதற்கு தேவையான நிதியை குவைத் மற்றும் சவுதி

0: அபிவிருத்தி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவிக்கிறார். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்ற தனிநபர் பிரேரணையை சமர்ப்பித்து அவர் உரையாற்றினார். இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கிலும் தென்கிழக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கில் மறைந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஸ்டப்பினால் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை நிறுவதற்கு நடவடிக்கை எடுத்தார். இன்று அந்த பல்கலைக்கழகம் மூவினங்களையும் சேர்ந்த 10,000 மேற்பட்ட மாணவர்களையும் 6 பீடங்களையும் கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தை ஆரம்பிப்பதற்கு 2022 அப்போது அங்கு உப பீடாதிபதியாக இருந்த அபுபக்கர் ரமீஸ் அது தொடர்பில் பிரேரணை தயாரித்து பல முயற்சிகளை மேற்கொண்ட போதும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் காரணமாக அந்த முயற்சியை கைகூடவில்லை. என்றாலும் தற்போது அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்படுவதற்கான தேவை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக நிந்தவூர் ஜும்மா பள்ளிவாசல் சுமார் 7 ஏக்கர் காணியை சுகாதார அமைச்சுக்கு கொடுத்தது. சுகாதார அமைச்சு அதில் வைத்தியசாலையை அமைத்து சுமார் 100 மில்லியன் ரூபாவை செலவு செய்திருக்கிறது. மேலும் மருத்துவ பீடத்தை கொண்டு வருவதற்கு இலங்கையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம், கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, நிதி அமைச்சு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, இலங்கை மெடிக்கல் கவுன்சில் ஆகிய 6 நிறுவனங்கள் ஒன்றிணைவதன் மூலமே இதனை மேற்கொள்ள முடியும். இதற்கு தேவையான நிதியுதவியையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். இது தொடர்பில் கல்வி அமைச்சு நிதியமைச்சு ஊடாக ஒரு கோரிக்கையை முன்வைக்குமானால் அதற்கு தேவையான முழு நிதியையும் குவைத் மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க தங்களால் முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவையின் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்வது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு சலுகை வழங்குவதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அரசு சேவை ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 2022 அக்டோபர் மாதம் 23 முதல் 2025 ஜூன் மாதம் 30 வரையான காலப்பகுதியில் ஆசிரியர் சேவையின் முதலாம் தரத்துக்கு பதவியுயர்வு பெற்ற ஆசிரியர்கள் வினைத்திறன் தடைகளை நிறைவு செய்ய வேண்டிய தேவையிலிருந்து தற்போது விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அடுத்த பதவியுயர்வை பெறுவதற்கு முன்னர் அந்த வினைத்திறன் தடையை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒருவர் பதவியுயர்வு பெற்ற தரத்துக்கு முன்னதாக நிறைவு செய்ய வேண்டிய வினைத்திறன் தடையை அடுத்த பதவியுயர்வு பெறும் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்ய வேண்டும். ஆனாலும் தற்போது அந்த நிபந்தனையின் அடிப்படையில் பதவியுயர்வு பெற்ற அதிகாரிகளும் அந்த முந்தைய தரத்துக்கான வினைத்திறன் தடையை நிறைவு செய்ய வேண்டிய தேவையிலிருந்து தற்போது விடுவிக்கப்படுகிறார்கள். இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் உள்ள 3 மாலுமிகளை மாற்றுவதற்கு ஈரானிய அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இலங்கை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தூதரக மற்றும் பாதுகாப்பு வழிகள் ஊடாக கையாளப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து பிரதி அமைச்சர் இந்த பதிலை வழங்கியிருக்கிறார். திருவோணமலை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த கப்பலில் உள்ள 3 மாலுமிகளும் நீண்ட நாட்களாக கடுமையான மன அழுத்தம் மற்றும் சோர்வு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பதிலாக புதிய மாலுமிகளை நியமிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஈரான் தூதரகம் கோரியிருந்ததாக ரவ் ஹக்கீம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்கனவே ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளின் அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் மூலம் மாலுமிகளை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். தலைமன்னார் கடற்பரப்புக்கு அருகே அமைந்துள்ள ஒதுக்குப்புறமான மணல் திட்டில் தவித்துக் கொண்டிருந்த 17 இளைஞரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளார்கள். வடமத்திய கடற்படை கட்டளையின் SLNS தம்மன்னா முகாமில் உள்ள கடற்படையினர் வளமையான கடல்சார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த மணல் திட்டில் இருந்த இளைஞரை கண்டு மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட இளைஞருக்கு தேவையான குடிநீர், உணவு மற்றும் தற்காலிக இருப்பிடம் போன்ற வசதிகளை கடற்படையினர் உடனடியாக வழங்கியுள்ளார்கள். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அந்த இளைஞர் தென்னிந்தியாவிலிருந்து கடல்வழியே பயணம் செய்து வந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. முதலுதவிகளுக்கு பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அந்த இளைஞர் தலைமன்னார் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு கிரான் கூலக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது வெடித்த பட்டாசு காரணமாக 13 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் இடம்பெற்றிருக்கிறது. கிரான் கூனக்காடு பகுதியைச் சேர்ந்த நித்யானந்தன் தனுஸ்கி என்ற 13 வயது சிறுவனே இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார். ஆலய உற்சவம் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றிரவு பூசை வழிபாடுகளின் போது பெரிய வெடியொன்று கொளுத்தப்பட்டதாகவும் அது வெடிக்காத நிலையில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் வெடிக்காத நிலையில் காணப்பட்ட அந்த வெடியை சிறுவன் பார்வையிடுவதற்காக அருகில் சென்றபோது அது திடீரென வெடித்துள்ளதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சிம் அட்டைகள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருவதை அடுத்து சிம் அட்டை பதிவு விதிகளில் புதிய திருத்தங்களை கொண்டுவர இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. புதிய விதிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைமுறைக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி புதிய சிம் அட்டைகளை கொள்வனவு செய்யும் நபர்கள் மேம்படுத்தப்பட்ட அடையாள சரிபார்ப்பு நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பந்துலேயரர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புதிய சிம்மட்டை பெறுபவர்களின் நேரலை புகைப்படம் உள்ளிட்ட மேலதிக அடையாள தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக போலியான அல்லது பிற நபர்களின் பெயர்களில் பதிவு செய்யப்பட்ட சிம் அட்டைகள் பயன்படுத்தப்படுவதை கட்டுப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2027 ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள கையடக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை பயனாளர்கள் அனைவருக்கும் 100% அடையாள சரிபார்ப்பை உறுதி செய்வதை இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு இலக்காக கொண்டுள்ளதாக மந்துலகேரத் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு ககுவல போலீஸ் பிரிவின் ஜல்தார பகுதியில் உள்ள களனி ஆற்றில் நேற்று அடையாளம் தெரியாத ஆணின் ஒருவன் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் முன்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் வீதியில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகி இருக்கின்ற நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வடமராட்சி கிராமக்கோடு சந்திக்கு அருகாமையில் கடந்த புதன்கிழமை இரவு இடம்பெற்ற அந்த சம்பவத்தில் இதுநாளே பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய ஜேசிலன் ஜெனிதன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 முல்லைத்தீவில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலில் அங்கு விரைந்த போலீசார் 3 கைது செய்திருக்கிறார்கள். கட்நாயக்கா சர்வதேச விமானத்தின் வர்க்க முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமானிய பிரிவினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தீர்வையின்றி இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையை அதிகாரிகள் முன்னெடுத்தார்கள். சந்தேக நபரிடமிருந்து தீர்வையின்றி சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 10,200 சிகரெட்டுகள், 51 கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். கைது செய்யப்பட்டவர் பங்களாதேச நாட்டைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். நாடே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் கடந்த 24 மணி நேரத்துக்குள் 828 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 828 சுற்றி வளைப்புகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன்போது கைது செய்யப்பட்ட 3 எதிராக தடுத்து வைக்கும் உத்தரவுகள் பெறப்பட்டிருக்கின்றன. மேலும் 4 பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். நாடு முழுவதும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது 468 கிராம் ஹெரோயின், 542 கிராம் ஐஸ் மற்றும் 114 கிராம், 929 கிராம் கஞ்சா என்பன போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோவில் ஆலய தேர்த்திருவிழாவின் போது தாலிக்கொடி அறுத்த குற்றச்சாட்டில் கைதான கொழும்பைச் சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தேர்த்திருவிழாவில் கலந்து கொண்டிருந்த பெண்ணொருவரின் தாலிக்கொடி அறுக்கப்பட்டமை தொடர்பில் ஆலய சூழலில் கடமையில் இருந்த போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டமை அடுத்து துரிதமாக செயற்பட்ட போலீசார் ஆலய சூழலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கமராவின் உதவியுடன் தாலிக்கொடி அறுத்த பெண்ணை அடையாளம் கண்டு கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பெண்ணிடமிருந்து அறுக்கப்பட்ட தாலிக்கொடி மீட்கப்பட்டது. அதனை அடுத்து அந்த பெண்ணை யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் முற்படுத்தி நடத்திய நிலையில் அந்த பெண்ணை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியல் வைக்குமாறு மன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதேவேளை நல்லூர் ஆலய தேர் மற்றும் தீர்த்த திருவிழாவின் போது சுமார் 45 பவுண்ட் தங்க நகைகள் களவாடப்பட்ட நிலையில் ஆலய சூழலில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்ற நிலையில் சில சந்தேக நபர்களை அடையாளம் கண்டிருக்கின்ற நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் தற்போது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். நாளை மறுதினம் முதல் 19 தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக கிளின் ஸ்ரீலங்கா செயலகம் அறிவித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பேரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்கி நாளை நிறைவு பெறுகிறது. இந்தியா அதை ஏற்று நடத்துகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. விநியோக கட்டமைப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு போன்றவற்றில் ஒத்துழைப்பு தேவை என்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்துகிறார்.
2: கடந்த 2006 ஆண்டில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய 4 நாடுகள் இணைந்து பிரிக் என்ற பெயரில் தொடங்கிய அமைப்பு 2010 ஆண்டில் தென்னாப்பிரிக்கா உறுப்பினராக சேர்ந்த பிறகு பிரிக்ஸ் என மாற்றப்பட்டது. எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா ஆகியவை இதன் உறுப்பு நாடுகளாக உள்ளன. பின்னர் பெலாரஸ், பொலிவியா, கியூபா, கசகஸ்தான், மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டதையடுத்து பிரிக்ஸ் அமைப்பில் மொத்தம் 21 நாடுகள் அங்கம் வகித்து வருகின்றன. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார மேலாதிக்கத்தை குறைத்து வளரும் நாடுகளுக்கு இடையே வணிகம், பொருளாதாரம் மற்றும் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே பிரிக்ஸ் அமைப்பின் முதன்மை நோக்கமாகும். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு இன்றும் நாளையும் டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை இந்திய வர்த்தக கூட்டமைப்பினர் ஒருங்கிணைப்பில் வணிக கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை வரவேற்ற பிரதமர் மோடி ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூலை அவருக்கு பரிசளித்தார்.
3: मानव जीवन के अनेक विषय जो दूसरों उन्होंने कह सकते इसका रूसी लैंग्वेज में ट्रांसलेशन हुआ है.
2: ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான், ஈரான் உச்ச தலைவரின் பிரதிநிதி அப்துல் மசீத் ஹக்கீம் இலாஹி, அபுதாபியின் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹாலித் பின் முகமது, தாய்லாந்து துணை பிரதமர் ஷி ஹசாக், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ, புரூண்டி அதிபர் எவரிஸ்டே, ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் உள்ளிட்ட தலைவர்களும் டெல்லிக்கு வருகை தந்தனர். அவர்களை இந்தியாவின் ஆன்மீக தலைவர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் மத்தியில் பேசிய திரு மோடி, பிரிக்ஸ் அமைப்பு 3rd தசாப்தத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் பிரிக்ஸ் சந்தைகளில் ஆண்டுதோறும் 100 புத்தொழில் நிறுவனங்கள் கால்பதிப்பதன் மூலம் 1000 புதிய நிறுவனங்களை நாம் உருவாக்க முடியும் என்று வலியுறுத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டு சக்தியின் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடல் வழித்தடங்கள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே உலகளாவிய வர்த்தகம் முன்னேற முடியும் எனவும் தெரிவித்த பிரதமர், நமது வளர்ச்சியை பெண் தொழில் முனைவோர் முன்னின்று நடத்த வேண்டும் என்று கூறினார்.
4: ஜப் சி லேன் செக்யூர் ஹோ சப்ளை ரூட்
0: கடல் வழி தடங்கள் பாதுகாப்பாகவும் விநியோக பாதைகள் தடையின்றியும் மாலுமிகள் பாதுகாப்பாகவும் இருந்தால் இதனால் மட்டுமே உலகளாவிய வர்த்தக முன்னேற்றம் சாத்தியமாகும். பிரிக்ஸ் மகளிர் வணிக கூட்டமைப்பும் நமது
4: சேஃப்டி கா திருட் சமர்த்தக் ஹை. பிரிக்ஸ் விமென்ஸ் விங்ஸ்
0: தொழில்நோக்கு பார்வையின் முக்கிய அங்கமாகும். நமது வளர்ச்சியை பெண் தொழில் முனைவோர்கள் முன்னொன்று
4: விமென் என்டர்பிரினர்ஸ் ஹமாரி க்ரோத் ஸ்டோரி கோ லீட் கரே,
0: அவர்கள் முன்னின்று வழிநடத்த வேண்டும். இந்த பீரிக்ஸ் வர்த்தக கூட்டத்தில் சுமார் 200 பெண் வணிக தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்.
4: கி பாரத் மே ஆயோஜித் இஸ் அலையன்ஸ் கி மீட்டிங் மே கரீப் 200 விமென் பிசினஸ் லீடர்ஸ் நே பாக் லியா ஹை.
2: 2014 முதல் இந்தியா 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறிய திரு மோடி, வேளாண்மை, மருத்துவம், திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் பிரிக்ஸ் நாடுகளுடன் புதிய ஒத்துழைப்பை நல்கி வருவதாகவும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து 18வது பீரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங் டெல்லியை சென்றடைந்தார். அவருடன் சீன அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களும் அங்கு சென்றிருந்திருக்கிறார்கள். இதனிடத்தில் டெல்லியில் நடைபெறுகின்ற 18வது பீரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து உரையாடி வருகிறார்.
5: பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு இன்றும் நாளையும் டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில், நேற்று மாலை இந்திய வர்த்தக கூட்டமைப்பினர் ஒருங்கிணைப்பில் வணிக கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற புதின், ரஷ்யா மீது 30,000 மேற்பட்ட தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இது உலகின் அனைத்து நாடுகள் மீதும் விதிக்கப்பட்ட மொத்த தடைகளின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமாகும் என்றும் தெரிவித்தார். இத்தகைய சவாலான சூழலிலும் ரஷ்யா பெரும் வெற்றிகளை அடைந்துள்ளதாக கூறிய அவர், கடந்த 3 ஆண்டுகளில் ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் உலகளாவிய சராசரியை விட சிறப்பாக இருந்துள்ளது என குறிப்பிட்டார். தற்போது உலகம் கட்டமைப்பு ரீதியான ஆழமான மற்றும் முக்கியமான மாற்றங்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: தற்போது உலகம் கட்டமைப்பு ரீதியான ஆழமான மற்றும் மிக முக்கிய மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பொருளாதார வளர்ச்சியின் முன்னணியில் திகழ்ந்த பழைய தலைவர்களுக்கு பதிலாக புதிய சக்திகள் அந்த இடத்தை பிடித்து வருகின்றன. உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தில் அந்தந்த நாட்டின் நாணயங்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவது முக்கியம் என தெரிவித்தார். புதிய மேம்பாட்டு வங்கியின் பிரத்யேக கடன் வசதிகள், உள்நாட்டு நாணயங்களின் பயன்பாடு மற்றும் தனியார் மூலதனத்தை ஈர்ப்பது போன்றவற்றை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிச்சயமற்ற புவிசார் அரசியல், விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் போன்றவை அதிகரித்துள்ள நிலையில், இத்தகைய சவால்களுக்கு பிரிக்ஸ் அமைப்பின் பதில் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
0: இன்றைய உலகம் மிகவும் சிக்கலான காலகட்டத்தில் இருக்கிறது. நிச்சயமற்ற புவிசார் அரசியல், விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் பொருளாதார சூழலை மேலும்
6: சிக்கலாக்கியுள்ளன.
0: இத்தகைய சவால்களுக்கு பிரிக்ஸ் அமைப்பின் பதில் என்ன? உறுப்பு நாடுகளின் வர்த்தகம், முதலீடு மற்றும் கூட்டு நிதியளிப்பு இவற்றை கொண்ட ஒரு கட்டமைப்பாக மாறினால்தான் பிரிக்ஸ் அமைப்பின் உண்மையான வலிமை வெளிப்படும்.
5: இதனிடையே தற்போதைய வளைகுடா போரில் எதிரெதிர் முனையில் நிற்கும் ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக உள்ள நிலையில், இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக போர் நிறுத்தம் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறும் என உலகளவில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டிக்க வேண்டும் என்று ஈரானும், ஈரானின் நடவடிக்கைகளுக்கும் சமமான கண்டனம் தேவை என்று ஐக்கிய அரபு அமீரகமும் வலியுறுத்தும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து தமிழகத்துக்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லண்டன் சென்றிருக்கும் முதல்வர் ஜோசப் விஜய் அங்குள்ள மிக உயரமான நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தி செட் என்ற நட்சத்திர விடுதியில் முதல்வர் விஜய் தங்குவதற்கு அறை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாம். இது லண்டன் நகரில் உள்ள மிக உயரமான நட்சத்திர விடுதி என்ற பெருமையோடு ஐரோப்பாவிலே மிக உயரமான கட்டிடங்களின் வரிசையில் 7வது இடத்தில் இருக்கிறதாம். இந்த கட்டிடத்திலிருந்து பார்த்தால் ஒட்டுமொத்த லண்டன் நகரம் தெரியுமாம். அவ்வளவு ஏன் லண்டன் வழியாக செல்லும் விமானங்களிலிருந்து பார்த்தாலும் இந்த நட்சத்திர விடுதியை பார்க்க முடியுமாம். இந்த விடுதி மிகப்பெரிய உணவகங்கள், திருமண கூடங்கள், தனியார் முன்பதிவு உணவகங்கள், நிறுவன கூட்டங்களுக்கான அரங்குகள் என்று பலவற்றை கொண்டிருக்கிறதாம். இங்குள்ள மிக உயரமான இடத்தில் அமர்ந்து உலகை ரசித்தபடியே உணவருந்தும் உணவகமும் மிக உயரத்தில் அமைந்துள்ள நீச்சல் குளத்தையும் கொண்டு புகழ் பெற்றுள்ளது. திரையரங்கும் இடம்பெற்றுள்ளது. இங்குள்ள அறைகளில் ஒரு நாள் வாடகை இந்திய மதிப்பில் 70,000 ரூபாய் முதல் 160,000 ரூபாய் இதர கட்டணங்கள் என்று பிரிம்பாக வசூலிக்கப்படும் என்று இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய கட்டிடம் 52 தளங்களை கொண்டது. இந்த தசெட் விடுதி 34 தளங்களை கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் மேற்கொள்ளும் முதல் அரசு முறை பயணம் இதுவாகும். 6 நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் அவர் தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான தொழிலதிபர்களுடன் ஆலோசனையும் புகழ்பெற்ற கார் பந்தய மைதானமான சில்வெஸ்டர் ரோன் மோட்டார் ரேசிங் சர்க்கியூட்டையும் பார்வையிட இருக்கிறார். இதன் மூலம் அங்குள்ள சுற்றுப்பாதை வடிவமைப்பு, பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இத்தகைய வளாகங்களை சிறப்பாகவும் வணிக ரீதியாகவும் செயல்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகள் குறித்து விரிவாக அறிந்து கொள்வதோடு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு உள்கட்டமைப்பு, விளையாட்டு சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிறப்பு வாகன தொழில்கள் ஆகியவைகளில் உள்ள வாய்ப்புகளை அறிந்து கொள்ள இயலும் என்று கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு நிலையிலும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலகின் மிக வெளிப்படையான நடைமுறைகளில் ஒன்றாக திகழ்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீண்டும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 3வது நாளான நேற்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் அன்றும் மறுநாளும் யாரும் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. கர்நாடகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவர் சங்க தேர்தல்களை நடத்த அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சீர்குலைந்த கல்வி முறை, வினாத்தாள் கசிவு மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களின் குறைகளை கேட்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களின் குரல் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்.
2: வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் மாணவர் குரல் என்ற பெயரில் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் அவர், ஏற்கனவே ராஜஸ்தானின் கோட்டா, உத்தராகண்டின் டேராடூன், உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ், மகாராஷ்டிராவின் புனே ஆகிய நகரங்களில் மாணவர்களின் குரல் நிகழ்ச்சி மூலம் மாணவர்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். இதன் தொடர்ச்சியாக வரும் 19ஆம் தேதி மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் நடைபெறவுள்ள மாணவர் குரல் நிகழ்ச்சியில் திரு ராகுல் காந்தி மாணவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்நிலையில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்தியாவின் கல்வி அமைப்பு எந்த தலைமுறையை மேம்படுத்த உருவாக்கப்பட்டதோ அந்த தலைமுறையை கைவிடுவதாக சாடியுள்ளார். இந்தியாவில் கல்வி கற்பதில் வினாத்தால் கசிவு, தாங்க முடியாத கல்வி கட்டணம், சிதிலமடைந்த உள்கட்டமைப்பு வசதிகள் என பல சிக்கல்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள் நேர்மையாக உழைத்தாலும் இந்த அமைப்பு அவர்களை ஏமாற்றவே செய்கிறது என்று பதிவிட்டுள்ளார். இதை சரி செய்வதற்கான முதல்படி இதன் குறைபாடுகளை தினமும் அனுபவிப்பவர்களின் கருத்துகளுக்கு செவிமடுப்பதே என்று கூறியுள்ள திரு ராகுல்காந்தி, மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த கல்வி அமைப்பின் மீதான நம்பிக்கையை நீங்கள் இழக்க காரணம் என்ன என்பதை தம்மிடம் பகிருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ராகுல்காந்தி.in/avatbharat.ki/chatrunkigoonje என்ற இணைய அமைப்பின் மூலம் தங்களின் அனுபவங்கள், ஆதாரங்கள், யோசனைகள் ஆகியவற்றை தன்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கூறியுள்ளார். நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து, கைத்தொலைபேசிகளை பார்க்கும் அளவுக்கு கூட கோப்புகளை பார்க்க நேரம் இல்லையா என்று மாவட்ட ஆட்சியாளர்கள் மாநாட்டில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசு அதிகாரிகளை சாடியிருக்கிறார். தாயின்றி இந்திய காட்டில் தவித்த 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் இந்தோனேஷிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். ஒடிசா காட்டில் 5 ஓராங்குத்தான் குட்டிகள் தாயின்றி கண்டுபிடிக்கப்பட்டன. குட்டிகளுக்கு சுமார் 1.5 வயது இருக்கும். அவை ஆரோக்கியமாக உள்ளன. காட்டிலிருந்து மீட்கப்பட்ட பின் அவை விலங்கு தோட்டத்தில் பராமரிக்கப்படுவதாக ஜகாத்தாவின் வனத்துறை அமைச்சு தெரிவித்தது. ஓராங்குத்தான் விலங்குகள் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவையும் போர்னியோவையும் பூர்வீகமாக கொண்டவை. ஒடிசா காட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட 5 குட்டிகளும் சுமத்ராவை சேர்ந்தவை என்று நம்பப்படுகிறது. அவை எங்கிருந்து வந்தவை என்பதை நிர்ணயிக்க மரபணு சோதனை நடத்தப்படும். அவற்றை திருப்பி ஒப்படைக்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் இந்தோனேஷிய அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சுமத்ரா ஓராங்குத்தான் அழிந்து போகும் அபாயத்தை எதிர்நோக்கிறது. சுமார் 7 வயதில்தான் குட்டிகள் தாயை விட்டு பிரியும். அதுவரை தாயுடனே ஒன்றாக இருக்கும். 2016 ஏறத்தாழ 13,500 ஓராங்குத்தான்கள் மட்டும் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 9 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 6,000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்தது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் அதை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீடு மனு செப்டம்பர் 14 உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதாக கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி தெரிவித்திருக்கிறார். கடலூர் அருகே உள்ள திருப்பாதிரி புலியூரில் கலா என்ற மூதாட்டி நகைக்காக கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து அவரை கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியுள்ளார்கள். 75 ரூபாவுக்காக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கிறது.
7: திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கலா. 70 வயதான இவர் கடந்த சில வருடங்களாக கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் உள்ள நகை கடைகளின் வாசலை சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆதரவற்ற நிலையில் இருந்த கலா திருப்பாதிரி புலியூர் மார்க்கெட் நகர் ரயில் தண்டவாளம் அருகே உள்ள வீடுகளின் வாசலில் இரவு நேரத்தில் உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். கடந்த 8 இரவு அப்பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரின் வீட்டு வாசலில் மூதாட்டி வழக்கம் போல் உறங்கியுள்ளார். அடுத்த நாள் காலையில் அப்பகுதி மக்கள் அவ்வழியாக சென்ற போது கலா இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரது காது மூக்கு அறுக்கப்பட்டு தலையில் பலத்த காயங்களுடன் அவர் உயிரிழந்து கிடந்தார். உடனே திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். காவல்துறையினரின் விசாரணையில் நள்ளிரவில் மூதாட்டி தனியாக தூங்கிக் கொண்டிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர் அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கில் கொடூரமாக அடித்து கொன்றது தெரிய வந்தது. நகைகளை கழற்ற முடியாததால் மூதாட்டியின் காதையும் மூக்கையும் அறுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் அறுத்து எடுத்து சென்ற நகைகள் கவரிங் என தெரிய வந்ததை அடுத்து கொலையாளிகள் நகைகளை அங்கேயே வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அவர் மூக்கில் அணிந்திருந்த 750 mg எடையுள்ள தங்க மூக்குத்தி மட்டும் காணாமல் போயிருந்தது. மூதாட்டியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சந்தேக மரண வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்தனர். கடலூரில் உள்ள நகைக்கடைகளில் யாரேனும் மூக்குத்தியை விற்பனை செய்துள்ளார்களா என போலீசார் விசாரித்தனர். அப்போது ஒரு கடையில் இளைஞர் ஒருவர் 750 mg மூக்குத்தியை 7,000 அடகு வைத்து சென்றது தெரிந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கடலூர் பஸ் நிலையம் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையருகே நின்றிருந்த அந்த இளைஞரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் எம்புதூரைச் சேர்ந்த 31 விஜய் என்பதும் தற்போது மார்க்கெட் காலனி பகுதியில் மூதாட்டி கலா இறந்து கிடந்த வீட்டின் அருகில் வசித்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் விஜய் குடிப்பதற்காக கலாவிடம் 70 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதுபோல் கடந்த 8 அவரிடம் கடன் கேட்ட போது ஏற்கனவே வாங்கிய கடனை தந்துவிட்டு வாங்கிக் கொள்ளும்படி கூறி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விஜய் கலாவை கொலை செய்து அவரது நகையை திருட முடிவு செய்துள்ளார். அதன்படி நள்ளிரவில் வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த கலாவை உருட்டு கட்டையால் தாக்கி கொலை செய்து அவரது மூக்குத்தியை திருடி உள்ளார். பின்னர் போலீசார் வந்து விசாரித்த போது தனக்கு இதுவும் தெரியாதது போல் நடந்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் திருடிய நகையை அடகு வைத்ததால் போலீசில் சிக்கிக் கொண்டது தெரிந்தது. இதையடுத்து போலீசார் சந்தேக மரணம் என்ற வழக்கை கொலை வழக்காக மாற்றி விஜயை கைது செய்தனர். 70 ரூபாய் கடனை திருப்பி கேட்டதால் மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழறிஞர் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா உடல்நல குறைவால் மதுரையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 90. இன்று மதுரையில் அவரது இறுதி சடங்குகள் நடைபெற்றிருக்கிறது.
8: சட்டமன்ற பேச்சாளரும் தமிழ் அறிஞருமான சாலமன் பாப்பையாவுடைய இறுதி ஊர்வலம் அவருடைய இல்லம் இருக்கின்ற விசுவாசபுரி பகுதியில், அதாவது ஆரப்பாளையம் பகுதியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தற்போது கிளம்பி இருக்கிறது. அவருடன் பயணித்த, அவருடன் உடன் இருந்த, அவரால் வளர்ந்த பல ஏழ்மை எளிய மக்கள், அதே போன்று தமிழறிஞர்கள், அந்த பகுதியை சேர்ந்த பலர் தொடர்ந்து அந்த வாகனத்தின் முன்பாக நடந்து வருகிறார்கள். தொடர்ந்து அவருடைய உடல் மதுரையினுடைய வீதியில் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் இருந்து கிளம்பி வரக்கூடிய அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் தாங்கிய அந்த வாகனம் அங்கிருந்து கிளம்பி நேரடியாக கேப்பரன்பால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் அங்கு இறுதியாக அங்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிறிது நேரம் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து அவருடைய உடல் மதுரை தத்தநெறி மின் மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. சாலமன் பாப்பையா மதுரைக்கான அடையாளம் மட்டுமல்ல, உலக தமிழர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளமாகவே அவர் விளங்கியிருக்கிறார். எளிய மக்களுக்கு, குறிப்பாக இலக்கியங்களை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக திருக்குறள் அவர் எழுதிய உரை, அதை பொதுமக்களுக்கு அவர் வெளிப்படுத்திய விதம், இலக்கியங்கள் இருக்கக்கூடிய கடினமான விஷயங்களை எல்லாம் எளிய மக்களுக்கு கிராம கிராமமாக சென்று திருவிழாக்கள் எல்லாம் நிறைய பட்டிமன்றங்களை நடத்தி பட்டிமன்றத்தின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பை உருவாக்கியவர். அமெரிக்கன் கல்லூரியில் பணியாற்றிய பொழுது பல தமிழ் துறையை சேர்ந்த மாணவர்கள் பட்டிமன்றத்தின் வருமானித்து உயர்ந்து இருக்கிறார்கள். அவரால் வளர்ந்த பலர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய இழப்பு என்பது நேற்று திடீரென்று அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரையில் தனியார் மருத்துவமனையில் கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டு திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பு பலரை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது. நேற்று அவருடைய உடல் நேற்றிலிருந்து அவருடைய இல்லத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக அது அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சியினர் நேரடியாகவும், அதே போன்று தமிழறிஞர்கள் பலர், பட்டிமன்ற பேச்சாளர்கள், அமைச்சர்கள் என பலர் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்று அரசு, தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த மின்மயானத்தில், அதாவது சத்தநீரி மின்மயானத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த அவருடைய இறுதி ஊர்வலம் மதுரையினுடைய இந்த ஆரப்பாளைய பகுதியின் வழியாக சென்று அந்த கேப்பரநாள் சர்ச்சில் அங்கு ஒரு 10 அல்லது 15 நிமிடம் அந்த பிரார்த்தனை முடிக்க பின்பு நேரடியாக கொண்டு சென்று அங்கு அவருடைய உடல் மின்மயானத்தில் எரியூட்டப்பட இருக்கின்றன.
0: தொடர்ந்து சபரிமலை செல்லும் வழியில் மரணமடையும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்புறுதி வழங்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் அறிவித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாநகரில் பாதுகாப்பு பணியில் 6000 காவலர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. அம்பா சமுத்திரம் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து தீப்பந்தம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது.
2: தாவேக ஆட்சியில் மின்வெட்டு மற்றும் இரவு நேர மின்தடை அதிகரித்துள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னறிவிப்பின்றி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து முதலியார்பட்டியில் கைகளில் மெழுகுவர்த்தி மற்றும் தீப்பந்தங்களை ஏந்தியபடி பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாகியும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததால் பாபநாசம் ஆம்பூர் சாலையில் அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
9: Allah! போகட்டும்.
2: மேலும் அப்பகுதியில் உள்ள மின் கம்பங்கள் மரங்களில் தீப்பந்தங்களை கட்டியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மின்வெட்டு காரணமாக மாணவர்களுக்கு படிக்க முடியாத நிலையும் சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் பாதிப்பும் ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர்.
10: பவர் கட் தினமும் 3 மணி நேரம் அறிவிக்கப்படாத பவர் கட் அவனை வந்து ஒரு பி காஸ்ட்ல தான் பவர் கட் ஆகும். பிள்ளைங்களை இப்ப கோட்டையில எக்ஸாம் வருது, ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இங்க உள்ள லேடிஸ் எல்லாம் பீடி சுத்துற லேடிஸ், அவங்க பீடி சுத்தினாதான் அவங்க வீட்டு காலம் ஓடும். அவங்க வீட்டு நைட்டு தான் பீடி சுத்துவாங்க, அந்த நேரத்துல அடிக்கடி பவர் கட் பண்றாங்க.
2: அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்று பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவிற்கு தாவிய திரு இசக்கி சுப்பையா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு எதிராக பெண்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து சத்திரப்பட்டியில் பொதுமக்கள் நடத்திய மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாவட்டம் குளித்தலை அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து குறுணி குளத்தப்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் ஏற்படும் மின் தடையால் மக்கள் அவதிக்கு ஆளாவதாக கூறும் பொதுமக்கள் மின்வெட்டை சரி செய்ய தமிழ்நாடு அரசும் மின்வாரியமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கத்தில் 2வது நாளாக ஏற்பட்ட 8 மணி நேர மின்வெட்டை கண்டித்து சீமை கருவேல மரங்களை போட்டு திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
0: இனி இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் என்று 1,13,360 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் என்று 14,170 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றியிருக்கிறது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்து விட்டது. கோர்முஸ் நீரிணை பல மாதமாக மூடப்பட்டிருக்கிறது. வானூர்தி தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயை மூடிவிட்டது. இதற்கிடையே செங்கடலம் தடைபடுகிறது. ஹவுதி கிளர்ச்சி படை பல வாரமாக நடத்திய தொடர் தாக்குதலில் 100,000+ இறந்தார்கள். தற்போது அது செங்கடலையும் சுயஸ் கால்வாயும் இணைக்கும் தெற்கு வாசலை பிடித்திருக்கிறது. எமனில் இருக்கும் சவுதி ஆதரவு அரசாங்கத்தின் அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படைக்கும் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசுக்கும் இடையிலான மோதலால் தொடர்ந்து பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள்.
11: மோசமான தொலைபேசி இணைப்பு காரணமாக அலியால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. வடக்கு ஏமனில் சவுதி எல்லைக்கு அருகிலுள்ள இடம்பெயர்ந்தோருக்கான அல் மஹ்ரபா முகாமில் அவர் வசித்து வருகிறார். இப்பகுதி பெரும்பாலும் ஈரான் ஆதரவு ஹூத்திகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது.
12: என் பிள்ளைகள் வெறும் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறார்கள், ஆனால் போர் நடப்பதால் சாலை மூடப்பட்டுள்ளது.
11: 8 ஆண்டுகளுக்கு முன்பு அலி தனது குடும்பத்தினரிடமிருந்து பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஹூத்திகளுக்கும் ஏமனின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசுக்கும் இடையே போர் தொடங்கியதால் ஏற்பட்ட விளைவு இது. விரைவாக புதிய போர் முனைகள் உருவாகின. இதனால் பல குடும்பங்களின் உறுப்பினர்களும் போர் நடக்கும் இடத்தின் எதிரெதிர் பக்கங்களில் சிக்கிக் கொண்டனர். ஹூத்தி குழுவினரின் தலையீட்டினால் உலக உணவு திட்டம் தனது செயல்பாடுகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து முகாமில் உள்ள மக்கள் போதுமான உணவை பெறுவதற்கே பெரும் சிரமப்படுகின்றனர். பாதுகாப்பு உணர்வே கிட்டத்தட்ட இல்லை.
12: ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாகிக் கொண்டே செல்கிறது. எந்த நேரத்திலும் இப்பகுதிக்கு மீண்டும் போர் வரக்கூடும். வடக்கிலிருந்து வரும் டாங்கிகளின் தாக்குதல்கள் ஏற்கனவே எங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டன. எனக்கும் என் குழந்தைகளுக்கும் இடையிலான பிரிவு நிரந்தரமாகிவிடுமோ என்றும், அவர்களோடு மீண்டும் இணையவே முடியாமல் போய்விடுமோ என்றும் நான் அஞ்சுகிறேன். பசி, வறுமை மற்றும் இடிந்து விழும் நிலையில் உள்ள தங்குமிடம் என துயரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன.
11: சமீபத்திய வாரங்களில் சவுதியின் போர் விமானங்கள் முகாமிற்கு மேலே மீண்டும் அடிக்கடி பறக்கும் சத்தம் கேட்கிறது. அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை குறிவைத்து முன்னெப்போதும் இல்லாத வகையிலான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை ஹூத்திகள் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்துள்ளனர். இந்த நபரின் வீட்டுக்கு அருகே ஹூத்திகளின் ஏவுகணை ஒன்று தாக்கியதில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் லேசான காயமடைந்தனர்.
9: யாரும் போரை விரும்புவதில்லை. போரினால் ஆதாயம் அடைபவர்களை தவிர ஒரு நாட்டுக்கோ, அதன் மக்களுக்கோ அல்லது வேறு யாருக்குமே அதனால் எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. சாதாரண மக்களை பொறுத்தவரை அரசு, சட்டத்தின் ஆட்சி என அனைத்தும் சீர்குலைந்து விடுகின்றன. இறுதியில் ஆயுதமேந்திய குழுக்களின் ஆதிக்கத்திலான ஒரு சூழலில் வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்போது உங்கள் பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு என்பது கூட உங்களுக்கு தெரியாத நிலை உருவாகிறது.
11: ஏமன் முழுவதும் சண்டை பரவி முந்தைய போர் நிறுத்தத்தின் பாகமாக இருந்த பல பகுதிகளையும் இப்போது மோதல் எட்டியுள்ளது. 4 வாரங்களாக செங்கடலில் உள்ள மோக்கா துறைமுகத்தை ஏவுகணைகள் மூலம் குறிவைத்த பின்னர் முன்னேறிய ஹூத்திகள் ஏமன் மீது சவுதி அரேபியா முற்றுகையை விதிப்பதாக குற்றம் சாட்டி பாப் அல் மாண்டிப் நீரிணையில் சவுதி கப்பல்களையும் தாக்கினர். ஆனால் ஈரானின் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை நடத்தினால் அது ஏமனில் மீண்டும் ஒரு பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கக்கூடும் என்பதே சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய கவலையாக உள்ளது. ஏனெனில் இதற்கு பதிலடி கொடுப்பதாக ஹூத்திகள் தெளிவான அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளனர்.
13: ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஏமன் அமைதியாக இருக்காது என்று நான் உறுதியளிக்கிறேன். செங்கடல், ஏடன் வளைகுடா அல்லது அரபிக்கடலில் அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய எதிரியை தடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் எங்கள் படைகள் பங்கேற்கலாம் என்பதை நான் மறுக்கவில்லை. சவுதி அரேபியா அல்லது அண்டை நாடுகளில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தாலும் சரி, நாங்கள் முழுமையாக பங்கேற்போம். அதற்காக எங்கள் அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம்.
11: ஈரான் ஹூத்திகளுக்கு பெருமளவில் ஆதரவளித்து வருவதாக கூறும் சவுதி அரேபியா ஏமன் அரசுக்கு தாங்கள் அளித்து வரும் ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்து வருகிறது.
14: சவுதி அரேபியா போரை விரும்பவில்லை. அதே நேரத்தில் தனது தேசிய பாதுகாப்பை ஈரானின் பேரம் பேசும் கருவியாக மாற்றவும் அது அனுமதிக்காது. எனது பார்வையில் சவுதி அரேபியாவின் பதில் தாக்குதலின் அளவு மற்றும் தன்மையை பொறுத்தே இருக்கும். முந்தைய போர் நடவடிக்கைகளுடன் ஒப்பிடும்போது இந்த பதில் மிகவும் துல்லியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கலாம்.
11: அலி தனது குடும்பத்தினரிடம் திரும்புவதற்கு உள்ள ஒரே வழி கடத்தல்காரர்களின் சிறிய படகுகளில் செல்வதுதான். ஆனால் இது அவரது வசதிக்கு மீறிய அதிக செலவு பிடிக்கும் மற்றும் அவரிடம் இல்லாத அடையாள ஆவணங்கள் தேவைப்படும் ஒரு ஆபத்தான பயணமாகும்.
0: தொடர்ந்து, உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதை துணைக்கோள படங்கள் காட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஒரு நிலையம் தீயில் பெரிய அளவில் சேதமுற்றதாகவும் மற்றொரு நிலையத்தில் சிறிய அளவில் தீ மூண்டு அடர்ந்த கரும்புகை பரவியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யார் தாக்குதல் நடத்தியது என்பது உடனடியாக தெரிவிக்கவில்லை. ஈராக்கிலிருந்து வந்த பல ஆளில்லா வானூர்திகள் ரியாத், மதினா ஆகிய வட்டாரங்களை தாக்கியதாக சவுதி வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. பதிலடி தரப்போவதில்லை என்றும், தாக்குதலை தடுக்க ஈராக்கிய அரசாங்கத்துக்கு வாய்ப்பு தருவதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழு மீது தாக்குதல் நடத்தும் சவுதி அரேபியாவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். அந்த குழுவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் திட்டம் எதுவும் வாஷிங்டனுக்கு தற்போது இல்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். செங்கடலில் ஒரு முக்கிய துறைமுகத்தை குழு கைப்பற்றியதை தொடர்ந்து அந்த குழுவை தாக்கும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. டிரம்பிடம் தொலைபேசியில் பேசிய போது சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அந்த கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட துறைமுகம் பாப் அல் மண்ட நீரிணையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. நீரிணை ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிறது. உலகில் உள்ள சரக்குகளில் சுமார் 12 விழுக்காடு அந்த வழியாகவே செல்கிறது. கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடைபட்டிருப்பதால் பாப்பல் மண்டப அனைத்துலக எண்ணெய் இருப்புக்கு முக்கிய பாதையாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அல்கைதா பயங்கரவாத அமைப்பு ஒசமா பின் லாடனின் மகன் ஹம்சா பின் லாடனின் வீடியோவை வெளியிட்டுள்ளது.
15: செப்டம்பர் 11 2001 அமெரிக்காவில் நடைபெற்ற 9/11 தாக்குதலின் 25வது ஆண்டு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட பின் லேடனின் மகன் ஹம்சா பற்றிய வீடியோ ஒன்றை 7 ஆண்டுகளுக்கு பிறகு 9/11 தாக்குதலுக்கு காரணமான அல் கொய்தா அமைப்பு வெளியிட்டிருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இரட்டை கோபுர தாக்குதல் உள்ளிட்ட 9/11 தாக்குதலால் ஏற்பட்ட சுமார் 3000 பேர் உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்த அல் கொய்தா அமைப்பின் அப்போதைய தலைவராக இருந்தவர் ஒசாமா பின் லேடன். இவர் கடந்த 2011 பாகிஸ்தானில் வைத்து அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அல் கொய்தா அமைப்பின் அடுத்த தலைமுறை முகங்களுக்குள் ஒருவராக கருதப்பட்டவர்தான் பின் லேடனின் மகன் ஹம்சா பின் லேடன். தொடர்ந்து தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் அமெரிக்காவின் மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்த ஹம்சா திட்டமிட்டு வந்ததாகவும் கூறப்பட்டது. இச்சூழலில்தான் 2019 பாகிஸ தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஹம்சா பின் லேடன் கொல்லப்பட்டதாக அப்போது தகவல்கள் வெளியாகின. பின்னர் 2019 செப்டம்பரில் அவரது மரணம் குறித்து அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனால் அல் கொய்தா அவரது கொலை குறித்து இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் நேற்றைய தினம் தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அல் கொய்தா அமைப்பின் ஊடக பிரிவான அல் சஹாப் மீடியா பவுண்டேஷன் ஒசாமா பின் லேடனின் மகன் ஹம்சா பின் லேடன் இடம்பெறும் சுமார் 50 நிமிட வீடியோவை வெளியிட்டுள்ளது. இதற்கு செப்டம்பர் 11 தாக்குதலில் கால் நூற்றாண்டு என தலைப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் ஹம்சா விரிசல்கள் நிறைந்த ஒரு சுவரின் முன் அமர்ந்து பேசுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கொல்லப்பட்ட அல் கொய்தா தலைவர் ஐமன் அல் ஜவாஹிரியின் இதுவரை காணப்படாத படங்களும் இடம்பெற்றுள்ளன. எனினும் அவர் இருந்தது இப்போது எடுக்கப்பட்ட வீடியோவா அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீடியோவா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை. இந்நிலையில்தான் தற்போது அல் கொய்தா வெளியிட்டிருக்கும் வீடியோ சர்வதேச அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக அவரது பேச்சுகள் மற்றும் வீடியோக்கள் மூலமாக அல் கொய்தாவின் கொள்கைகளை பரப்பவும் தனது பிரச்சாரத்தை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கான அந்த அமைப்பின் முயற்சியாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் இந்நிலையில்தான் ஹம்சா பின் லேடன் உயிருடன் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.
0: தொடர்ந்து 2001 செப்டம்பர் 11 நிகழ்வுகள் நடந்து 25 ஆண்டுகள் ஆன பின்னரும் அந்த தீவிரவாத தாக்குதல்கள் அமெரிக்க வரலாற்றின் போக்கியே நிரந்தரமாக மாற்றியமைத்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளில் ஒன்றாக இன்றும் நினைவு கூறப்படுகின்றன. இந்த நினைவு கூறலினால் கூடுதலாக முஸ்லிம் மக்கள் பாதிப்படைவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போதைய நியூயார்க் மேயர் ஒரு முஸ்லீமாக இருப்பதனால் அவருக்கு மீதான எதிர் கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன.
16: நவீன காலத்தில் அமெரிக்க மண்ணில் மிக கொடிய வெளிநாட்டு தாக்குதல் நடந்த இடம் இதுதான். உலக வர்த்தக மையம் மீண்டும் கட்டப்பட்டது. நடந்ததை மறக்காமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் ஓர் அடையாளமாக இது உள்ளது. இன்றைய இளம் தலைமுறைக்கு 9/11 சம்பவங்கள் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அதனை நேரில் அனுபவித்தவர்களுக்கு அதன் வலி இன்றும் முழுமையாக மறையவில்லை. செப்டம்பர் 11, 2001 காலையில் அல் கொய்தாவைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் வணிக விமானங்களை 110 மாடி இரட்டை கோபுரங்கள் மீது மோத செய்தனர். அன்றைய தினம் கிட்டத்தட்ட 3000 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டன. அதன் பிறகு அங்கு மீதமிருந்த நச்சுத்தன்மை கொண்ட தூசியை சுவாசித்ததால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அந்த நாள் அமெரிக்காவை மாற்றியது. மக்களின் வாழ்க்கையையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளையும் மாற்றியதுடன் அமெரிக்காவில் உள்ள முஸ்லிம்கள் சந்தேகத்திற்கும் எதிர்ப்புக்கும் இலக்காகினர். 25 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அமெரிக்காவில் வாழும் முஸ்லிம்கள் மீதான பாகுபாடு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. அந்த நகரத்திற்கு முதல் முஸ்லிம் மேயர் கிடைத்திருப்பது முன்னேற்றத்தின் அறிகுறியாக உள்ளது. ஆனால் வலதுசாரி அரசியல்வாதிகள் அந்த சமூகத்தை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்புவதும் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது நியூயார்க் நகர மேயராக இருந்த ரூடி ஜூலியானி தற்போதைய மேயர் ஜோஹரான் மம்தானி குறித்து சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்கள் கண்டனத்திற்கு உள்ளானது.
17: அவர்கள் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் கடும் போக்குவாத மதக்கல்வியை தொடங்கும் நாளிலிருந்து அவர்களுக்கு கற்பிக்கப்படுவது இதுதான். மம்தானி அதன் தெளிவான ஆதரவாளர். அவர் ஆதரிக்கும் முஸ்லிம்கள் அனைவரும் கொலைகாரர்கள்.
16: அந்த கட்டடத்தின் வடக்கு பகுதியில் உயிரிழந்த சல்மான் ஹம்தானியின் சகோதரர் ஜிசான் இத்தகைய வார்த்தைகள் அன்றைய வலியை மேலும் அதிகரிக்கிறது என்று கூறுகிறார்.
18: I have 3 kids.
11: எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்போது இது இன்னும் வேதனையாக இருக்கிறது. இஸ்லாம் மீதான வெறுப்பை பற்றி என் குழந்தைகளிடம் நான் விளக்கியிருக்கிறேன். 9/11 தாக்குதலை நடத்தியவர்கள் இஸ்லாம் மதத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தினர். அவர்கள் இரட்டை கோபுரங்களை தாக்கினர். இப்போது நம் நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக இஸ்லாம் மீண்டும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று நான் என் குழந்தைகளிடம் கூறுகிறேன். இதைவிட சிறப்பாக இருக்க வேண்டும்.
18: இஸ்லாம் இஸ் பீங் ஹைஜாக் நவ.
11: என் சகோதரர் தனது உயிரை தியாகம் செய்தார். அவர் ஒரு முஸ்லீம். அவர் முஸ்லீம் என்பதற்காகவே அவரது பெயர் அங்கே இடம்பெறக்கூடாதா?
16: மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய இந்த நாளிலும் அமெரிக்காவின் பிளவுகளை இன்னும் சரி செய்வது கடினமாக உள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்காவை உலுக்கிய செப்டம்பர் 11 தாக்குதல் தொடர்பாக பலரும் தவறான கருத்துக்களையே நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வாளர் குழு தெரிவிக்கிறது.
16: நாம் எப்போதும் செய்திகளால் சூழப்பட்டிருக்கிறோம், ஆனால் சில நிகழ்வுகள் மட்டும் நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. அந்த நிகழ்வுகள் குறித்து நாம் எப்படி தெரிந்து கொண்டோம் என்பது மிக தெளிவாக நினைவில் இருக்கும். நாம் எங்கே இருந்தோம், யார் சொன்னார்கள், சொல்லப்போனால் அப்போது என்ன உடை அணிந்திருந்தோம் என்பது வரை அனைத்தும் நினைவில் இருக்கும். இதற்கு பிளாஷ்பல்ப் மெமரி, அதாவது திடீர் நினைவுகள் என்று பெயர். நம்மில் பலருக்கு 9/11 பயங்கரவாத தாக்குதலும் அப்படியான ஒரு நினைவுதான்.
19: நான் நியூயார்க் நகரில் வாஷிங்டன் ஸ்கொயர் நாட்பகுதியில் வசித்து வந்தேன். காலை 8 மணிக்கு பிறகு என் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். அப்போது யாரோ ஒருவர் மேலே அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டேன். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்டடங்களில் ஒரு பெரிய துளை இருந்தது. முதல் விமானம் மோதியவுடனேயே அந்த சூழல் நிலவியது. அதை பார்த்துக் கொண்டிருந்தவரிடம் என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் ஒரு விமானம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மீது மோதிவிட்டது என சொன்னார்.
16: நம்மில் பெரும்பாலானோர் நியூயார்க் தெருக்களில் நேரில் இல்லாவிட்டாலும் அந்த செய்தியை நாம் எப்படி அறிந்து கொண்டோம் என்பது குறித்த ஒரு தெளிவான பிம்பம் நம் மனதிலும் இருக்கிறது.
20: நான் பல மாகாணங்களுக்கு அப்பால் இருந்தேன். முதல் கோபுரம் இடிந்து விழுந்ததை நான் அறிந்தபோது நகலெடுக்கும் இயந்திரத்தின் முன் நின்று கொண்டிருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த தருணத்தில் அது என்னை நேரடியாகவோ தனிப்பட்ட முறையிலோ பாதிக்கவில்லை. ஆனாலும் அதை நான் அறிந்து கொண்டது பற்றிய என் நினைவு நான் நேரடியாக அனுபவித்த உணர்வு பூர்வமான நிகழ்வுகளைப் போலவே தெளிவாக இருக்கிறது.
16: மேலும் நாம் நினைவில் வைத்திருப்பதுதான் நடந்தது என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது.
19: என்னுடைய பிளாஷ்பல்ப் மெமரியை நினைவு கூர்ந்து நான் சொன்னேன், நான் சொல்வது சரிதான் என்று உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அறிவியல் ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால் அந்த விவரங்களில் சுமார் 40% தவறாக இருக்கலாம்.
16: பிளாஷ்பல்ப் மெமரிகள் குறித்து மேலும் பார்ப்பதற்கு முன்பு நமது நினைவாற்றல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதன் அடிப்படையை பார்ப்போம். நமது மூளை ஓரளவுக்கு ஒரு கணினியை போன்றது. நீங்கள் எதையாவது சேமிக்க விரும்பும் போது ஹிப்போ கேம்பஸ் எனப்படும் ஒரு அமைப்பு அதை செயலாக்கி சேமித்து வைக்க அனுப்புகிறது. அதை நாம் மீண்டும் நினைவு கூறும் போது அந்த நிகழ்வு தொடர்பான வேறு ஏதாவது விஷயம் நமக்கு நினைவுக்கு வரலாம், அல்லது வேறு ஒருவர் நம்மிடம் கூறிய தகவலை நாம் அதில் சேர்க்கலாம். பின்னர் புதுப்பிக்கப்பட்ட அந்த நினைவை மீண்டும் சேமிக்கிறோம். ஒரு நினைவை நாம் ஒவ்வொரு முறையும் மீட்டெடுக்கும் போது அதை மீண்டும் எடுத்து பார்ப்பது, அதில் மாற்றங்களை செய்வது, பின்னர் மீண்டும் சேமிப்பது ஆகியவை நடக்கின்றன.
20: நம்முடைய நினைவுகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பவை. எதையாவது நினைவு கூறும் போதெல்லாம் நாம் கடந்த காலத்தை மீண்டும் கட்டமைக்கிறோம். நம்பகமானவையாக இருப்பதற்கும் நமது எதிர்கால நடத்தையை வடிவமைப்பதற்கும் நினைவுகள் போதுமான அளவு துல்லியமாக இருக்க வேண்டும். ஆனால் அவை சரியானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை.
16: நினைவாற்றலின் நோக்கம் எதிர்காலத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உதவுவதுதான். புதிய சூழல்களை நாம் எதிர்கொள்ளும் போது நமக்கு முன்பு கிடைத்த அனுபவங்களில் இருந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருந்தால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். மேலும் சில நினைவுகள் மிகவும் தெளிவாக தோன்றும். அவை நேற்று நடந்தது போல உணர வைக்கும். பிளாஷ்பல்ப் நினைவுகள் உட்பட இந்த உணர்ச்சியான நினைவுகள் சற்று வித்தியாசமான முறையில் சேமிக்கப்படுகின்றன. உணர்வுகளை செயலாக்கும் மூளையின் பகுதியை ஆபத்துக்கு பதிலளிக்கும் பகுதியையும் இவை பயன்படுத்துகின்றன.
19: உணர்வு பூர்வமான நிகழ்வுகள் தொடர்பான நிலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 விஷயங்களை அமல்டா செய்கிறது. முதலாவது, அது உங்கள் கவனத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்வதையும் சில முக்கியமான விவரங்களில், அதாவது மிகவும் உணர்ச்சி பூர்வ விவகாரங்கள் மீது குவிக்கிறது. இரண்டாவது, அந்த நினைவு இன்னும் வலுவாக பதிய அது உதவுகிறது, அதாவது அது நினைவின் சேமிப்பை மேம்படுத்துகிறது.
16: பிளாஷ்பல்ப் நினைவுகளில் உணர்ச்சிகள் மிகவும் தீவிரமாக இருப்பதால் ஒரு நிகழ்வை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொண்டோம் என்பதை நினைவில் கொள்கிறோம். அது நம்மை நேரடியாக பாதிக்காவிட்டாலும் கூட. இந்த வழக்கத்திற்கு மாறான எதிர்வினைதான் 1970களில் உளவியலாளர்களின் இந்த வகையான சுயசரிதை நினைவுகளை முதன் முதலில் ஆய்வு செய்ய வழிவகுத்தது. ஜே எஃப் கே, மால்கம் எக்ஸ் மற்றும் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆகியோரின் படுகொலைகளுக்கு மக்கள் எவ்வாறு எதிர்வினையாற்றினார்கள் என்பதை அவர்கள் ஆராய்ந்தனர். இந்த நினைவுகள் ஒரு கேமரா மின்னுவது போலவும் மிக துல்லியமான விவரங்களுடன் புகைப்படம் எடுப்பது போலவும் தோன்றியதால் அவர்கள் அவற்றுக்கு பிளாஷ் பல்ப் என்று பெயரிட்டனர். அதன் பின்னர் செப்டம்பர் 11 தாக்குதல்தான் மற்ற எந்த நிகழ்வையும் விட அதிகமான பிளாஷ் பல்ப் மெமரி ஆய்வுகள்

0: அவரது குழு கண்டறிந்தது. இந்த விஷயங்கள் நீங்கள் ஊடகங்களுக்கு அதிக கவனம் செலுத்தினீர்களா, மக்களிடம் அதை பற்றி பேசினீர்களா என்பதை பொறுத்து மாறுகின்றன. எனவே அவை சரி செய்யப்படலாம்.
1: ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய பேராசிரியர் பெல்ப்ஸ் 25 ஆண்டு கால தொடர் ஆய்வில் ஈடுபட்டுள்ளார்.
0: ஒருவர் ஒரு விஷயத்தை 10 ஆண்டுகளாக நினைவில் வைத்திருந்தால் அதை 25 ஆண்டுகளுக்கும் நினைவில் வைத்திருப்பார் என்று நான் சந்தேகிக்கிறேன். ஆனால் நமக்கு தெரியாது, இதற்கு முன்பு யாரும் ஆராய்ந்ததில்லை.
1: இதற்கிடையில் பேராசிரியர் தாலரிகோ 9/11 தாக்குதலின் பிளாஷ்பல்ப் மெமரிகளை தாக்குதல்களுக்கு முந்தைய நாட்களில் நடந்த ஓர் அன்றாட நினைவோடு ஒப்பிட்டார்.
2: இரண்டு வகையான நினைவுகளிலும் மக்கள் ஒரே விகிதத்தில் விவரங்களை மறந்தனர். மேலும் இரண்டிலும் ஒரே அளவில் முரண்பாடான தகவல்களையும் சேர்த்தனர். அந்த இரண்டு நினைவுகளுக்கும் இடையில் உண்மையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
1: ஆனால் தங்களுடைய பிளாஷ்பல்ப் மெமரிகள் குறித்து மக்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்பதில் வித்தியாசம் இருந்தது.
2: மக்களிடம் நிறைய விவரங்கள் இருந்தன. அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தனர். 9/11 நிகழ்வு குறித்த தங்கள் நினைவுகளை மீட்டெடுக்கும் போது கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் மீண்டும் வாழ்வது போன்ற உணர்வை அவர்கள் பெற்றனர். அந்த விஷயத்தில் சாதாரண நினைவுகளுக்கும் பிளாஷ்பல்ப் நினைவுகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை நாங்கள் கண்டோம்.
3: தொடர்ந்து தாய்லாந்து கம்போடியாவுடனான எல்லையில் புதிய சுவரை கட்ட தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே சென்ற ஆண்டு மூண்ட போரை தொடர்ந்து தாய்லாந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது. புதிய சுவரின் நீளம் 8.4 கிலோமீட்டர், அதன் உயரம் 3.6 மீட்டர். 1 கிலோமீட்டர் நீளமுடைய பாகம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதன் மேல் கூர்மையான முள்வேலி பொருத்தப்பட்டிருக்கிறது. எல்லையை தாண்டி பொருட்களையும் ஆட்களையும் சட்டவிரோதமாக கடத்தும் நடவடிக்கையை முடக்க சுவர் கட்டப்படுவதாக தாய்லாந்து கடற்படை தலைவர் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் 800 கிலோமீட்டர் எல்லைப் பகுதி உள்ளது. பல ஆண்டுகளாக எல்லைக்கோடு குறித்து இரு நாடுகளுக்கிடையே சண்டைகள் நடந்திருக்கின்றன. சென்ற ஆண்டும் சண்டைகள் போராக மாறின. டிசம்பரில் இரு நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இருந்தாலும் ஒப்பந்தத்தை மீறியதாக தாய்லாந்தும் கம்போடியாவும் ஒன்றையொன்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு துணை பிரதமர் அகமது சாஹித் கமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவரான அவர் தெரிவித்தார். திரு சாஹித் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே உரையாற்றினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அந்த கட்சி அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய சாஹித் அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறைகூறி பேசியதாக கூறப்படுகிறது. அம்னோவும் பிரதமர் அன்வாரின் பக்தான் ஹரப்பான் கூட்டணியும் ஒற்றுமை அரசாங்கத்தில் பிப்ரவரி 2028 வரை ஒன்றாக இருக்க ஒப்பந்தம் செய்துள்ளன. அடுத்த பொது தேர்தல் அதற்குள் நடந்தாக வேண்டும். ஆனால் அம்னோவுக்கும் பகதான் ஹரப்பானுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்து வருகிறது. அண்மையில் நடந்த மாநில தேர்தல்களில் அம்னோ எதிர்த்தரப்பு கூட்டணி பெரிகத்தான் நேஷனலுடன் ஒத்துழைத்து வெற்றி பெற்றது. சென்ற வாரம் பொது தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படலாம் என்று பிரதமர் அன்வார் கூறியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் புதிய வேலைவாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டிருக்கிறார். தன்னிச்சையான 60 நாள் சலுகை காலத்தை நீக்குதல் என்ற தலைப்பிலான இந்த புதிய வரவு விதியை நேற்று வெளியிட்ட அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதன் மீது அடுத்த 60 நாட்களுக்குள் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களையும் வரவேற்றிருக்கிறது. இந்த விதி இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவில் வேலை இழக்கும் வெளிநாட்டினர் அமெரிக்காவில் தொடர்ந்து தங்குவதற்கான தனி அனுமதியப்படாத சூழலில் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேறிய வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்படும். இதனால் அமெரிக்காவில் அதிக எண்ணிக்கையில் பணிபுரிந்து வரும் இந்தியர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருந்து திறமையான தொழில்நுட்ப நிபுணர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அதிக ஊதியத்துடன் அமெரிக்காவில் வேலை வழங்க H-1B நுழைவு இசைவு நடைமுறையை அந்த நாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்கா சென்று தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஏராளமான இந்தியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதில் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் நிரந்தர குடியுரிமை பெற கிரீன் கார்டு வழங்கப்படும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்க வேலைவாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் H-1B நுழைவு இசைவு கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப்

பல மடங்காக உயர்த்தி கடந்த ஆண்டு செப்டம்பரில் உத்தரவிட்டார். அதன்படி 2,000 முதல் 5,000 டாலராக இருந்த 81B நுழைவு இசைவு கட்டணத்தை ஆண்டுக்கு $100,000 என்ற அளவில் உயர்த்தி உத்தரவிட்டார். இந்த கட்டண உயர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் 21 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அமெரிக்க உயர்நீதிமன்றம் H1B நுழைவு இசைவு விசா கட்டணத்தை ஆண்டுக்கு $100,000 அரசு உயர்த்தியதை ரத்து செய்து உத்தரவிட்டது. இது டிரம்ப் நிர்வாகத்துக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவில் H1B நுழைவு இசைவு விசா பெற்ற வெளிநாட்டு ஊழியர்கள் வேலை இழந்தால் அவர்கள் புதிய வேலைவாய்ப்பை தேடுவதற்காக வழங்கப்பட்டு வரும் 60 நாட்கள் சலுகை காலத்தை ரத்து செய்ய திட்டமிட்டு அதற்கான புதிய விதியை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை முன்மொழிந்துள்ளது. அதன்படி அமெரிக்காவில் வேலை இழக்கும் E1, E2, E3, H1B, H1B1, L1, O1, DN உள்ளிட்ட குடியேற்றம் அல்லாத நுழைவு இசைவு வைத்திருப்பவர்கள் அவர்களை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் 60 நாள் சலுகை காலம் ரத்து செய்யப்பட இருக்கிறது. உயர்திறன் மிக்க வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அமெரிக்காவில் பணி இடமாற்றத்துக்கான நெகிழும் தன்மை மேம்படுத்தவும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு திறன்மிக்க வெளிநாட்டு ஊழியர்கள் கிடைப்பதை எளிதாக்கும் வகையிலும் கடந்த 2016 இந்த 60 நாள் சலுகை காலம் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க தகவலாகும். தாய்லாந்தின் பழைய தலைநகர் அயோத்தியாவில் அங்குள்ள 14வது நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலின் தலைமை துறவி பூரா வாச்சுராயன் வி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மடாலயத்தின் 2.8 மில்லியன் டாலர் பணத்தை அவர் கையாடியதாக சந்தேகம் எழுந்துள்ளது. பண கையாடல், பண மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. 66 வயது பூரா வாச்சுராயன் கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கிய குற்றத்தையும் எதிர்நோக்குகிறார். அவருடன் பாலியல் உறவில் இருந்ததாக சந்தேகப்படும் 47 வயது பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு அவர் பணத்தை மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த பெண் பின்னர் பணத்தை பல்வேறு சொத்துக்களாக மாற்றியதாக கூறப்படுகிறது. தங்கம், நகை, நிதி மற்றும் சொத்து ஆவணங்கள் அந்த பெண்ணிடம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. துறவியின் தவறான நடத்தை பண கையாடல் குறித்து ஜூலை மாதம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. ஜப்பானுக்கு கஞ்சா கடத்திய சந்தேகத்தில் 2 அமெரிக்க பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இருவருக்கும் 25 வயது. அவர்கள் 2 பெட்டிகளுடன் டோக்கியோவின் கனடா விமான நிலையத்தில் தரையிறங்கினார்கள். பெட்டிகளில் கஞ்சாவை போன்ற காய்ந்த செடிகள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. அவற்றின் எடை சுமார் 30 கிலோகிராம், மதிப்பு கிட்டத்தட்ட $1 மில்லியன். பணத்துக்காகவும் ஜப்பானுக்கு இலவசமாக செல்லலாம் என்பதற்காகவும் அதை செய்ததாக பெண்களில் ஒருவர் காவல்துறையிடம் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பெண் பெட்டிக்குள் கஞ்சா இருந்ததே தனக்கு தெரியாது என்று சொன்னதாக நம்பப்படுகிறது. இரு பெண்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கஞ்சா கடத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு வரை சிறை தண்டையும் $19,500 வரை அபராதமும் விதிக்கப்படலாம். பிலிப்பைன்ஸில் படகு தீப்பற்றியதில் இறந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. சுமார் 50 அதிகமானோரை காணவில்லை. புதன்கிழமை செப்டம்பர் 9 காலை இது தீப்பற்றியது. MV யூன் ஆஸ்டர் படகு மணிலாவிலிருந்து பிரபல சுற்றுலா தலமான பலவான் மாநிலத்தின் கொரோன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 134 பேர் சென்றார்கள். அது சுமார் 22 மணி நேர பயணம். படகு இலக்கை நெருங்கும் நேரத்திலே தீ மூண்டிருக்கிறது. 2 வெடிப்புகள் ஏற்பட்ட பின் தீ மூண்டதாக உயிர் தப்பிய சிலர் கூறுகிறார்கள். விபத்து ஏற்பட்ட உடனே 5 பேர் இறந்ததாக அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். முதலில் 43 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். தீ ஏற்பட்டதால் படகை கடுமையான புகையும் வெப்பமும் சூழ்ந்தன. அதன் காரணமாக மீட்பு பணியாளர்களால் படகுக்குள் நுழைய முடியவில்லை. தீக்கான காரணம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. விசாரணை தொடர்கிறது. காலம் சென்ற பிரிட்டிஷ் இளவரசி டயனாவின் பிரபல ஆடை ஒன்று ஏலத்துக்கு வருகிறது. 1994 அப்போதைய இளவரசரான சார்ல்ஸ் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட அதே நாளன்று டயனா அந்த கருப்பு நிற ஆடையை அணிந்தார். அதனால் அதற்கு ரிவெஞ்ச் டிரெஸ், அதாவது பழிதீர்க்கும் ஆடை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மனதளவில் காயப்பட்டிருந்தாலும் இளவரசி அணிந்திருந்த ஆடை வெளியில் வலிமையை வெளிப்படுத்தியது. கிறிஸ்டினா ஸ்டம்போலியன் வடிவமைத்த அந்த ஆடை $150,000 முதல் $300,000 வரை விலை போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதி நன்கொடையாக வழங்கப்படும்.
இளவரசி டயனா 1997 ஆண்டில் தமது 36 வயதில் பிரான்சில் வாகன விபத்தில் மரணமடைந்தார். அதற்கு சில காலம் முன்னதாக அவருடைய ஆடை புற்றுநோய் எய்ட்ஸ் அறநிறுவனங்களுக்கான ஏலத்துக்கு வந்திருந்தது. இந்த முறை அந்த ஆடை யாருடைய மனதை கவரப்போகிறது என்பது December 9 தெரிந்துவிடும். உலகில் வாழும் ஆக உயரமான குதிரை என்ற கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது கூகோ என்ற குதிரை. அதன் உயரம் 2 மீட்டருக்கு சற்று குறைவாக இருக்கிறது, 199 சென்டிமீட்டர் அதன் உயரம். காகோவின் சாதனை உயரத்தை அதுவே முறியடித்துவிடும் சாத்தியம் அதிகம் காணப்படுகிறது. குதிரை தொடர்ந்து வளர்வதாக அதன் உரிமையாளர்கள் கூறுகிறார்கள். இங்கிலாந்தின் டவுசெஸ்டர் நகரில் வாழ்கிறது 4 வயது கூகோ. உடலியக்க மருத்துவர், பல் மருத்துவர், விலங்கு நில மருத்துவர், தசைப்பிடிப்பு நிபுணர் என்று கூகோவின் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள ஒரு பெரிய குழுவே அமைக்கப்பட்டிருக்கிறது. கூகோ ஷீரகத்தைச் சேர்ந்தது. அந்த வகை குதிரைகள் உயரமாக பெரிதாக வளரும் ஆற்றல் கொண்டவை. அதனால் பாரம்பரியமாகவே கனமான பொருட்களை நகர்த்த அவை பெரிதும் உதவுகின்றன. வயல்வெளிகளிலும் போக்குவரத்திலும் சீரக குதிரைகள் பயன்பட்டன. இதற்கு முன்னர் இந்த சாதனையை 1850 சாம்சன் என்ற மற்றொரு ஷியர் குதிரை வைத்திருந்தது. உருவத்தில் பெரிதானாலும் கூகோ குணத்தில் மென்மையானது என்று அதன் உரிமையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒப்டிஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தடங்கள் நேற்று நடந்தது, 76 நிமிடத்துக்கு நீடித்தது. இத்தகைய தடங்கள் ஏற்பட்டது இது முதன்முறை அல்ல. சென்ற ஆண்டு ஏற்பட்ட தடங்களால் பலரால் அவசரமாக காவல்துறை, தீயணைப்பு படை, மருத்துவமனைகள் ஆகியவற்றை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் விளைவாக இருவர் இறந்தார்கள். 2023 அவசர தொலைபேசி சேவையில் தடங்கள் ஏற்பட்டது. அதற்கு 2024 ஒப்டிக்ஸுக்கு $12 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது. ஒப்டிக்ஸின் உரிமை நிறுவனம் சிக்டெல் 2022 ஊடுருவல் தாக்குதலுக்கு ஒப்டூஸ் இலக்கானது. சுமார் 9.5 மில்லியன் ஆஸ்திரேலியர்களின் தரவுகள் பாதிப்படைந்தன. ஆக அண்மையில் நடந்த தடங்கள் குறித்து ஆஸ்திரேலிய அமைச்சர் கிறிஸ் போவான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சேவை தடங்களால் ஒப்டூஸ் வாடிக்கையாளர்கள் மீண்டும் பாதிக்கப்படுவது வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். நிறுவனத்தை விசாரிக்க தொடங்கிவிட்டதாக அவர் அறிவித்தார். இனி விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் வீரர் வீராங்கனைகளுக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதன்படி சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஆகஸ்ட் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கான போட்டியில் இலங்கை அணியின் சோனால் தினிசா, இங்கிலாந்தின் ஆலி ரோபின்சன் மற்றும் வங்கதேசத்தின் ஹாசன் மஹமூத் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கிறது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றில் பெலருசின் அரினா சபலங்கா, கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகின் ஆகியோர் இன்று பலப்பரட்சியை நடத்தியிருக்கிறார்கள். ஐரோப்பிய கால்பந்தில் பிரதான போட்டியாக இருக்கும் சாம்பியன் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட், பயர்ன் முன்ஷன் அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி கண்டன. இங்கிலாந்தின் ரோஃபுட் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் 4-0 என்ற கோல் கணக்கில் சபா அணியை வீழ்த்தியது. ஜெர்மனியில் முன்ஷன் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பயர்ன் முன்ஷன் 5-0 என்ற கோல் கணக்கில் போரோ கிளிம்டை அபார வெற்றி கொண்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 15%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 88%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 62%, இந்திய பெறுமதியில்
95.60%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.47%, இந்திய பெறுமதியில் 117.10%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.55%, இந்திய பெறுமதியில் 129.33%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90%, இந்திய பெறுமதியில் 68.92%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: ஆகாசம் இனி சுவையாளி இனிய தமிழில் என்றும் ஒலி நீங்கள் கேட்பது
1: டிஆர்டி தமிழ் ஒலி
2: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலே இன்று பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த பேராசிரியர் சாலமன் பாப்பையா காலமாகிவிட்டார். அவர் இறக்கின்ற போது அவருக்கு வயது 90. மதுரையைச் சேர்ந்தவர் பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா. இவர் தமிழகத்தின் புகழ்பெற்ற தமிழறிஞரும் பட்டிமன்ற நடுவரும் பேராசிரியருமாக இருந்து வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக வயது முதிர்வு காரணமாக உடல்நல குறைவு அவருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் மதுரையில் அவர் காலமானார். இவர் எளிய தமிழில் ஆழமான கருத்துக்களை பேசி பட்டிமன்றங்களை பாமர மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர். 1936 பிப்ரவரி 22 மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள சாத்தாங்குடி கிராமத்தில் பிறந்தவர். தமிழ் பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். திருக்குறளுக்கு எளிய முறையில் உரையெழுதி வெளியிட்டுள்ளார். சங்கர் இயக்கத்தில் வெளியான முதல்வன், பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட சில திரைப்படங்களிலும் நடித்தவர் இவர். கடந்த 30 மேலாக தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்களை நடத்தி வருகிறார். உலகளவில் 1000 பட்டிமன்றங்களுக்கு நடுவராக இருந்திருக்கிறார். அவர் தற்போது நம்மவர்கள் மத்தியில் இல்லை என்பது பலரையும் கவலைக்கு ஆழ்த்தியிருக்கிறது. அவர் முன்னர் வழங்கிய செவ்வியொன்றினை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லா மக்களும் நேசிக்கிற பட்டிமன்ற நடுவர்,
2: திருக்குறள் தாத்தானே, அவரை தான் சொல்றாங்க.
1: வீட்டுக்கு வீடு குடும்ப உறுப்பினராக கொண்டாடுகிற ஒரு தமிழ் மூதறிஞர்.
2: ஒவ்வொரு பட்டிமன்றத்திலும் தீர்ப்பை சொன்ன பிறகும் வீடுகளில் புதிதாக பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறவர்.
1: அவர்தான் தமிழறிஞர்,
2: எங்கள் நடுவர்
1: சாலமன் பாப்பையா அவர்கள்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்
3: உங்கள் அத்தனை பேருக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மானுடர்களுக்கும் இன்று ஒரு முக்கியமான நாள். அந்த நாள் கிறிஸ்துமஸ் நாள். அந்த நாளின் வாழ்த்துக்களை எல்லா மக்களுக்கும் நான் என்று சொல்லிக் கொள்கிறேன்.
2: எப்படியா இவ்வளவு எளிமையா இருக்கீங்க?
3: அதுதான் எளிமைதான் இறைவனுக்கு பிடிக்குமா?
2: சரி,
3: ஆடம்பரம் அவனுக்கு பிடிக்காது. அதனால எளிமை அப்படித்தான் நாம் வாழ்ந்தோம், அப்படித்தான் நாம போக போறோம். அது எளிமை எப்போது இருப்பது நல்லது.
2: எவ்வளவு பிள்ளைகள் ஐயா உங்க வீட்டுல?
3: எங்க வீட்டுல என்னை சேர்த்து 9 நான் கடைசி. ஆனா மற்றவங்கெல்லாம் அது நான் வரும்போது திருமணம் பண்ணி பலர் போயிட்டாங்க. ஆமா, எங்க வீட்டுல அப்ப நான் கடைசியா இருந்ததுன்னா 3 தான் அங்க. ஆனா எங்க தகப்பனார் வந்து கொஞ்சம் ஒரு அந்த காலத்துல, அதனாலதான் இன்றைக்கு இந்த குடியை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு அது அத்தனை வருத்தம் இருக்கும், அத்தனை வருத்தம் இருக்கும். இதை மக்கள் இப்படி போய் பள்ளிகடம் ஆகிடுறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை இருக்கும். அது என் தகப்பனார் ரொம்ப நாள் இருந்தார். அப்புறம் அவரை திருந்திட்டார். கடைசியிலெல்லாம் அவர் முழுமையாக பல ஆண்டுகள் அந்த பக்கமே போகமாட்டார். அப்போ இல்லை இல்லை, அது மட்டும் இல்லை, அவர் எது எதை பற்றி நினைவுகளே அவர் கிடையாது. அதனால் அது எங்கள் குடும்பத்தில் அந்த அது ஒரு காரணம். எங்கள் தாய்க்கு இருந்த நோய் ஒரு காரணம். ரெண்டுமாக சேர்ந்த ஒருபாடு மூத்தவர்களிடத்திலிருந்து ஒரு உதவியும் இல்லாது போனது ஒரு காரணம். ஏதோ ஒரு வறுமை சூழலுக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கிட்டோம். வீடு தான் எங்களை காப்பாற்றினது. ஒரு வீடு என் தகப்பனார் கட்டினார், அதுதான் காப்பாத்துச்சு.
2: எங்களுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா ஐயா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்க குடும்பத்தின் முதல் படிப்பாளி நீங்க தானா? கல்லூரிக்கு போனது நீங்க தான். அதுக்கு முன்னாடி
3: எங்க குடும்பத்துல நான் தான் முதல்.
2: சரி, இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக, ஒரு நாடக நடிகராக, பேச்சாளராக,
1: ஒரு ஓவியராக,
2: பட்டிமன்ற தலைமை ஏற்கின்றவராக, இன்னைக்கு தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய மறக்கவே முடியாத மிகப்பெரிய தூண்களில் ஒருவராக, எப்படி இப்படி ஒரு வளர்ச்சி வந்ததுன்றது ரொம்ப ஆச்சரியமான
3: விஷயம். அது மக்கள் கொடுத்தது. நாம வந்து ஒன்றும் அவங்க சொல்றாங்க, நாம அதுக்கு இன்னும் எவ்வளவு தகுதின்றது நமக்கு தெரியாது.
1: எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி, சாலமன் அப்படின்றது கிறிஸ்தவ பேரு, அது என்ன பாப்பையா?
2: பட்டிமன்றத்தில்
3: சொன்னாரு, ஆனால் இது எங்கள் பக்கத்தில் பகுதிகளில் நாயுடு சகோதரர்கள் நிறைய இருந்தாங்க, தெலுங்கு சகோதரர்கள். அவங்க நல்ல மக்கள், அவங்க தெலுங்கு மக்கள் வந்து வீரம் செறிந்தவங்க, நல்ல சிந்திக்கக்கூடியவங்க, நல்ல ரொம்ப நல்ல வைணவத்தில் ஊறி தெளித்தவங்க. அவங்களுடைய வியாபாரத்தில் ஏதோ சில தொடர்புகள் எங்கள் தகப்பனார் வச்சுருந்துருக்காரு. அதனால் அவங்க வந்து பாப்பையா பாப்பையான்ற பேரை அதிகமாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு,
2: அவங்க சமூகத்தில் அந்த பேர்.
3: ஆமாம், அதனால் இது தெலுங்கு தான் அதிகமாக அந்த பெயர் வச்சுருந்துருக்காங்க. அதனால் இவங்களும் எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு பாப்பையா, எங்கள் அண்ணன் பெரிய பாப்பையா, நான் சின்ன பாப்பையா. அப்படி
2: தமிழ்நாட்டு இலக்கிய உலகத்துக்கான பெரும் கொடையே தெலுங்கு தான் கொடுத்திருக்காங்க.
1: தமிழ் என்பது பல பக்கத்து மாநிலங்களில் இருந்து வாங்கி கொண்டது அல்லது அவர்களுக்கு கொடுத்தது, அப்படித்தான். ஏன்னா இது எல்லா மொழிகளும் கலந்தது தானே திராவிடம் இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்த நீங்க, சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் வாங்கிய நாட உங்களுக்கு ஞாபகம் இருக்கு?
3: நல்லா ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அன்றைக்கு இரவு, அந்த இரவு எங்கள் பள்ளியில் நாங்கள் போய் படுத்துக்கிட்டோம். எங்கள் ஆசிரியர்கள் வகுப்பறைகளை அலங்காரம் பண்ண சொன்னாங்க.
2: என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தீங்க நீங்க?
3: அப்போ நான் வந்து செகண்ட் ஃபார்ம் படிக்கிறேன், அதாவது ஏழாம் வகுப்பு. வகுப்பறைகளை அலங்காரம் பண்ண சொல்கிறாங்க. பள்ளிகளை, அந்த பள்ளிக்கூடத்தையே சுத்தம் பண்ணுறோம். ரொம்ப ஒரு பெருமையே, பெரிய உற்சாகம். ஆனால் அப்போவே சில எதிர்ப்புகளும் அதற்கு இருந்தது, சுதந்திரத்துக்கு. இது வந்து உண்மையான சுதந்திரம் அல்ல என்று சொல்லக்கூடிய சிலரும், இல்லை இந்த நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு புறம் இருந்தது. அதை பார்க்கிற போதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஆத்திரம் இருந்தது. ஏன்னா நாங்கள்லாம் சுதந்திரத்தையே நேசித்த ஆட்கள், ஏன்னா எப்படி இருக்காங்களே, எப்படி இருக்காங்களேன்னு. ஆனால் அவர்களை பற்றி இப்போ கவலை இல்லைப்படல நாங்கள். அப்புறம் காலை பொழுதுல கொடியேற்றல், வகுப்பறைகளில் மிட்டாய் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தாங்க ஆரஞ்சு மிட்டாய். அது ஒரு பேப்பருக்குள்ளே போட்டு, மூணோ நாலோ எதோ தெரியல, எனக்கு நினைவில்லை. அந்த ஆரஞ்சு, அந்த காலத்தில் ஆரஞ்சு மிட்டாயின்னு தான் அதை சொல்லுவோம். அது அதுக்கு மாணாக்கர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு இருந்தது. அப்புறம் ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து ஒரு கொடியேற்றி வச்சார், ஒரு காங்கிரஸ்காரர், சுதந்திரத்தை பற்றி பேசினார். அவ்வளோதான். அப்புறம் பாட்டுகள் வந்து ஆடுவோமே பொள்ளு பாடுவோமே, பாரதியினுடைய பாடல்களை போது ரொம்ப கை கொடுத்துச்சு. டி கே பட்டம்மாள்ன்ற மாதிரி ரொம்ப நல்லா பாடினாங்க அந்த காலத்தில். அந்த பாட ரெக்கார்டு நிறையா வந்திருந்தது, அதை எல்லா இடங்கள்லையும் போடுவாங்க. ரொம்ப அந்த அந்த அந்த வேகத்தை அரசியல் இயக்கங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை.
2: அப்ப எல்லாரை போல நீங்களும் நம்பியிருப்பீங்க, இன்னையோட இந்தியாவினுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும்.
3: நிச்சயமா சின்ன பிள்ளை தானே. ஏன்னா அப்படித்தான் தெருவில் சொன்னாங்க, இந்த பக்கத்துல பால் போக போகுது, இந்த பக்கத்துல தேன் போக போகுது,
1: அள்ளி அள்ளி குடிச்சு
3: குடிக்க போறாங்க. அதே அவங்க சுதந்திரம் வர வேண்டும் என்பதற்காகவே சாதாரண மக்களிடத்துல வந்து நம்பகமான சில தகவல்களை இவங்க பாட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதற்காக நாம் எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு பாடுபடணும், அதற்கு பிறகு எடுத்து கட்டுவது என்பது எவ்வளவு கடுமையான வேலை என்பதை, அதை அப்புறம் அதுக்கு பிற்பாடு தான் வேலை இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லலை. சொன்னால் ஒருவேளை இந்த மக்கள் ஒத்து வர மாட்டாங்கன்னு நினச்சிருக்க கூடும், அல்லது வந்த பிறகு இவங்க இந்த மக்கள் மத்தியில் இறங்கி இருக்கணும், இறங்கி இதுதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதுவும் சொல்லலை.
1: வகுப்பறையில் வாத்தியார்கள்ட்ட அடி வாங்கின நினைவு இருக்கா?
3: ஆமாம், ஒரே ஒரு ஆசிரியர்கிட்ட மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸ்கடர் அப்படின்னு ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர், நல்ல நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஆசிரியர். அவர் அவர் ஏதோ ஒரு கோபத்தில் அடிச்சார், மற்றபடி ரொம்ப நல்ல ஆசிரியர் அவர். மற்றபடி நான் மற்ற எந்த ஆசிரியர் என்னை அடித்ததே இல்லை.
2: நீங்கள் வந்து இந்த வகுப்பில் சில மாணவர்கள் எப்பப்பாரு ரொம்ப நல்லா படிப்பாங்களே, நீங்க அந்த கேட்டகரியா இல்ல கடைசி பெஞ்ச் கேட்டகரியா? நீங்க
3: ஆறாம் வகுப்பு படிக்கும் போதுதான் ஏலக்காரி என்ற படம் வந்தது நினைக்கிறேன், 6-7
1: நினைக்கிறேன்.
3: ஆமா, அறிஞர் அண்ணாவுடைய படம் அது. அது 2 தடவை பார்த்த உடனே அந்த படத்தினுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எனக்கு அந்த வசனங்கள் பூரா மனப்பாடம் ஆகிப்போச்சு. அதனால் என்னன்னா, எங்கள் இப்போ வகுப்பில் நான் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஆசிரியர்கள் 1 வாரம் 10 நாளைக்கு பாடம் எடுக்க நடத்த மாட்டாங்க. நான் தான் வகுப்பறையில் மானிட்டர். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, போட்டு பையங்க நீ தாண்டான்ருவான். அதனால் நான் இருந்துட்டு வகுப்பில் போய் கதை சொல்லணும் அவங்களுக்கு. அப்போ இந்த கதையெல்லாம் நான் பாட்டுக்கு சொல்லுவேன், இதை பூரா அவங்களுக்கு இந்த வசனத்தை பூரா வசனமாகவே சொல்கிறது. அதை அதில் இப்படி போக போக போக ஏதோ ஒரு கவனச்சிதறல் எனக்கு ஏற்பட்டு படிப்பில் விழுந்துட்டேன். அதற்கு பிறகு நான் வந்து 50-60 மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணாக்கரே தவிர
1: ஆவரேஜ்.
3: ஆமாம், அதுதான் அது, அது ரொம்ப குறைச்சல் தான் அது, மேலே போகல.
1: ஆரம்பகால மேடைகளில் நீங்கள் பாடி தான் தொடங்குவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்.
3: ஆமாம், அது காரணம் என்னென்னா, அன்றைக்கு இந்த அரசியல் இயக்க பேச்சாளர்களுக்கு தான் எந்த இடத்துக்கு போனாலும் மரியாதை உண்டு, அவங்களத்தான் பேச அழைப்பாங்க. கல்லூரி பேச்சாளர்களையோ ஆசிரியர்களையோ, தமிழ் ஆசிரியர்கள் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களையோ இலக்கியம் பேசுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க பையங்க. அப்போ இந்த பையங்களை எப்படி கவருவது அப்படின்றதுக்காக ஒரு தந்திரம். அதில் என்னன்னா, பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாடல்களை கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு நானாக ஒரு கதை பாடி, மியூசிக் ஒரு இசை போட்டு, அதுக்கு இந்த மாதிரி பாடினா சரியாக இருக்கும் அப்படின்னு போட்டு, அது ஒரு மாதிரி அது யாரும் சொன்னால் சிரிப்பாங்க அதை, ஆனால் பாடிடுறது. அது பாடின உடனே கூட்டம் அப்படி கேட்கும், அந்த கூட்டம் கேட்டு அமைதி ஆகுதுல
2: அப்போ
3: பேச தொடங்குறது.
1: இலக்கிய மேடைகளுக்கு வந்தது ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறதுன்றது அந்த நாட்களில் எப்படி இருந்தது?
3: கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்போனால் ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்டாங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய காரியம்தான் அது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் இலக்கியத்தை பற்றி, தமிழின் சமயங்களை பற்றி அதிகமான அறிமுகம் இல்லை. இன்னொன்று, அந்த பகுதிகளுக்கே அவங்க போகலை. அவங்க வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோவில், அப்புறம் அவங்களுடைய உறவுகள், ஒரு வேளை பெரிய கூட்டங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இறைவனை பற்றிய தேடுதல், ஆன்மீக கூட்டங்கள், அந்த திரளணிகள், அந்த மாதிரி இப்படி போயிட்டாங்க. மற்றபடி இந்த மண்ணுக்குரிய பாரம்பரியம் ஒரு மிகப்பெரிய சொத்துக்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன் சம்பாதிச்சது, அதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற உணர்வுகள் அது ஏதோ இல்லாமல் போயிடுச்சு. மாறாக வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த கிறிஸ்தவர்கள் அவங்க இதை தேடி கண்டுபிடிச்சி இதை அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்திய போது சில கிறிஸ்தவ பெரியவர்கள், இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியவங்க அதை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி அவங்க அப்படி கொடுத்தவர்களில் எனக்கு கொடுத்தவங்க என்னுடைய தமிழ் ஆசிரியர்களில் குறிப்பாக சொல்லப்படணும்னா நடராஜ பாகவதர்னு ஒருவர் இருந்தார், நல்ல தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு நல்ல தமிழ் அறிஞர். ரெண்டாவது, ரொம்ப நான் இந்த நாளில் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னா பேராசிரியர் ஜோதிமுத்து. அவர் தான் சமயத்தை பற்றியும் தமிழ் இலக்கியங்களை பற்றியும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய பங்கை மிக தெளிவாக எனக்கு போதித்த ஒரு மிகப்பெரிய ஞானமானவர், என்னுடைய பல்கலை இது கல்லூரி ஆசிரியர் அவர். அவரிடத்துல நான் கற்றுக்கிட்டது நிறைய.
2: நீங்கள் இலக்கியங்களை கையில் எடுத்துக்கிட்டு மேடைக்கு போனீங்க. அன்றைக்கு பட்டிமன்றம்ன்ற அமைப்பே வந்து இலக்கியங்களை சார்ந்ததாக தான் இருந்தது இல்லையா? சாகணேசனை ஆரம்பிச்சு,
3: ஆமா நிச்சயமா
2: அவர் தானே பட்டிமன்றங்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்தவர். அப்ப இலக்கியங்களா தான் இருந்தது. இதுல இருந்து திடீர்னு ஒரு மாற்று வழியை நீங்க தேர்ந்தெடுத்து குடும்ப தலைப்புகளுக்கு பட்டிமன்றங்களை எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
3: அது அவங்க கொண்டு வந்தது சரியான காரியம். சானா கானா ஐயா அவங்க கம்பனை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க, ஆனா வீதிக்கு அவங்க வரல. அதை வீதிக்கு கொண்டு வர வேண்டும், பிற சமய நூல்களையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அவர் தான் அதை வீதிக்கு கொண்டு வந்தாங்க. வீதிக்கு கொண்டு வந்த ஒருபாடு கேட்காங்க, பெரிய கூட்டம் வந்தது. இன்றைக்கு வருகிற கூட்டமெல்லாம் கூட்டம் இல்லை, அன்றைக்கு வந்த கூட்டத்தினுடைய கணக்கு அளவில்லை. அது அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் இருந்து கேட்கிறார்களே தவிர, நாம் அடித்துக் கொள்கிற சண்டை இருக்கு பாருங்க, அதில் அவங்களுக்கு அகரத்திலிருந்து நகரம் வரைக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பாமரர்கள், படித்தவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க இங்கே வருவது இல்லை. ஏன்னா இந்த இலக்கிய நிகழ்ச்சி நடக்கிறது இரவு 10 மணிக்கு மேலே, அன்றைக்கு வீதியில் நடக்குது. அவங்க வீதிக்கும் வரமாட்டாங்க, 10 மணிக்கும் வரமாட்டாங்க. தமிழ் புலவர்களும் வருவதில்லை. அப்ப என்ன செய்ய, கூப்பிட்டவங்க பேசுறது அது தகராறா இருக்கு. அவங்களுக்கு என்னைய கூப்பிடல உன்னைய கூப்பிடலைன்றது அது வேற தகராறா இருக்கு. அதனால அவர்களும் போய் நிறைய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்றாங்க. இதற்கிடையில கூட்டம் மெல்ல மெல்ல குறையுது, தலைப்பும் போய் சேரலை, எல்லாம் சுற்றி அடித்தாச்சு. கம்பனை பேசியாச்சு, பெரிய புராணம் பேசியிருக்கு, திருக்குறள் பேசியிருக்கு, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளவு பேசினாலும் பொதுமக்களிடத்துலேருந்து எதுவும் வந்து முன்னாடி தூங்குது. அது கிராமங்களில் போய் போடும்போதெல்லாம் எவ்வளோ பேர் தூங்குறாங்க, பெண்கள் வருவதில்லை.
2: தூக்கம் வரலன்னா பட்டிமன்றத்துக்கு வந்துட வேண்டிய,
3: அது முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, அவ்வளவுதான். சின்ன பையங்க கல் எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க முன்னே உட்கார்ந்து. இத்தனை வேடிக்கையும் பார்த்துருக்கேன். அப்பன்னா இல்லை, இதுல இருந்து மாறணும். ஏதோ அவங்களுக்கும் தெரிந்த ஒரு செய்தியை நாம கொடுத்தாதான் இந்த மக்கள் வாங்குவாங்க, இல்லாட்டி இது முடியாது. அதாவது அவர்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் இறங்கணும், எளிமையாகணும். அதுக்கு காரணம் பாரதி தான், என்னுடைய தலைவன் மகாகவி பாரதி. அவன் ஒரு எழுதிப்பார், அது ஒரு சாதாரணமானவன் விளங்கிக்கிட்டான் அப்படின்னா அதுதான் நீ அவனுக்கு கொடுக்குற தமிழ்ரா. நான் பாருங்க அதை பார்த்துருப்பார் தான், இவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோம், என்ன போய் சேர்ந்துருக்கு இந்த மக்களிடத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலைவனத்தில் நாம் விதைத்திருக்கிறோம், அறுவடைக்கு வழி இல்லை. எப்படி பாலைவனத்தில் விதை விளையும் இல்லை? அப்போ நம்ம என்ன செய்யறது? இப்போ வேறு ஏதாவது செய்தாகணும்.
1: பேச்சில் நகைச்சுவை என்பது ரொம்ப முக்கியம், ஆனால் உங்கள் பேச்சில் அது ரொம்ப விரவி கிடக்கும். இது இயல்பாக வந்ததா இல்லை வலிந்து நீங்களா உருவாக்கி?
3: வலிந்து செய்யலை, வலிந்து செய்யவே முடியாதத. நகைச்சுவை என்பது வலிந்து செய்தா அது செயற்கை இதாயிரும். அது சில நிகழ்ச்சிகளில் செய்கிறாங்க, அது அது ஒரு ஒரு ஆர்ட். அது ஒரு வகை தேவை வரணும். அது எனக்கு அது அல்ல, அது வரல. அது சமூகத்தோடு கூட ஒட்டின ஒரு விஷயத்தை எப்படி சொன்னால் சரியாக போய் சேரும் அப்படின்றது அந்த மேடையில் வரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது கூட வரும், அப்படி தள்ளி விட்டுருவாத.
2: இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவும் சில பேர் கொதிச்சு எழுறாங்களே ஐயா. ஒன்று நீங்கள் தலைப்புகளை குடும்பங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க, ரெண்டாவது பட்டிமன்றங்களில் நகைச்சுவையை நீங்கள் பரவலாக்கிட்டீங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களை உங்களோட உயரங்களுக்கு எடுத்து போனது. ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவே உங்கள் மேலே ரொம்ப காழ்ப்பாக இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை?
3: அவங்க அவங்களுக்கு நினைக்கிற கருத்து வந்து இதை இப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. என்ன அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஏதாவது இதுக்கு மாறாக செய்து காட்டணும். இதுவரைக்கும் அவர்கள் இதற்கு மாறாக ஏதும் செய்யவே இல்லை. அவர்கள் எவர் வளர்கிற ஒருவரை பார்த்து, நான் வளர்றவன்னு சொல்ல மாட்டான், ஏதோ ஒரு மனுஷனை பார்த்து தனியாக அவங்க குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்களே தவிர அது எதற்காக அந்த ஆத்திரம் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது இல்லாமல் நகைச்சுவை இல்லாமல் எந்த செய்தியையும் சொல்ல முடியாது. ஏன்னா ராமன் கம்பனை படிக்கிற போதெல்லாம் அவன் எவ்வளவு நகைச்சுவையாக பார்வையில் பேச்சில் கணவனும் மனைவியுமாக அவர்கள் பேசிக்கொள்கிற அந்த காட்சிகளில் அவன் அந்த அவங்க அவங்க அந்த அவங்க பேசக்கூடிய போக்கிலையே நீங்கள் கவனித்து பாருங்கள். கம்பன் அதை எப்படி தீட்டுறான். திருவள்ளுவன் அது இல்லை அப்படின்னா அடையே உனக்கு பகற்பொழுதும் பார்ப்பட்டன்று இருள் அப்படின்றான். நகைச்சுவை இல்லைன்னு சொன்னால் நீ பகல் பொழுதும் உனக்கு இருட்டாக போயிடும்டா அப்படின்னு சொல்கிறான். அது அப்புறம் எல்லா மனிதரும் நகைச்சுவை இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. அப்போது இதை வந்து பொதுமக்களுக்கு சேர்த்து கொடுப்பதனால இவர்களுக்கு என்ன நஷ்டம் முடியலைன்னு வேணால் சொல்லலாம். அது அப்படி நான் சொல்ல மாட்டேன் அவங்கள அவங்களுக்கு அது முடியலை அப்படின்னு சொல்லி குற்றம் ஏன் நாம் சொல்லுவானே. ஒருவேளை அவங்களுக்கு முடியலை அப்படின்னா அவங்களும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம். சரி, அப்புறம் வேறு வழிகளில் இதை நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த வழி? இவ்வளவு காலம் ஒரு மனுஷனை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர, சரி தம்பி நேரடியாக வந்து நீ இப்படி இரு கொஞ்ச நாள், நாங்கள் இந்த மாதிரி நடத்துகிறோம், அதை நீ கவனித்து பாரு அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தாங்கன்னா அவருடைய பாதம் தொட்டு நான் வணங்கி அவர் பக்கத்தில் உட்காந்து கேட்டிருப்பேன். நான்
1: ஆரம்ப கால மேடைகளில் உங்களது ஆதர்சம் யார்?
3: அறிஞர் ஜீவானந்தம் சொல்லி புதுடைமை இயக்கத்தில் ஒரு பெரிய அவர் வந்து சம்பாதிக்கலை. அது மட்டும் இல்லை, அந்த ஆளு தெருவோரத்து மனிதனுக்காக அவர் பேசின பேச்சுக்கள் ரொம்ப பெரிய பேச்சு.
1: கழுத்தில் ருத்ராட்சமும் அதில் ஒரு சிலுவையும் போடுகிற இந்த பொது சிந்தனை யார் கொடுத்தது?
3: பாரதி அவன் கொடுத்த வெளிச்சம்தான். ஆத்தி சூடி இளம்பரை இணைந்து மோன திருக்கு முழுவன் மேனியான ஆரம்பித்தாரே, அதை படித்து அவருடைய இதுகளை படித்து பார்த்தது பார் தான். அது இந்திய சமய இலக்கியங்களை படிக்க படிக்க படிக்க மற்ற சமய இலக்கியங்கள்லேயும் ஒன்றும் பைபிள் முழுக்க வாசித்திருக்கேன், திருக்குறள் முழுக்க வாசித்திருக்கேன், வேறுபாடு நான் பார்க்கலை. அவரவர்கள் அவரவர்களுக்கு இறைவன் கொடுத்த கொடை அது, அங்கே தான் இருக்கணும்.
2: வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கிட்டாங்க.
3: ஆமாம், வாங்கி ஆமாம் வாங்கிக்கொள்ள, இது அது மூலப்பட்டாரம் வழங்குகின்றான்னா வாங்கிக்கையா, உனக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கணியே. இந்த கடையில் நான் சரக்கு வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஆகிட்டு தான். ஆனால் இதுதான் உயர்ந்த சரக்குன்றது என் நம்பிக்கை. ஆனால் அதுக்கு அதுதானே அடுத்தவர் நம்புவார், அது அவர் நம்பிக்கை. அவருக்கு இருக்கட்டும், என் நம்பிக்கை எனக்கு இருக்கட்டும், கதை முடிஞ்சு போச்சே, இதில் என்ன அடிதடி சண்டை?
2: சரி, நீங்கள் பேச்சாளரான ஆரம்ப கட்டத்தில் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் செய்யணும்னு முடிவு செஞ்சப்போ நீங்கள் பார்த்த முதல் பெண்ணே அம்மா தானா இல்லை முன்னாடி யார் யாரை பார்த்து?
3: இல்லைப்பா, நான் அம்மா இல்லைப்பா. ஏன்னாம்மா எனக்குள்ளேயே உண்மையை சொல்கிறேன்டா, எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. நம்ம இவ்வளோ கருப்பாக இருக்கோம், ஏன்னா அது ஒரு இது. இன்னொன்று, ரெண்டாவது வீட்டில் எங்கள் வீட்டில் மூத்த அண்ணனுடைய மனைவி அவங்க ரொம்ப நல்ல அம்மா, அவங்க அவரோடு இல்லை, அந்த குடும்பமும் சரியாக இல்லை. அடுத்த அண்ணனுடைய மனைவி அவரும் சரியில்லை, அவங்களும் சிக்கலாகிப்போச்சு. மூன்றாவது அண்ணன் தான் என் குடும்பத்தையே காப்பாற்றுன அவன் தெய்வம். அதனால் அவன் எங்கள் அண்ணன் அந்த அண்ணனை நான் மறக்க முடியாது.
1: தேவநேசன் பாப்பையான்னு.
3: ஆமாம்,
1: அவர் தான்
3: அவர் தான் தெய்வம், எங்கள் குடும்பத்துடைய தெய்வம், என்னை அவ்வளோ நேசித்த தெய்வம். அவர் அவர் தான் மனைவியோடு இருக்கார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா? வீடு வறுமையாக இருக்குது, வறுமையான வீட்டில் கால் கல்லூரி ஆசிரியன்ற ஒன்று தான் இருக்கே தவிர,
1: அன்னைக்கு கல்லூரி ஆசிரியருக்கும் சம்பளம் குறைவு,
3: சம்பளம் வந்து மில் தொழிலாளியோடைய குறைச்சல்
2: குறைச்சல். அப்புறம் பேச்சாளர்ன்ற ஒன்றும் பணம் வர்ற விஷயம்,
3: அதெல்லாம் பேச்சாளருக்கு ஏது பணம்? அப்போ பணமே கிடையாது. அதனால் எங்கள் வீட்டம்மா முதல் தடையே இனி தேவைப்படாது. வந்ததும் அந்த அந்தம்மா ரொம்ப தேடப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க நல்லா பாத்துருக்காங்க, நான் உள்ளபடி பாக்கல.
2: சரி, அப்புறம் எப்படி சம்மதம் சொன்னீங்க?
3: சரி, அவருக்கு அவங்க விருப்பமா இருக்கான்னு விட்டு கேளுங்கன்ட்டேன்.
2: சரி,
3: எங்க அக்கா சொல்லிருச்சு நல்ல பிள்ளப்பா கட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, அவ்வளவுதான்.
1: அந்த காலத்துல பொண்ணு பாக்குறத அக்கா பாக்குறதா?
3: மற்றபடி நான் ஒன்னு உண்மைக்கு என் மனசை நானு அதனுடைய கடைக்கோடி வரை விரல் விட்டு துழாவி எடுத்து விழா பார்த்தேன். ஏதாவது இருக்கா பார்த்த மாடா அப்படின்னு காலமே ஒண்ணு பார்க்கல. ரெண்டு கூட்டம் மூணு கூட்டத்துக்கு பணம் இப்படி அஞ்சு ரூபா மூணு ரூபான்னு கொடுப்பாங்க.
2: அஞ்சு ரூபா மூணு ரூபா
3: அதுலயும் குறைச்சல இருக்கும்.
2: நீங்க பார்த்து பிரமிச்ச பெண் யாரு?
3: ஏன் நீ இருக்க கூடாதப்பா? காணிக்க போடணுமே அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு தெரியும் இப்போ அப்படின்னாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய யாகத்துல சொன்னாங்கன்னு இப்ப எனக்கு தெரியுது.
1: பேச்சாளராக ஒரு மனிதன் வெளியில வர்றதோ அல்லது பொது வாழ்க்கைக்கு வருவதோ அதற்கு குடும்பம் எந்த வகையில உதவுது அல்லது தடையா இருக்கு?
3: என்ன பொறுத்த மட்டும் சில தடைகளும் உண்டு. இப்போ எங்கள் வீட்டம்மா வந்து எனக்கு அதுக்கு முதல்ல தடை பண்ணிச்சு. அப்புறம் கொஞ்சம் நான் சம்பளத்தை ஒழுங்காக வீட்டில் கொடுத்துருவேன், அது எவ்வளோ முழு சம்பளமும் கையில் கொடுத்துருவேன். அதனால நம்ம பேரில் ஒரு நம்பிக்கை. அப்புறம் இதில் நான் கேட்டுக்கிட்டேன், இது ஏதாவது ஒரு 10 ரூபா 5 ரூபா வரும், அதை வந்து பாரு, அது புஸ்தகம் தான் வாங்குவேன், ஏன்னா ஒரு புத்தகமும் இல்லை நம்ம வீட்டில், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி தொலை அப்படின்ட்டாங்க. அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அல்லது ஒரு வருஷத்துக்கு 6 கூட்டம் 5 கூட்டம்னு இருக்கும். அதில் 2 கூட்டம் 3 கூட்டத்துக்கு பணம் இப்படி 5 ரூபா 3 ரூபான்னு கொடுப்பாங்க.
2: 5 ரூபா 3 ரூபா
3: அதுலேயும் குறைச்சலாக இருக்கும். போனும் இப்படி கையை எடுத்து கும்பிட்டுட்டு, அப்போ ஐயா இன்னும் நல்லா இருக்கணும் நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து.
2: நீங்க சொல்றதை பார்த்தா ராத்திரி 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும்ன்றீங்க. சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க ராத்திரி?
3: பண்ணு உண்மைப்பா,
2: பண்ணு
3: பண்ணு, அது கேட்டு வாங்கி சாப்பிடணும்.
2: அதை சாப்பிட்டுட்டு 3 ரூபாவை வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன செய்யறது? பஸ் ஸ்டாப்லயே இருந்துட்டு காலையில முதல் பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு போவீங்களா?
3: ஆமா, அதாவது மரத்தடியில் தங்கி வச்சிருவாங்க ஒரு கட்டில் போட்டு. சில இடங்களில் அந்த வீட்டு இது இது இருக்கு இல்லையா,
1: தாழ்வாரங்களில்
2: தாழ்வாரங்கள்
3: அதில் தங்க வைப்பாங்க. சில இடங்களில் பள்ளிக்கூடங்களுக்குள்ள கொண்டு போய்,
2: அது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி
3: பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு ரூம்ல
1: மரியாதை ஜாஸ்தி.
2: குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை செய்பவர் கணவனா மனைவியா? இதுக்கு மனைவி அப்படின்னு நீங்க தீர்ப்பு சொன்ன உடனே முதல் கூட்டத்துல ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது?
3: சொன்ன உடனே அழுகையும் சத்தமா இருந்தது. அங்க அழுகை இல்லை, நான் அதை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பெண்கள் படுகிற கஷ்டத்தை, அது மில் தொழிலாளி ஏரியா, அதை பற்றி நான் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள இங்கே உள்ள இருந்து கூட்டத்துக்குள்ள இருந்து பெண்கள் அழுகிற சத்தம் கேட்குது எனக்கு. அது அவர் கேட்டுட்டு இருக்கும்போது இப்படின்னு திரும்புறேன், மேடையில் ஆட்கள் அழுகுது.
2: யார்
3: பேசின ஆட்கள் யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இனிமே இதான் கடைசி, இனிமே நாங்கள் வரமாட்டோம்,
1: குடும்ப தலைப்பு
2: வரமாட்டோம்
3: சொன்ன பேச்சாளர்கள் அழுகிறாங்க. கண் கசியுது, அப்படியே கசிஞ்ச உற்பாடு முடிஞ்சதும் இவங்க சொல்றாங்க, ஐயா இதுதான் ஐயா தலைப்பு, இனிமே பல இடங்கள்ல பேசணுங்க.
2: முதல் முதல்ல பட்டிமன்றத்தில் வந்து பேசின பெண் யார்?
3: சுந்தராம்பாள்னு ஒரு அம்மா திருநெல்வேலியில இருந்து பேசினாங்க. அது அவங்க வந்து அப்புறம் அவங்கள பற்றி எனக்கு தெரியலை, அந்த அம்மாவை தெரியல. அது அவங்க ஒரு வெள்ளை கோலத்தில் இருந்தவங்க காந்தி இவர் தவத்தில் குன்றக்குடி அடிகளார் அவங்கள அதிகமாக அந்த கூட்டங்களுக்கு சில கூட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து சேர்ந்தது டாக்டர் சிவகாம சுந்தரி தம் பொதுடைமை இயக்கத்தினுடைய இதில் அவங்க இருந்தாங்க. அருமையான பேச்சாளர் பெண். பாரதியை பேசும்போது அந்த பெண் அப்படியே சிலிர்த்து போய் பேசும். அண்மை காலம்தான் அவங்க, இப்போ இல்லை அவங்க.
1: இளமையில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு கவிஞராக உங்களை ரொம்ப ஈர்த்திருக்கிறாரு. அவரை பத்தி தான் நீங்க முதல் புத்தகம் எழுதுனீங்க, அதையும் ஜெயில அதை வெளியிட்டீங்க நான் படிச்சிருக்கிறேன்.
3: ஆமா,
2: சிவசாமி
3: எங்களுக்கு எந்த உரிமைகளும் ஆசிரியர் பணியில இல்லை. ஏன்னா இந்த பெண்களுக்கு
1: மருத்துவ விடுப்பு
3: கூட அவங்களுக்கு கிடைக்கல.
2: மெட்டர்னிட்டிலாம்
3: இல்லை, அதுக்கு நிறைய போராட்டம்
2: செஞ்சிருக்கு.
3: அப்போ நாங்கள் எல்லாருமே 10 நாள் 15 நாள் போய் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டியிருந்தது. அதை ஏன்னா இதை உள்ளே வெளியிட்டுருவோமே அப்படின்னு பிள்ளைகள் சொல்லிச்சுங்க, வெளியிட்டோம்.
2: தமிழ்நாட்டுல இலக்கியவாதிகள், அதாவது எழுத்தாளர்களா இருக்கலாம், கவிஞர்கள், பேச்சாளர்கள், இலக்கியவாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் சரியா கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: பொதுவாக கேரளத்துல இருக்கிற அளவிற்கு இங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இலக்கியவாதிகள் தங்களுக்குள்ளே முரண்பட்ட அணிகளுக்குள்ள அவங்களும் இருக்காங்க, ஒருவருக்குள்ளே ஒருவர் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க புகழை தேடியே காரியம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்முடைய வேலை. இந்த பயனெண்ணாமல் உழைக்க சொன்னான் அப்படின்னு கீதாச்சாரியன் சொல்கிறா பாருங்க, அதுதான் பாரதி சொன்னது தான். நீ சரி, நம்ம செஞ்சுட்டு நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம், அவ்வளோதான். அதற்கு மேல் நம்ம என்ன செய்ய முடியும்? அவனும் போகலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில சில வட்டங்களை அழைத்து கொண்டு எழுத்தாளர்களே நீங்கள் பாருங்கள், சில பத்திரிகைகளை பார்த்தா இந்த பத்திரிகையில் இவங்க தான் எழுதுவாங்க, இந்த பத்திரிகையில் இவங்க தான் எழுதுவாங்க.
2: ஒரு எழுத்தாளருக்கு விருது வந்துட்டால் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து.
3: ஆமாம், வந்துடுது. அது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப பெரிய சரிவு, அது நம்மளுடைய குறைவும் கூட தான். என்னமோ இங்கே இப்படி ஒரு நெருக்கடி இருக்கத்தான் இருக்குது.
2: உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து பிரமிச்ச பெண் யார்?
3: ஏன் நீ இருக்கக்கூடாதாப்பா? ஆமாம், ஏன்னா வயது உண்டி நிலை அதெல்லாம் யோசிக்கணும்ல. அதனால என்னுடைய பேச்சுக்களை கேட்கிற போது எத்தனை பெருமையா இருக்கு. நான் இப்ப முகமுகமாக சொல்லக்கூடாது, அது ஏன் அப்படி இருக்க கூடாது?
2: நாங்க வந்து உங்களை பார்த்து வளர்ந்தவங்க தானே ஐயா.
1: எளிமையாக பிறந்தார் அப்படின்னு நாம நிறைய படிச்சிருக்கோம். உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய முதல் கிறிஸ்துமஸ், அதாவது சின்ன குழந்தையா இருக்க ஒரு காலத்துல, ரொம்ப வறிய ஒரு குடும்பத்துல நீங்க முதல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடின நினைவு இருக்கா?
3: நினைவு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் இப்ப தோண்டி பாக்குறேன். ஏன்னா நீங்கள் கேட்டதுனால தான் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். அதை அப்படி பார்த்தா ஒரே ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவு வருது. சட்டை எல்லா வீடுகள்லையும் சட்டை தச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் சட்டை வாங்கலை. எங்கள் தகப்பனார் அப்போது வீட்டில் அவர் ஒன்றும் கணக்கு எடுத்துக்க மாட்டார். எங்கள் அம்மா தான் ஏதாவது சட்டை வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயும் பணம் இல்லை. அப்போது ஒரு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட போய் பணம் கேட்குறாங்க. அவர் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் கொண்டாந்து கொடுங்க, அடமானமாக வச்சுட்டு அவர் ரொம்ப உறவுகாரரும் கூட, கொடுங்க அப்படின்னா உடனே அது எங்கள் அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் கூட போயிருக்கோம், நானும் எங்கள் அக்காலும். சொன்னோடனே அவங்க அழுகிறாங்க எங்கள் அம்மா. அது என்ன காரணம் எதுக்காகனு எனக்கு தெரியாது, பிறகு தெரியும். வந்துட்டு எங்கள் அம்மா காதில் ஒரு சிவப்பு கம்மல் இருக்கும், நல்ல பெரிய அழகு கம்மல் அது. அது ரொம்ப காலம் வச்சுருந்தாங்க அதை. அந்த கம்மலை கழட்டி கொண்டு போய் ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு அடமானம் வச்சாங்க.
2: 10 ரூபாய்க்கு
3: அன்றைக்கு 10 ரூபா அதை வைத்துக்கொண்டு மதுரை மில்லு கேட்டு அந்த வாசலுக்கு முன்னாடி நிறைய கடைகள் இருந்தது.
1: பிளாட்ஃபார்மில்
3: பிளாட்ஃபார்ம் கடையில் பிளாட்ஃபார்ம் கடைன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் மேலே மேலே தான் இருந்தது. அதை தொங்க விடுறாங்க கடைகளில். அதில் ரெடிமேட் ஸ்டோர் அது தச்சு போட்டிருக்காங்க. அப்போது எனக்கு ரெண்டு ட்ராயர் ரெண்டு சட்டை, எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு ட்ராயர் ரெண்டு சட்டை, எங்கள் அக்காவுக்கு ரெண்டு பாவாடை ரெண்டு சட்டை, அவ்வளோதான். அப்போ ஆத்திரி எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, அழுதுகிட்டு தான் ஜெயிப்பாங்க. அது அப்புறம் கொடுப்பாங்க. அதை நாங்கள் வாங்கி அங்கே எல்லாம் போட்டுருப்பாடி. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், காணிக்க போடணுமே அப்படின்னு கேட்டேன். அது அவருக்கு தெரியும், நீ போ அப்படின்னாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஞானத்தில் சொன்னாங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது.
1: இந்த கேள்வி உங்களை ரொம்ப கலங்கடிச்சிருச்சு அப்படின்னு எனக்கு தோன்றது.
2: இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட உங்க அம்மா செய்த அந்த விஷயம், அதாவது தனக்குன்னு அப்போ கூட எதுவும் வாங்கிக்க முடியல இல்லையா, பிள்ளைகளுக்காக தான், அது வந்து உங்களை கலங்க வைக்கிற ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் ஐயா. ஆனா காலம் உங்களை அந்த மாதிரி தயார்படுத்தியதுனாலதான் இன்னைக்கு உங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இவ்வளவு உயர்வு உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா.
3: எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்ற நினைவு, ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் என்ன செய்ய முடியலையே என்ற அந்த ஏக்கம். அது
2: அது இவ்வளவு வருஷங்களா உங்க மனசுல அப்படியே தான் இருக்கு இல்ல?
3: அது என்னோடு கூட தான் இருக்கும். தாய்க்கு செய்ய முடியலன்றது ஏதோ நான் ஒரு கர்மம் செய்திருக்கிறேன், தப்பு பண்ணிட்டனோ என்ற ஒரு தடுமாற்றம் எனக்குள்ளே இருக்கு.
1: இவ்வளவு வறுமையில் இருந்ததுனால தான் எளிய மக்களது வாழ்க்கையை உங்களால் பட்டிமன்றங்களை பிரதிபலிக்க முடிஞ்சதா?
3: ஆமாம், அது உண்மை. அது அதனால தான் இறைவன் வந்து அப்படி ஒரு இடத்தை தெரிவு செய்து என் அங்கே பிறப்பிச்சிருக்கிறான். அது அந்த மக்களோட நான் வாழ்கிற போது தான் வறுமைனா என்ன என்று அவங்களுடைய வாழ்க்கையை என்னால் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் முழுக்க அதை அனுபவிச்சிருக்கிறோம். இளைஞர் நின்விட்டு பிள்ளை, அவன் எப்படி கெட்டவனா இருப்பான், நல்லவன் தான். ஆனா அவனை நல்லவனாக ஆக்குவதற்கான சமூக சூழல்கள் இல்லை இப்போது.
2: பேத்திகள் பேரன் அவங்களுடைய ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி என்ன பேசிக்கிறதா அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க?
3: நான் கேட்டதும் இல்லை, அவங்க சொன்னதும் இல்லை.
2: ஐயா, சூப்பர் ஸ்டார் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி ஒரு கேள்வி எங்களுக்கு கொடுத்திருக்காரு.
1: ஓ, இன்றைய இளைஞர்கள்ட்ட ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரியே தெரியலையா?
3: அவர்கள் நல்ல குணத்துக்கு, இளைஞர் நின்விட்டு பிள்ளை, அவன் எப்படி கெட்டவனா இருப்பான், நல்லவன் தான். ஆனா அவனை நல்லவனாக ஆக்குவதற்கான சமூக சூழல்கள் இல்லை இப்போது. சமூகம் கெட்டு கிடக்கிறது, அதிலிருந்து மீறி சில பிள்ளைகள் நல்லவனா இருக்கான். அவனுடைய திருப்பாதங்களை நான் சேவித்துக் கொண்டே இருப்பேன். அதை மீறி இருக்கான்.
2: உங்களுடைய பேத்திகள் பேரன் அவங்களுடைய ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி என்ன பேசிக்கிறதா அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க?
3: நான் கேட்டதும் இல்லை, அவங்க சொன்னதும் இல்லை.
2: உங்க தாத்தா இன்னைக்கு வருவாராடா அப்படிலாம் கேட்க மாட்டாங்களாம்மா? அவரு
3: தெரியாது, தெரியாது. நான் கேட்கறது இல்லப்பா, ஏன்னா அது நம்முடைய வேலை இல்லையே. அதை போய் அவகிட்ட போய் என்னைய பத்தி என்னடா கேட்கற நினைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா, ஓ, அவ ஒரு காலத்துல நினைப்பான் தாத்தாவுக்குள்ள ஒரு மேட்டிமை இருந்திருக்குமோ.
2: உங்களுடைய தமிழகம் முழுக்கவும் தமிழ் அறிஞர் அப்படின்னு உங்களை சொல்றாங்க. வீட்டுல பேர பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்ல பொதுவா பாடம் சொல்லி கொடுப்பீங்களா?
3: ஏதாவது கேட்டா சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணும் போச்சு, ஏன்னா அவங்க முழுக்க வந்து அவங்க, ஏன்னா ரெண்டு பேர பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்தில் படிக்குதுங்க. நான் எவ்வளோ விருப்பப்பட்டேன் தமிழில் படிக்கணும்னு சொல்லி, ஏன்னா என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் நான் தமிழ்லேயே படிக்க வச்சு அவங்களுக்கு அதில் வருத்தம் உண்டு. அப்போ என்னுடைய பிள்ளைகளை தான் நான் படிக்க முடியும், பேர பிள்ளைகளுக்கு நான் அதிகாரி இல்லை. அது அவங்க தாய் தகப்பன் செய்ய வேண்டிய வேலை. அவங்க வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கணும் அப்படின்னு செய்கிறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குற போது நான் அதுக்கு சொல்லுவேன், மற்றபடி அதில் தலையிட்டுக்கிட மாட்டேன்.
1: ஒரு பேராசிரியர், ஒரு பேச்சாளர், இது ரெண்டில் ரொம்ப பிடிச்சமானது எது?
3: ரெண்டுமே ஓப்பான விஷயந்தான் எனக்கு, ரொம்ப மகிழ்ச்சி தான் அது. ஆனாலும் பேச்சாளர் என்பது இந்த பாமர மக்களை பார்க்குறோம் இல்லையா, அது அந்த கூட்டத்தை பார்க்குற போதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி எனக்குள்ளே இருக்கும். இந்த மக்களுக்கு நம்ம என்ன சரி, அவங்கள பார்க்குற போதெல்லாம் அது ஒரு பெரிய இது தான். ஏழை ஜனங்கள் ரொம்ப கஷ்டம் பாரு, அவங்கள திரும்ப திரும்ப பார்க்குற போதெல்லாமே இவ்வளவு காலம் ஆன ஒருபாடும் இவ்வளவு ஏழ்மை. அது வந்து சென்னை வரும்போதெல்லாம் என் விழிகள் சில நேரங்களில் போய் கலங்கும். ஏன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் ரயில்வே ரயிலில் வரும்போது இந்த ஓரங்களில் குடிசைகள் இருக்கு பாருங்க, சேத்துப்பட்டு பக்கத்துலலாம் பார்த்த சில குடிசைகள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அடடா, இன்றைக்கு அந்த மக்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க, நீ என்றைக்கு இப்படி வரப்போகுது? என்ன அதாவது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிடுச்சு அப்படின்றதில் இல்லை, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை.
1: சன் டிவி வருவதற்கு முன் பட்டிமன்றங்களின் நிலை, சன் டிவி வந்த பிறகு பட்டிமன்றங்களுக்கு கிடைத்த மரியாதை.
3: சன் டிவி வந்த பிற்பாடு தான் பட்டிமன்றங்களுக்கு மிகுந்த மரியாதை, ரொம்ப பெரிய மரியாதை. அதை நம்ம வெளிப்படையாகவே சொல்லி ஆகணும். ஏன்னா தொலைதூரங்களுக்கு கொண்டு போனது, நிகழ்ச்சி பதிவாகி வெளியே போகும்போது ரொம்ப சன் டிவி வராத போது சும்மா தெரு ஓரங்களில் இருக்கும், அங்கே தான் கேட்டுட்டு அதே போயிடுவாங்க. அவங்க போய் தான் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க விளம்பராச்சு. இப்போ அது இல்லாதபடி இது எல்லா நாடுகளையும் ஒரு சேர கொண்டு போய் சேர்த்து ஒரு மிக பிரமாண்டமான செல்வாக்கை கொண்டு வந்து கொடுத்தது எதுனா சன் டிவி தான், சன் தொலைக்காட்சி இருக்கே, அதற்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.
2: உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு?
3: அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த

0: நம்ம ஓய்வு பெற்றிருக்காங்கனால சொல்கிறேன். இப்போ நிறைய நடிகர்கள் இருக்காங்க, அவர்களால் அவர்களுடைய நடிப்பு இதை பார்க்குற போதே என்ன வளர்ந்துருக்குது அந்த துறை. சரி, கண்ணாபவன் நான் சொன்னதே தவிர இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவையா ஏன்னா அதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகள் வளர்ந்துருக்கு பார்த்து பார்த்தா அப்படியே அப்பா
1: ஜீன்ஸு டிஷர்ட்டு இது மாதிரி உடைகளெல்லாம் பார்க்கும்போது எப்பவும் ரொம்ப எளிமையாக சட்டை வேஷ்டியிலே இருக்கிற அந்த மனநிலையிலிருந்து நமக்கெல்லாம் இந்த மாதிரி அணிகிற வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு எப்போவாது தோணி
0: நினச்சதில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா மேடைக்கு போன பிற்பாடு நான் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி பின்பற்றுவதற்காக தான் இருக்கணுமே தவிர நம்மை அலங்கரித்து கொண்டு கண்ணாடியில் பார்ப்பதில் அந்த விருப்பம் எனக்கு இருந்ததில்லை.
2: தமிழ்நாட்டில் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்தா பெரும்பாலானவர்கள் சொல்லுவது நான் கருப்பா இருக்கேன் அப்படின்றது தான். அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: என்னைய பாத்துக்குங்கப்பா.
2: நீங்க ஓய்வு பெற்ற பிறகு அந்த டீச் பண்ற இதை மிஸ் பண்றீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட படிச்ச மாணவர்கள் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க தமிழ் வகுப்புகள் எடுக்கிற போது ஓடி வருவாங்களாம் கிளாஸுக்கு பக்கத்து, அதாவது நீங்க பாடமே எடுக்காத சில வகுப்புகள் இருக்கும்ல, நீங்க ப்ரொஃபசர் இல்லாத அந்த வகுப்பு மாணவர்கள்லாம் உங்க கிளாஸ்ல வந்து உட்காந்துப்பாங்களாமே
0: வருவாங்க.
2: இப்ப அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்றீங்களா?
0: சில நேரம் எனக்கு தெரியுது அப்படின்னு, ஆனா அதுக்காக என்ன செய்ய முடியும், நாம ஒன்றும் வருந்தி கேட்க முடியாது. சரி, இவ்வளவுதான் நமக்கு அதை.
2: ஐயா, சூப்பர் ஸ்டார் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி ஒரு கேள்வி எங்களுக்கு கொடுத்துருக்காரு.
0: ஓ,
2: நீங்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த நிலையிலிருந்து தமிழ் சமூகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
0: ஒற்றுமையா இருச்சு, ஒரு ஒரு மேடைக்கு வரணும், அப்புறம் தொண்டு உள்ளம் அவர்களுக்குள்ள அதிகமாக இருக்கணும். ஏதாவது இந்த மக்களுக்கு நாம் போகிறதுக்குள்ளே நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க மனச்சாட்சிப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால் இறைவன் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பான்னா நிச்சயமாக இந்த நாடு மறுபடியும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கும். அது பாரதம் வந்து உலகுக்கு அளிக்கும்னு பாரதி சொன்னான். அவன் சொன்ன கவிச்சொல்ல அது அழிக்கணுமே அப்படின்ற தாகத்தில் அதை சொல்கிறேன், பார்ப்போம்.
1: ஒரு பட்டிமன்றத்துக்கு வரும் முன்னாடியே தீர்ப்பை முடிவு செஞ்சுட்டு தான் வருவீங்களா?
0: இந்த பட்டிமன்றங்களெல்லாம் சமூக பட்டிமன்றங்கள், இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வருவேன். ஒரு மாதிரி ஒரு தீர்ப்பு இப்படி இருந்தால் தான் இந்த சமூகத்துக்கு இது பயன்படும் அப்படின்னு பேசுகிறவர்களும் அதை நோக்கி தான் பிரமாதமாக பேசுவாங்க. அதனால் நான் அந்த தீர்ப்புக்கு போகிறதுக்கு அவங்க ரொம்ப சரியாக ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. என்னுடைய வேலையை அவங்க எளிதாக்கி வச்சுருவாங்க. அதனால் பல நாள் நான் முடிவு பண்ணி தான் வந்திருப்பேன்.
2: உங்களை மாதிரி வறுமை சூழல் நிலையில் இருந்த மாணவர்களை தூக்கிவிட்ட அமெரிக்கன் கல்லூரி மாதிரியோ இல்லை அன்றைக்கு இருந்த கல்வி அமைப்பு இன்றைய ஏழை மாணவர்களுக்கு அப்படி நம்பிக்கையை தருவதா கல்வி சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்கள்
0: நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கல்வி சூழல் அப்படி இல்லை, இன்றைக்கு அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல, கெட்டு போயிடுச்சு, பல வகையில் கெட்டு போயிருக்கு. அது இல்லை.
1: எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொடுக்க விரும்புகிற கிறிஸ்மஸ் செய்தி என்ன?
0: இந்த நாளில் ஏழைகளை நேசிக்க பழகுங்க. நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறது மாதிரியே மற்றவர்களும் நல்லவர்களாக இருப்பாக நம்புங்க. அவர்களை போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யாராவது ஒரு ஏழைக்காவது உங்களால் முடிஞ்ச அங்கங்கே கூட போக வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு வந்து பத்து தைக்கிற சகோதரிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அவள் வீட்டு பிள்ளைகளை கடைத்தேற்றுங்க, அந்த குடும்பத்தை மேலே கொண்டு போங்க, அது போதும்.
2: காதலிச்சிருக்கீங்களா?
0: நானா காதலிச்சிருக்கேன் மனசுக்குள்ளே, ஆனால் யாரும் காதலிச்சதாக எனக்கு தெரியல.
1: எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் இங்கே இன்றைய விருந்தினராக வந்த உங்கள் அனுபவம்
0: தான் நம்ம பேசுகிறோமே. எவ்வளோ கேள்வி நீ கேட்டிருக்கிறீங்க, ரெண்டு பேருமாக நீ கேட்டிருக்க வினாக்கள் இருக்கு, அது திருவி திருவி கேட்குறது போதே மறுபடியும் என்னுடைய காலங்களை பின்னோக்கி பார்ப்பது

0: அதற்கான ஒரு நினைவுகளை தள்ளியிருக்கு. இந்த கரைகளிலேயே மோதிக்கொண்டிருந்த அலை நடுக்க போயிருக்கு. அது அங்கே போய் பார்த்துட்டு ஓ இங்கே தான் இருந்தோம் அப்படின்னு திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு இனி இது வேகமாக வரும்.
1: வாழ்க்கை பாதையை மெல்ல திரும்பி பார்த்தால் சிலருக்கு நன்றி சொல்லணும்னு தோணினா அந்த லிஸ்டில் ஒரு 4 பேர் 3 பேர் யாராவது இருக்கும்?
0: 4 பேர் 3 பேர் இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே நன்றி தான் சொல்லணும். 4 பேர் 3 பேர்னு ஏன் நாம் அந்த வட்டத்தை குறுக்குவானே? நிறைய பேர் இருக்காங்க நன்றி சொல்ல வேண்டியவர்கள். நான் சொல்லணும் நிறைய பேருக்கு, அதில் என் நண்பர்களுக்கு தான் நிறைய பேர் கொடுக்கணும். என்னை இந்த இடத்துல உட்காருவதற்கு தகுதி படைத்தவங்களாக ஆக்கியவர்கள் வந்து வாசுதேவன் ஒரு நண்பன், தியாகராஜன் ஒரு நண்பன், அருணாச்சலம்னு ஒரு நண்பர், அப்புறம் ராமமூர்த்தி. இந்த 4 நண்பர்களை நான் காலங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பேன்.
1: இந்த கிறிஸ்துமஸ் திருநாளை எல்லா வீட்டுக்கும் போய் சேருகிற அளவு மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றி இந்த சன் டிவி நிலையத்துக்கு வந்து விருந்தினராக அமர்ந்து எல்லாருக்கும் அருமையான செய்திகளை தந்த உங்களுக்கு சன் தொலைக்காட்சி சார்பாக, எங்கள் இருவரின் சார்பாகவும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.
0: உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள்.
2: தொடர்ந்து புகழ்பெற்ற தமிழறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா அவர்களது இறுதி கிரியைகளின் போது கலந்து கொண்டவர்கள் அவர் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம்.
1: எல்லா மக்களும் நேசிக்கிற பட்டிமன்ற நடுவர்,
3: திருக்குறள் தாத்தானே அவரைத்தான் சொல்றாங்க.
1: வீட்டுக்கு வீடு குடும்ப உறுப்பினராக கொண்டாடுகிற ஒரு தமிழ் மூதறிஞர்.
3: ஒவ்வொரு பட்டிமன்றத்திலும் தீர்ப்பை சொன்ன பிறகும் வீடுகளில் புதிதாக பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறவர்
1: அவர்தான் தமிழறிஞர்,
3: எங்கள் நடுவர்
1: சாலமன் பாப்பையா அவர்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்
0: உங்கள் அத்தனை பேருக்கும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மானுடர்களுக்கும். இன்று ஒரு முக்கியமான நாள், அந்த நாள் கிறிஸ்துமஸ் நாள். அந்த நாளின் வாழ்த்துக்களை எல்லா மக்களுக்கும் நான் இன்று சொல்லிக் கொள்ளுகிறேன்.
3: எப்படியா இவ்வளவு எளிமையா இருக்கீங்க?
0: அதுதான் எளிமைதான் இறைவனுக்கு பிடிக்குமா?
3: சரி,
0: ஆடம்பரம் அவனுக்கு பிடிக்காது. அதனால எளிமை அப்படித்தான் நாம் வாழ்ந்தோம், அப்படித்தான் நாம போக போறோம். அது எளிமை எப்போது இருப்பது நல்லது.
3: எவ்வளவு பிள்ளைகளையா உங்க வீட்டுல?
0: எங்க வீட்டுல என்னை சேர்த்து 9 பேரு, நான் கடைசி. ஆனா மற்றவங்க எல்லாம் அது நான் வரும்போது திருமணம் பண்ணி பலர் போயிட்டாங்க. ஆமா, எங்க வீட்டுல அப்ப நான் கடைசியா இருந்ததுன்னா 3 பேர் தான் அங்க. ஆனா எங்க தகப்பனார் வந்து கொஞ்சம் ஒரு அந்த காலத்துல, அதனாலதான் இன்றைக்கு இந்த குடியை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு அது அத்தனை வருத்தம் இருக்கும், அத்தனை வருத்தம் இருக்கும். இதை மக்கள் இப்படி போய் பள்ளிகடம் ஆகிடுறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை இருக்கும். அது என் தகப்பனார் ரொம்ப நாள் இருந்தார், அப்புறம் அவரை திருந்திட்டார். கடைசியிலெல்லாம் அவர் முழுமையாக பல ஆண்டுகள் அந்த பக்கமே போகமாட்டார். அப்போ இல்லை இல்லை, அது மட்டும் இல்லை, அவர் எது அதை பற்றி நினைவுகளே அவர் கிடையாது. அதனால் அது எங்கள் குடும்பத்தில் அந்த அது ஒரு காரணம், எங்கள் தாய்க்கு இருந்த நோய் ஒரு காரணம், ரெண்டுமாக சேர்ந்த ஒருபாடு மூத்தவர்களிடத்திலிருந்து ஒரு உதவியும் இல்லாது போனது ஒரு காரணம், ஏதோ ஒரு வறுமை சூழலுக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கிட்டோம். வீடு தான் எங்களை காப்பாற்றினது. ஒரு வீடு என் தகப்பனார் கட்டினார், அதுதான் காப்பாற்றுச்சு.
3: எங்களுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா ஐயா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்க குடும்பத்தின் முதல் படிப்பாளி நீங்க தானா? கல்லூரிக்கு போனது நீங்க தான். அதுக்கு முன்னாடி
0: யாரும் கிடையாது, எங்க குடும்பத்துல நான் தான் முதல்.
3: சரி, இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக, ஒரு நாடக நடிகராக, பேச்சாளராக,
1: ஒரு ஓவியராக,
0: சும்மா வரைவேன்,
3: பட்டிமன்ற தலைமை ஏற்கின்றவராக, இன்னைக்கு தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய மறக்கவே முடியாத மிகப்பெரிய தூண்களில் ஒருவராக, எப்படி இப்படி ஒரு வளர்ச்சி வந்ததுன்றது ரொம்ப
1: ஆச்சரியமான விஷயம்.
0: அது மக்கள் கொடுத்தது, நாம வந்து ஒன்றும் அவங்க சொல்றாங்க, நாம அதுக்கு இன்னும் எவ்வளவு தகுதின்றது நமக்கு தெரியாது.
1: எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி, சாலமன் அப்படின்றது கிறிஸ்தவ பேரு, அது என்ன பாப்பையா?
3: அவர் உங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்துற போது வாவேசு சொன்னாரு, பாப்பையா நீர்தான் பட்டிமன்றத்தில் டாப்பையா.
0: ஆமா, அந்த நண்பர் சொன்னாரு. இது எங்க பக்கத்துல பகுதிகளில் நாயுடு சகோதரர்கள் நிறைய இருந்தாங்க, தெலுங்கு சகோதரர்கள். அவங்க நல்ல மக்கள், அவங்க தெலுங்கு மக்கள் வந்து வீரம் செறிந்தவங்க, நல்ல சிந்திக்கக்கூடியவங்க, நல்ல ரொம்ப நல்ல வைணவத்தில் ஊறி தெளித்தவங்க. அவங்களுடைய வியாபாரத்தில் ஏதோ சில தொடர்புகள் எங்கள் தகப்பனார் வச்சுருந்துருக்காரு. அதனால அவங்க வந்து பாப்பையா பாப்பையான்ற பேரை அதிகமாக வச்சிருப்பாங்க போல இருக்கு,
3: அவங்க சமூகத்தில் அந்த பேர்.
0: ஆமாம், அதனால இது தெலுங்கு தான் அதிகமாக அந்த பெயர் வச்சுருந்துருக்காங்க. அதனால இவங்களும் எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு பாப்பையா, எங்கள் அண்ணன் பெரிய பாப்பையா, நான் சின்ன பாப்பையா. அப்படி
3: இப்ப தமிழ்நாட்டு இலக்கிய உலகத்துக்கான பெரும் கொடையே தெலுங்கு தான் கொடுத்திருக்க.
1: தமிழ் என்பது பல பக்கத்து மாநிலங்களில் இருந்து வாங்கி கொண்டது அல்லது அவர்களுக்கு கொடுத்தது, அப்படி தானே? ஏன்னா இது எல்லா மொழிகளும் கலந்தது தானே திராவிடம், இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்த நீங்க, சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் வாங்கிய நாட உங்களுக்கு ஞாபகம் இருக்கு?
0: நல்லா ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அன்றைக்கு இரவு, அந்த இரவு எங்கள் பள்ளியில் நாங்கள் போய் படுத்துக்கிட்டோம். எங்கள் ஆசிரியர்கள் வகுப்பறைகளை அலங்காரம் பண்ண சொன்னாங்க.
3: என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தீங்க நீங்க?
0: அப்போ நான் வந்து செகண்ட் ஃபார்ம் படிக்கிறேன், ரெண்டாவது, அதான் ஏழாம் வகுப்பு. வகுப்பறைகளை அலங்காரம் பண்ண சொல்கிறாங்க. பள்ளிகளை, அந்த பள்ளிக்கூடத்தையே சுத்தம் பண்ணுறோம். ரொம்ப ஒரு பெருமையே, பெரிய உற்சாகம். ஆனால் அப்போவே சில எதிர்ப்புகளும் அதற்கு இருந்தது, சுதந்திரத்துக்கு. இது வந்து உண்மையான சுதந்திரம் அல்ல என்று சொல்லக்கூடிய சிலரும், இல்லை இந்த நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு புறம் இருந்தது. அதை பார்க்கிற போதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஆத்திரம் இருந்தது. ஏன்னா நாங்கள்லாம் சுதந்திரத்தையே நேசித்த ஆட்கள், ஏன்னா எப்படி இருக்காங்களே, எப்படி இருக்காங்களேன்னு. ஆனால் அவர்களை பற்றி இப்போ கவலை இல்லைப்படலை நாங்கள். அப்புறம் காலை பொழுதுல கொடியேற்றல், வகுப்பறைகளை மிட்டாய் கொடுத்தாங்க, அப்போ கொடுத்தாங்க ஆரஞ்சு மிட்டாய். அது ஒரு பேப்பருக்குள்ளே போட்டு, மூணோ நாலோ ஏதோ தெரியல எனக்கு, நினைவில்லை. அந்த ஆரஞ்சு, அந்த காலத்தில் ஆரஞ்சு மிட்டாயின்னு அதை சொல்லுவோம். அது அதுக்கு மாணாக்கர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு இருந்தது. அப்புறம் ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து ஒரு கொடியேற்றி வச்சார், ஒரு காங்கிரஸ்காரர், சுதந்திரத்தை பற்றி பேசினார், அவ்வளோதான். அப்புறம் பாட்டுகள் வந்து ஆடுவோமே பொள்ளு பாடுவோமே, பாரதியினுடைய பாடல்கள் அப்போது ரொம்ப கை கொடுத்துச்சு. டி கே பட்டமான்ற மாதிரி ரொம்ப நல்லா பாடினாங்க அந்த காலத்தில். அந்த பாட்டு ரெக்கார்டு நிறையா வந்திருந்தது, அதை எல்லா இடங்கள்லையும் போடுவாங்க. ரொம்ப அந்த அந்த அந்த வேகத்தை அரசியல் இயக்கங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை.
3: அப்ப எல்லாரை போல நீங்களும் நம்பியிருப்பீங்க, இன்னையோட இந்தியாவினுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும்.
0: நிச்சயமா சின்ன பிள்ளை தானே, ஏன்னா அப்படித்தான் தெருவில் சொன்னாங்க. இந்த பக்கத்துல பால் போக போகுது, இந்த பக்கத்துல தேன் போக போகுது,
1: அள்ளி அள்ளி குடிச்சா
0: குடிக்க போறாங்க. அதே அவங்க சுதந்திரம் வர வேண்டும் என்பதற்காகவே சாதாரண மக்களிடத்துல வந்து நம்பகமான சில தகவல்களை இவங்க பாட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதற்காக நாம் எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு பாடுபடணும், அதற்கு பிறகு எடுத்து கட்டுவது என்பது எவ்வளவு கடுமையான வேலை என்பதை, அதை அப்புறம் அதுக்கு உட்பாடு தான் வேலை இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லலை. சொன்னால் ஒருவேளை இந்த மக்கள் ஒத்து வர மாட்டாங்கன்னு நினச்சிருக்கக்கூடும், அல்லது வந்த பிறகு இவங்க இந்த மக்கள் மத்தியில் இறங்கி இருக்கணும், இறங்கி இதுதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதுவும் சொல்லலை.
1: வகுப்பறையில் வாத்தியார்கள்ட்ட அடி வாங்கின நினைவு இருக்கா?
0: ஆமாம், ஒரே ஒரு ஆசிரியர்கிட்ட மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸ்கடர் அப்படின்னு ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர், நல்ல நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஆசிரியர் அவர். அவர் ஏதோ ஒரு கோபத்தில் அடிச்சார், மற்றபடி ரொம்ப நல்ல ஆசிரியர் அவர். மற்றபடி நான் மற்றதுக்கு மற்ற எந்த ஆசிரியர் என்னை அடிச்சதே இல்லை.
3: நீங்க வந்து இந்த வகுப்புல சில மாணவர்கள் எப்ப ரொம்ப நல்லா படிப்பாங்களே, நீங்க அந்த கேட்டகரியா இல்ல கடைசி பெஞ்ச் கேட்டகரியா? நீங்க
0: ஆறாம் வகுப்பு படிக்கும் போதுதான் ஏலக்காரி என்ற படம் வந்தது நினைக்கிறேன், 6-7
1: நினைக்கிறேன்.
0: ஆமா, அறிஞர் அண்ணாவுடைய படம் அது. அது 2 தடவை பார்த்த உடனே அந்த படத்துடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எனக்கு அந்த வசனங்கள் பூரா மனப்பாடம் ஆகிப்போச்சு. அதனால் என்னன்னா, எங்கள் இப்போ வகுப்பில் நான் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஆசிரியர்கள் 1 வாரம் 10 நாளைக்கு பாடம் எடுக்க நடத்த மாட்டாங்க. நான் தான் வகுப்பறை
1: தலைவர்
0: மானிட்டர். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, போட்டு பையங்க நீ தாண்டா நீ தாண்டான்ருவான். அதனால் நான் இருந்துட்டு வகுப்பில் போய் கதை சொல்லணும் அவங்களுக்கு. அப்போ இந்த கதையெல்லாம் நான் பாட்டுக்கு சொல்லுவேன், இதை பூரா அவங்களுக்கு இந்த வசனத்தை பூரா வசனமாகவே சொல்கிறது. அதில் இப்படி போக போக போக ஏதோ ஒரு கவனச்சிதறல் எனக்கு ஏற்பட்டு படிப்பில் விழுந்துட்டேன். அதற்கு பிறகு நான் வந்து 50-60 மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணாக்கரே தவிர
1: ஆவரேஜ்.
0: ஆமாம், அதுதான் அது, அது ரொம்ப குறைச்சல் தான் அது, மேலே போகல.
1: ஆரம்பகால மேடைகளில் நீங்கள் பாடி தான் தொடங்குவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஆமாம், அது காரணம் என்னென்னா, அன்றைக்கு இந்த அரசியல் இயக்க பேச்சாளர்களுக்கு தான் எந்த இடத்துக்கு போனாலும் மரியாதை உண்டு, அவங்களத்தான் பேச அழைப்பாங்க. கல்லூரி பேச்சாளர்களையோ ஆசிரியர்களையோ, தமிழ் ஆசிரியர்கள் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களையோ இலக்கியம் பேசுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க பையங்க. அப்போ இந்த பையங்களை எப்படி கவருவது அப்படின்றதுக்காக ஒரு தந்திரம். அதில் என்னன்னா, பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாடல்களை கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு நானாக ஒரு கதை பாடி, மியூசிக் ஒரு இசை போட்டு, அதுக்கு இந்த மாதிரி பாடினா சரியாக இருக்கும் அப்படின்னு போட்டு, அது ஒரு மாதிரி இது யாரும் சொன்னால் சிரிப்பாங்க அதை, ஆனால் பாடிடுறது. அது பாடின உடனே கூட்டம் அப்படின்னு கேட்கும், அந்த கூட்டம் கேட்டு அமைதி ஆகுதுல
3: அப்போ
0: பேச தொடங்குறது.
1: இலக்கிய மேடைகளுக்கு வந்தது ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறதுன்றது அந்த நாட்களில் எப்படி இருந்தது?
0: கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்போனால் ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்டாங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய காரியம்தான் அது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் இலக்கியத்தை பற்றி, தமிழ் சமயங்களை பற்றி அதிகமான அறிமுகம் இல்லை. இன்னொன்று, அந்த பகுதிகளுக்கே அவங்க போகலை. அவங்க வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோவில், அப்புறம் அவங்களுடைய உறவுகள், ஒரு வேளை பெரிய கூட்டங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இறைவனை பற்றிய தேடுதல், ஆன்மீக கூட்டங்கள், அந்த திரளணிகள், அந்த மாதிரி இப்படி போயிட்டாங்க. மற்றபடி இந்த மண்ணுக்குரிய பாரம்பரியம் ஒரு மிகப்பெரிய சொத்துக்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன் சம்பாதிச்சது, அதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற உணர்வுகள் அது ஏதோ இல்லாமல் போயிடுச்சு. மாறாக வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த கிறிஸ்தவர்கள் அவங்க இதை தேடி கண்டுபிடிச்சி இதை அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்திய போது சில கிறிஸ்தவ பெரியவர்கள், இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியவங்க அதை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி அவங்க அப்படி கொடுத்தவர்களில், எனக்கு கொடுத்தவங்க என்னுடைய தமிழாசிரியர்களில் குறிப்பாக சொல்லப்படும்னா, நடராஜ பாகவதர்னு ஒருவர் இருந்தார், நல்ல தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு நல்ல தமிழ் அறிஞர். ரெண்டாவது, ரொம்ப நான் இந்த நாளில் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னா பேராசிரியர் ஜோதிமுத்து. அவர் தான் சமயத்தை பற்றியும், தமிழ் இலக்கியங்களை பற்றியும், கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய பங்கை மிக தெளிவாக எனக்கு போதித்த ஒரு மிகப்பெரிய ஞானமானவர், என்னுடைய பல்கலை இது கல்லூரி ஆசிரியர் அவர். அவரிடத்துல நான் கற்றுக்கிட்டது நிறைய.
3: நீங்கள் இலக்கியங்களை கையில் எடுத்துக்கிட்டு மேடைக்கு போனீங்க. அன்றைக்கு பட்டிமன்றம்ன்ற அமைப்பே வந்து இலக்கியங்களை சார்ந்ததாக தான் இருந்தது இல்லையா? சாகணேசன் ஐயா ஆரம்பிச்சு.
0: ஆமா ஆமா, நிச்சயமா
3: அவர் தானே பட்டிமன்றங்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்தவர். அப்ப இலக்கியங்களா தான் இருந்தது. இதுல இருந்து திடீர்னு ஒரு மாற்று வழியை நீங்க தேர்ந்தெடுத்து குடும்ப தலைப்புகளுக்கு பட்டிமன்றங்களை எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
0: அது அவங்க கொண்டு வந்தது சரியான காரியம். சானா கானா ஐயா அவங்க கம்பனை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் வீதிக்கு அவங்க வரல. அந்த வீதிக்கு கொண்டு வர வேண்டும், பிற சமய நூல்களையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அவர் தான் அந்த வீதிக்கு கொண்டு வந்தாங்க. வீதிக்கு கொண்டு வந்த ஒருபாடு கேட்காங்க, பெரிய கூட்டம் வந்தது. இன்றைக்கு வருகிற கூட்டமெல்லாம் கூட்டம் இல்லை, அன்றைக்கு வந்த கூட்டத்தினுடைய கணக்கு அளவில்லை. அது அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் இருந்து கேட்கிறாங்களே தவிர, நாம் அடித்து கொள்கிற சண்டை இருக்கு பாருங்க, அதில் அவங்களுக்கு அகரத்திலிருந்து நகரம் வரைக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பாமரர்கள், படித்தவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க இங்கே வருவது இல்லை. ஏன்னா இந்த இலக்கிய நிகழ்ச்சி நடக்கிறது இரவு 10 மணிக்கு மேலே, அன்றைக்கு வீதியில் நடக்குது. அவங்க வீதிக்கும் வரமாட்டாங்க, 10 மணிக்கும் வரமாட்டாங்க. தமிழ் புலவர்களும் வருவதில்லை. அப்ப என்ன செய்ய,
3: அவங்களை கூப்பிடல பட்டிமன்றத்தில்.
0: ஆமா, அவ கூப்பிட்டவங்க பேசுறது அது தகராறா இருக்கு. அவங்களுக்கு நான் என்னைய கூப்பிடல உன்னைய கூப்பிடலைன்றது அது வேற தகராறா இருக்கு. அதனால அவர்களும் போய் நிறைய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்றாங்க. இதற்கிடையில கூட்டம் மெல்ல மெல்ல குறையுது, தலைப்பும் போய் சேரலை. எல்லாம் சுற்றி அடித்தாச்சு. கம்பனை பேசியாச்சு, பெரிய புராணம் பேசியிருக்கு, திருக்குறள் பேசியிருக்கு, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளவு பேசினாலும் பொதுமக்களிடத்துல வந்து எதுவும் வந்து முன்னாடி தூங்குது. அது கிராமங்களில் போய் போடும்போதெல்லாம் எவ்வளவு பேர் தூங்குடாங்க, பெண்கள் வருவதில்லை.
3: ஓ, தூக்கம் வரலன்னா பட்டிமன்றத்துக்கு வந்துட வேண்டிய,
0: அது முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளோதான், சின்ன பையங்க கல் எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முன்னே உட்கார்ந்து. இத்தனை வேடிக்கையும் பார்த்துருக்கேன். அப்போன்னா இல்லையே, இதிலிருந்து மாறணும். ஏதோ அவங்களுக்கும் தெரிந்த ஒரு செய்தியை நாம் கொடுத்தா தான் இந்த மக்கள் வாங்குவாங்க, இல்லாட்டி இது முடியாது. அதாவது அவர்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் இறங்கணும், எளிமையாகணும். அதுக்கு காரணம் பாரதி தான், என்னுடைய தலைவன் மகாகவி பாரதி. அவன் ஒரு எழுதி பாரு, அது ஒரு சாதாரணமானவன் விளங்கிக்கிட்டான் அப்படின்னா அதுதான் நீ அவனுக்கு கொடுக்குற தமிழ்ரா. நான் பாருங்க, அதை பார்த்துருப்பாரு தான், இவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோம், என்ன போய் சேர்ந்துருக்கு இந்த மக்களிடத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலைவனத்தில் நாம் விதைத்திருக்கிறோம், அறுவடைக்கு வழி இல்லை. எப்படி பாலைவனத்தில் விதை விளையும் இல்லை? அப்போ நம்ம என்ன செய்யறது? இப்போ வேறு ஏதாவது செய்தாகணும்.
1: பேச்சில் நகைச்சுவை என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் உங்கள் பேச்சில் அது ரொம்ப விரவி கிடக்கும். இது இயல்பாக வந்ததா இல்லை வலிந்து நீங்களாக உருவாக்கி?
0: வலிந்து செய்யலை, வலிந்து செய்யவே முடியாத. நகைச்சுவை என்பது வலிந்து செய்தால் அது செயற்கை இதாயிரும். அது சில நிகழ்ச்சிகளில் செய்கிறாங்க. அது அது ஒரு ஒரு ஆர்ட். அது ஒரு வகை தேவை வரணும். அது எனக்கு அது அல்ல, அது வரல. அது சமூகத்தோடு கூட ஒட்டின ஒரு விஷயத்தை எப்படி சொன்னால் சரியாக போய் சேரும் அப்படின்றது அந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது கூட வரும். அப்படி தள்ளி விட்டுருவாங்க.
3: இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவும் சில பேர் கொதிச்சு எழுறாங்களே ஐயா. ஒன்று, நீங்கள் தலைப்புகளை குடும்பங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ரெண்டாவது, பட்டிமன்றங்களில் நகைச்சுவையை நீங்கள் பரவலாக்கிட்டீங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களை உங்களோட உயரங்களுக்கு எடுத்து போனது. ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவே உங்கள் மேலே ரொம்ப காழ்ப்பாக இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை?
0: அவங்க அவங்க நினைக்கிற கருத்து வந்து இதை இப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. என்ன அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஏதாவது இதுக்கு மாறாக செய்து காட்டணும். இதுவரைக்கும் அவர்கள் இதற்கு மாறாக ஏதும் செய்யவே இல்லை. அவர்கள் எவர் வளர்கிற ஒருவரை பார்த்து, நான் வளர்றவன்னு சொல்ல மாட்டான், ஏதோ ஒரு மனுஷனை பார்த்து தனியாக அவங்க குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்களே தவிர அது எதற்காக அந்த ஆத்திரம் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது இல்லாம நகைச்சுவை இல்லாமல் எந்த செய்தியையும் சொல்ல முடியாது. ஏன்னா ராமன் கம்பனை படிக்கிற போதெல்லாம் அவன் எவ்வளவு நகைச்சுவையாக பார்வையில் பேச்சில் கணவனும் மனைவியுமாக அவர்கள் பேசிக்கொள்கிற அந்த காட்சிகளில் அவன் அந்த அவங்க அவங்க அந்த அவங்க பேசக்கூடிய போக்கிலையே நீங்கள் கவனித்து பாருங்கள். கம்பன் அதை எப்படி தீட்டுறான். திருவள்ளுவன் அது இல்லை அப்படின்னா அடே உனக்கு பகற்பொழுதும் பார்ப்பட்டன்று இருள் அப்படின்றான். நகைச்சுவை இல்லைன்னு சொன்னால் நீ பகல் பொழுதும் உனக்கு இருட்டாக போயிடும்டா அப்படின்னு சொல்கிறான். அது அப்புறம் எல்லா மனிதரும் நகைச்சுவை இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. அப்போது இதை வந்து பொதுமக்களுக்கு சேர்த்து கொடுப்பதனால இவர்களுக்கு என்ன நஷ்டம் முடியலைன்னு வேணால் சொல்லலாம். அது அப்படி நான் சொல்ல மாட்டேன். அவங்கள அவங்களுக்கு அது முடியலை அப்படின்னு சொல்லி குற்றம் ஏன் நாம் சொல்லுவானே. ஒருவேளை அவங்களுக்கு முடியலை அப்படின்னா அவங்களும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம். சரி, அப்புறம் வேறு வழிகளில் இதை நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த வழி? இவ்வளவு காலம் ஒரு மனுஷனை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர, சரி தம்பி நேரடியாக வந்து நீ இப்படி இருக்கு நாள் நாங்கள் இந்த மாதிரி நடத்துகிறோம் அதை நீ கவனித்து பாரு அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தாங்கன்னா அவருடைய பாதம் தொட்டு நான் வணங்கி அவர் பக்கத்தில் உட்காந்து கேட்டிருப்பேன். நான்
1: ஆரம்ப கால மேடைகளில் உங்களது ஆதர்சம் யார்?
0: அறிஞர் ஜீவானந்தம் சொல்லி புதுவுடைமை இயக்கத்தில் ஒரு பெரிய அவர் வந்து சம்பாதிக்கலை. அது மட்டும் இல்லை, அந்த ஆளு தெருவோரத்து மனிதனுக்காக அவர் பேசின பேச்சுக்கள் ரொம்ப பெரிய பேச்சு.
1: கழுத்தில் ருத்ராட்சமும் அதில் ஒரு சிலுவையும் போடுகிற இந்த பொது சிந்தனை யார் கொடுத்தது?
0: பாரதி அவன் கொடுத்த வெளிச்சம்தான். ஆத்தி சூடி இளம்பரை இணைந்து மோன திருக்கு முழுவன் மேனியான ஆரம்பித்தாரன் அதை படித்து அவருடைய இதுகளை படித்து பார்த்தது பார் தான். அது இந்திய சமய இலக்கியங்களை படிக்க படிக்க படிக்க மற்ற சமய இலக்கியங்கள்லேயும் ஒன்றும் பைபிள் முழுக்க வாசித்திருக்கேன், திருக்குறள் முழுக்க வாசித்திருக்கேன், வேறுபாடு நான் பார்க்கலை. அவரவர்கள் அவரவர்களுக்கு இறைவன் கொடுத்த கொடை அது, அங்கே தான் இருக்கணும்.
3: வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கிட்டாங்க.
0: ஆமாம், வாங்கிக்கொள்ளு. அது மூலப்பட்டாரம் வழங்குகின்றான்னா வாங்கிக்கையா, உனக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கணியே. இந்த கடையில் நான் சரக்கு வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஆகிட்டு தான். ஆனால் இதுதான் உயர்ந்த சரக்குன்றது என் நம்பிக்கை. ஆனால் அதுக்கு அதுதானே அடுத்தவர் நம்புவார். அது அவர் நம்பிக்கை அவருக்கு இருக்கட்டும், என் நம்பிக்கை எனக்கு இருக்கட்டும். கதை முடிஞ்சு போச்சே, இதில் என்ன அடிதடி சண்டை?
3: சரி, நீங்கள் பேச்சாளரான ஆரம்ப கட்டத்தில் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் செய்யணும்னு முடிவு செஞ்சப்போ நீங்கள் பார்த்த முதல் பெண்ணே அம்மா தானா இல்லை முன்னாடி யார் யாரை பார்த்தீங்களா?
0: இல்லைப்பா, அம்மா இல்லை. ஏன்னாம்மா எனக்குள்ளேயே உண்மையை சொல்கிறேன்டா, எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான் இருந்தது. நம்ம இவ்வளோ கருப்பாக இருக்கோம். ஏன்னா அது ஒரு இது. இன்னொன்று, ரெண்டாவது, வீட்டில் எங்கள் வீட்டில் மூத்த அண்ணனுடைய மனைவி அவங்க ரொம்ப நல்ல அம்மா, அவங்க அவரோடு இல்லை, அந்த குடும்பம் சரியாக இல்லை. அடுத்த அண்ணனுடைய மனைவி அவரும் சரியில்லை, அவங்களும் சிக்கலாகி போச்சு. மூன்றாவது அண்ணன் தான் என் குடும்பத்தையே காப்பாற்றின அவன் தெய்வம். அதனால் அவங்க அவன் எங்கள் அண்ணன் அந்த அண்ணனை நான் மறக்க முடியாது.
1: தேவநேசன் பாப்பையான்னு.
0: ஆமாம்,
1: அவர் தான்
0: அவர் தான் தெய்வம், எங்கள் குடும்பத்துடைய தெய்வம், என்னை அவ்வளோ நேசித்த தெய்வம். அவர் தான் மனைவியோட இருக்கார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா? வீடு வறுமையாக இருக்குது. வறுமையான வீட்டில் கால் கல்லூரி ஆசிரியன்ற ஒன்று தான் இருக்கே தவிர,
1: அன்னைக்கு கல்லூரி ஆசிரியருக்கும் சம்பளம் குறைவு.
0: சம்பளம் வந்து மில் தொழிலாளியுடைய குறைச்சல்
3: குறைச்சல். அப்புறம் பேச்சாளர்ன்ற ஒன்றும் பணம் வர்ற விஷயம்,
0: அதெல்லாம் பேச்சாளருக்கு ஏது பணம்? அப்போ பணமே கிடையாது. அதனால் எங்கள் வீட்டம்மா முதல் தடையே நீ தேவைப்படாது வந்ததும் அந்த அந்தம்மா ரொம்ப தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க நல்லா பாத்துருக்காங்க, நான் உள்ளபடி பாக்கல.
3: சரி, அப்புறம் எப்படி சம்மதம் சொன்னீங்க?
0: சரி, அவருக்கு அவங்க விருப்பமா இருக்கான்னு விட்டு கேளுங்கன்ட்டேன்.
3: சரி,
0: எங்க அக்கா சொல்லிருச்சு, நல்ல பிள்ளப்பா கட்டிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, அவ்வளவுதான்.
1: அந்த காலத்துல பொண்ணு பாக்குறத அக்கா பாக்குறதா?
0: மற்றபடி நான் ஒன்னு உண்மை உண்மைக்கு என் மனசை நானு அதனுடைய கடைக்கோடி வரை என் விரல் விட்டு துளாவிய எடுத்து விழா பார்த்தேன். ஏதாவது இருக்கா பார்த்த மாடா அப்படின்னு காணவே ஒண்ணு பார்க்கல. ரெண்டு கூட்டம் மூணு கூட்டத்துக்கு பணம் இப்படி அஞ்சு ரூபா மூணு ரூபான்னு கொடுப்பாங்க.
3: அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய்
0: அதுலயும் குறைச்சல இருக்கும்.
3: நீங்க பார்த்து பிரமிச்ச பெண் யாரு?
0: ஏன் நீ இருக்க கூடாதப்பா, காணிக்க போடணுமே அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு தெரியும் இப்போ அப்படின்னாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய ஞானத்துல சொன்னாங்கன்னு இப்ப எனக்கு தெரியுது.
1: பேச்சாளராக ஒரு மனிதன் வெளியில வர்றதோ அல்லது பொது வாழ்க்கைக்கு வருவதோ அதற்கு குடும்பம் எந்த வகையில உதவுது அல்லது தடையா இருக்கு?
0: என்ன பொறுத்த மட்டும் சில தடைகளும் உண்டு. இப்போ எங்கள் வீட்டம்மா வந்து எனக்கு அதுக்கு முதல்ல தடை பண்ணிச்சு. அப்புறம் கொஞ்சம் நான் சம்பளத்தை ஒழுங்காக வீட்டில் கொடுத்துருவேன், அது எவ்வளோ முழு சம்பளமும் கையில் கொடுத்துருவேன். அதனால நம்ம பேரில் ஒரு நம்பிக்கை. அப்புறம் இதில் நான் கேட்டுக்கிட்டேன், ஏதாவது ஒரு 10 ரூபா 5 ரூபா வரும், அதை வந்து பாரு, அது புஸ்தகம் தான் வாங்குவேன், ஏன்னா ஒரு புத்தகமும் இல்லை நம்ம வீட்டில், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி தொலை அப்படின்ட்டாங்க. அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அல்லது ஒரு வருஷத்துக்கு 6 கூட்டம் 5 கூட்டம்னு இருக்கும். அதில் 2 கூட்டம் 3 கூட்டத்துக்கு பணம் இப்படி 5 ரூபா 3 ரூபான்னு கொடுப்பாங்க.
3: 5 ரூபா 3 ரூபா
0: அதுலேயும் குறைச்சலாக இருக்கும். போனும் அப்படி கையை எடுத்து கும்பிட்டுட்டு, அப்போ ஐயா இன்னும் நல்லா இருக்கணும் நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து.
3: நீங்க சொல்றத பார்த்தா ராத்திரி 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும்ன்றீங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க ராத்திரி?
0: பண்ணு உண்மைப்பா,
3: பண்ணு
0: டீ, பண்ணு, அது கேட்டு வாங்கி சாப்பிடணும்.
3: அதை சாப்பிட்டுட்டு 3 ரூபாவை வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன செய்யறது? பஸ் ஸ்டாப்ல இருந்துட்டு காலையில முதல் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போவீங்களா?
0: ஆமா, அதாவது மரத்தடியில் தங்கி வச்சிருவாங்க ஒரு கட்டில் போட்டு. சில இடங்களில் இப்போ அந்த வீட்டு இது இருக்கு இல்லையா,
1: தாழ்வாரங்களில்
0: தாழ்வாரங்கள் அதில் தங்க வைப்பாங்க. சில இடங்களில் பள்ளிக்கூடங்களுக்குள்ள கொண்டு போய்,
3: அது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி
0: பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு ரூமில்
1: மரியாதை ஜாஸ்தி.
3: குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை செய்பவர் கணவனா மனைவியா? இதுக்கு மனைவி அப்படின்னு நீங்க தீர்ப்பு சொன்ன உடனே முதல் கூட்டத்துல ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது?
0: சொன்ன உடனே அழுகையும் சத்தமா இருந்தது. அங்க அழுக இல்லை, நான் அதை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பெண்கள் படுகிற கஷ்டத்தை, அது மில் தொழிலாளி ஏரியா, அதை பற்றி நான் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள இங்கே உள்ள இருந்து கூட்டத்துக்குள்ள இருந்து பெண்கள் அழுகிற சத்தம் கேட்குது எனக்கு. அது அவர் கேட்டுட்டு இருக்கும்போது எப்படின்னு திரும்புகிறேன், மேடையில் ஆட்கள் அழுகுது,
3: யார்
0: பேசின ஆட்கள் யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இனிமேல் இதுதான் கடைசி, இனிமேல் நாங்கள் வரமாட்டோம்,
1: குடும்ப தலைப்பு
3: வரமாட்டோம்
0: சொன்ன பேச்சாளர்கள் அழுகிறாங்க. கண் கசியுது, அப்படியே கசிஞ்ச உற்பாடு முடிஞ்சதும் இவங்க சொல்கிறாங்க, ஐயா இதுதான் ஐயா தலைப்பு, இதை நீங்கள் பல இடங்களில் பேசணும் யாருன்றாங்க.
3: முதல் முதல்ல பட்டிமன்றத்தில் வந்து பேசின பெண் யார்?
0: சுந்தராம்பாள்னு ஒரு அம்மா திருநெல்வேலியில இருந்து பேசினாங்க. அது அவங்க வந்து அப்புறம் அவங்கள பற்றி எனக்கு தெரியலை, அந்த அம்மாவை தெரியல. அது அவங்க ஒரு வெள்ளை கோலத்தில் இருந்தவங்க காந்தி இவர் தவத்தில் குன்றக்குடி அடிகளார் அவங்கள அதிகமாக அந்த கூட்டங்களுக்கு சில கூட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து சேர்ந்தது டாக்டர் சிவகாம சுந்தரி புதுடைமை இயக்கத்தினுடைய இதில் அவங்க இருந்தாங்க. அருமையான பேச்சாளர் பெண்ணு. பாரதியை பேசும்போது அந்த பெண் அப்படியே சிலிர்த்து போய் பேசும். அண்மை காலம்தான் அவங்க இப்போ இல்லை. அவங்க
1: இளமையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு கவிஞராக உங்களை ரொம்ப ஈர்த்திருக்கிறாரு. அவரை பற்றி தான் நீங்கள் முதல் புத்தகம் எழுதுனீங்க. அதையும் ஜெயிலில் அதை வெளியிட்டீங்கன்னு நான் படிச்சிருக்கிறேன்.
0: ஆமாம், இது எங்களுக்கு எந்த உரிமைகளும் ஆசிரியர் பணியில் இல்லை. ஏன்னா இந்த பெண்களுக்கு
1: மருத்துவ விடுப்பு
0: கூட அவங்களுக்கு கிடைக்கல. மெட்டர்னிட்டிலாம் இல்லை. அதுக்கு நிறைய
3: போராட்டம் செஞ்சிருக்கு.
0: அப்போ நாங்கள் எல்லாருமே 10 நாள் 15 நாள் போய் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டியிருந்தது. அதை ஏன்னா இதை உள்ளே வெளியிட்டுருவோமே அப்படின்னு பிள்ளைகள் சொல்லிச்சுங்க.
3: தமிழ்நாட்டுல இலக்கியவாதிகள், அதாவது எழுத்தாளர்களா இருக்கலாம், கவிஞர்கள், பேச்சாளர்கள், இலக்கியவாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் சரியா கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: பொதுவாக கேரளத்துல இருக்கிற அளவிற்கு இங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இலக்கியவாதிகள் தங்களுக்குள்ளே முரண்பட்ட அணிகளுக்குள்ள அவங்களும் இருக்காங்க. ஒருவருக்குள்ளே ஒருவர் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க புகழை தேடியே காரியம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்முடைய வேலை. இந்த பயனில்லாமல் உழைக்க சொன்னான் அப்படின்னு கீதாச்சாரியன் சொல்கிறான் பாருங்க. அதுதான் பாரதி சொன்னது தான். நீ சரி, நம்ம செஞ்சுட்டு நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம், அவ்வளோதான். அதற்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? அவனும் போகலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில சில வட்டங்களை அழைத்து கொண்டு எழுத்தாளர்களே நீங்கள் பாருங்கள், சில பத்திரிகைகளை பார்த்தா இந்த பத்திரிகையில் இவங்க தான் எழுதுவாங்க, இந்த பத்திரிகையில் இவங்க தான் எழுதுவாங்க.
3: ஒரு எழுத்தாளருக்கு விருது வந்துட்டா பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து
0: ஆமாம் வந்துடுது. அது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப பெரிய சரிவு. அது நம்மளுடைய குறைவும் கூட தான். என்னமோ இங்கே இப்படி ஒரு நெருக்கடி இருக்கத்தான் இருக்குது.
3: உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து பிரமிச்ச பெண் யார்?
0: ஏன் நீ இருக்கக்கூடாதாப்பா? ஆமாம், ஒன்றிய வயது, ஒன்றிய நிலை, அதெல்லாம் யோசிக்கணும்ல. அதனால உன்னுடைய பேச்சுக்களை கேட்கிற போது எத்தனை பெருமையா இருக்கு. நான் இப்ப முகமுகமாக சொல்லக்கூடாது. அது ஏன் அப்படி இருக்க கூடாது?
3: நாங்க வந்து உங்களை பார்த்து வளர்ந்தவங்க தானே ஐயா. எங்க உயர்வுகள் எல்லாமே வந்து நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் தானே.
1: கிறிஸ்துமஸ் நாள்ல பிறக்கக்கூடிய அந்த இயேசு பாலன் எளிமையாக பிறந்தார் அப்படின்னு நாம நிறைய படிச்சிருக்கோம். உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய முதல் கிறிஸ்துமஸ், அதாவது சின்ன குழந்தையா இருக்க ஒரு காலத்துல, ரொம்ப வறிய ஒரு குடும்பத்துல நீங்க முதல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடின நினைவு இருக்கா?
0: நினைவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் இப்ப தோண்டி பாக்குறேன். ஏன்னா நீங்கள் கேட்டதுனால தான் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். அதை அப்படி பார்த்தா ஒரே ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவு வருது. சட்டை எல்லா வீடுகள்லையும் சட்டை தச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் சட்டை வாங்கலை. எங்கள் தகப்பனார் அப்போது வீட்டில் அவர் ஒன்றும் கணக்கு எடுத்துக்க மாட்டார். எங்கள் அம்மா தான் ஏதாவது சட்டை வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயும் பணம் இல்லை. அப்போது ஒரு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட போய் பணம் கேட்குறாங்க. அவர் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் கொண்டாந்து கொடுங்க, அடமானமாக வச்சுட்டு. அவர் ரொம்ப உறவுகாரரும் கூட, கொடுங்க அப்படின்னா உடனே அது எங்கள் அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் கூட போயிருக்கோம், நானும் எங்கள் அக்காலும். இப்போ சொன்னோடனே அவங்க அழுகிறாங்க எங்கள் அம்மா. அது என்ன காரணம் எதுக்காகனு எனக்கு தெரியாது, பிறகு தெரியும். வந்துட்டு எங்கள் அம்மா காதில் ஒரு சிவப்பு கம்மல் இருக்கும், அதில் பெரிய அழகு கம்மல். அது ரொம்ப காலம் வச்சுருந்தாங்க. அதை அந்த கம்மலை கழட்டி கொண்டு போய் ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு அடமானம் வச்சாங்க.
3: 10 ரூபாய்க்கு
0: அன்றைக்கு 10 ரூபா. அதை வைத்து கொண்டு மதுரை மில்லு கேட்டு அந்த வாசலுக்கு முன்னாடி நிறைய கடைகள் இருந்தது.
1: பிளாட்ஃபார்மில்
0: பிளாட்ஃபார்ம் கடையில் பிளாட்ஃபார்ம் கடைன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் மேலே மேலே தான் இருந்தது. அதை தொங்க விடுறாங்க கடைகளில், அதில் ரெடிமேட் ஸ்டோர் அது தச்சு போட்டிருக்காங்க. அப்போது எனக்கு ரெண்டு ட்ராயர் ரெண்டு சட்டை, எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு ட்ராயர் ரெண்டு சட்டை, எங்கள் அக்காவுக்கு ரெண்டு பாவாடை ரெண்டு சட்டை, அவ்வளோதான். அப்போ ஆத்திரி எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, அழுதுகிட்டு தான் ஜெயிப்பாங்க. அது அப்புறம் கொடுப்பாங்க, அதை நாங்கள் வாங்கி நாங்கள் எல்லாம் போட்டு ஒரு படி எங்கள் அம்மாட்ட கேட்டேன், காணிக்க போடணுமே அப்படின்னு கேட்டேன். அது அவருக்கு தெரியும், நீ போ அப்படின்னாங்க. ஆனால் அது எவ்வளவு பெரிய ஞானத்தில் சொன்னாங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது.
1: இந்த கேள்வி உங்களை ரொம்ப கலங்கடிச்சிருச்சு அப்படின்னு எனக்கு தோன்றது.
3: இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட உங்க அம்மா செய்த அந்த விஷயம், அதாவது தனக்குன்னு அப்ப கூட எதுவும் வாங்கிக்க முடியல இல்லையா, பிள்ளைகளுக்காக தான், அது வந்து உங்களை கலங்க வைக்கிற ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் ஐயா. ஆனா காலம் உங்களை அந்த மாதிரி தயார்படுத்தியதுனாலதான் இன்னைக்கு உங்க அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால இவ்வளவு உயர்வு உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா.
0: எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்ற நினைவு, ஆனா அவங்களுக்கு ஒன்றும் என்னால் செய்ய முடியலையே என்ற அந்த ஏக்கம். அது
3: அது இவ்வளவு வருஷங்களா உங்க மனசுல அப்படியே தான் இருக்கு இல்ல?
0: அது என்னோடு கூட தான் இருக்கும். தாய்க்கு செய்ய முடியலன்றது ஏதோ நான் ஒரு கர்மம் செய்திருக்கிறேன், தப்பு பண்ணிட்டனோ என்ற ஒரு தடுமாற்றம் எனக்குள்ளே இருக்கு.
1: இவ்வளவு வறுமையில் இருந்ததுனால தான் எளிய மக்களது வாழ்க்கையை உங்களால் பட்டிமன்றங்களை பிரதிபலிக்க முடிஞ்சதா?
0: ஆமாம், அது உண்மை. அது அதனால தான் இறைவன் வந்து அப்படி ஒரு இடத்தை தெரிவு செய்து என்னை அங்கே பிறப்பிச்சிருக்கிறான். அது அந்த மக்களோடு நான் வாழ்கிற போது தான் வறுமைனா என்ன என்று அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் முழுக்க அதை அனுபவிச்சிருக்கிறோம். இளைஞர் நின்விட்டு பிள்ளை, அவன் எப்படி கெட்டவனாக இருப்பான், நல்லவன் தான். ஆனால் அவனை நல்லவனாக ஆக்குவதற்கான சமூக சூழல்கள் இல்லை இப்போது.
3: பேத்திகள் பேரன் அவங்களுடைய ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி என்ன பேசிக்கிறதா அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க?
0: நான் கேட்டதும் இல்லை, அவங்க சொன்னதும் இல்லை.
3: ஐயா, சூப்பர் ஸ்டார் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி ஒரு கேள்வி எங்களுக்கு கொடுத்திருக்காரு.
0: ஓ,
1: இன்றைய இளைஞர்கள்ட்ட ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரியே தெரியலையா?
0: அவர்கள் நல்ல குணத்தை, இளைஞர் நின்விட்டு பிள்ளை, அவன் எப்படி கெட்டவனாக இருப்பான், நல்லவன் தான். ஆனால் அவனை நல்லவனாக ஆக்குவதற்கான சமூக சூழல்கள் இல்லை இப்போது. சமூகம் கெட்டு கிடக்கிறது, அதிலிருந்து மீறி சில பிள்ளைகள் நல்லவனாக இருக்கான். அவனுடைய திருப்பாதங்களை நான் சேவித்துக் கொண்டே இருப்பேன், அதை மீறி இருக்கான்.
3: உங்களுடைய பேத்திகள் பேரன் அவங்களுடைய ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி என்ன பேசிக்கிறதா அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க?
0: நான் கேட்டதும் இல்லை, அவங்க சொன்னதும் இல்லை.
3: ஏய், உங்க தாதா இன்னைக்கு வருவாராடா அப்படிலாம் கேட்க மாட்டாங்களா? அவரு
0: தெரியாது, தெரியாது. நான் கேட்கறது இல்லப்பா, ஏன்னா அது நம்முடைய வேலை இல்லையே. அதை போய் அவகிட்ட போய் என்னைய பத்தி என்னடா கேட்கற நினைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா, ஓ, அவன் ஒரு காலத்துல நினைப்பான் தாத்தாவுக்குள்ள ஒரு மேட்டுமை இருந்திருக்குமோ.
3: உங்களுடைய தமிழகம் முழுக்கவும் தமிழ் அறிஞர் அப்படின்னு உங்களை சொல்றாங்க. வீட்டுல பேர பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? பொதுவா பாடம் சொல்லி கொடுப்பீங்களா?
0: யாராவது கேட்டா சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணும் போச்சு, ஏன்னா அவங்க முழுக்க வந்து அவங்க, ஏன்னா என்னுடைய பேர பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்தில் படிக்குதுங்க. நான் எவ்வளோ விருப்பப்பட்டேன் தமிழில் படிக்கணும்னு சொல்லி, ஏன்னா என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் நான் தமிழ்லேயே படிக்க வச்சு அவங்களுக்கு அதில் வருத்தம் உண்டு. அப்போ என்னுடைய பிள்ளைகளை தான் நான் படிக்க முடியும், பேர பிள்ளைகளுக்கு நான் அதிகாரி இல்லை. அது அவங்க தாய் தகப்பன் செய்ய வேண்டிய வேலை. அவங்க வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குற போது நான் அதுக்கு சொல்லுவேன், மற்றபடி அதில் தலையிட்டுக்கிட மாட்டேன்.
1: ஒரு பேராசிரியர், ஒரு பேச்சாளர், இது ரெண்டில் ரொம்ப பிடிச்சமானது எது?
0: ரெண்டுமே ஓப்பான விஷயந்தான் எனக்கு, ரொம்ப மகிழ்ச்சி தான் அது. ஆனாலும் பேச்சாளர் என்பது இந்த பாமர மக்களை பார்க்குறோம் இல்லையா, அது அந்த கூட்டத்தை பார்க்குற போதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி எனக்குள்ளே இருக்கும். இந்த மக்களுக்கு நம்ம என்ன சரி, அவங்கள பார்க்குற போதெல்லாம் அது ஒரு பெரிய இது தான். ஏழை ஜனங்கள் ரொம்ப கஷ்டம் பாரு, அவங்கள திரும்ப திரும்ப பார்க்குற போதெல்லாமே இவ்வளவு காலம் ஆன ஒரு பாடும் இவ்வளவு ஏழ்மை. அது வந்து சென்னை வரும்போதெல்லாம் என் விழிகள் சில நேரங்களில் போய் கலங்கும். ஏன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் ரயில் வரும்போது இந்த ஓரங்களில் குடிசைகள் இருக்கும் பாருங்கள், சேத்துப்பட்டு பக்கத்துலலாம் பார்த்த சில குடிசைகள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அடடா, இன்றைக்கும் அந்த மக்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க, என்றைக்கு இப்படி பாரப்போகுது? என்ன அதாவது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிடுச்சு அப்படின்றதில் இல்லை, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை.
1: சன் டிவி வருவதற்கு முன் பட்டிமன்றங்களின் நிலை, சன் டிவி வந்த பிறகு பட்டிமன்றங்களுக்கு கிடைத்த மரியாதை.
0: சன் டிவி வந்த ஒருப்பாடு தான் பட்டிமன்றங்களுக்கு மிகுந்த மரியாதை, ரொம்ப பெரிய மரியாதை, அதை நம்ம வெளிப்படையாகவே சொல்லி ஆகணும். ஏன்னா தொலைதூரங்களுக்கு கொண்டு போனது, நிகழ்ச்சி பதிவாகி வெளியே போகும்போது ரொம்ப சன் டிவி வராத போது சும்மா தெருவோரங்களில் இருக்கும், அங்கே தான் கேட்டுட்டு அதே போயிடுவாங்க, அவங்க போய் தான் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க விளம்பராச்சு. இப்போ அது இல்லாதபடி இது எல்லா நாடுகளையும் ஒரு சேர கொண்டு போய் சேர்த்து ஒரு மிக பிரமாண்டமான செல்வாக்கை கொண்டு வந்து கொடுத்தது எதுனா சன் டிவி தான், சன் தொலைக்காட்சி இருக்கே, அதற்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.
3: உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு?
0: அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த அதான் உண்மையை சொல்றதா இருந்தா அந்த அம்மாவுடைய பேச்சு திறம் இருக்கு பாருங்க.
3: அப்ப நடிகைகளினுடைய பேச்சு திறம் தான் உங்களுக்கு வந்தது?
0: பேச்சு நடிப்போம் அப்போ அந்த காலத்தில் அவ்வளோதானே இருந்தது. அதற்கு பிறகு பின்னாடி வர வர அந்த நான் ரொம்ப ரசித்தது லட்சுமி, சிறந்த நடிகை. நான் அந்த அம்மாவுடைய நடிப்பை பல இப்போ நல்ல பிள்ளைகள் நிறைய நடிக்கிறாங்க, அந்த ஜெயகாந்தனுடைய
3: சில நேரங்களில் சில மனிதர்கள்
0: அதிலெல்லாம் அந்த அம்மா நடிச்சிருக்க நடிப்பு இருக்க சா என்ன நடிப்பாரு. அது மாதிரி நிறைய பேர் நல்ல நடிகைகள், நிறைய நடிகைகள் இவங்கெல்லாம் கடந்து போனவங்க நம்ம ஓய்வு பெற்றுருக்காங்கனால சொல்கிறேன். இப்போ நிறைய நடிகைகள் இருக்காங்க, அவர்களால் அவர்களுடைய நடிப்பு இதை பார்க்குற போதே ஏன்னா வளர்ந்துருக்குது அந்த துறை. சரி, கண்ணாம்பாவை நான் சொன்னேன் தவிர இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவையா அப்படி, ஏன்னா அதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகள் வளர்ந்துருக்கு பார்த்து பார்த்தா அப்படி. அப்பா
1: ஜீன்ஸு டிஷர்ட்டு இது மாதிரி உடைகளெல்லாம் பார்க்கும்போது எப்பவும் ரொம்ப எளிமையாக சட்ட வேஷ்டியிலே இருக்கிற அந்த மனநிலையிலிருந்து நமக்கெல்லாம் இந்த மாதிரி அணிகிற வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு எப்போவாவது தோணி
0: நினச்சதில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா மேடைக்கு போன பிற்பாடு நான் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி பின்பற்றுவதற்காக தான் இருக்கணுமே தவிர நம்மை அலங்கரித்து கொண்டு கண்ணாடியில் பார்ப்பதில் அந்த விருப்பம் எனக்கு இருந்ததில்லை.
3: தமிழ்நாட்டில் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்தா பெரும்பாலானவர்கள் சொல்லுவது நான் கருப்பா இருக்கேன் அப்படின்றது தான். அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: என்னைய பாத்துக்குங்கப்பா.
3: நீங்க ஓய்வு பெற்ற பிறகு அந்த டீச் பண்ற இதை மிஸ் பண்றீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட படிச்ச மாணவர்கள் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க தமிழ் வகுப்புகள் எடுக்கிற போது ஓடி வருவாங்களாம் கிளாஸுக்கு பக்கத்து, அதாவது நீங்க பாடமே எடுக்காத சில வகுப்புகள் இருக்கும்ல, நீங்க ப்ரொஃபசர் இல்லாத அந்த வகுப்பு மாணவர்கள்லாம் உங்க கிளாஸ்ல வந்து உட்காந்துப்பாங்களாமே
0: வருவாங்க.
3: இப்ப அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ மிஸ் பண்றீங்களா?
0: சில நேரங்கள் எனக்கு தெரியுது அப்படின்னு ஆனால் அதுக்காக என்ன செய்ய முடியும், நாம் ஒன்றும் வருந்தி கேட்க முடியாது. சரி, இவ்வளோதான் நமக்கு அதை.
3: ஐயா, சூப்பர் ஸ்டார் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி ஒரு கேள்வியை எங்களுக்கு கொடுத்துருக்காரு.
0: ஓ,
3: நீங்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த நிலையிலிருந்து தமிழ் சமூகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
0: ஒற்றுமையாக இருச்சு, ஒரு ஒரு மேடைக்கு வரணும். அப்புறம் தொண்டு உள்ளம் அவர்களுக்குள்ளே அதிகமாக இருக்கணும். ஏதாவது இந்த மக்களுக்கு நாம் போகிறதுக்குள்ளே நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க மனச்சாட்சிப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால், இறைவன் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பான்னா நிச்சயமாக இந்த நாடு மறுபடியும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கும். அது பாரதம் வந்து உலகுக்கு அளிக்கும்னு பாரதி சொன்னான். அவன் சொன்ன கவி சொல்லது அழிக்கணுமே அப்படின்ற தாகத்தில் அதை சொல்கிறேன், பார்ப்போம்.
1: ஒரு பட்டிமன்றத்துக்கு வரும் முன்னாடியே தீர்ப்பை முடிவு செஞ்சுட்டு தான் வருவீங்களா?
0: இந்த பட்டிமன்றங்களெல்லாம் சமூக பட்டிமன்றங்கள், இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வருவேன். ஒரு மாதிரி ஒரு தீர்ப்பு இப்படி இருந்தால் தான் இந்த சமூகத்துக்கு இது பயன்படும் அப்படின்னு பேசுகிறவர்களும் அதை நோக்கி தான் பிரமாதமாக பேசுவாங்க. அதனால் நான் அந்த தீர்ப்புக்கு போகிறதுக்கு அவங்க ரொம்ப சரியாக ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. என்னுடைய வேலையை அவங்க எளிதாக்கி வச்சுருவாங்க. அதனால் பல நாள் நான் முடிவு பண்ணி தான் வந்திருப்பேன்.
3: உங்களை மாதிரி வறுமை சூழல் நிலையில் இருந்த மாணவர்களை தூக்கிவிட்ட அமெரிக்கன் கல்லூரி மாதிரியோ இல்லை அன்றைக்கு இருந்த கல்வி அமைப்பு இன்றைய ஏழை மாணவர்களுக்கு அப்படி நம்பிக்கை தருவதா கல்வி சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: இன்றைக்கு கல்வி சூழல் அப்படி இல்லை, இன்றைக்கு அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியலை. கெட்டுப்போயிருச்சு, பல வகையில் கெட்டுப்போயிருக்கு, அதனால் அது இல்லை.
1: எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொடுக்க விரும்புகிற கிறிஸ்மஸ் செய்தி என்ன?
0: இந்த நாளில் ஏழைகளை நேசிக்க பழகுங்க. நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறது மாதிரியே மற்றவர்களும் நல்லவர்களாக இருப்பாக நம்புங்க. அவர்களை போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு, யாராவது ஒரு ஏழைக்காவது உங்களால் முடிஞ்ச அங்கங்கே கூட போக வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு வந்து பத்து தைக்கிற சகோதரிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அவள் வீட்டு பிள்ளைகளை கடை தேற்றுங்க, அந்த குடும்பத்தை மேலே கொண்டு போங்க, அது போதும்.
3: காதலிச்சிருக்கீங்களா?
0: நானா காதலிச்சிருக்கேன் மனசுக்குள்ள, ஆனால் யாரும் காதலிச்சதாக எனக்கு தெரியல.
1: எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் இங்கே இன்றைய விருந்தினராக வந்த உங்கள் அனுபவம்
0: தான் நம்ம பேசுகிறோமே. எவ்வளோ கேள்வி நீ கேட்டிருக்கிறீங்க, ரெண்டு பேருமாக நீங்கள் கேட்டிருக்க வினாக்கள் இருக்க, அது திரும்பி திரும்பி கேட்கறத போது மறுபடியும் என்னுடைய காலங்களை பின்னோக்கி பார்ப்பதற்கான ஒரு நினைவுகளை தள்ளியிருக்கு. இந்த கரைகளிலேயே மோதிக்கொண்டிருந்த அலை நடுக்க போயிருக்கு, அது அங்கே போய் பார்த்துட்டு ஓ இங்கே தான்

உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் வெவ்வேறு சமூகங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதை தொடர வேண்டும், சமூகத்தை ஒன்றிணைக்கும் பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் 85வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் அவர் பேசினார். உலகம் முழுவதும் பல சமுதாயங்கள் பிளவுபடுகின்றன, இதனை சிங்கப்பூர் புறக்கணித்துவிட முடியாது என்றார் அவர். சிங்கப்பூர் சமுதாயத்தை ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் பணி அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் பிரதமர். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக் சமூகத்திற்கு அப்பாற்பட்டு பல உறவுகளை வளர்த்துக் கொண்டது. இதன் மூலம் சமுதாயம் மேம்பட்டது, சிங்கப்பூருக்கு அது பங்காற்றியது என்றார் திரு வாங். இது சிங்கப்பூரின் கதையை போன்றது என்றார் அவர். காலங்களை கடந்து நிற்கும் அருஞ்சேவைகள், சமூக நலத்திட்டங்கள், கலாச்சாரத்தையும் தமிழ்மொழியையும் வளர்க்கும் உன்னத பணிகள், இவற்றைப் போல் எண்ணற்ற முயற்சிகளை சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக் கடந்த 85 ஆண்டாக செயல்படுத்தி வருகிறது. அவற்றை கொண்டாட லீக் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சமூக தலைவர்கள் உள்ளிட்டோர் நேற்று ஒன்று திரண்டனர். கொண்டாட்டங்களின் ஓர் அங்கமாக 250,000 வெள்ளி மதிப்பிலான கல்வி நிதி அறிவிக்கப்பட்டது. சிறப்பாக செய்யும் உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதித்திட்டம் இறுதிக்கட்ட உதவியாக விளங்கும் என்றார் லீக்கின் இளையர் சேவைகளைச் சேர்ந்த அமீர் ரோஷன்.
1: பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அவர்களுடைய படிப்பு தேவைகளுக்கான ஒரு ஃபண்டாக இவங்க வந்து அப்ரோச் பண்ணி நிதித்தொகைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். வந்து சிங்கப்பூர் கன்வென்ஷனுடன் சேர்ந்து சமூக பணிகள் வந்து செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இளையர்கள் வந்து கல்வி கற்ற பிறகு அவர்கள் சமுதாயத்திற்கு திருப்பி தொண்டு செய்ய வேண்டும், மற்ற அமைப்புகளையும் சார்ந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வந்து நிதி உதவிகளை கேட்டுக்கொண்ட பிறகு அது அளிக்காத பட்சத்தில் அவங்க நிச்சயமாக நம்ம சிங்கப்பூர் கன் முஸ்லீம் லீக்கினுடைய இந்த தொகையை வந்து நாடலாம்.
0: கல்விக்கும் மொழிக்கும் பல்லாண்டு சேவையாற்றிய திரு நசீர் கனிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அவர் லீக்கின் தலைவராக 30 ஆண்டு பொறுப்பு வகித்தார்.
2: எனக்கு இது உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விருது, தொடர்ந்து சமுதாய பணி செய்வதற்கு ஊக்கம் அளிக்கின்றது. என்னுக்குள் உள்ள ஒரு அவா பல இளையர்களை சமுதாயத்தின் பால் தூண்ட வேண்டும், இணைக்க வேண்டும், அவர்கள் சங்கத்துடன் இணைந்து சமுதாயத்தில் பணி செய்ய வேண்டும்.
0: லீக் தொழில்நுட்பத்தையும் இணைக்க ஆரம்பித்துள்ளது. கடையநல்லூர் சமூகத்தினர் சிலர் எழுதிய கவிதைகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு பாடல்களாக நிகழ்ச்சியில் படைக்கப்பட்டன. பிசிஎஃப் ஸ்பாக்கல்டாட்ஸ் பாலர் பள்ளி அடுத்த ஆண்டு முதல் தனது எல்லா நிலையங்களிலும் மாணவர்களுக்கு சீனம், மலாய், தமிழ் ஆகிய தாய்மொழிகளை கற்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்க உள்ளது. தேவையின் அடிப்படையில் அந்த வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். பிசிஎஃப் ஸ்பாக்கல்டாட்ஸ் சிங்கப்பூர் முழுவதும் சுமார் 350 பாலர் பள்ளிகளை நடத்துகிறது. தற்போது அதன் அனைத்து பள்ளிகளிலும் சீன மொழி கற்பிக்கப்படுகிறது. 94 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் மலாய் மொழியும், 80 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் தமிழ் மொழியும் கற்றுத்தரப்படுகின்றன. ஒருவேளை அந்த பாலர் பள்ளியில் தாய்மொழி கற்பதற்கான தேவை குறைவாக இருந்தால் இணையம் வழி தாய்மொழியை கற்பிக்கவும் வசதி செய்து தரப்படும் என்று கல்விக்கான மூத்த துணையமைச்சர் ஜனில் புதுச்சேரி கூறினார். சிங்கப்பூர் வடக்கு தெற்கு பாதையின் கட்டுமான பணிகளில் எதிர்பாரா சவால்களை சந்தித்திருப்பதாய் நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலத்தடியில் பெரிய பாறைகள், எதிர்பார்த்ததை விட கடினமான பாறை பகுதிகள், நீர் ஆகியவை கட்டுமான பணிகளின் போது கண்டறியப்பட்டுள்ளன. தாம்சனில் வழக்கமாக ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய சில நிலத்தடி சுவர் பணிகள் 4 வாரங்கள் அல்லது அதற்கும் மேலாக நீடித்தன. நொவீனாவில் செயல்பட்டு வரும் ரயில் கட்டமைப்புக்கும் குழாய்களுக்கும் அருகே கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. சுரங்கப்பாதைக்கும் மேம்பாலத்திற்குமான அடித்தள பணிகளில் 90 விழுக்காட்டுக்கும் மேல் முடிவடைந்திருக்கின்றன. திட்டம் எப்போது நிறைவடையும் என்பது பற்றி பின்னர் தகவல் அளிக்கப்படும் என்று ஆணையம் சொன்னது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. எல்லை பூசல்களை நிவர்த்தி செய்து அரசு தந்திர உறவை வலுப்படுத்த இரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடலில் தனது பிடியை கடுமையாக்கி வரும் நிலையில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் விநியோக பாதையை மூடியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு சவுதி அரேபியா தனது கிழக்கு மேற்கு விநியோக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. தனது எண்ணெய் விநியோக கட்டமைப்பின் மீது ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக அந்த முடிவை எடுப்பதாய் அது சொன்னது. இதனால் எண்ணெய் விலை இன்னும் உயரக்கூடும். ஆளில்லா வானூர்தி ஈராக்கிலிருந்து அனுப்பப்பட்டதாக சவுதி அரேபியா நம்புகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மீடியா வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை, இவ்வருடத்தின் 256 நாள். ஆண்டு நிறைவு பெற 109 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 27 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1447, ரவியுல் ஆஹிர் மாதம் பிறை 1. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 968 கேட்டாலே பரவசம். இது ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இந்த சுவாரஸ்யமான பல தகவல்களை பத்தி நம்ம பேச போறோம்.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968. அழைக்க வேண்டிய எண் 6691119 68.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அப்படியே தூங்கி எழுந்து வானொலி பக்கமா இப்பதான் வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னுசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எவ்வளவுதான் உயரமாயிருந்தாலும் நாளைய தினத்தை உங்களால் பார்க்க முடியாது, அதனால தயவு செய்து எல்லாரும் பொறுமையாவே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை கடைபிடிக்கிறனால தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் அன்றுதான் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்மளால பொறுமையா செய்ய முடியும். எழுந்திருக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளால அவசரம் இல்லாம செய்ய முடியும். அடுத்து உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் வரவிருக்கின்றன. ஆமானியர்களே, சரியாக 7:15 உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இதுவரை 9:06 கேட்டாலி பரவசம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:06. இனி கிறிஸ்துவ பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: ஒலியில் உல்லாசம்
1: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08
0: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 9:08 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மண்டாய் ஜூ, அதாவது சிங்கப்பூர்ல இருக்கிற விலங்கியல் தோட்டத்துல ஒரு பாம்பு ஒன்று அதனுடைய கூண்டிலிருந்து தப்பிச்சு விட்டதாம். அதை அங்கு வேலை செய்பவர் ஒருவர் நன்றாக சரியான தக்க நேரத்துல கவனித்து அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கைய விடுத்திருக்காங்க. அதே நேரத்துல பார்வையாளர்கள், விலங்கியல் தோட்டத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் அந்த பாம்பை எவ்வாறு காப்பாற்றுகிறார்கள் என்பதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இத ஒருத்தவங்க புகைப்படம் மற்றும் காணொலியா எடுத்து படவரி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு அதை பார்க்கும் பொழுது நெஞ்சம் படபடுத்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப ஒரு பயமான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு விஷத்தை கக்குற பாம்பு கிடையாது, விஷ பாம்பு கிடையாது. ஆனாலும் ஒரு பாம்பை பார்ப்பதற்கு, அதாவது கூண்டிலிருந்து வெளியே இருக்கிற பாம்பை பார்ப்பதற்கு மக்கள் எவ்வளவு பயப்படுறாங்க என்பதை இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது நேயர்களே. அதே நேரத்துல கடந்த 2 வாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன நடவடிக்கைகள் நடந்தது சிங்கப்பூர்ல என்பதை பற்றி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலி 9:08 கேட்டாலி பரவசம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் உல்லாசம்.
0: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்வே நோக்கி செல்லும் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் சர்வீஸ் சாலை மூடப்பட்டிருக்கிறது. ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் சர்வீஸ் சாலை மூடப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: ஏஎஸ்கே ட்ரைனிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
10: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
11: இதோ வந்துட்டு.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.

0: perfect. It looks good.
1: தொடர்ந்து இணைந்திருங்க.

0: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்கள். ஒலி பக்கமா இணைந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஆமா நேயர்களே, காத்துக்கு இதமான ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அதுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, இதற்கு முன்பு நான் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தேன். சிங்கப்பூர் மண்டாய் ஜூ, அதாவது விலங்கியல் தோட்டத்துல ஒரு பாம்பு அதனுடைய கூண்டுல இருந்து வெளியே வந்துருச்சு. அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து காணொலி எடுத்து படவரி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுக்கிற ஒரு தருணமாக அந்த தருணம் அமைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது, தமிழ்ல இதற்கு ஒரு பழமொழியே இருக்குது, பொன்மொழியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பை பார்த்தால் படையும் அஞ்சும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கான். அதிக அளவுல ஆயுதங்கள், அதிக அளவுல ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனிதன் கூட பாம்பை பார்த்தா அஞ்சுவாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதே நேரத்துல சிங்கப்பூர்ல கடந்த வாரங்கள்ல என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நிறைய மேடை நாடகங்கள் மேடை ஏறி கொண்டு இருக்கின்றன. முக்கியமாக இளையருக்கான விழாக்கள் தமிழ பலரும் பார்த்து ரசிக்க கூடிய ஒரு சில விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று ஒரு விழா நடக்கவிருக்கிறது, நேற்று அத்தியாயம் என்ற விழா உமர் புலவர்ல நடந்தது. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல தமிழ வந்து பலரும் பேசுவதோட கலை சார்ந்த முறையில ஆர்வத்தை செலுத்துறாங்க. அதை பார்ப்பதற்கும் நிறைய கூட்டம் இருக்குது, எல்லாரும் திரண்டு வராங்க என்பதை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்க அது போன்ற ஏதாவது நடவடிக்கைகளுக்கு சென்றிருக்கிறீங்களா, அண்மையில சென்று இருக்கிறீர்களா என்பதை பற்றி நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். 9:07889:08 என்று எண்ணுக்கு தொடர்ந்து வானொலி பக்கமும் இணைந்திருங்க. இது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும் போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
7: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: ரோல்டால் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது 13th September, 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரோல்டால் அவர்களுடைய பிறந்த நாள். அதாவது குழந்தைகளுக்கான பல புத்தகங்களையும் படங்களையும் இவர் அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இவருடைய புத்தகங்கள்ல பல படிப்பினைய குழந்தைகளால கற்றுக்கொள்ள முடியும். சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரியா இருக்கட்டும், மட்டில்டாவா இருக்கட்டும், இது போன்ற கதைகள்ல இருந்து குழந்தைகளால அவர்களுடைய புத்தாக்க திறனை வளர்த்து கொள்ள முடியும். 20ஆம் நூற்றாண்டுகள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கதை சொல்லினா அது ரோல்டால் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். அவர் எழுதின புத்தகங்கள்ல எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டில்டா என்ற ஒரு புத்தகம். அதை நம்ம கண்டிப்பாக படம் வழியாவும் பார்த்திருப்போம். அந்த ஒரு புத்தகத்துல மட்டில்டா என்ற கதாபாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்தமான, மனதிற்கு ஒரு தைரியத்தை கொண்டு வரும் ஒரு கதாபாத்திரமாக மட்டில்டா எனக்கு சின்ன வயசுல திகழ்ந்தாங்க. அதனால உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா கண்டிப்பாக மட்டில்டா என்றோட படத்தையும் நீங்க பார்க்கலாம். புத்தகங்கள் இருந்தா அதையும் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கலாம் நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது 96.8 கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. பீசா ஹட்டின்

ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 8 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டை விளையாட போறோம். அதற்கு நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கீங்க நம்புறேன். இது ஒலி ஒன்பது ஆறு எட்டு கேட்டாலே பரபசம்.

0: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் வெவ்வேறு சமூகங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதை தொடர வேண்டும், சமூகத்தை ஒன்றிணைக்கும் பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் 85 ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் அவர் பேசினார். உலகம் முழுவதும் பல சமுதாயங்கள் பிளவுபடுகின்றன, இதனை சிங்கப்பூர் புறக்கணித்துவிட முடியாது என்றார் பிரதமர். சிங்கப்பூர் சமுதாயத்தை ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் பணி அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் அவர். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக் சமூகத்திற்கு அப்பாற்பட்டு பல உறவுகளை வளர்த்துக் கொண்டது. இதன் மூலம் சமுதாயம் மேம்பட்டது, சிங்கப்பூருக்கு அது பங்காற்றியது என்றார் திரு வாங். இது சிங்கப்பூரின் கதையை போன்றது என்றார் அவர். காலங்களை கடந்து நிற்கும் அருஞ்சேவைகள், சமூக நலத்திட்டங்கள், கலாச்சாரத்தையும் தமிழ்மொழியையும் வளர்க்கும் உன்னத பணிகள், இவற்றைப் போல் எண்ணற்ற முயற்சிகளை சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் கடந்த 85 ஆண்டாக செயல்படுத்தி வருகிறது. அவற்றை கொண்டாட லீக் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சமூக தலைவர்கள் உள்ளிட்டோர் நேற்று ஒன்று திரண்டனர். கொண்டாட்டங்களின் ஓர் அங்கமாக 250,000 வெள்ளி மதிப்பிலான கல்வி நிதி அறிவிக்கப்பட்டது. சிறப்பாக செய்யும் உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதித்திட்டம் இறுதிக்கட்ட உதவியாக விளங்கும் என்றார் லீக்கின் இளையர் சேவைகளைச் சேர்ந்த அமீர் ரோஷன்.
1: பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அவர்களுடைய படிப்பு தேவைகளுக்கான ஒரு ஃபண்டாக இவங்க வந்து அப்ரோச் பண்ணி நிதித்தொகைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். வந்து சிங்கப்பூர் கன்வென்ஷன் சேர்ந்து சமூக பணிகள் வந்து செய்யறதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இளையர்கள் வந்து கல்வி கற்ற பிறகு அவர்கள் சமுதாயத்திற்கு திருப்பி தொண்டு செய்ய வேண்டும், மற்ற அமைப்புகளையும் சார்ந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வந்து நிதி உதவிகளை கேட்டுக்கொண்ட பிறகு அது அளிக்காத பட்சத்தில் அவங்க நிச்சயமாக நம்ம சிங்கப்பூர் கன்வென்ஷன் லீக்கினுடைய இந்த தொகையை வந்து நாடலாம்.
0: கல்விக்கும் மொழிக்கும் பல்லாண்டு சேவையாற்றிய திரு நசீர் கனிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அவர் லீக்கின் தலைவராக 30 ஆண்டு பொறுப்பு வகித்தார்.
2: எனக்கு இது உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விருது, தொடர்ந்து சமுதாய பணியை செய்வதற்கு ஊக்கம் அளிக்கின்றது. என்னுக்குள் உள்ள ஒரு அவா பல இளையர்களை சமுதாயத்தின் பால் தூண்ட வேண்டும், இணைக்க வேண்டும், அவர்கள் சங்கத்துடன் இணைந்து சமுதாயத்தை பணி செய்ய வேண்டும்.
0: லீக் தொழில்நுட்பத்தையும் இணைக்க ஆரம்பித்துள்ளது. கடையநல்லூர் சமூகத்தினர் சிலர் எழுதிய கவிதைகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு பாடல்களாக நேற்று நிகழ்ச்சியில் படைக்கப்பட்டன. பிசிஎஃப் ஸ்பாக்கல் டாட்ஸ் பாலர் பள்ளி அடுத்த ஆண்டு முதல் தனது எல்லா நிலையங்களிலும் மாணவர்களுக்கு சீனம், மலாய், தமிழ் ஆகிய தாய்மொழிகளை கற்பதற்கான வாய்ப்பை வழங்க உள்ளது. தேவையின் அடிப்படையில் அந்த வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும். பிசிஎஃப் ஸ்பாக்கல் டாட்ஸ் சிங்கப்பூர் முழுவதும் சுமார் 350 பாலர் பள்ளிகளை நடத்துகிறது. தற்போது அதன் அனைத்து நிலையங்களிலும் சீன மொழி கற்பிக்கப்படுகிறது. 94 விழுக்காட்டு நிலையங்களில் மலாய் மொழியும், 80 விழுக்காட்டு நிலையங்களில் தமிழ் மொழியும் கற்றுத்தரப்படுகின்றன. ஒருவேளை அந்த நிலையத்தில் தாய்மொழி கற்பதற்கான தேவை குறைவாக இருந்தால் இணையம் வழி தாய்மொழியை கற்கவும் வசதி செய்து தரப்படும் என்று கல்விக்கான மூத்த துணையமைச்சர் ஜனில் புதுச்சேரி கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது